நேயர்கள் அனைவருக்கும் நமது நிலையத்தின் இனிய காலை வணக்கம். புலருகின்ற இந்த பொழுது அனைவருக்கும் நன்மையில் பல தரட்டும் என்ற பிரார்த்தனையோடு ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையம் இன்று சக ஆண்டு 1948 சிராவண மாதம் 17 நாள் 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 8 தேதி சனிக்கிழமை நேரம் 5:56 100.3 MHz பண்பலை வரிசையில் நமது நிலையத்தின் இன்றைய ஒளிபரப்பில் நிகழ்ச்சிகள் இனிதே தொடங்குகின்றன.

ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. நேரம் 6 மணி. குரலோசை. வாழ்க்கை துணை நலம் என்ற 6வது அதிகாரத்திலிருந்து 5வது குரட்பா. தெய்வம் தொழாள் கொழுநன் தொழுதெழுவாள் பெய்யென பெய்யும் மழை. வாழ்க்கை துணை நலம் என்ற அதிகாரத்தில் அமைந்த இக்குரட்பாவிற்கான பொருள் மு. வரதராசனார் அவர்களின் உரையிலிருந்து. வேறு தெய்வம் தொழாதவளாய் தன் கணவனையே தெய்வமாக கொண்டு தொழுது துயில் எழுகின்றவள் பெய்யென்றால் மழை பெய்யும். தெய்வம் தொழாள் கொழுநன் தொழுதெழுவாள் பெய்யென பெய்யும் மழை. குரலோசை கேட்டோம். இனி கேட்கலாம் நிகழ்ச்சி குறிப்புகள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்குவோர் மயிலாடுதுறை வம்சா சில்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், திருச்சி மற்றும் சேலம் மங்கள் இன்பங்கள், மயிலாடுதுறை ஏஆர்சி நடைசெட்டியர் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், காரைக்கால் நாகப்பட்டினம் முருகன் ஜுவல்லரி, விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. முன்னதாக இன்று முற்பகல் 11 மணிக்கு அணிகலன்களும் ஆலோசனைகளும் சிறப்பு தொடர். இன்று இடம்பெறுவது தரமான நகை ஹால்மார்க் முதல் ரசீது வரை. தர நிர்ணய வல்லுநர் ஜே. ஜோசப் சாலமன் அவர்கள் தரும் தகவல்கள். தொடர்ந்து நேரலையில் நேயர்களின் கேள்விகளுக்கு விளக்கம் அளிக்கிறார் வல்லுநர் எஸ். ஜே. சதீஷ்குமார் அவர்கள். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் மயிலாடுதுறை ஏஆர்சி நடிசெட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், காரைக்கால் நாகப்பட்டினம் முருகன் ஜுவல்லரி. தொடர்ந்து 11:30க்கு அணிகலன்களும் ஆலோசனைகளும் சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் காரைக்கால் நாகப்பட்டினம் முருகன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசிட்டியர் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. இனி மற்ற நிகழ்ச்சிகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணையதானம் நலவை கேட்க வழங்குபவர் இதய கீதம் ராமானுஜம் அவர்கள், படைப்பு சென்னை வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ஒஎன்ஜிசி காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தாபர்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன் சொல் அமுது. வழங்குபவர் திருவாரூர் முனைவர் ரா. அறிவழகன் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலரில் வழங்கும் பசுந்தளிர். இன்று பங்கேற்பவர் செல்வி எம். வினோஸ்ரீ அவர்கள். 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். 7:30 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் காலை காம்போ. 8:05 மயிலாடுதுறை வம்சாசல் சன்னின் துள்ளி வரம்பாட்டு. 8:30 மயிலாடுதுறை ஏஆர்சி நடிசெட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், வைக்கிங் பனியன்கள் உள்ளாடைகள் வழங்கும் துள்ளி வரம்பாட்டு. 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியின் முதலில் காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் குழந்தை நல சிறப்பு மருத்துவர் பி. ஸ்ரீலதா அவர்கள். 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மகளின் பாயிண்ட் டு பாயிண்ட். 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் சேதியும். தொடர்ந்து 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட். 10:05 சொல்லரங்கம், ஒத்த கருத்து சொல் என்ற தலைப்பில் நேயர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். 12:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ், 12:10 மனதில் நின்றவை, 12:50 ஜெயங்கோண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். 12:55 பன்னிசை காடியார் என தொடங்கும் பாடல், பாடியிருப்பவர் திருவிடைமருதூர் சிவ. ச. நடராஜன் அவர்கள். 1:00 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தென்மழை. 1:55 மெல்லிசை.

2 மணிக்கு லஞ்ச் பிரேக், 2:30க்கு சிறுவர் சோலையில். காரைக்கால் மாவட்டம் கண்ணாப்பூர் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி. 3 மணிக்கு மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸின் எல்எஸ்சி. தொடர்ந்து 3:30க்கும் எல்எஸ்சி. 4 மணிக்கு மனமடைது. இன்று தனது பிரதியாக மூலம் இடம்பெறும் நேயர் பெருங்குடி ஆர். ரவிராஜன் அவர்கள். 4:30க்கு வைக்கிங் பனியன்கள் உள்ளாடைகள் வழங்கும் நண்பேண்டா. 5:15 கலக்கல் நேரம். 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் விளக்கேற்று வேலை. 6 மணிக்கு பன்னிசை வானத்தின் மீது என தொடங்கும் பாடல், பாடியிருப்பவர் ஜெயஸ்ரீ அவர்கள். 6:20 நாச்சியார்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சுல் அமது. 6:25 லைட் ஹவுஸ். 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. கோடை வெயிலில் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளும் வழிமுறைகள் குறித்து ஆலோசனைகள் வழங்குகிறார் காரைக்கால் உயிர் வேதியியல் மருத்துவ வல்லுநர் பேராசிரியர் டாக்டர் வி. சண்முக பிரியா அவர்கள். 6:45 மயிலாடுதுறை ஏஆர்சி நடிசெட்டியர் அண்ட் கோ ஜுவல்லர்ஸின் இசைத்தூரிகை.

0: its Walker Turk, called for prompt, thorough, and impartial investigation into all deaths during the unrest involving both protesters and security forces. In badminton, Indian shuttler Ashmita Chaliha will face compatriot Rakshita Ramraj in the women's singles semi-finals of the Korea Masters Super 300 tournament in Assam this morning. Ashmita Chaliha and Rakshita Ramraj won their respective quarterfinal matches to advance to the semi-finals. And that is the end of this news bulletin.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் இதயகீதம் ராமானுஜம் அவர்கள்.
3: அண்மை காலத்தில் படிக்கின்ற பழக்கம் வெகுவாக குறைந்து வருகிறது. படிக்கிற பழக்கம் நம்மிடையே வந்துவிட்டால் வாழ்க்கை வளமாகும். இன்னைக்கு மிகப்பெரிய உயர்ந்த நிலையில் வந்தவர்களுடைய வரலாற்றினை புரட்டி பார்க்கிற போது அவர்களுடைய வெற்றிக்கு பின்னால் என்ன இருக்கிறது என்றால் அந்த படிப்பு இருக்கிறது. அதனால தான் நம்முடைய தமிழர்கள் வீட்டுக்கு படிக்கட்டு வச்சாங்க. கோயிலுக்கு போகணும்னா கூட படிக்கட்டில் தான் ஏறி போகணும். ஏன் படிக்கட்டு வச்சாங்கன்னு பார்த்தீங்களா, அந்த படியில் நம்ம கால் வைக்கும்போது அந்த படி சொல்லும் படி, படிப்படியாக ஏறினா நம்ம மேலே போயிடலாம். அதே மாதிரி படித்தா வாழ்க்கையில் வெற்றி பெறலாம், உயர்ந்த நிலைக்கு போயிடலாங்கிறது தான் இந்த படிப்பு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அதனால்தான் ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் மிக அழகான ஒரு வார்த்தையை சொன்னான். உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்ற நிலை முனியாது கற்றல் நன்றே. பிறப்போரன்ன உடன் வயிற்றுள்ளும் தாயின் மனம் திரியும் என்கின்ற அற்புதமான பாடலினை புறநானூற்றிலே எழுதி வைத்தான். இந்த பாடல் என்ன சொல்கிறது, எப்படியாவது படி, உனக்கு உயர்வு கிடைக்கும். உன்னுடைய குடும்பம் தாழ்ந்த நிலையில் இருந்தால் கூட நீ உயர்ந்த நிலைக்கு பெரியோர்களால் அரசாங்கத்தால் அழைக்கப்படுவாய். அப்படி அழைப்பதற்கு எது பயன்படுகிறது என்றால் படிக்க வேண்டும். இந்த படிப்புத்தான் உன்னை உயர்த்தும் என்பதை உலக அரங்கிற்கு படிப்பு என்கின்ற செய்தி நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. புத்தகம்னு ஏன் பேர் வச்சாங்க அப்படின்னா, வீட்டுக்கு சுண்ணாம்படித்தோம் உடனே அது புதிய அகமாக மாறிவிடும். வீட்டுக்கு இன்னொரு பேர் அகம். அதை சுண்ணாம்படிக்கிற போது வண்ணம் தீட்டுகிற போது அது புதிதாக மாறிவிடும். அதே மாதிரி இந்த புதிய புத்தகம் படிக்கிற போது இந்த புத்தகத்தினுடைய கருத்துக்கள் மனத்துக்கு இன்னொரு பேர் அகம். இந்த அகத்தை அது புதிதாக்கும், தூய்மையாக்கும். அப்போ மனசு புத்தகமாக மாறும். வண்ணம் தீட்டினால் அது புத்தகம் வீடு. அதே மாதிரி நல்ல நூல்கள் படித்தா அந்த நூல்கள் நம்ம மனசுக்குள்ளார போய் நம்ம மனசில் இருக்கிற இருளை, வஞ்சகத்தை, சூதை எல்லாம் தூள் தூளாக்கி நம்மை புதிய மனிதராக மாற்றிவிடும். அதனால தான் புத்தகத்துக்கு நம்முடைய முன்னோர்கள் புத்தகம் என்று பெயர் வைத்தார்கள். இப்படி புத்தகமாக மாறுவதற்கு நாம் புத்தகம் படிக்க வேண்டும். அதனால தான் பாவேந்தன் பாரதிதாசன் சொல்லுகிற போது கூட, காலையில் படி, மாலையில் படி, நண்பகல் எப்பயுமே படிச்சுக்கிட்டுரு அப்படிங்கிற ஒரு செய்தியை வலியுறுத்தியிருக்கிறார். புறநானூற்றில் சொன்னதைப் போலவே இன்றைய இலக்கியங்களும் படிப்பின் அருமையை, சுவாசத்தின் பெருமையை சொல்லி கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் படிக்க இளைஞர்களுக்கு சொல்லித்தர வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் நிறைய பரிசு பொருள்களை பிறந்த நாளுக்கு நம்ம போய் வாங்கிட்டு வந்து கொடுக்குறோம். அப்படி இல்லாமல் குழந்தைகளுக்கு பிறந்த நாள் வரும்போதும் அதை கொடுத்தோம்னா அவங்க நல்லா படிப்பாங்க. அதனால தான் எப்பயுமே படிப்புத்தான் உன்னை உயர்த்தும். தாராபாரதி சொல்லுகிற போது சொல்லுவார், விழி விழி உன்விழி நெருப்பு விழி, உன் விழி முன் சூரியன் சின்ன பொறி, நீ நீட்டிப்படுத்தால் உலக உரண்டையில் நீதான் பூமத்திய ரேகை, நீ போட்டு கொடுக்கும் பாதைதான் உலகம் வளம் வரும் பாதை என்ற அற்புதமான செய்தியை செதுக்கி வைத்தார்கள். உலகம் முழுவதும் நீ நடப்பதற்கு படியுங்கள் என்கின்ற வார்த்தையை இன்றிலிருந்து மந்திரமாக எடுத்துக்கொள்ளுங்கள்.
2: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் இதய

ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. நேரம் 6:15. வைகரை பொழுதில் இறைவனுக்கு இசை மாலையால் பாமாலை சூட்டும் பக்தி மாலை. இன்றைய பக்தி மாலையில் பிரியா சகோதரிகள் மற்றும் எம்ஆர் விஜயா, கிறிஸ்தானந்த் செல்லப்பா, எஸ் எம் அப்துல் பராக்கத் இவர்கள் பாடியிருக்கும் பாடல்கள் ஒளி உலா வருகின்றன. தொடக்கமாக பிரியா சகோதரிகள் பாடியிருக்கும் பாடல்

வாழ்க்கையின் எந்த சூறாவளியிலும் நம்மை தாங்கி பிடிக்கும் ஒரே புகலிடம் இறைவனின் திருவடிகள்தான். அகந்தையை துறந்து இறைவா உன் பாதமே சரணம் என்று வீழும் நொடியில் நம் மனக்கவலைகள் அனைத்தும் பனி போல் விலகுகின்றன. அந்த பரம்பொருளின் பொற்பாதங்களை வணங்கி அடுத்த பாடல்

0: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் கேட்டுக்கொண்டிருப்பது பக்தி மாலை. விளம்பர இடைவெளியை தொடர்ந்து நம்ம மீண்டும் பக்தி மாலையில் இணையலாம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
4: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
3: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: பக்தி மாலையில் இனி கிறிஸ்தானந்த் செல்லப்பா பாடியிருக்கும் பாடல்

நிறைவு பெற்றது பக்தி மாலை. மீண்டும் இன்று மாலை மணி 5:30 விளக்கேற்றும் வேளையில் ஒளி உலா வரும்.

0: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. இன்று இரவு ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றி ஒரு கண்ணோட்டம். இன்று இரவு 8:30 இளைய பாரதம் நாகப்பட்டினம் ஆண்டவர் செவிலியர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் தாய்ப்பால் வார சிறப்பு பல்சுவை நிகழ்ச்சி. 9:15 பொன்னியின் செல்வங்கள், 9:30 மயிலாடுதுறை வம்சா செல்சன் ரெடிமேட்ஸின் இசை ஊஞ்சல், 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் என் சொல்லமுது, வழங்குபவர் திருவாரூர் முனைவர் ரா அறிவழகன் அவர்கள். 10:00 காரைக்கால் நாகப்பட்டினம் முருகன் ஜுவல்லரியின் இரவு மலரும், 10:30 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் இரவு மலரும், 11:00 காற்றலையில் நாளை, 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். இன்று இரவு 11:10 துயிலம் முன். இன்று ஒலிபரப்பாக உள்ள விளம்பரதார நிகழ்ச்சிகள். இன்று காலை 7:00 திருவாரூர் ரேணுகா ஜுவல்லரியின் ஆலய தரிசனம். காலை 8:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடைசெட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இன்று காலை 10:00 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும். இன்று மாலை 5:00 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸின் கதையும் கானமும். காரைக்கால் ஒயின்சிசி காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஒயின்சிசி காவேரி அசட் காரைக்கால்.
1: ஒயின்சிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஒயின்சிசி
2: ஓஎன்ஜிசி நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
3: பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
4: அப்போ ஓஎன்ஜிசி நல்லதும் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
1: ஓஎன்ஜிசி என்றும் மக்கள் பணியில்.
0: இந்நிகழ்ச்சியை மேலும் வழங்குவோர் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் காரைக்கால்.
5: ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர் சில்க்ஸ். 1 கிலோ தங்கம் வழங்கிய காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர் சில்க்ஸ் ஆடி அதிரடி சிறப்பு விற்பனை. 5% முதல் 50% வரை மாபெரும் தள்ளுபடி. லேடிஸ், ஜென்ஸ், கிட்ஸ் என அனைவருக்கும் அசத்தலான ஆஃபர்களுடன் இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ், சேகர்ஸ், சேகர்ஸ்.
0: அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, இன்று பராபவ வருடம் ஆடி மாதம் 23 சனிக்கிழமை. நிழல் தரும் மரங்களை வெட்டாதீர்கள், நிதமும் வெயிலில் வாடாதீர்கள். சிந்தனை துளி அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: வானிலை அறிக்கையும் வேளாண் அறிவுரைகளும் வழங்குகிறார் காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வானிலை முன்னறிவிப்பு மையத்தின் முதன்மை அதிகாரி முனைவர் ஏ எல் நாராயணன் அவர்கள்.
1: காரைக்கால் வானிலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். காரைக்கால், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கும்பகோணம் இந்த பகுதியில் அடுத்த 5 நாளைக்கு வானிலை முன்னறிவிப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தா, லேசான தூறல் முதல் மிக லேசான மழைக்கு மட்டும் வாய்ப்பு இருக்குது, ரொம்ப கனமழைக்கு வாய்ப்பு இல்லை. பகல் நேரத்தில் வெப்பநிலை 33-35 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பதிவாக வாய்ப்பு இருக்குது. இரவு நேரத்தில் வெப்பநிலை 25-26 டிகிரி செல்சியஸ் பதிவாகும். காற்றில் உள்ள ஈரப்பதம் 50-80% பதிவாக வாய்ப்பு இருக்குது. காற்றின் வேகம் மணிக்கு 8-15 கிலோமீட்டர் என்ற அளவில் தென்மேற்கு திசையிலேருந்து காற்று வீசுவதற்கான வாய்ப்பு உள்ளது. எல்நினோ பாதிப்பு அதை கருத்தில் கொண்டு வெப்பம் வந்து தொடர்ந்து அதிகரிச்சுட்டு தான் இருக்குது. கொஞ்சம் மழை வந்த போதிலும் தொடர்ந்து இந்த வெப்பநிலை வந்து அடுத்த செப்டம்பர் வரைக்கும் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. அப்பப்போ மழை இருக்கனால கொஞ்சம் வெப்பம் தணியுது. ஆனால் மீண்டும் இந்த தென்மேற்கு பருவமழைக்கு வர வேண்டிய மழை வந்து வர வாய்ப்பு மிக குறைவாக தெரிகிறது. ஆகையால் இந்த எல்நினோ எஃபெக்ட்னால் நமக்கு இதனால் வரைக்கும் வறட்சியான ஒரு வானிலை தான் தொடர்ந்து காரைக்காலில் நிலவிட்டுருக்கு. இந்த சூழ்நிலையில் இப்போ குறுவை பயிர் நிறைய அறுவடை ஸ்டேஜில் இருக்குது, அது அறுவடை செஞ்சிடலாம். மற்றபடி சம்பா பயிருக்கு நிலம் தயார் செஞ்சு இந்த மழையில் கோடை உழவு பயன்படுத்தி பூச்சி புழுக்கள் மற்றும் களைகளை கட்டுப்படுத்தலாம். நீர்ப்பாசன வசதி இருந்ததுன்னா நாத்தாங்கால் தயார் செஞ்சு நடவுக்கு ஏற்பாடு செய்யலாம். இல்லைன்னா நேரடி விதிப்பு, இல்லைன்னா மிஷின் நடவுக்கு வழிவகை செய்யலாம். இந்த வடகிழக்கு பருவமழை ஆரம்பமாத கருத்தில் கொண்டு நடவை வந்து மேற்கொள்வது நல்லது. மத்திய கால நெல் ரகங்கள் மட்டும் பயன்படுத்துறது நல்லது. வெள்ளை பொன்னி, மேம்படுத்தப்பட்ட வெள்ளை பொன்னி, ஏடிட் 39, KKLR 2, KKLR 4 போன்ற ரகங்கள் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட விதைகள் வந்து எங்கள் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் விதை தொழில்நுட்ப பிரிவில் சிறிது காலத்திலேருந்து விற்பனை செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. விவசாயிகள் இதை வாங்கி பயன்பெறலாம். பருத்தி போட்ட விவசாயிகள்லாம் அறுவடையெல்லாம் முடிஞ்சிச்சுன்னா மடக்கி உழுதுட்டு குச்சியெல்லாம் எடுத்துட்டு நிலம் ரெடி பண்ணி வைக்கலாம். கேழ்வுகளை செஞ்ச விவசாயிகள் பூக்கிற ஸ்டேஜ் கிராஸ் பண்ணியிருந்தால் இனி மேலுரமோ இல்லை எதுவும் கொடுக்க தேவையில்லை. பயிர் முத்திர ஸ்டேஜில் வரப்போ அறுவடைக்கு மேற்கொள்ளலாம். கால்நடைகளையும் கொஞ்சம் வெப்பம் அதிகமாக வரப்போ வெளிமேய்ச்சலை அவாய்ட் பண்ணிவிட்டு மற்ற டைமில் கால்நடைகள் தங்குற இடத்துல வந்து சூடான காற்று வீசாவது பார்த்துக்கொள்ளலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
0: இதுவரை வானிலை அறிக்கையும் வேளாண் அறிவுரைகளும் கேட்டீர்கள். வழங்கினார் காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வானிலை முன்னறிவிப்பு மையத்தின் முதன்மை அதிகாரி முனைவர் ஏ எல் நாராயணன் அவர்கள்.
2: கேட்டது
3: காரைக்கால் வயஞ்சதி காவேரி எஸ்எட், காரைக்கால் சேகர்ஸ் நியூ சேகர்ஸ் வழங்கிய. உடவர்களுக்கு இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஒய்என்ஜிசி காவிரி எஸ்எட் காரைக்கால்.
4: ஒய்என்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஒய்என்ஜிசி
3: இந்நிகழ்ச்சியை மேலும் வழங்கியோர் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் காரைக்கால்.
5: அடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர் சில்க்ஸ்.

நினைவர் கட்டம் நேயர்களே, இன்று இரவு 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் பாணியில் ஆகாய தாமரையும் கைவினைப் பொருட்களும். சுயதொழில் முனைவோர் குளத்தூர் எம் ரேணுகாதேவி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நமது பண்பலையில் அடுத்தடுத்து வரும் நிகழ்ச்சிகள். இன்று காலை 7:25 தகவல் நேரம். முன்னதாக 7 மணிக்கு ஆலய தரிசன விளம்பரதார நிகழ்ச்சி, 6:55 பசுந்தளிர். இப்படி பல பல நிகழ்ச்சிகள் படிப்படியாக கேட்டுக்கிட்டே இருக்கலாம். காரைக்கால் பண்பலை 100.3 தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பர்மாவின் விடங்கலூர் என்னை வழங்கும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பர்மாவின் விடங்கலூர் என்னை
1: வழங்குகிறார்.
2: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
3: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்கலூர் எண்ணெய்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: விடங்கலூர் எண்ணெய்.
0: இந்நிகழ்ச்சியினை உடன் வழங்குவோர் பூமேக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ்.
1: முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.
4: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லையெல்லாம் சொல்றோம்ல, அப்ப யாரெல்லாம் அந்த தந்தையர்களாக போற்றப்பட வேண்டியவர்கள், மரியாதை கொடுக்க வேண்டியவர்கள்? நாம வளர்றதுக்கு உயர்றதுக்கு நிறைய பேர் காரணமா இருக்கிறாங்க. அவர்களை எல்லாம் அந்த தந்தையின் ஸ்தானத்தில் வைத்து போற்ற வேண்டும். இலக்கியம் ஒன்று சொல்லுதுங்க, யார் யார? ஒருத்தவங்க நமக்கு உயிர் கொடுக்குறாங்க, ஒருத்தவங்க நமக்கு அறிவு கொடுக்குறாங்க, ஒருத்தவங்க நமக்கு நல்வழி காட்டுறாங்க, ஒருத்தவங்க பசியை போக்குறாங்க, ஒருத்தவங்க நம்ம ஆபத்தில் காப்பாத்துறாங்க. நாம் அவர்களை போற்றுகிறோமா? இந்த ஏற்றி வைத்த ஏணிகளை மறந்துட்டு, வழிகாட்டிகளை மறந்துட்டு போயிடுறோமே அப்படின்னு யோசிச்சிருப்பாங்களோ என்னமோ தெரில. யார் யாரை போற்ற வேண்டும், அதுவும் தந்தைக்கு நிகராக போற்ற வேண்டும்னு சொல்லி சொல்கிறாங்க. யார் யார? பிறப்பித்தோன், வித்தை இதனை பேணி கொடுத்தோன், சிறப்பின் உபதேசம் செய்தோன், அளப்பரிய பஞ்சத்தில் அன்னம் படைத்தோன், பயம் தீர்த்தோன், எஞ்ச பிதாக்கள் என என். இந்த பாட்டில் விவேக சிந்தாமனோட ஆசிரியர் தந்தைக்கு நிகராக நாம் போற்ற வேண்டிய 5 பேரை நமக்கு சொல்லுது. முதல்ல யாரு? நம்ம பெற்றெடுத்த தந்தை, அவர் தான் நமக்கு உயிர் கொடுத்தவர். ரெண்டாவது, கல்வியையும் தொழிலையும் கற்றுக் கொடுத்த ஆசிரியர். பெற்றோர்கள் நமக்கு வாழ்க்கையை தான் தர்றாங்க, ஆனால் ஆசிரியர்கள் தான் வாழக்கூடிய வழியை தர்றாங்க. மூணாவது, நல்வழியை உபதேசித்த குரு. அறிவு மட்டும் போதாதுங்க, அந்த அறிவு எந்த வழியில் செல்ல வேண்டும் என்பதை உணர்த்துவர்கள் குரு தான். அவங்களையும் நம்ம தந்தை போல போற்றணுமா? நாலாவது, பசி கொடுமையில் உணவளித்தார். பசியால் வாடிய ஒருவருக்கு உணவளிப்பதுங்கிறது வயிற்ற மட்டும் நிரப்புறதில்லைங்க, வாழ வேண்டும்ங்கிற நம்பிக்கையும் தரதாகும். அஞ்சாவது, ஆபத்தில் நம்ம காத்தவங்க, அச்சத்தில் தவித்த நேரத்தில் தோள் கொடுத்து நமக்கு ரெண்டாவது வாழ்க்கை அளித்தவர்கள் அவர்கள். இந்த 5 பேரையும் தந்தைக்கு இணையாக மதிக்க வேண்டும் சொல்லி சொல்கிறாங்க. இன்னைக்கு நம்ம வெற்றி பெற்ற மனிதனுடைய வாழ்க்கையை பார்க்குறோம், ஆனால் அந்த வெற்றியின் பின்னால் இருக்கும் மனிதர்களை பற்றி எத்தனை முறை நினைச்சிருக்கிறோம்? ஒரு ஆசிரியரோட ஒரு வார்த்தை, ஒரு குருவினுடைய ஒரு அறிவுரை, ஒரு நண்பரோட ஒரு உதவி, ஒரு அந்நியனுடைய ஒரு வேலை உணவு, ஒரு காவலரோட ஒரு துணிவு, இதில் ஏதாவது ஒன்று நம்ம வாழ்க்கையை திசை மாற்றிருக்கலாம். வாழ்க்கையில் உயர்றது பெரிய விஷயம் இல்லைங்க, நம்ம உயர்த்தியவர்களை மறக்காமல் இருக்கிறது தான் பெரிய விஷயம். நன்றி உணர்வு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது வெறும் பண்பு மட்டும் இல்லை, அது ஒரு மனிதனை மனிதனாக்கும் உயர்ந்த குணம். இந்த ஒரு கணம் ஒதுக்குங்கள், உங்கள் வாழ்க்கையில் தந்தைக்கு நிகராக நின்ற மனிதர்களை நினைத்து பாருங்கள். அவர்களுக்கு ஒரு நன்றி சொல்லுங்க, அவர்களுடைய செயல்களை போற்றி அந்த செயல்கள் தான் நம்முடைய வாழ்க்கைக்கு உரமாக இருந்ததுங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கிட்டா போதுங்க, நம்ம வாழ்க்கையில் உயர்ந்துடலாம். நன்றி, வணக்கம்.
0: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பர்மாவின் விடங்கலூர் எண்ணெய் வழங்கிய
1: இன்சொல் அமுது வழங்கினார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.
0: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பர்மாவின் விடங்கலூர் எண்ணெய்.
2: வலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
3: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்கலூர் எண்ணெய்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: விடங்கலூர் எண்ணெய்.
0: இந்நிகழ்ச்சியினை உடன் வழங்கியோர் பூமேக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ். நேர்களை, பச்சை பூமி வேண்டுமா? கையில் துணிப்பை ஏந்துங்கள். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணிக்காரைக்கால்.

இன்று காலை 7:30 காலை காம்போ, 8:05 துள்ளி வரும் பாட்டு, 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சி, முதலில் காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் குழந்தை நல சிறப்பு மருத்துவர் பி. ஸ்ரீலதா அவர்கள்.

0: இனி தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தில்லி ஐஐடி பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்று உரையாற்றுகிறார். தமிழ்நாட்டில் 58 மின்னணு உற்பத்தி நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் கோரிக்கைகள் தொடர்பாக பல்வேறு விவசாயிகள் சங்க பிரதிநிதிகளுடன் தமிழக அரசு பேச்சு நடத்தியுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக 15 நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி திண்டுக்கல் அணியையும் திருப்பூர் அணி சேப்பாக் அணியையும் வென்றன. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தில்லி ஐஐடி பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்று உரையாற்றுகிறார். ஹரியானா மாநிலம் சோனிபட் வளாகத்தில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப வசதியுடன் கூடிய உயர் செயல் திறன்மிக்க பரம்பிரக்யா என்ற அதிநவீன சூப்பர் கம்ப்யூட்டர் மையத்தையும் அவர் தொடங்கி வைக்கவுள்ளார். இந்த நிகழ்ச்சியில் சிறந்த மாணவர்களுக்கு தங்கப்பதக்கம் உள்ளிட்ட விருதுகளையும் பிரதமர் வழங்கவுள்ளார். இந்த ஆண்டு 3,336 மாணவர்கள் பட்டங்களை பெறவுள்ளனர். தமிழ்நாட்டில் 58 மின்னணு உற்பத்தி நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் நேற்று கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், இந்த நிறுவனங்களில் செமிகண்டக்டர் உட்பட மின்னணு பொருட்கள் உற்பத்தி செய்யப்படும் என்று கூறினார். தமிழ்நாட்டில் உள்ள 61 கல்வி நிறுவனங்களில் செமிகண்டக்டர் வடிவமைப்பு திறனை வளர்ப்பதற்கு மத்திய அரசு ஆதரவளித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். சென்னை ஐஐடி, சென்னை அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரி, திருச்சி தேசிய தொழில்நுட்ப கல்வி நிறுவனம் உள்ளிட்ட முக்கியமான கல்வி நிறுவனங்கள் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். விவசாயிகளின் கோரிக்கைகள் தொடர்பாக பல்வேறு விவசாயிகள் சங்க பிரதிநிதிகளுடன் தமிழக அரசு பேச்சு நடத்தியுள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் மாநில அரசின் சார்பில் திரு ஆனந்த், திரு செங்கோட்டையன், திரு ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்ட 7 அமைச்சர்கள் பங்கேற்றனர். விவசாயிகளுக்கான பயிர்க்கடனை மாநில அரசு முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும், சர்க்கரை ஆலைகளுக்கு விவசாயிகள் அளித்த கரும்புக்கான நிலுவைத் தொகையை உடனடியாக பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை விவசாய சங்க பிரதிநிதிகள் இந்த கூட்டத்தில் வலியுறுத்தியதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. விவசாயிகளின் பயிர்க்கடனை முழுமையாக மாநில அரசு தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டப்பேரவை தேர்தலின் போது தவேகா அளித்த வாக்குறுதிகளை படிப்படியாக நிறைவேற்ற வேண்டும் என்று கூறினார். தமிழகத்திற்கு தேவையான நிதியை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் கேட்டுக்கொண்டார். தொகுதி மறுவரையறை சட்டத்திருத்த மசோதா தொடர்பாக தமிழக அரசு அழைப்பு விடுத்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் அனைத்துக் கட்சி உறுப்பினர்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கேட்டுக் கொண்டுள்ளார். விழுப்புரத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விவகாரத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த அனைத்துக் கட்சிகளும் ஒரே நிலைப்பாட்டில் இருக்க வேண்டும் என்று கூறினார். விவசாயிகளின் பல்வேறு கோரிக்கைகளை மாநில அரசு நிறைவேற்ற வேண்டும் என்றும் திரு தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதன்

0: நாட்டிற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக 15 நீதிபதிகளை நியமித்து குடியரசுத் தலைவர் உத்தரவிட்டுள்ளார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் காலியாக உள்ள நீதிபதிகள் பணியிடங்களை நிரப்பும் வகையில் 19 பேரை நீதிபதிகளாக நியமிக்க கடந்த மே மாதம் உச்சநீதிமன்ற கொலிஜியம் பரிந்துரைத்திருந்தது. இந்த பரிந்துரையை ஏற்றுக்கொண்ட குடியரசுத் தலைவர் பரிந்துரைக்கப்பட்ட 19 பேரில் 15 பேரை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக நியமித்து உத்தரவிட்டுள்ளார். இதன் மூலம் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை 66 உயர்ந்து காலி இடங்களின் எண்ணிக்கை 9 குறைந்துள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்ற செயின்ட் லூயிஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் பட்டம் வென்ற பிரக்யானந்தாவுக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில், உலகின் முன்னணி வீரர்கள் பங்கேற்ற இத்தொடரில் தன்னைவிட அதிக ரேட்டிங் கொண்ட அமெரிக்கா, உஸ்பெகிஸ்தான் மற்றும் ஜெர்மனி நாட்டு வீரர்களை எதிர்கொண்டு பிரக்யானந்தா வெற்றி வாகை சூடியுள்ளார். இதன் மூலம் சர்வதேச செஸ் அரங்கில் தான் ஒரு சிறந்த சாம்பியன் என்பதை அவர் மீண்டும் ஒருமுறை நிரூபித்து இந்தியாவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் பெருமை சேர்த்துள்ளார் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இளம் விளையாட்டு வீரர்கள் சர்வதேச அளவில் வெற்றி பெற தேவையான ஆதரவையும் வழிகாட்டுதலையும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் வழங்கி வருகிறது என்றும் திரு விஜய் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் அறநிலையத்துறைக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் மோசடி செய்த வழக்கில் தலைமறைவாக இருந்த சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் இவ்வழக்கின் முக்கிய இடைத்தரகராக செயல்பட்டார் என்று குற்றம் சாட்டப்பட்ட ஜெயபிரகாஷும் சிபிசிஐடி முன்பு சரணடைந்துள்ளார். முன்னதாக இருவரும் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன. முல்லை பெரியாறு அணையிலிருந்து பாசனத்திற்காக இன்று முதல் தண்ணீர் திறந்துவிடப்பட உள்ளது. இது கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில் முதல் போக பாசனத்திற்கு பயன்படும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கடந்த வாரம் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழையால் முல்லை பெரியார் அணையின் நீர்மட்டம் 122 அடி வரை உயர்ந்தது. இதனால் அணையிலிருந்து பாசனத்திற்கு தண்ணீர் திறக்க தமிழ்நாடு நீர்வளத்துறை உத்தரவிட்டுள்ளது. அதன்படி இன்று காலை 10:30 மேல் தேக்கடி தலைமதகு பகுதியிலிருந்து பாசன தேவைக்காக வினாடிக்கு 200 கன அடி வீதமும், குடிநீர் தேவைக்காக 150 கன அடி வீதமும் என மொத்தம் 350 கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்படுகிறது. 120 நாட்களுக்கு தேவைக்கு ஏற்ப நீர் இருப்பு மற்றும் நீர் வரத்தை பொறுத்து 3629 மில்லியன் கன அடிக்கு மிகாமல் தண்ணீர் திறக்கப்பட உள்ளது. இதன் மூலம் கம்பம் பள்ளத்தாக்கு பகுதிகளில் உள்ள 14,707 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறும். தேனியிலிருந்து ராஜ்குமார்.
1: இருவரி செய்திகள். கொலம்பியா நாட்டின் புதிய அதிபராக திரு அபிலாடோ டேலா எஸ்பரிலா பதவியேற்றுள்ளார். தாய்லாந்தில் பள்ளி ஒன்றில் நிகழ்ந்த துப்பாக்கிச்சூட்டில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 8 அதிகரித்துள்ளது. சீனா உரிமை கோரும் அருணாச்சல பிரதேசத்தின் 27 பகுதிகள் இந்தியாவிற்கு சொந்தமானது என்பதற்கான அதிகாரப்பூர்வ ஆவணங்கள் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. திருச்செங்கோடு நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்டப் பணிகளை நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் திருமதி மதுபாலன் நேற்று ஆய்வு செய்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரில் செயல்பட்டு வரும் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக நெல் சேமிப்பு கிடங்கில் மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா ஆய்வு மேற்கொண்டார். திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கம் ஊராட்சி பகுதியில் காட்டாங்கல் கால்வாய் துருவாரும் பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு ஆட்சியர் திருமதி கவிதா அறிவுறுத்தியுள்ளார். உலக தாய்ப்பால் வார விழாவை முன்னிட்டு ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஆதி கும்பேஸ்வரர் திருக்கோவிலில் நேற்று நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டனர். ஆடி மாத வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு காஞ்சிபுரம் அருள்மிகு காமாட்சியம்மன் கோவிலில் தங்கத்தேர் உற்சவம் நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்தி. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி 6 வித்தியாசத்தில் திண்டுக்கல் அணியை வென்றது. முதலில் விளையாடிய திண்டுக்கல் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 இழப்பிற்கு 170 ரன் எடுத்தது. 171 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய நெல்லை அணி 17.4 ஓவரில் 4 இழப்பிற்கு 172 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. முன்னதாக நடைபெற்ற சேப்பாக் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திருப்பூர் அணி 7 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. முதலில் விளையாடிய சேப்பாக் அணி 20 ஓவரில் 8 இழப்பிற்கு 205 ரன் எடுத்தது. 206 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய திருப்பூர் அணி 18 ஓவரில் 3 இழப்பிற்கு இலக்கை எட்டி வெற்றி பெற்றது.

0: மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தில்லி ஐஐடி பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்று உரையாற்றுகிறார். தமிழ்நாட்டில் 58 மின்னணு உற்பத்தி நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் கோரிக்கைகள் தொடர்பாக பல்வேறு விவசாயிகள் சங்க பிரதிநிதிகளுடன் தமிழக அரசு பேச்சு நடத்தியுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக 15 நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி திண்டுக்கல் அணியையும் திருப்பூர் அணி சேப்பாக் அணியையும் வென்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 6:55. ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர்ல வழங்கும் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல பாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
2: எங்க வேணாலும் கம்பேர் பண்ணுங்க, விலையும் தரமும் உங்களுக்கு பிடிக்கும். அப்புறம் சொல்லுங்க கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், நீலா தெற்கு வீதி நாகப்பட்டினம், தர்கா மார்க்கெட் நாகூர், மார்க்கெட் வீதி காரைக்கால். கமர்ஷியல் ட்ரேடர்ஸ்.
1: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்குவோர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் கலர் லேப் கும்பகோணம்.
3: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம். கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப். போட்டோ பிரிண்டிங், லேசர் வுட் என்கார்விங், கீச்செயின், கிளாஸ், ஃபோம் போர்டு, அக்ரிலிக் போன்ற எண்ணற்ற மீடியாவில் யூவி மிஷின் பிரிண்ட் செய்து தரப்படும். 88 வருட பாரம்பரியமிக்க உங்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
4: மழலை செல்வங்களின் மழலை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தளிர், இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. இன்றைய பசுந்தளிர் நிகழ்ச்சியில முதன்மையா ஒரு கதை கேப்போமா? ஒரு நாள் பள்ளிக்கு சென்ற சிறுவன் அருண் என்ன பண்ணானா, வழியில கீழே விழுந்திருந்த வயதான பாட்டிய பார்த்தானா. உடனே ஓடி போயிட்டு அந்த பாட்டிய எழுப்பி சாலைய கடக்க உதவினானா. பாட்டி சிரிச்சுக்கிட்டே, தம்பி, ஓ இந்த உதவிய நான் மறக்கவே மாட்டேன்பா, என்னைக்குமே ரொம்ப நன்றின்னு சொன்னாங்களாம் அருண் கிட்ட. அருணும் சிரிச்சுக்கிட்டே, உதவி செய்வதற்கு நன்றி தேவையில்லை, நல்ல மனம் இருந்தாலே போதும் பாட்டின்னு சொன்னானா. இந்த கதை மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, சிறிய உதவி கூட ஒருவரின் வாழ்க்கையில் பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் என்று. வணக்கம் நேயர்களே. அழகான மழை செல்வங்களின் கல்லமிலா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசந்தளி நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழலை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
5: வணக்கம் பாப்பா.
6: வணக்கம்.
5: உங்க பேர் என்ன?
6: என்ன
5: சண்டை படிக்கிறீங்க?
6: படிக்கிறேன்.
5: சரிங்கம்மா, இன்னைக்கு நேர்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
6: பாட்டு.
5: எதை பத்தின பாட்டு பாட போறீங்க?
6: விண்ணில் ஒரு வீடு கட்டி பாட்டு.
5: எங்க பாடுங்கள?
6: விண்ணில் வீடு கட்டலாம், விண்ணில் ஒரு வீடு கட்டி விளையாடி மகிழலாம், விண்மீனை விளக்காக்கி வீடெல்லாம் வைக்கலாம், வானவில்லை துளி கட்டி ஊஞ்சலாக்கி ஆடலாம், மலை துளியே சேகரித்தே மாறையாக மாற்றலாம், கதிரவனே கூட்டி வந்தே கண்ணாம்பூச்சி ஆடலாம், வெண்ணிலவு படையேறி வெண்ணிலவு சுற்றலாம், மேகமெண்ணம் சேர்ந்தெடுத்து மெத்தையாக்கி தூங்கலாம், வேண்டுமென்னே பூமி வந்து பார்க்கலாம். அடுத்ததா பாட போறேன்.
5: வருங்காலத்துல சரி இந்த மருத்துவர் அங்கத்துக்கு காரைக்கால் சார்பாக வாழ்த்துக்கள்.
6: நன்றி.
4: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழலை செல்வங்களில் மழலை மொழியில் நினைந்தோம்.

0: காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோன் கலர்ல வழங்கிய பசுந்தளிர் கேட்டோம். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால்.
1: காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ் மளிகை பொருட்கள் ஷாப் பொருட்கள் அத்தனைக்கும் குடும்ப தலைவிகளின் ஒரே சாய்ஸ் கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால். இப்பொழுது திருநள்ளாற்றிலும்
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கியோர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் கும்பகோணம்,
2: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒளிபரப்பு நேரம் 7 மணி.
3: ஆரூரில் தங்கம் பூக்கும் நந்தவனம் ரேணுகா ஜுவல்லரியின் ஆலய தரிசனம் தரிசனம் பக்தி தொடர் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, தங்கம் பூக்கும் நந்தவனம், தங்க நகைகளின் பூங்காவனம், உங்கள் கைராசி நிறுவனம் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி திருவாரூர்.
5: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி புதுப்பொலிவுடன் பிரம்மாண்டமாய் விரிவுபடுத்தப்பட்ட நகை பிரிவுகளுடன் திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, இளையமன் சன்னதி, விஜயபுரம், திருவாரூர்.

பேசுகின்றது இதுவே வையம். ஈரடியால் அளந்த மூசி வண்டு முரளும் கண்ணி முடியீர் உம்மை காணும் ஆசையனும் கடலில் விழுந்து இங்கு அயர்ந்தோம் அயலாரும் ஏசுகின்றது இதுவே காணும் இந்த லூரீரே என்ற திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழியோடு தஞ்சை மாவட்டம் மயிலாடுதுறை வட்டம் திருவிழந்தூர் என்றழைக்கப்படும் திரு இந்தலூர் அருள்மிகு பரிமள ரங்கநாதரை தரிசிக்க மெய்யன்பர்களான உங்கள் அனைவரையும் இனிதே அழைத்துச் செல்கிறோம்.

0: முன்னொரு காலத்தில் தட்சணனின் சாபத்தால் சந்திரனுக்கு கொடிய க்ஷயரோகம் ஏற்பட்டது. இதன் விளைவாக சந்திரன் திரு இந்தலூர் அருள்மிகு பரிமள ரங்கநாதர் திருக்கோயிலின் திருக்குளத்தில் தவம் புரிந்து இத்தல இறைவனின் அருளால் சாபம் நீங்க பெற்றார். அதன் பொருட்டு இந்த ஊருக்கு இந்துபுரி என்றும் தான் தவம் புரிந்த இத்திருக்குளத்தை இந்து புஷ்கரணி என்றும் வழங்குமாறு இறைவனிடம் வேண்டினார். இறைவனும் அவரது வேண்டுகோளுக்கு இணங்க இந்த வரத்தை அருளினார். இதன் காரணமாகவே இந்த ஊருக்கு இந்துபுரி என்றும் இந்த திருக்குளத்திற்கு இந்து புஷ்கரணி என்ற பெயரும் வந்தது என்பது புராண வரலாறு. சூரியன் தனுசு ராசியில் பிரவேசிக்கும் தனுர் மாதமான இந்த மார்கழி மாதத்தில் 108 திவ்ய தேசங்களின் வரிசையில் 22வது திவ்ய தேசமான அருள்மிகு பரிமள ரங்கநாத திருக்கோயிலின் கிழக்கு நோக்கிய ராஜகோபுரத்தை கடந்து துஜஸ்தம்பம் எனப்படும் கொடிமரத்தை வணங்கி கருடாழ்வாரிடம் கேசவனை தரிசிக்க அனுமதி வேண்டி நிற்கின்றோம்.
1: ஆர் ஸ்ரீனிவாச ரங்க பட்டாச்சார். இந்த சன்னிதியானது கிழக்கு பார்த்த வாசலுடன் பெருமாள் மூலவர் சேனத்தில்

0: கோலத்துடன் நான்கு திருக்கரங்களுடன் சேவை சாதிக்கிறார். சேவார்த்திகள் இப்பொழுது வலதுபுறம் உள்ள ஆழ்வார் சன்னதியில் நமஸ்காரம் செய்து கொண்டு சக்கரத்து ஆழ்வார் செவித்துவிட்டு பெருமாள் சன்னதி தட்சிணவாசலில் உள்ள பெருமாளின் விமானமான வேதாமோத விமானம் என்று சொல்லக்கூடிய விமானத்தை தரிசனம் செய்து கொண்டு அதன் பிறகு சன்னதியில் பெருமாளை சேவிக்கிறோம்.
1: முகார விந்தத்தில் சூரியனாலும் பாதார விந்தத்தில் சந்திரனாலும் நாபி கமலத்தில் பிரம்மாவினாலும் பூஜிக்கப்படுபவரும் இத்தல இறைவனுமான அருள்மிகு பரிமள ரங்கநாதரின் சன்னதியை அடைந்து தாமோதரன், நாராயணன், மாதவன் என்றெல்லாம் அழைக்கப்படும் ரங்கநாதரின் அழகை கண்ணாரக் கண்டு மனதில் கொண்டு இரு கைகளையும் கூப்பி வேண்டி நிற்கின்றோம்.

ராகவன் என்றெல்லாம் அழைக்கப்படும் ரங்கநாதரின் அழகை கண்ணாரக் கண்டு மனதில் கொண்டு இரு கைகளையும் கூப்பி வேண்டி நிற்கின்றோம்.

0: காரில் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி புதுப்பொலியுடன் பிரம்மாண்டமாய் விரிவுபடுத்தப்பட்ட நகை பிரிவுகளுடன் திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி எல்லையம்மன் சன்னதி விஜயபுரம் திருவாரூர்
1: ரேணுகா ரேணுகா
2: ஆலய தரிசனம் தரிசனம்
3: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வெள்ளி கொலுசுகள் வெள்ளி பாத்திரங்கள் பரிசு பொருட்கள் வாங்க ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி எல்லையம்மன் சன்னதி திருவாரூர்

பெருமாளோட திருவடியில ஒரு பெரிய விசேஷம் நேருக்குன்னா, திருவடியில பெருமாள் ரெண்டு பக்கம் பிரிச்சு வச்சிருக்காரு. கீழ் நோக்கி இருக்கக்கூடிய திருவடி நம்மள மாதிரி உள்ளக்கூடிய இருக்கக்கூடிய வாழ்க்கெல்லாம் அனுகிரகத்துக்காகவும், மேல் நோக்கி இருக்கக்கூடிய திருவடி மேலே இருக்கக்கூடிய நம் முன்னோர்களுக்கெல்லாம் அனுகிரகத்துக்காக. சுவாமினே நமஹம் சர்வராஜோபஜார பூஜா சமர்ப்பயாமி. கல்பராட்சி செலுத்தி கொடுத்த வார்த்தைகள்லாம் 108 வைஷ்ணவ திவ்யதேசத்துல 22வது திவ்யதேசம் திருமிங்கி ஆழ்வார்னால மங்களாசாசனம் செய்யப்பட்ட சன்னதி. பெருமாளுடைய விமானம் வேதாமோத விமானம். பெருமாளுடைய திருமுடிக்கு கீழே காவேரி தாயார், திருவடிக்கு கீழே கங்கை தாயார் எழுந்திருக்கிறார். திருமிங்கி ஆழ்வார் மங்களாசாசனம் செய்யப்பட்ட இந்த சன்னதி பெருமாள் சிந்ததன்னுள் நீங்காதிருந்த திருவே மறிவினியமைந்தா அந்த நாளி மாலே சோழமலகளிலே நந்தா விளக்கின் ஜுடரே நரையூர் நின்ன நம்பி என்னெந்தாயந்தலூராய் அடியே திரையும் இறங்காயே உன்னை வண்ணம் பாலின் வண்ணம் முழுதும் நிலை நின்ன பின்னே

0: ஆரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி புதுப்பொலிவுடன் பிரம்மாண்டமாய் விரிவுபடுத்தப்பட்ட நகை பிரிவுகளுடன் திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி எல்லையம்மன் சன்னதி விஜயபுரம் திருவாரூர்
1: ரேணுகா ரேணுகா
2: ஆலய தரிசனம் தரிசனம்
3: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வெள்ளி கொலுசுகள் வெள்ளி பாத்திரங்கள் பரிசு பொருட்கள் வாங்க ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி எல்லையம்மன் சன்னதி திருவாரூர்
4: பிரகாரத்தை வலம் வரும் பொழுது ராமர் சன்னதிக்கு சென்று ராமரை வணங்கி அவர் அருகில் வீற்றிருக்கும் அங்கார தாரையை அடக்கியவனும் அச்சமில்லா ஐயனும் அசோக வனத்தை அழித்தவனும் அஞ்சில் ஒன்று பெற்றவனுமான ஸ்ரீ ஆஞ்சநேயரையும் தரிசித்து கட்ட கோபுரம் சென்று துவார பாலகர்கள் முன்பு சேவித்து விட்டு அவர் அருகில் ஆழ்வார் சன்னதியையும் சக்கர தாழ்வார் சன்னதியையும் சேவித்து நிற்கின்றோம். வேதா மோத விமானமான பெருமாளின் விமானத்தை சேவித்து திருமால் துணைவியும் திருவள செல்வியும் திங்கள் திருமுகத்தாலும் பரிமள ரங்க நாயகியுமான இத்தல இறைவியும்

0: ஸ்ரீ பரிமள ரங்கன் நாயகியின் சன்னதியை அடைந்து அருள்மிகு பரிமள ரங்கன் நாயகியின் அந்த திருக்காட்சியை நம் மனதின் முன் இரு கைகளையும் கூப்பி வணங்கி நிற்கின்றோம்.
1: சுகந்தவனாய் தாயார் என்ற திருநாமம், மூலவருக்கு புண்டரீக வள்ளி தாயாரும், சந்திரசாப விமோசன வள்ளி தாய், சந்திரனோட தோஷ நிவர்த்தி ஆரத்துக்கு தாயார் புருஷாகாரியா இருந்ததுனால தாயாருக்கு சந்திரசாப விமோசன வள்ளி தாயார் திருநாமம், குஸ்தவருக்கு சுகந்தவனாய் தாயார் திருநாமம், மந்தார சாகா மணவைனதானாம் குந்தாபதந்தாம் குடிலாளகாந்தாம் சம்பாகதேசாம் சரசீருகாட்சிம் சந்திரானனாம் சந்திரபுரீஷ பத்தினுங்கிற இந்துபுரி கஷேத்திரமா இந்த உள்ள தாயார் புஷாகாரியா இருந்ததுனால தாயாருக்கு சந்திரசாப விமோசன வள்ளி தாயார் புண்டரீக வள்ளி தாயார் திருநாமம். தாயார் செவிச்சுங்கோ, தாயாரால் இஷ்டகாரி தரக்கூடியவார். மகாலட்சுமி நமாம் சேவார்த்திகள் கற்பூராட்சி செவித்துக் கொள்ளவும். திருநாகி திருதவதீதராதிபத்தேபயஸ்வதீரந்திராசானோஸ்து திருவாதிசா விஷ்ணுபத்யபோராசேஷானோயா மனோதா வாங்கிக்கொண்டு பக்தகோடிகள் பிரதட்சிணமாக வந்து நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வம் பெற்று பல்லாண்டு காலம் நீடூடி வாழ எல்லாமல்ல அருள்மிகு பரிமள ரங்கநாத சுவாமி திருவடிகளை பிரார்த்திக்கிறோம். இந்து புஷ்கரணீதிரே விமானே திமுஷ்டதே வேதாமுதாசியம் சந்திரபுரநாதாய மங்களம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணன்.
0: நாகை மாவட்டம் மயிலாடுதுறை திரு இந்தலூர் அருள்மிகு பரிமள ரங்கநாதர் திருக்கோயிலின் பிரம்மோற்சவங்கள் மார்கழி மாதம் அத்தியனம், தை மாதம் சங்கராந்தி, மாசி மாதம் பெருமாள் காவிரி பூப்பட்டினம் சென்று சமுத்திர தீர்த்தவாரி, பங்குனி மாதம் பங்குனி பிரம்மோஸ்தவம். நூற்றி எட்டு திவ்ய தேசங்களின் வரிசையில் 22வது திவ்ய தேசமான திரு இந்தலூர் அருள்மிகு பரிமள ரங்கநாதர் திருக்கோயிலில் அருளை பெற்று பலமோடு வாழ்வோமாக.

0: இந்நிகழ்ச்சியை வழங்கியோ
1: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, தங்கம் பூக்கும் நந்தவனம், தங்க நகைகளின் பூங்காவனம், உங்கள் கைராசி நிறுவனம், ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி திருவாரூர்.
2: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி புதுப்பொலியுடன் பிரம்மாண்டமாய் விரிவுபடுத்தப்பட்ட நகை பிரிவுகளுடன் திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, எல்லையம்மன் சன்னதி, விஜயபுரம், திருவாரூர்.
3: ரேணுகா, ரேணுகா நிகழ்ச்சி தயாரிப்பு எல்ஜி ராசன். படைப்பு வெங்கடேசா மீடியா.

இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஏழைகள் மணிக்கான தமிழ் செய்திகள்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். சர்வதேச கடல் வழிகளில் பாதுகாப்பான மற்றும் தடையற்ற போக்குவரத்து இருக்க வேண்டும் என்று இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. ரயில் பயணிகளுக்கு தரமான உணவு வழங்குவதை ரயில்வே உறுதிப்படுத்தியுள்ளதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் புத்தொழில் நிறுவனங்களின் எண்ணிக்கை 2,40,000 அதிகரித்துள்ளது என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். அசாம் மாநிலத்தில் மழை மற்றும் வெள்ளம் காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 98 அதிகரித்துள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் அஸ்மிதா சாலிஹா ரக்ஷிதா ராம்ராஜை எதிர்கொள்கிறார். இனி விரிவான செய்திகள். சர்வதேச கடல் வழிகளில் பாதுகாப்பான மற்றும் தடையற்ற போக்குவரத்து இருக்க வேண்டும் என்று இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தர் ஜெய்ஸ்வால், இந்திய கப்பல்கள் மற்றும் மாலுமிகளின் பாதுகாப்புக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக தெரிவித்தார். வளைகுடா நாடுகளில் உள்ள அனைத்து இந்திய தூதரக அலுவலகங்கள், கப்பல் போக்குவரத்து அமைச்சகம், வளைகுடா நாடுகளின் கடல்சார் அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டு இந்திய மாலுமிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்திய மாலுமிகளுக்கு உதவ 24 மணி நேரமும் செயல்படும் உதவி மையங்கள் செயல்பட்டு வருவதாகவும் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார். ரயில் பயணிகளுக்கு தரமான உணவு வழங்குவதை ரயில்வே உறுதிப்படுத்தியுள்ளதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், ரயில் பயணத்தின் போது வழங்கப்படும் உணவின் தரம் குறித்து குறைவான புகார்களை வருவதாக கூறினார். உணவு பாதுகாப்பு விதிகளை மீறியதாக கடந்த 3 ஆண்டுகளில் IRCTC சார்பில் 5,13,00,000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உணவு பாதுகாப்பு விதிகளை மீறிய நிறுவனங்களின் ஒப்பந்தங்கள் ரத்து செய்யப்பட்டதாகவும் அமைச்சர் கூறினார். ரயில் பயணிகளுக்கு வழங்கப்படும் உணவு தரமான சமையல் கூடங்களில் தயார் செய்யப்படுவதை ரயில்வே உறுதிப்படுத்தியுள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். தேசிய நகர்ப்புற கூட்டுறவு நிதி மற்றும் மேம்பாட்டுக் கழகத்தின் புதிய அலுவலகத்தை மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மும்பையில் இன்று திறந்து வைக்கிறார். இந்த நிகழ்ச்சியின் போது மகாராஷ்டிரா மாநில நகர்ப்புற கூட்டுறவு நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட கூட்டுறவு சங்க பிரதிநிதிகளுடன் அவர் கலந்துரையாடுகிறார். இந்த நிகழ்ச்சியின் போது தேசிய தடய அறிவியல் பல்கலைக்கழகம், தேசிய நகர்ப்புற கூட்டுறவு நிதி மற்றும் மேம்பாட்டுக் கழகத்திற்கு இடையே அமைச்சர் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளது. கூட்டுறவு வங்கித் துறையில் இணைய பாதுகாப்பு தொழில்நுட்ப திறனை மேம்படுத்த இந்த ஒப்பந்தம் உதவும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் புத்தொழில் நிறுவனங்களின் எண்ணிக்கை 2,40,000 அதிகரித்துள்ளது என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற சர்வதேச நிதி தொழில்நுட்ப திருவிழாவில் பேசிய அவர், அனைவருக்கும் வங்கிக் கணக்கு போன்ற தொலைநோக்கு திட்டங்கள் மூலம் நிதி அதிகாரம் அளித்தலில் நாடு முன்னேறியுள்ளதாக தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு, குவாண்டம் தொழில்நுட்பம், இணைய பாதுகாப்பு ஆகியவை நிதி தொழில்நுட்பத்துறையின் அடுத்தகட்ட வளர்ச்சியை தீர்மானிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். விண்வெளி, அணுசக்தி உள்ளிட்ட துறைகளில் தனியார் பங்களிப்பை அரசு அனுமதித்ததன் விளைவாக விண்வெளித்துறையில் நாடு பெரும் வளர்ச்சி அடைந்துள்ளது என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் அரசு பணியாளர் தேர்வாணையம் உள்ளிட்ட பல தேர்வுகளில் வினாத்தாள் முன்கூட்டியே வெளியானது மற்றும் தேர்வு முறைகேடு தொடர்பாக சிபிசிஐடி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று பிஜேபி கூறியுள்ளது. தில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு நிஷிகாந்த் துபே, மாணவர்களின் எதிர்காலத்தை பாதிக்கக்கூடிய நிர்வாக தவறுகள் மீண்டும் நிகழாமல் இருக்க அதிகாரிகள் பொறுப்பேற்க வேண்டும் என்று தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் இப்பிரச்சினை எழுப்பப்படும் என்றும் அவர் கூறினார். இந்நிலையில் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி ஜார்க்கண்ட் தலைநகர் ராஞ்சியில் போராட்டம் நடத்திய மாணவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த அரசு தயாராக உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரன் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் போராட்டங்களின் போது உயிரிழந்தவர்கள் குறித்து முறையான மற்றும் நடுநிலையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கைக்கு ஐநா பொதுச் செயலாளர் திரு அன்டோனியோ குட்ரஸ் ஆதரவு தெரிவித்துள்ளார். அமைதியான முறையில் போராடியவர்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட வன்முறைகள் ஏற்கத்தக்கதல்ல என்றும் அவர் கூறியுள்ளார். உள்ளூர் சட்டமன்ற தேர்தலில் வெளியாட்களுக்கு இடஒதுக்கீடு செய்யும் பாகிஸ்தான் அரசின் முடிவை எதிர்த்து பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் கடந்த வாரம் போராட்டங்கள் நடைபெற்றன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.

0: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: அசாம் மாநிலத்தில் மழை மற்றும் வெள்ளம் காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 98 அதிகரித்துள்ளது. சிவசாகர், நாகுன், சோனிப்பூர், லக்கிப்பூர், ஜோஹாட் உள்ளிட்ட 13 மாவட்டங்கள் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இதில் கோலாகட் மாவட்டம் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. அங்கு 59,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 10,000 பேர் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். வெள்ளத்தால் 10,700 ஹெக்டேரில் பயிரிடப்பட்டிருந்த பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. சாலைகள் மற்றும் பாலங்களும் சேதமடைந்துள்ளதாக மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் மருத்துவ உபகரணங்கள் சந்தை மதிப்பு 2047 ஆண்டுக்குள் 250 பில்லியன் டாலராக அதிகரிக்கும் என்று இந்திய தொழில் வர்த்தக சம்மேளனம் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இந்த சந்தை வளர்ச்சியடைந்து வருவதாகவும் தற்போது 14 பில்லியன் டாலராக உள்ளது என்றும் அந்த அமைப்பின் அறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகரித்து வரும் சுகாதார தேவைகள், மேம்பட்ட மருத்துவ தொழில்நுட்பங்களின் பயன்பாடு, உள்நாட்டு உற்பத்திக்கான அரசின் ஆதரவு ஆகியவை விரைவான வளர்ச்சிக்கு உந்துசக்தியாக உள்ளதாக இந்திய தொழில் வர்த்தக சம்மேளனம் கூறியுள்ளது. தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின்படி திரிபுரா மாநிலத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அந்த மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு பிரஜேஷ் பாண்டே அறிவித்துள்ளார். அகர்தலாவில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வீடு வீடாக சென்று வாக்காளர்களை சரிபார்க்கும் பணி செப்டம்பர் 15 முதல் அக்டோபர் 14 வரை நடைபெறும் என்றும் அவர் கூறினார். வரைவு வாக்காளர் பட்டியல் அக்டோபர் 21 அன்று வெளியிடப்படும் என்றும் இறுதி வாக்காளர் பட்டியல் டிசம்பர் மாதம் வெளியிடப்படும் என்றும் திரு பிரஜேஷ் பாண்டே தெரிவித்தார். கேந்திரிய வித்யாலயா, நவோதயா வித்யாலயா மற்றும் ஏகலைவா உண்டு உறைவிட பள்ளிகளில் 2 மாணவர் சேர்க்கைக்கு நடத்தப்பட்ட தேர்வு முடிவுகள் விரைவில் வெளியிடப்படும் என்று CBSE அறிவித்துள்ளது. இம்மாதத்தின் 3 வாரத்திலிருந்து படிப்படியாக இந்த முடிவுகள் வெளியிடப்படும் என்று சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளது. தேர்வை எழுதியவர்கள் வதந்திகளையும் உறுதிப்படுத்தப்படாத தகவல்களையும் தவிர்க்குமாறும் அதிகாரப்பூர்வ வலைதளத்தில் மட்டுமே தேர்தல் முடிவுகளை உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறும் CBSE கேட்டுக் கொண்டுள்ளது. கேரள மாநிலத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் இன்றும் கனமழை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இதன் ஒரு பகுதியாக காசர்கோடு, கண்ணூர், வயநாடு, கோரிக்கோடு, கோட்டயம், ஆலப்புழா மற்றும் பத்தனம்திட்டா ஆகிய 7 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அம்மாநிலத்தின் பிற மாவட்டங்களிலும் மழை பெய்து வருகிறது. கடலோர பகுதிகளிலும் லட்சத்தீவு பகுதிகளிலும் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா ரக்ஷிதா ராம்ராஜை எதிர்கொள்கிறார். இப்போட்டி இன்று காலை மணி 11:30 நடைபெறவுள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி 6 வித்தியாசத்தில் திண்டுக்கல் அணியை வென்றது. முதலில் விளையாடிய திண்டுக்கல் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 இழப்பிற்கு 170 ரன் எடுத்தது. 171 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய நெல்லை அணி 17.4 ஓவரில் 4 இழப்பிற்கு 172 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. முன்னதாக நடைபெற்ற சேப்பாக் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திருப்பூர் அணி 7 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. முதலில் விளையாடிய சேப்பாக் அணி 20 ஓவரில் 8 இழப்பிற்கு 205 ரன் எடுத்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச கடல் வழிகளில் பாதுகாப்பான மற்றும் தடையற்ற போக்குவரத்து இருக்க வேண்டும் என்று இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. ரயில் பயணிகளுக்கு தரமான உணவு வழங்குவதை ரயில்வே உறுதிப்படுத்தியுள்ளதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் புத்தொழில் நிறுவனங்களின் எண்ணிக்கை 2,40,000 அதிகரித்துள்ளது என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். அசாம் மாநிலத்தில் மழை மற்றும் வெள்ளம் காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 98 அதிகரித்துள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா ரக்ஷிதா ராம்ராஜ்

0: எதிர்கொள்கிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: எல்லோருக்கும் இதமானது, எல்லோருக்கும் சுகமானது. ஆகாஷ்வாணி காரைக்கால். நாச்சியார்கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெடல் ஸ்டோர். நேரம் 7:25.
2: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
3: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
2: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி ஐஓபி எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
4: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். நாகப்பட்டினம்.
5: நகை வாங்க போறீங்களா? அப்போ பரிசும் சேர்த்து வாங்கலாம். மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸில் July 17 முதல் August 17 வரை ஆடி மாத சிறப்பு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு அற்புதமான மெகா பரிசுகள் வழங்கப்படும். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
6: கும்பகோணத்தில் யாரை கேட்டாலும் ஸ்ரீ பாலாஜி படக்கடை பெயரைத்தான் சொல்கிறார்கள்.
7: ஆள் உயர படங்கள் அரை மணி நேரத்தில் படம் போட நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
8: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ₹5000 தள்ளுபடி.
9: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ₹20,000 வரை தள்ளுபடி. July 15 முதல் August 15 வரை மட்டுமே.
10: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
11: காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள், லைட்ஸ், ஃபேன், வாட்டர் ஹீட்டர், ஹார்ட்வேர், பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். காரை எலக்ட்ரிகல்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால்.
12: காரைக்கால் சுந்தரம் பவர் டூல்ஸ் எங்களிடம் வாஷ், மகிட்டா, டிவால்ட், ஆர்கே டைல்ஸ் கட்டர், வெல்டிங் மிஷின், செயின்சா அனைத்தும் குறைந்த விலையில் கிடைக்கும். ஆத்தரைஸ்ட் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர், சுந்தரம் பவர் டூல்ஸ், ஏழை மாரியம்மன் ஆலயம் எதிரில் காரைக்கால். தொடர்புக்கு 9842599297.
1: சிந்தனை துளி. நீரின்றி அமையாது உலகு, அதனால் சேமிப்போம் நீர் தொழிலை. அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். சைபால் வழங்கும் தகவல் நேரம். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
13: முகத்தில் பருவா சைபால், சொரியாசியங்கோ சைபால், இதயில் அடையா சைபால், சேத்து புண்ணா சைபால்.
1: சைபால் இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் திருத்துறைப்பூண்டி ABC கோல்டு பேலஸ்.
14: புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
15: ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி. திருத்துறைப்பூண்டி ABC கோல்டு பேலஸ்
14: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ABC மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
15: ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
1: இந்நிகழ்ச்சியினை மேலும் இணைந்து வழங்குவோர் கும்பகோணம் உங்கள் கடை, தரமான தரப்பாய்கள் கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம்.
16: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
17: ஒரு ஊர்ல ஒருத்தர் இருந்தார், ரொம்ப நல்லவர், யாருக்காவது ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருப்பார், கொடையாளி. தினமும் யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது கொடுக்கலன்னா அவருக்கு தூக்கம் வராது, அப்படி ஒரு பழக்கம். அது மட்டும் இல்லை, அவர் கொடுக்கறது அடுத்தவங்களுக்கு தெரியாது, அவ்வளவு ரகசியமாக அதை கொடுப்பார். வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி அவர். ஒரு நாள் ராத்திரி அவர் ஏற்கனவே தயாராக கட்டி வச்சிருந்த பண முடிப்பை கையில் எடுத்துக்கிட்டார். வீட்டை விட்டு வெளியில் வந்தார், தெருவில் இறங்கி நடந்தார். இன்றைக்கி யாருக்கு தர்மம் செய்கிறது அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருட்டில் அப்படி நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறார். யாரோ ஒருத்தர் எதிரில் வர்றது மாதிரி தெரிஞ்சுது. உடனே அவர்கிட்ட போனார், தன்னுக்கிட்ட இருந்த பணம் முடித்து அவசர அவசரமாக அவர் கையில் திணிச்சுட்டு திரும்பி வந்துட்டார். அப்பாடா, ஒரு வழியாக யாருக்கும் தெரியாமல் இன்றைக்கி தர்மம் பண்ணியாச்சு அப்படிங்கிற மகிழ்ச்சி, மன நிறைவு அவர் முகத்தில். நிம்மதியாக தூங்கி எழுந்திருச்சார். மறுநாள் காலையில் ஊர் பூரா ஒரே பேச்சு. என்ன பேச்சுன்னா, நேற்று ராத்திரி ஒரு திருடன் கையில் யாரோ பணத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு இதை எல்லோரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதை கேள்விப்பட்டதும் அந்த பெரியவருக்கு ரொம்ப வருத்தமாக போயிட்டுது. அடடா,

0: போயும் போய் ஒரு திருடனுக்கா உதவி செஞ்சுருக்குறோம், பிரயோஜனம் இல்லாமல் போட்டுதே அப்படின்னு நினச்சானா. சரி, இன்றைக்கும் யாருக்காவது உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கிறார் அந்த ஆள். மறுநாள் ராத்திரி வந்தது. இவர் வழக்கம் போல் தெருவில் இறங்கி நடந்திருக்கிறார். கையில் பணம் முடிச்சோடு தான் நடந்து வந்திருக்கார். எதிரில் யாரோ ஒரு பெண் உருவம் மங்கலாக தெரிஞ்சிருக்கு. இவர் உடனே அந்த பொண்ணுகிட்ட பணத்தை கொடுத்துட்டு திருப்தியாக திரும்பி வந்துட்டார். மறுநாள் காலையில் ஊர் பூரா என்ன பேசிக்கிட்டாங்க தெரியுமா? நேற்று ராத்திரி யாரோ ஒருத்தர் நெறி தவறி நடக்கிற ஒரு பொண்ணுக்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு பேசிக்கிட்டாங்களாம். அடடா, இன்றைக்கும் தவறுதலாக நடந்து போச்சே அப்படின்னு வருத்தப்பட்டிருக்கார் இவர். இருக்கட்டும், இன்றைக்கும் ஏதாவது தர்மம் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டார். இனிமேல் ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறதும் அவருடைய தீர்மானம். அது மாதிரி மூணாம் நாள் ராத்திரியும் புறப்பட்டார். இப்போவும் எதிரில் ஒருத்தர் வந்தார், இவர் பணத்தை கொடுத்தார், வந்தார். மறுநாள் மக்கள் என்ன பேசிக்கிட்டாங்கன்னா, நேற்று ராத்திரி யாரோ ஒரு செல்வந்தர் கையில் பணத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்கப்பா அப்படின்னு பேசிக்கிட்டாங்களாம். ஏற்கனவே பணம் இருக்குது, அவர்கிட்ட இன்னும் கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க யாரும். அவருக்கு ரொம்ப வருத்தமாக போட்டுது. இது என்ன, இது தினம் இப்படி ஆகிடுதே அப்படின்னு நினச்சிக்கிட்டே படுத்து தூங்கினார். அன்றைக்கி ராத்திரி ஒரு கனவு. அந்த கனவில் இறைவன் வந்து சொன்னாராம், இந்த பாருப்பா, நீ கொடுத்த தர்மம் வீணாக போயிடல. உங்ககிட்ட பணம் வாங்கின அந்த திருடன் திருந்திட்டான், அந்த பொண்ணும் திருந்திட்டா, அந்த செல்வந்தனும் இப்போ கொடையாளி ஆயிட்டான். இப்போ யார் வந்து என்ன கேட்டாலும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னாராம். இந்த கதையை சொன்னவர் யாருன்னா நபிகள் நாயகம். இதில் உள்ள கருத்து என்னென்னா, நல்ல மனசோட தர்மம் பண்ணுனா அது வீணாக போயிடுறதில்ல அப்படிங்கிறது தான். இன்னொரு கருத்து, தர்மம் வந்து தன்னை மட்டுமல்ல அடுத்தவங்களையும் தீமையிலிருந்து காப்பாற்றும். இதுதான் நாம் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு உண்மை. இந்த காலத்தில் இது மாதிரி சில சம்பவங்கள் நடக்கிறது உண்டு. ஒரு பெரியவர் இருட்டில் நடந்து வந்துக்கிட்டு இருந்தார். எதிரில் வந்த ஒருத்தன் வலுக்கட்டாயமாக இவர் கையை பிடிச்சி ஒரு பண முடிப்பை கொடுத்து வச்சுக்க சொல்லிவிட்டு அவன் பாட்டு விலகி போயிட்டான். பெரியவருக்கு ஆச்சரியம், இந்த காலத்துலேயும் இப்படி வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியப்படாதுன்னு நினைக்கிற கொடையாளிகள் உண்டு போல இருக்கே அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே நடந்தாராம். கொஞ்சம் தூரம் போயிருப்பார். அதுக்குள்ளே அதே ஆள் திரும்பி வந்தான். கொடுத்த பண முடிப்பை திருப்பி கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு நடக்க ஆரம்பித்தான். இவருக்கு ஒன்றும் புரியல, ஏன்பா அப்படி பண்ணுறேன்னு கேட்டாராம். அது ஒன்றும் இல்லைங்க, கொஞ்ச நேரம் இதை உங்கள்கிட்ட கொடுத்து வச்சுருந்தேன், அவ்வளவுதான் அப்படின்ட்டுருக்கான். ஏன்னு கேட்டிருக்கார். என்னை பின்னாடி போலீஸ் தேடிக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தது, அதுதான் இப்படி பண்ணேன். இப்போ போயிட்டுது, இனிமேல் ஒன்றும் பயம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு நடந்து போகிறானா.
1: சைபால் வழங்கிய தகவல் நேரம் கேட்டோம். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: இந்நிகழ்ச்சியினை உடன் வழங்கியோர் திருத்தறிப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ்.
4: புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
5: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்தறிப்பூண்டி. திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ்
4: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ஏபிசி மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
5: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
1: இந்நிகழ்ச்சியினை மேலும் இணைந்து வழங்கியோர் கும்பகோணம் உங்கள் கடை, தரமான தரப்பாய்கள் கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம்.
6: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
1: நாம் கேட்ட தகவல் நேரத்தில் தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சாமிநாதன் அவர்கள். இது நமது ஒளிக்கலைஞத்தில் இருந்து ஒளி எறியது. ஆகாய காற்றில் ஆளவனை பாடும் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கும் காலை காம்போ. இந்நிகழ்ச்சியை வழங்குபவர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: காலை வணக்கம் காரைக்கால். எதிர்காலம், உன்னுடைய எதிர்காலம் என்பது நீ இன்று செய்யும் செயல்களை பொறுத்தே அமைகிறது அப்படிங்கிற மகாத்மா காந்தியடிகள் சிந்தனையோடு இன்றைய காலை காம்போ தொடங்குகிறது. இன்னைக்கு ஒரு அருமையான விஷயம் யோசிச்சிங்களா? நாம எதிர்பார்க்குற சின்ன சின்ன விஷயங்கள் கூட உடனே நடந்துட்டா வாழ்க்கை போர் அடிச்சிடுங்க. ஒரு டீ போடுறதுல இருந்து டிராஃபிக் கிளியர் ஆகுறது வரைக்கும் கொஞ்சம் தாமதமானாலும் பரவாயில்லைங்க. காத்திருந்து கிடைக்கிற எந்த விஷயமும் தனி அழகு தான். இன்னைக்கு நாளில் தடைகள் வந்தால் சலிச்சுக்காதீங்க. ஏதோ பெரிய நல்லது உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குன்னு நினைச்சு கெத்தா கெத்து காட்டுங்க.
1: ஜுவல்லர்ஸ் எங்கும் கண்டிராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள். முருகன் ஜுவல்லர்ஸ், திருநள்ளார் ரோட், காரைக்கால் மற்றும் நாணயக்காரர் தெரு, நாகப்பட்டினம்.
0: திருவாரூர் மாவட்டத்தில் பொது விநியோக திட்டத்தினை மேம்படுத்திடும் வகையில் பொது விநியோக திட்ட சிறப்பு பொதுமக்கள் குறைந்திருக்கும் கூட்டம் இன்று காலை 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரையில் திருவாரூர் வட்டம் நெய்குப்பை கிராமத்தில் திருவாரூர் வருவாய்க்கோட்டை அலுவலர் தலைமையிலும், நன்னிலம் வட்டம் கூத்தனூர் கிராமத்தில் திருவாரூர் முதுநிலை மண்டல மேலாளர் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் தலைமையிலும், குடவாசல் வட்டம் வடவேர் கிராமத்தில் திருவாரூர் சரக துணை பதிவாளர் தலைமையிலும், வலங்கிமான் வட்டம் பாடகச்சேரி கிராமத்தில் தனி வட்டாட்சியர் தலைமையிலும், மன்னார்குடி வட்டம் கண்டமங்கலம் கிராமத்தில் மன்னார்குடி வருவாய்க்கோட்டை அலுவலர் தலைமையிலும், திருத்துறைப்பூண்டி வட்டம் மேட்டுப்பாளையம் கிராமத்தில் திருவாரூர் துணை பதிவாளர் தலைமையிலும், நீடாமங்கலம் வட்டம் பத்தூர் கிராமத்தில் திருவாரூர் மாவட்ட வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அலுவலர் தலைமையிலும், கூத்தாநல்லூர் வட்டம் வேலுக்குடி கிராமத்தில் மன்னார்குடி சரக துணை பதிவாளர் தலைமையிலும், முத்துப்பேட்டை வட்டம் தில்லைவிளாகம் கிராமத்தில் இணை பதிவாளர் கூட்டுறவு சங்கங்கள் தலைமையிலும் அந்தந்த கிராம நிர்வாக அலுவலகத்தில் நடைபெற உள்ளது. எனவே தொடர்புடைய பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் குடும்ப அட்டையில் பெயர் சேர்த்தல், நீக்கல், திருத்தம், புதிய மற்றும் நகல் குடும்ப அட்டை கூறும் மனுக்கள் மற்றும் அலைபேசியின் மாற்றம் செய்ய மனு அளித்து பயன்பெறலாம். அத்தியாவசிய பொருட்களின் தரம் குறித்து புகார்கள் மற்றும் தனியார் சந்தையில் விற்கப்படும் பொருட்கள் குறித்து சேவை குறைபாடுகள் குறித்த புகார்களை இது குறித்தும் நீங்கள் மனுக்களை இன்று நடைபெறவுள்ள மக்கள் குறைந்திருக்கும் நாள் கூட்டத்தில் அந்தந்த முகாமில் கலந்து கொண்டு நீங்கள் உங்களுடைய குறைகளை சொல்லலாம் என்று திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக்கொள்கிறார்.
1: நீங்கள் வாங்கும் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு பரிசு. நம்ம ஊரின் நம்பிக்கை ARC நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
0: நாகப்பட்டினம் மாவட்டத்தில் குடும்ப அட்டையில பெயர் உள்ள உறுப்பினர்கள் அனைவரும் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இயங்கி வரக்கூடிய அனைத்து நியாய விலைக் கடைகளிலும் இன்று மற்றும் நாளையும் நடைபெறவுள்ள சிறப்பு முகாமில் கைவிரல் ரகை பதிவு, கண் கருவிழி சரிபார்ப்பின் மூலம் EKYC பதிவு செய்ய வேண்டும். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் தங்களது குடும்ப அட்டையில் இடம்பெற்றுள்ள உறுப்பினர்கள், தற்போது வரை கைவிரல் ரகை பதிவு செய்யாதவர்கள் தங்களுக்கு அருகாமையில் உள்ள நியாய விலைக் கடைகளில் கைவிரல் ரகையினை பதிவு செய்து கொள்ள கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் குடும்ப அட்டையில் இடம்பெற்றுள்ள உறுப்பினர்கள், கைவிரல் ரகை பதிவு செய்யாமல் பணி நிமித்தமாக வேறு பகுதிகளில் தற்காலிகமாக வசிப்பவர்கள் தற்போது வசிக்கும் பகுதிக்கு அருகில் உள்ள நியாய விலைக் கடைகளுக்கு இன்றும்

0: நாளையும் சென்று பதிவு செய்து கொள்ளலாம் என்று நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார்.
1: நகை வாங்க போறீங்களா? அப்ப பரிசும் சேர்த்து வாங்கலாம். ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ்ல ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை ஆடி மாத சிறப்பு குலுக்கல். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு வீட்டு உபயோக பொருட்கள் பரிசாக வழங்கப்படும். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
0: நேரம் 7:46 ஆயிடுச்சுங்க. காரைக்கால் எஃப்எம் 100.3 நாம இணைந்திருக்கிறது விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கிக் கொண்டிருக்கும் காலை காம்போ நிகழ்ச்சியில். காரைக்கால் மாவட்டம் திருப்பட்டினம் அரசு மகளிர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் கணிப்பொறி இயக்குபவர் மற்றும் செயல்திட்ட உதவியாளர், தையல் பயிற்சி, அழகுகலை பயிற்சி மற்றும் தகவல் பதிவு இயக்குபவர் ஆகிய ஒரு வருட பயிற்சி பிரிவுகளில் காலியாக உள்ள இடங்களுக்கு உடனடி சேர்க்கை நடைபெறுகிறதுங்க. முதல்ல வருபவர்களுக்கும் முன்னுரிமை அளிக்கப்படுமா? 10ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவிகள் தகுந்த சான்றிதழ்களோட பயிற்சி நிலைய முதல்வரை அணுகும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். குறைந்தபட்ச வயது 14 வயதுங்க, அதிகபட்ச வயது வரம்பு இல்லை. குறிப்பா தமிழ்நாடு மாநிலத்தைச் சேர்ந்த மாணவிகளுக்கும் சேர்க்கை நடைபெறுங்குது. மேலும் விவரங்களுக்கு 0436823428 அல்லது அலைபேசி எண் 6381455526 அல்லது 9488326233 இந்த அலைபேசி எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம். இது காலை காம்போ. இசையால் வசமாகும் காலை காம்போ.

0: காலை காம்போ. Let us a commercial break.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: திருவாரூர் வரண்டரேஸ் நடத்தும் டிஎன்பிஎஸ்சி, பேங்கிங், எஸ்எஸ்சி மற்றும் ரயில்வேஸ் போன்ற அரசு தேர்வுக்கான மாபெரும் வழிகாட்டுதல் நிகழ்ச்சி வர ஆகஸ்ட் 9 நம்ம திருத்திரிப்பூண்டி ஸ்ரீ கிருஷ்ண மஹால்ல இலவசமா நடத்த போறாங்க. இந்த ப்ரோக்ராம்ல நீங்க கலந்துக்க 7010519010 நம்பருக்கு கால் பண்ணி உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க.
3: முருகன் ஜுவல்லர்ஸ், எங்கும் கண்ணீராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள். முருகன் ஜுவல்லர்ஸ், திருநள்ளாறு ரோட், காரைக்கால் மற்றும் நாணயக்காரர் தெரு, நாகப்பட்டினம்.
4: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
5: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
6: கோபால் பல் பொடி
7: புதுச்சேரி காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
2: திருவாரூர் வரண்டரேஸ் நடத்தும் டிஎன்பிஎஸ்சி, பேங்கிங், எஸ்எஸ்சி மற்றும் ரயில்வேஸ் போன்ற அரசு தேர்வுக்கான மாபெரும் வழிகாட்டுதல் நிகழ்ச்சி வர ஆகஸ்ட் 9 நம்ம திருத்திரிப்பூண்டி ஸ்ரீ கிருஷ்ண மஹால்ல இலவசமா நடத்த போறாங்க. இந்த ப்ரோக்ராம்ல நீங்க கலந்துக்க 7010519010 நம்பருக்கு கால் பண்ணி உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க.
8: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
9: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
10: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
11: மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் & கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம். நீங்கள் வாங்கும் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு பரிசு. நம்ம ஊரின் நம்பிக்கை ARC நடேச செட்டியார் & கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
12: சக்தியின் திருவிழா
13: ஆடி மாத சிறப்பு தொடர். நேயர்களே, ஆகஸ்ட் மாதம் 16 வரை ஒவ்வொரு ஞாயிறு, செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மாலை 5:30
12: சர்வதேச, உள்நாடு மற்றும் உள்ளூரில் அருள் பாலிக்கும் அம்மன் குறித்த தகவல்களை அறிந்து கொள்ள
13: உங்கள் காரை பண்பலை

0: 3.3 இணைந்திருங்கள். அம்மனின் அருளலை, காரைப்பண்பலையின் நேரலை.
1: முருகன் ஜுவல்லர்ஸ், எங்கும் கண்ணீராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள். முருகன் ஜுவல்லர்ஸ், திருநள்ளார் ரோட், காரைக்கால் மற்றும் நாணயக்காரர் தெரு, நாகப்பட்டினம்.
2: நேரம் 7:55. காலை காம்போ. காலையில நமக்கு இன்னைக்கு பொழுது தொடங்கின உடனே ஒரு நன்றி கடன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எல்லோருக்கும் நம்ம வாழ்த்தும் வணக்கமும் சொல்லி வணங்கி நம்மளோட இன்றைய பொழுது நம்ம தொடங்கணுங்க. அதோட புன்னகை அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா மகிழ்ச்சியின் அடித்தளம் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட வகையில இன்னைக்கு நம்ம சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரே ஒரு நகைச்சுவைங்க. ஒரு நண்பர்கள் ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க. டே, டாக்டர்கிட்ட போனேன், காலையில் தினமும் 1 மணி நேரம் வாக்கிங் போனால் உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொன்னார்டா அப்படின்னு சொன்னோடனே நண்பர் கேட்குறாரு. அடுத்த நண்பர், சூப்பர்டா, அப்புறம் என்ன போக வேண்டியது தானே அப்படின்னு கேட்டோடனே, அதுக்கு தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன், காலையில் 7:30 தாண்டா எனக்கு தூக்கமே ஆரம்பிக்கும், அந்த நேரத்தில் நடந்துக்கிட்டே தூங்குறது எப்படின்னு தான் தெரியல அப்படின்னு சொல்ல, தூக்கம் முக்கியம்தான் மக்களே, ஆனா எழும்பி வேலைக்கும் போறதும் முக்கியம் இல்லைங்களா? காலை காம்போ. காரைக்கால் டாக்டர் கலைஞர் மு. கருணாநிதி அரசு பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் இந்த கல்வியாண்டுக்கான முதுகலை முதலாம் ஆண்டு கல்லூரி சேர்க்கைக்கான வரைவு விண்ணப்பதாரர்கள் பட்டியல் கல்லூரி இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. அனைத்து விண்ணப்பதாரர்களும் கல்லூரி இணையதளத்தை பார்வையிட்டு தங்களது விண்ணப்பத்தில் வழங்கியுள்ள விவரங்களை கவனமாக சரிபார்க்குமாறும், ஏதேனும் முரண்பாடுகள் இருப்பின் வருகின்ற 17ஆம் தேதிக்கு முன்பாக கல்லூரி சேர்க்கை அலுவலகத்தை தொடர்பு கொண்டு தேவையான திருத்தங்களை மேற்கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். சேவை செய்திகள். கும்பகோணம் இயற்கை வேளாண் திருவிழா மற்றும் பாரம்பரிய உணவு திருவிழா கும்பகோணம் செட்டி மண்டபம் பைபாஸ் சாலையில் தனியார் பள்ளியில் நடைபெறுகிறது. இன்று காலை 7:00 முதல் மாலை 7:00 வரை. குத்தாலம் அருள்மிகு மகாமாரியம்மன் ஆலய பிரம்மோஷ பெருவிழாவில் இன்று 7:00 மகாமாரியம்மன் குருத்தோலை சபரத்தில் வீதி உலா. குறிஞ்சிப்படி வட்டம் ஆலப்பாக்கம் கீழ்பூவாணிக்குப்பம் அருள்மிகு தேவி கருமாரியம்மன் ஆலய சாகைவார்த்தல் செடல் உற்சவத்தில் இன்று 7:00 கும்பம் படைத்தல். வேதர் நேவட்டம் ஆதனூர் அருள்மிகு மழை மாரியம்மன் ஆலய ஆடி உற்சவ திருவிழாவில் இன்று அம்மன் தேரில் வீதி உலா. திருவிடைமருந்தூர் வட்டம் நரசிங்கன்பேட்டை அருள்மிகு திரௌபதியம் ஆலய திருவிழாவில் இன்று சுந்தரி அபிமன்யு கல்யாணம். பேட்டை அருள்மிகு சக்தி மாரியம்மன் ஆலய ஆடி மாத திருவிழாவில் இன்று காலை 8:00 பால்குட வைபவம், மதியம் 12:00 கஞ்சி வார்த்தல், மாலை 6:00 அம்பாள் வீதி உலா. சேவை செய்திகள் கேட்டோம்.

சிந்தனை துளி. மரமலர்ப்போம், மழை பெறுவோம், பூமியின் சுவாசப்பையை காப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். இது காலை காம்போ. இன்னைக்கு காலை காம்போ நிகழ்ச்சிக்காக 19 நேயர்கள் லைக் பண்ணியிருக்காங்க, 20 நேயர்கள் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க, ஒருத்தர் ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. இப்படி பல்வேறு நேயர்கள் நம்ம காரைக்கால் பண்பலையோடு இணைந்திருக்கிறாங்க.

0: விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கிய காலை காம்பு. இந்நிகழ்ச்சியை வழங்கியவர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: சாயங்காலம்
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி, நேரம் 8 மணி.
2: முகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம், 916 ஹால்மார்க் தங்க நகைகள்
0: அனைத்தையும்
2: மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ், அண்ணா சாலை, திருவாரூர்.
3: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஈஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஈஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஈஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
4: புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.
5: வணக்கம் நேயர்களே, நம் அனைவருக்கும் பயன்படக்கூடிய பல்வேறு செய்திகளை இந்த தகவல் சுரங்கம் நிகழ்ச்சி வழியா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைய தகவல் சுரங்கம் நிகழ்ச்சியில தகவல் தர வராங்க மல்லியம் வி ராமன் அவர்கள்.
6: நேயர்களுக்கு வணக்கம். மாதா, பிதா, குரு, தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா, அப்பா, சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்கள், அதுக்கடுத்து தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பாஞ்சால் நாட்டுல பார்த்தோம்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆருணிங்கிற இளவரசர் வந்து ராஜா விட்டு செல்ல பிள்ளை, அந்த குழந்தைய வந்து குருகுலத்துக்கு அனுப்பி வச்சு நிறைய கலைகளை கத்துக்கணும்னு ராஜா முடிவு பண்றாரு. அந்த நாட்டுக்கு பக்கத்துல ஒரு காடு இருக்கு. அந்த காட்டுல அயோத தௌமியர் அப்படிங்கிற ஒரு குரு இருக்கார். அந்த குருட அனுப்பினோம்னா இளவரசன் ஆருணி வந்து நான் எல்லாம் படிச்சுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கொண்டு போய் சேர்க்கிறாரு. அப்படி சேர்க்கும் பொழுது அவங்க கூட நிறைய மாணவர்கள் இருக்காங்க. உங்களுக்கு தெரியும், குருகுலம் அப்படின்னாலே ஆசிரியர்கள் வந்து பாடம் சொல்லிக் கொடுத்தது மட்டும் கேட்கறது மட்டுமல்ல, அங்கேயே தங்கி இருக்கணும், ஆசிரியர்களுக்கு வீட்டு வேலையும் செஞ்சு கொடுக்கணும், அதே நேரத்துல வேண்டாம் விற்பனை செய்யக்கூடாது, ஒரு அர்ப்பணிப்புணர்வோட செய்யணும். இப்படிலாம் செய்யும் போது அந்த ஆசிரியர்கிட்ட வந்து மாணவர்கள் வந்து நிறைய விஷயங்கள் கத்துப்பாங்க. ஒரு முறை என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆசிரியர் என்ன நினைக்கிறாரு, ராஜாவோட மகனாச்சே ஆருணி, இவன் எப்படி இருக்கான்னு தெரியல, இவனை சோதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சொல்றாரு, ஆருணி, என் வயல்ல வந்து தண்ணி வரப்புல உடப்ப எடுத்து போயிட்டு இருக்கு, அதை அடைச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டளை இடுறாரு. உடனே எல்லா மாணவனும் பாக்குறாங்க, ஐயோ ஆருணி வந்து இளவரசனாச்சு, அவன் வந்து இந்த வேலையா செய்வானா செய்ய மாட்டானான்னு தெரியல, இல்ல அவங்க அப்பாட்ட போய் சொல்லி நம்ம ஆசிரியருக்கு ஏதாவது தண்டனை வாங்கி கொடுத்துட்டா கூட ஆச்சரியப்படுவதற்கு இல்ல அப்படின்னு நினைச்சு இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஆனா அந்த இளவரசன் ஆருணி என்ன பண்றா, மாணவர்களுடைய சந்தேகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி மண்வெட்டியை எடுத்துக்கிட்டு கிளம்பி போறான். அந்த உடைப்படுத்த பகுதியில போய் வரப்பு அடைக்கிறான். அப்படி அடைக்கும் போது பாத்தீங்கன்னா தண்ணி வந்துகிட்டே இருக்கு. இவனுக்கு வந்து அரண்மனையில இருந்தவனுக்கு அந்த மண்வெட்டியை பிடிச்சி வேலை செய்யறது ஒரு கஷ்டமான வேலையா இருந்தது. ஆனா இவனு என்னென்னமோ பண்ணிக்கிட்டே இருக்கான், தண்ணி வந்துகிட்டே இருக்கு, இவனால முடியவே இல்லை. ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. அப்ப பார்த்தான், சரி இதுக்கு மேல ஒன்னும் பண்ண முடியாதுன்னு அந்த வரப்புக்கு நடுப்புற அவன் படுத்துட்டான். குரு பக்தியோட அவன் வந்து படுத்திருக்கான். இந்த கங்கை மாதாவுக்கு அது பொறுக்கல. ஆகா, இந்த குழந்தை வந்து படுத்து குருவுக்காக இப்படி செஞ்சிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு அந்த தண்ணி வர்றது அப்படியே தேங்கி நிக்கிது. அன்னைக்கு இரவு வந்து வகுப்பு ஆரம்பிச்சது. ஆரம்பிச்சோன்னே பார்த்தா எல்லா மாணவர்களும் இருக்காங்க, ஆருணியை மட்டும் காணும். உடனே ஆசிரியர் கேட்கிறாரு, எங்கப்பா ஆருணியை காணும் அப்படின்னு சொன்னேன், இல்லங்க ஐயா நீங்க காலையில வரப்பு அடைக்க அனுப்பி விட்டீங்களே, அதுக்கப்புறம் வரவே இல்லை அப்படின்னு சொன்னோடனே ஒரு விளக்கு எடுத்துக்கிட்டு அந்த ஆசிரியர் வந்து அந்த மாணவரை பார்க்க போறாரு. அப்ப பார்த்தா அந்த வயலோட வரப்புல பாத்தீங்கன்னா அந்த ஆருணி வந்து படுத்து கிடக்குறான். என்னப்பா அப்படின்னு கேட்கும்பொழுது, நான் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன், இந்த தண்ணி வந்து நிக்கவே இல்லை, நானே படுத்து இந்த தண்ணிய அடைச்சிட்டேன் அப்படின்னு சொன்னோடனே, ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு வந்து சகல கலையும் அவனுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஆசீர்வாதம் பண்ணி எழுந்திரிச்சு வான கூப்பிடுறாரு. அவன் எழுந்திரிச்சு வரான். எதுக்காக சொல்றான்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஆசிரியர்கள் வந்து செய்யக்கூடிய விஷயங்கள் நம்ம எல்லாருக்குமே நல்ல விஷயங்கள் தான். இன்னைக்கு பாருங்க, ஒரு ஸ்கூல் ஆசிரியர் நம்ம பார்த்தோம்னா நம்மள அறியாமலே போய் அவர்கிட்ட பேசுறோம். ஆனா அவங்களுக்கு நம்மள அடையாளம் தெரியறது இல்ல, நமக்கு அவங்களை ரொம்ப ரொம்ப நல்லா அடையாளம் தெரியும். அப்படி அவங்கள பாக்குறோம், ஐயா அவங்கள்ட்ட நான் படிச்சேன், நான் 2வது படிச்சேன், 5வது படிச்சேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு அவ்வளவு பெருமையா இருக்கு. அப்ப இவ்வளவு பெருமைக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க அன்னைக்கு நம்மள வந்து உருவாக்கி நமக்கு எல்லாம் சொல்லி கொடுத்து நம்ம செஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணி நம்ம பண்ணக்கூடிய தவறுகள்லாம் ஒன்னு ஒன்னையும் சரி பண்ணி கொடுத்து நம்மள இன்னைக்கு வாழ்க்கையில ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரதுக்கு அவங்க ஒரு ஏணியா இருந்திருக்காங்க. சோ அந்த குரு பக்தி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆசிரியர்களை நம்ம மதிச்சோம் அப்படின்னா நம்ம சமுதாயத்துல நம்மள எல்லாரும் மதிப்பாங்க. சோ எல்லாருக்கும் நம்மளுடைய ஆசிரியர்களுக்கு வந்து நம்ம மதிப்பு கொடுக்கணும், அவங்க சொல்லி கொடுத்த விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும். வாழ்த்துக்கள், நன்றி.
5: மல்லியம் வி ராமன் அவர்கள் தந்த தகவலை கேட்டோம். உங்க கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9715167282, 97 15 16 72 82. சரி நேயர்களே, மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு வேறு ஒரு தகவலுடன் சந்திப்போம்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஜிஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்

0: அண்ட் ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகில் கைராசி அனைத்திற்கும் நீயாசி நடைசி செட்டியார் அண்ட் ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
1: காரைக்கால் பண்பலையோடு இணைந்திருக்கும் நேயர்களுக்கு இனிய வணக்கம். நேரம் இப்பொழுது 8:05.

0: கார்கிரமலை 100.3 நேயர்களினி கேட்கலாம். மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்.
1: வம்சா ஆடி ஆத்து ரெடி சேல் August 7 to 10 வரை 4 நாட்கள் மட்டுமே. வம்சா ஆடி ஆத்து ரெடி சேல் August 7 to 10 வரை 4 நாட்கள் மட்டுமே. சேலைகள் பெண்கள் ஆண்கள் குழந்தைகள் ரெடிமேட்ஸ் அனைத்திலும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு 50% மேல் தள்ளுபடி. அதிக தள்ளுபடி, அதிக சேமிப்பு. இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். வம்சா, காந்திஜி சாலை, மயிலாடுதுறை.
2: திருவாரூர் வரண்டரேஸ் நடத்தும் TNPSC, பேங்கிங், SSC மற்றும் ரயில்வேஸ் போன்ற அரசு தேர்வுக்கான மாபெரும் வழிகாட்டுதல் நிகழ்ச்சி வர August 9 நம்ம திருத்திரிப்பூண்டி ஸ்ரீ கிருஷ்ணா மஹால்ல இலவசமா நடத்த போறாங்க. இந்த ப்ரோக்ராம்ல நீங்க கலந்துக்க 7010519010 நம்பருக்கு கால் பண்ணி உடனே ரிஜிஸ்டர் பண்ணுங்க.
3: முருகன் ஜுவல்லர்ஸ், எங்கும் கண்ணீராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள். முருகன் ஜுவல்லர்ஸ், திருநள்ளார் ரோட், காரைக்கால் மற்றும் நாணயக்காரர் தெரு, நாகப்பட்டினம்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை, தஞ்சாவூர்.
3: மயிலாடுதுறை ARC நடேச செட்டியாரன் கோஜுவலர்ஸின் ஆடி அட்டகாசம். நீங்கள் வாங்கும் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு பரிசு. நம்ம ஊரின் நம்பிக்கை ARC நடேச செட்டியாரன் கோஜுவலர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
0: காரைக்கால் பொன்மலையின் தொல்லி வரும் பாட்டு நிகழ்ச்சியில நீங்க உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கலாம். தொலைபேசி எண்கள் முதலில் முன் இணைப்பு எண் 03-4368 இது முன் இணைப்பு எண். தொலைபேசி எண்கள் 231-231 அல்லது 299-480 அல்லது 299-580. முகநூல் பக்கத்தில் நம்ம படப்பதிவும் போட்டிருக்கோம் இல்லையா? இன்றைக்கி என்ன கேள்வி உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்குன்னா, 2026 காமன்வெல்த் ஜூடோ போட்டியில் ஆடவர் மகளிர் பிரிவில் பதக்கங்கள் வென்றவர்கள் யார் யார், என்ன பதக்கத்தை வென்றனர், இதுதான் உங்களுக்கான கேள்வி. இந்த கேள்விக்கும் நீங்கள் வந்து விடையளிக்கலாம். எப்படி விடையளிக்கலாம் அப்படின்னா, காரைக்கால் பண்பலை தமிழில் தட்டச்சு செய்யுங்க. உடனே உங்களுக்கு காரைக்கால் பண்பலையினுடைய முகநூல் பக்கத்து ஓப்பன் பண்ணிக்கும். அதில் உங்களுடைய அந்த சரியான விடையை கொண்டு வந்து டைப் பண்ணி அனுப்பிவிடுங்க, அவ்வளோதான். காரைக்கால் பண்பலை 100.3 முகநூல் பக்கத்துக்கு வாங்க, கேள்விக்கு விடை சொல்லுங்கள், விருப்ப பாடலை கால் பண்ணி கேளுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3 இது துள்ளி வரும் பாட்டு.

0: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி அளவும் கம்மி.
1: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
0: இது மிஸ்டர் கோல்ட் 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும். ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கறாங்க.
1: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
0: இது 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
2: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
3: காரைக்கற்பன் மலையின் துளி வரும் பாட்டு நிகழ்ச்சியில பாடலை கேட்க இணைப்பில் காத்திருக்கும் இந்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
3: வணக்கம். யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க சார்?
4: மயிலாடுதுறை மாவட்டம் பொரும்பூர்ல இருந்து கண்ணன்.
3: கண்ணன், சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
4: எனக்கு ஜெயிலர் படத்துல இருந்து ஏதாவது ஒரு பாடலை ஒளிபரப்ப முடியும்.
3: பாடல் வரும், கண்டிப்பா கேட்கலாம். விளம்பர இடைவேளைக்கு பிறகு. நன்றி சார்.
4: தேங்க்ஸ் சார்.

0: காரைக்கால் பண்பலையின் தொழில் வரும் பாட்டு நிகழ்ச்சியில் நாம் இன்னைக்கு காமன்வெல்த் 2026 போட்டி நடந்தது இல்லையா, இதில் ஆடவர் மகளிர் பிரிவில் ஜூடோ போட்டியில் பதக்கங்கள் வென்றவர்கள் யார் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறோம். அப்புறம் அவங்க என்ன பதக்கத்தை வென்றார்கள் அப்படின்னு கேட்டிருக்கிறோம். நேயர்கள் தங்களுடைய அந்த விடைகளை கொடுத்துட்டே இருக்கிறாங்க. சரியான விடைகளை கொடுக்கக்கூடிய அந்த நேயர்களினுடைய பெயர்களையும் நம்ம சொல்லுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3 இது தொழில் வரும் பாட்டு.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: மயிலாடுதுறை ARC நடேச செட்டியாரன் கோஜுவலர்ஸின் ஆடி அட்டகாசம். நீங்கள் வாங்கும் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு பரிசு. நம்ம ஊரின் நம்பிக்கை ARC.

0: நடேச செட்டியாரின் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
1: முருகன் ஜுவல்லர்ஸ், எங்கும் கண்ணீராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள். முருகன் ஜுவல்லர்ஸ், திருநள்ளார் ரோட், காரைக்கால் மற்றும் நாணயக்காரர் தெரு, நாகப்பட்டினம்.
2: திருவாரூர் வரண்டரேஸ் நடத்தும் TNPSC, பேங்கிங், SSC மற்றும் ரயில்வேஸ் போன்ற அரசு தேர்வுக்கான மாபெரும் வழிகாட்டுதல் நிகழ்ச்சி வர ஆகஸ்ட் 9 நம்ம திருத்திரிப்பூண்டி ஸ்ரீ கிருஷ்ணா மஹால்ல இலவசமா நடத்த போறாங்க. இந்த ப்ரோக்ராம்ல நீங்க கலந்துக்க 7010519010 நம்பருக்கு கால் பண்ணி உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க.
3: நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி எசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு இந்நிகழ்ச்சியை வழங்குவோம்.
4: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
3: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோம்.
5: இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர் சில்க்ஸ்.
3: தொழிலும் பாட்டு நிகழ்ச்சியில் அனிருத் ரவிச்சந்திர இசையில விஷால் மிர்ஷா பாடியிருக்க பாடல் இது. ஜெயிலர் திரைப்படத்திலிருந்து

0: நேரம் 8:20 அபிப்பேரீட்சை ஒரு இயற்கை உணவு ஆரோக்கியம் காக்கும் அபிப்பேரீட்சை அனைவருக்கும் ஏற்றது கேட்டு வாங்குங்கள். அபிப்பேரீட்சை காரைக்கால் பண்பலை 100.3 இது மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் தொழில் வரும் பாட்டு. அடுத்து வரும் இந்த பாட்டு யாருக்காக கேட்போமே? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க, யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: கும்பகோணம் மட்டும் திப்பராஜபுரம் கிருஷ்ணசாமி.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: அசுரன் படத்தில் இருந்து கத்தரி போல.
0: சரிங்க, பாடல் வரும் விளம்பர இடைவேளைக்கு பிறகு கேட்கலாமா?
1: நன்றி மேடம்.
0: நன்றி.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
0: காரைக்கால் பண்பலை 100.3 நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கும் மின்சுல் அமுது இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்.
5: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.

0: காரைக்கால் பண்பலையோடு இணைந்து தனது விருப்பப்படலை கேட்க வரும் நேயர் இவர். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க, யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: முருகன் ஜுவல்லர்ஸ், எங்கும் கண்ணீராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள். முருகன் ஜுவல்லர்ஸ், திருநள்ளார் ரோட், காரைக்கால் மற்றும் நாணயக்காரர் தெரு, நாகப்பட்டினம்.

0: காரைக்கால் பண்பலையின் 1.3 மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் வழங்கிய துள்ளி வரும் பாட்டு இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கிய ஒரு இந்திய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்.
1: வம்சா ஆடி ஆத்து ரெடி சேல் ஆகஸ்ட் 7 முதல் 10 வரை 4 நாட்கள் மட்டுமே. வம்சா ஆடி ஆத்து ரெடி சேல் ஆகஸ்ட் 7 முதல் 10 வரை 4 நாட்கள் மட்டுமே. சேலைகள் பெண்கள் ஆண்கள் குழந்தைகள் ரெடிமேட்ஸ் அனைத்திலும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு 50% மேல் தள்ளுபடி. அதிக தள்ளுபடி, அதிக சேமிப்பு. இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். வம்சா, காந்திஜி சாலை, மயிலாடுதுறை.
0: காரைக்கால் பண்பலையின் 1.3 இணைந்திருக்கிறீர்கள். திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, நேரம் 8:31. 916 கேடிஎம் ஹால்மார்க், தங்கம் பூக்கும் நந்தவனம். மிக குறைந்த சேதாரத்தில் தங்க நகைகள் வாங்க ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, திருவாரூர். காரைக்கால் பண்பலையோடு இணைந்து இந்த பாடலை கேட்கும் நேரே அழைப்போம். வணக்கம்.
2: திருவாரூர் மாவட்டம் நன்னிலம்பட்டம் 34 கோவில் அருகில் இருந்து பேசுறேன். ராமலிங்கம் பேசுறேன்.
0: சரிங்க சார், சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
2: வேட்டை படத்துல இருந்து மாத்மன்னா சாங்.
0: சரிங்க, விளம்பர இடைவெளிக்கு பிறகு பாடல் கேட்கலாம். நன்றி.
2: நன்றி.
0: இது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அன்கோ ஜுவல்லர்ஸ், வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் தொள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அன்கோ ஜுவல்லர்ஸ்.
3: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அன்கோ ஜுவல்லர்ஸ் ஆடி அட்டகாசம். மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அன்கோ ஜுவல்லர்ஸ் ஆடி அட்டகாசம். நீங்கள் வாங்கும் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு பரிசு. நம்ம ஊரின் நம்பிக்கை ஏஆர்சி நடேச செட்டியார் அன்கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
0: மேலும் இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நடத்தும் TNPSC, பேங்கிங், SSC மற்றும் ரயில்வேஸ் போன்ற அரசு தேர்வுக்கான மாபெரும் வழிகாட்டுதல் நிகழ்ச்சி வர ஆகஸ்ட் 9 நம்ம திருத்திரிப்பூண்டி ஸ்ரீ கிருஷ்ணா மஹால்ல இலவசமா நடத்த போறாங்க. இந்த புரோகிராம்ல நீங்க கலந்துக்க 7010519010 நம்பருக்கு கால் பண்ணி உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க.
2: கார்கர் பண்பனியினுடைய முகநூல் பக்கத்தில் இன்னைக்கு 2026 காமன்வெல்த் ஜூடோ போட்டியில் ஆடவர் மகளிர் பிரிவில் பதக்கங்கள் வென்றவர்கள் யார் யார், என்ன பதக்கத்தை வென்றனர், இதுதான் நம்ம கேள்வியாக வச்சுருந்தோம். காமன்வெல்த் ஜூடோ போட்டி வந்து ஸ்காட்லாந்தில் கிளாஸ்கோ நகரில் நடந்தது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயந்தான். இது வந்து ஜூலை 31 ஆகஸ்ட் 2 வரை இந்த போட்டி வந்து நடைபெற்றது. இதில் எத்தனை பதக்கங்கள் வென்றாங்க அதெல்லாம் கூட நம்ம சொல்லணும். ஆனால் இதில் நான் ஸ்பெசிஃபிக்காக கேட்டது ஜூடோ போட்டியை பற்றி கேட்டேன். ஏன்னா இதனுடைய சிறப்பு அம்சம் என்ன, ஏன் இந்த ஜூடோ போட்டியை பற்றி நான் இன்றைக்கி கேள்வியை வச்சேன் அப்படின்னா, இதை வந்து முதல் முறையாக இந்தியா வந்து இந்த போட்டியில் பங்கெடுத்திருக்கு. அதில் வந்து வரலாற்று சாதனையும் படைச்சிருக்குது. நிறைய நேயர்கள் நிறைய அந்த எக்ஸ்ட்ரா தகவல்களும் நிறைய கொடுத்துருக்குறாங்க. அந்த நேயர்களுக்கெல்லாம் முதல்ல நம்ம வந்து ஒரு பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். இப்போ என்ன யார் நம்ம வாங்கியிருக்காங்க அப்படின்றத முதல்ல நம்ம பார்ப்போம். அதாவது ஜூடோ போட்டியில் ஆடவர் பிரிவு மகளிர் பிரிவு ரெண்டுத்திலையுமே வந்து தங்கப்பதக்கத்தை வென்றிருக்கிறாங்க அப்படின்றது தான் ஒரு வரலாற்று சாதனை இது. அதுவும் அந்த முதன்முறையாக தங்கம் வென்ற ஆண், முதன்முறையாக தங்கம் வென்ற பெண் அப்படின்ற அந்த பெருமையும் அவங்க படைச்சிருக்கிறாங்க வரலாற்று சாதனையாக. அதில் யார் யார் அந்த சாதனையை படைத்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகளிர் பிரிவில் அஷ்மிதா டே, ஆடவர் பிரிவில் ஹர்ஷ் சிங். மகளிர் பிரிவில் அஷ்மிதா டே, ஆடவர் பிரிவில் ஹர்ஷ் சிங், இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து ஜூடோ போட்டியில் தங்கம் வென்றவர்கள். இன்னும் கூடுதலாக நம்ம பார்த்தோன்னா யாமினி மௌரியா, இவங்க வந்து வெள்ளிப்பதக்கம் வென்றிருக்கிறாங்க. உன்னதி வந்து வெண்கலப் பதக்கம் வென்றிருக்கிறாங்க. இந்த ஜூடோ போட்டியில் நல்லா நம்ம வந்து குழந்தைகளுக்கும் இதை சொல்லணும், ஏன்னா அந்த ஜிகே அப்படின்றது இம்ப்ரூவ் பண்ணணும் இல்லையா. அதனால தான் ஜூடோ போட்டியில் முதன்முறையாக நம்ம கலந்துக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து தங்கம் வென்று சாதனையும்

வச்சிருக்கிறோம். அது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. சரியான விடைகளை யார் யார் கொடுத்துருக்குறாங்க கூடுதல் தகவல்களோட அப்படின்றதையும் பார்ப்போம். கூடுதல் தகவல்களை நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா காரைக்கால் பண்பலையினுடைய அந்த முகநூல் பக்கத்தில் வந்து நீங்கள் படித்து பாருங்கள். இப்பொழுதைக்கு நான் வந்து யார் யார் சொல்லியிருக்காங்க அப்படின்ற அந்த பெயர்களை மட்டும் நான் வாசிக்க போகிறேன். பிரமிளா தமிழ்ச்செல்வன் சென்னையிலேருந்து இதை நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. சுரேஷ் வந்து அவர் வந்து ஒரு படத்தோடையே போட்டுட்டார், சூப்பர். அந்த பதக்கத்தை வாங்கினவங்க அந்த ஃபோட்டோவோடே வந்து நமக்கு வந்து பதிவிட்டிருக்கிறாரு சுரேஷ். வந்து இந்த கடலூர் துறைமுகம் சுரேஷ் நினைக்கிறேன், அவருடைய அந்த பிக்சரை வச்சு நான் கண்டுபிடிச்சிருக்கேன். சுரேஷ் தான், நீங்கள் எப்போவுமே உங்களுடைய ஊரையும் குறிப்பிட்டே சொல்லுங்கள், அப்போ தான் ஈஸியாக இருக்கும் டக்குன்னு நம்ம பார்த்து சொல்லும்போது. அடுத்து அஷ்மிதா டே அப்படின்னு சொல்லி ஹர்ஷ் சிங், தாணிக்கோட்டகம் ரவிக்குமரன் சொல்லியிருக்கிறாங்க, கலாத்தூர் பரமசிவம் அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க, அள்ளி நகரம் மகாதேவன் சரியான விடை கொடுத்துருக்குறாங்க, வேதாரண்யம் பயத்தவரம் காடு மருத வடுகநாதன் நிறைய அவரும் தகவலோடைய கொடுத்துருக்கிறாரு, கலாவதி ராஜமோகன் இரவஞ்சேரியிலிருந்து, மேட்டுப்பாளையம் ரவி, போனகிரி சுமதி பாபு இவங்களும் வந்து நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறாங்க, அன்னப்பன்பேட்டை ஜோதி சூப்பராக ஏகப்பட்ட விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. முகநூல் பக்கத்தில் வந்து நீங்கள் அதை படித்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து நாகூர் ஜகபர் சாதிக், முகமது யூசுப் இவங்களும் சரியான விடை கொடுத்துருக்குறாங்க, காரைக்கால் நளினி இந்த நேயர், அடுத்து வலங்கைமான்துறை, திருவாரூர் கொடிக்கல்பாளையம் ஷாகுல் கமீது ராஜா இவரும் நிறைய தகவல்கள் அது சம்மந்தமாக கொடுத்துருக்கிறாரு, கைலாசபுரம் ரவி, பூவம் குபேர் ஹர்சிங், அடுத்து சிவபுரி கீர்த்தி ராஜன், சிவபுரி சோமசுந்தரம், நன்னிலம் நாகை குமரன் இவங்களும் சரியான விடை கொடுத்துருக்குறாங்க, அரியலூர் வீரதுரை, அடுத்த நேயர் விஆர் செந்தில் அப்படின்னு இருக்கு, யார் விளக்கப்படி செந்தில் முருகன் கடலூர் மாவட்டம் விளக்கப்படியிலிருந்து கொடுத்துருக்குறாங்க, பூவம் தினேஷ், தலைஞாயிறு தலைஞாயிறு கம்பர் பா விடை அப்படின்னு மட்டும் உங்களோடது காட்டுது, ஆனால் விடை காட்டலை, கபிலன் பாரி கம்பர் அவங்களோடது அது ஏதாவது காட்ட மாட்டேங்குதான்னு தெரியல. அடுத்து மின்சார கண்ணன், எஞ்சிக்குடி மின்சார கண்ணன், தீபா வைஷ்ணவி, பிரபாகினி சிவபாலன், பூந்தோட்டம் ரஜினி இந்த பெயர்களை தாங்கி இந்த பதிவு வந்திருக்குது. அடுத்து ஐயாவடி அசோக்ராஜ் கனிமொழி, குவைத்திலிருந்து திட்டச்சேரி நிஷான் ஹலீம் இவங்களும் சரியான விடை கொடுத்துருக்குறாங்க, புதுத்துறை செல்வகுமார், கும்பகோணம் குமரன், குத்தாலம் சங்கீதா, அடுத்து வந்து பிரதாப ராமபுரம் கவியரசன், பிரியா யோகநாயகி அனல்யா, அடுத்து கவியரசன் வந்து நீங்கள் தமிழில் கூட தட்டச்சு செய்யலாம், அடுத்து மஞ்சக்கண்ணி மோகனசுந்தரம், சத்யா மோகேஷ் சர்வேஷ், அடுத்த நேயர் இவங்களும் நிறைய தகவலோடு வந்திருக்கிறாங்க, பூலுவப்பாளையம் ஆனந்த முருகன் இவரும் நிறைய அவர் அது சம்மந்தமான எல்லா தகவலும் கொடுத்துருக்கிறாரு, அம்மாப்பேட்டை வைத்தியநாதன், மேலவாஞ்சூர் சம்சுதீன், வேளங்குடி குணசுந்தரி செல்வநாதன், காரைக்கால் மேலவோடுதுறை சேப்பு விஜயராகவன், மன்னார்குடி சசிகலா தியாகராஜன், அடுத்து அமுதா சேகர் மேமாத்தூர்லிருந்து, கனகசுந்தரி பாஸ்கரன் இவங்க யார், திருப்பூண்டி சுந்தரி பாஸ்கரன், அடுத்து காரைக்கால் பிரகாஷ் இந்த நேரம் சரியான விடை கொடுத்துருக்குறாங்க, தேவனூர் ஜோதிலக்ஷ்மி கூடுதல் தகவலோடு கொடுத்துருக்குறாங்க, நாகராஜன் பெயர் காட்டுது இவங்க யார், மேட்டுப்பாளையம் நாகராஜன், நாகப்பட்டினம் ரஜினி கண்ணன், அடுத்த நேயர் பேரளம் செந்தில் கண்ணன், பிரகாஷ் திருப்பதியிலேருந்து ஆனால் இவங்க பெயர் சொல்லலை, அடுத்த நேயர் இடங்கண்ணி நெடுஞ்செழியன், நன்னிலம் அம்பலவாணன், செல்லராஜா ஆக்கூர்லிருந்து, திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, காரைக்கால் மாஸ்நகர் ஸ்ரீதர், கௌசல்யா தண்டபாணி இவங்களுடைய ஊர் பெயர் என்னன்னு தெரியல, கௌசல்யா தண்டபாணி நிறைய சரியான விடை அதோட தகவல்களோட கொடுத்துருக்குறாங்க, மேலவாஞ்சூர் ஃபாத்திமா, நச்சுப்பிள்ளை நிறவியிலிருந்து, ஆக்கூர் மடப்புறம் நாச்சியா மன்சூர், அடுத்த நேயர் கலைவாணி சாய் சக்தி, கலைவாணி வெங்கடேஷ் வாட்டார் மன்னார்குடியிலேருந்து சொல்லியிருக்கிறாங்க, ஆரூர் கொடிக்கால்பாளையம் ஜான் ஹாஜா நஜ்முதீன், கோமல் சரவணன், அடுத்த நேயர் ஹரிஹரன் அப்படின்னு இருக்குது அவருடைய ஊர் பெயர் தெரியலை, மடப்புறம் டி மடப்புறம் காட்டுமன்னார் கோயில் வேல்முருகன், அடுத்து செரியோட்டோஃப்ராக் இவங்க என்ன சொல்ல வந்திருக்காங்க திரும்ப அந்த பேரே வந்திருக்குது ஹரிஹரன் கிட்டேருந்து, சரி அடுத்து நிரவி சுதா இவங்களும் வந்து சரியான விடையை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. சரியான விடை கொடுத்து கூடுதல் தகவலோடு கொடுத்த அனைத்து நேயர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். 2026 காமன்வெல்த் ஜூடோ போட்டியில் ஆடவர் மகளிர் பிரிவில் பதக்கங்கள் வென்றவர்கள் யார் யார், என்ன பதக்கத்தை வென்றார்கள்னு கேட்டோம். ஆடவர் பிரிவில் ஹர்ஷ் சிங், மகளிர் பிரிவில் அஷ்மிதா இருவருமே தங்கம் பெற்று வரலாற்று சாதனை படைத்திருக்கிறார்கள். முதன் முதலாக ஜூடோ போட்டியில் பங்கேற்றது இந்தியா.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்சல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
2: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
2: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
4: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நேயர்களுக்கு விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி உளம் கனிந்த நல்வாழ்த்துகள்.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: நேர்களுக்கு காரைக்கால் முருகன் ஜுவல்லரியின் உளம் கனிந்த நல்வாழ்த்துகள்.
4: எங்கும் கண்டிராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள் முருகன் ஜுவல்லர்ஸ். முருகன் ஜுவல்லர்ஸ் எங்கும் கண்டிராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள் முருகன் ஜுவல்லர்ஸ், திருநள்ளாறு ரோட், காரைக்கால் மற்றும் நாணயக்காரர் தெரு, நாகப்பட்டினம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: ஒரு பெரிய இடைவெளிக்கு பிறகு குத்தனூர்ல இருந்து ஒரு நேயர் வந்தாங்க இல்லையா, அவங்களுடைய விருப்ப பாடல் காற்றலையிலே.

எவன்டா மேல எவன்டா கீழே எல்லா உயிரையும் ஒண்ணா வைப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேர்த்து தலையில் எத்தி வச்சு.

0: காரைக்கால் பண்பலையே 100.3 இது மயிலாடுதுறை ஏஆர்சி நடைசிச்செட்டியார் அன்கோ ஜுவல்லர்ஸ் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் தொழில் வரும் பாட்டு. திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ் நேரம் 8:46.
1: கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, இன்னும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
0: தொழில் வரும் பாட்டு நிகழ்ச்சியோடு இணைந்து தன்னுடைய விருப்பப்படலை கேட்க வரும் இந்த நேரை அழைப்போம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: யாரே, எங்கிருந்து அழைக்கிறீங்க சார்?
2: திருவாரூர்
0: மாவட்டம் சிறுபுலியூர் மோகன். சொல்லுங்க சார், உங்களுக்கு வந்து என்ன பாடல் வேணும்?
2: படம் மாறன்ல ஏதாவது பாடல்,
0: ஏதாவது ஒரு பாடல் கொடுத்தலாம். விளம்பர இடைவெளிக்கு பிறகு வரும். நன்றி சார்,
2: வாய்ப்பு கொடுத்து உங்களுக்கு நன்றி மேடம்.
0: நாளை காலை 5 மணிக்கு வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் கலக்கல் நேரம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ், உங்கள் கடை கும்பகோணம்.
1: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
2: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அன்கோ ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி.
3: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அன்கோ ஜுவல்லர்ஸ் ஆடி அட்டகாசம்.
4: வம்சா ஆடி அதிரடி சேல் August 7-10 வரை 4 நாட்கள் மட்டுமே. சேலைகள், பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் ரெடிமேட் அனைத்திலும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு 50% மேல் தள்ளுபடி. அதிக தள்ளுபடி, அதிக சேமிப்பு. இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். வம்சா, காந்திஜி சாலை, மயிலாடுதுறை.
5: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ₹5000 தள்ளுபடி.
6: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ₹20,000 வரை தள்ளுபடி. July 15-August 15 வரை மட்டுமே.
7: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மூலம் கடிந்த நாள் வாழ்த்துக்கள்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
3: கல்யாணத்துல கவனிச்சியா?
4: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
3: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
5: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
6: முருகன் ஜுவல்லர்ஸ், எங்கும் கண்ணீராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள். முருகன் ஜுவல்லர்ஸ், திருநள்ளார் ரோட், காரைக்கால் மற்றும் நாணயக்காரர் தெரு, நாகப்பட்டினம்.

0: எப்படி அதிக சேமிப்பு? இந்த அரிய வாய்ப்பை தவற விடாதீர்கள். வம்சா, காந்திஜி சாலை, மயிலாடுதுறை.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நேயர்களுக்கு உளம் கடிந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்.
1: வம்சா ஆடி ஆத்திரடி சேல் ஆகஸ்ட் 7 முதல் 10 வரை 4 நாட்கள் மட்டுமே. வம்சா ஆடி ஆத்திரடி சேல் ஆகஸ்ட் 7 முதல் 10 வரை 4 நாட்கள் மட்டுமே. சேலைகள் பெண்கள் ஆண்கள் குழந்தைகள் ரெடிமேட்ஸ் அனைத்திலும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு 50% மேல் தள்ளுபடி. அதிக தள்ளுபடி.

Yeah.

0: காரைக்கால் பொன்மலையின் தொல்லி வரும் பாட்டு நிகழ்ச்சியை அடுத்து வரக்கூடிய நேர் நிறைவான பாடலை கேட்க வரக்கூடிய இந்த நேரி அழைப்போம். வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம். சித்ரா மணக்குடி.
0: சொல்லுங்கம்மா. சித்ராமா, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: படம் ஆடினார் அழகராஜா. பாடல் உன்னை பார்த்த நேரம்.
0: அழகராஜா தான் அது. சரிம்மா, வந்துக்கிறேன். அந்த பாடல் வரும் இடைவேளைக்கு பிறகு. நன்றி.
1: நன்றி.
0: நேர்களுக்கு உலகம் கனிந்த நல் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் மயிலாடுதுறை ஏஆர்சியின் நடேச செட்டியாரன் கோஜுவல்லஸ்.
2: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோஜுவல்லஸின் ஆடி அட்டகாசம்.
0: காரைக்கால் பண்பலை 100.3 இன்னைக்கு முகநூல் பக்கத்தில் 2026 காமன்வெல்த் ஜூடு

போட்டியில் ஆடவர் மகளிர் பிரிவில் பதக்கங்கள் வென்றவர்கள் யார் யார், என்னென்ன பதக்கத்தை வென்றார் அப்படின்னு கேட்டிருந்தோம். நம்ம ஆடவர் பிரிவில் ஹர்ஷ் சிங் அப்புறம் மகளிர் பிரிவில் அஷ்மிதா ரே இவங்க ரெண்டு பேருமே தங்கப்பதக்கம் வென்றிருந்தாங்க. ஜூடோ போட்டி முதன் முறையாக இந்தியா வந்து பங்கெடுத்துக்கிட்டு ஒரு சிறப்பு வரலாற்று சாதனையும் இவங்க படைச்சிருக்கிறாங்க. அனைத்து நேயர்கள் பேரையுமே நம்ம வாசித்தோம். இன்னும் கூட சில நேயர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இதில் ஒரு நேயர் சொல்லியிருக்காங்க, முதல் மூன்று பேர்கள் வாசிக்கவில்லை மேடம் அப்படின்னு இருக்காங்க. ஆனால் சரியான விடை கொடுத்த அனைத்து நேயர்கள் பேரையுமே நான் வாசிச்சிட்டேன். இப்போ அடுத்து ராஜா முகம்மது கோவை ரத்தினபுரி ராஜா முகம்மது இவங்களும் வந்து சரியான விடை கொடுத்துருக்கிறாங்க. நீனாமங்கலம் கலாச்சேரி மணிமாறன், அடுத்து நாகூர் ஏஜேஎம்என் முகமது ஜலீல் இவங்கெல்லாம் சரியான விடை கொடுத்துருக்காங்க. சரியான விடை கொடுத்த கூடுதல் தகவல் கொடுத்த அனைத்து நேயர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் காரைக்கால் பண்பலை சார்பில்.

0: காரைக்கால் பண்பலையில் நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கிய தொழில் வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கி ஒரு இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ்.
1: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம். மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம். நீங்கள் வாங்கும் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு பரிசு. நம்ம ஊரின் நம்பிக்கை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
0: மேலும் இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரி, திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
1: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
0: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், ராஜியார் கோயில்.
2: சிந்தனை துளி. ஆறுகளையும் குளங்களையும் தூய்மையாக்குவோம், அடுத்த தலைமுறைக்கு தாகம் தீர்ப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியின் முதலில்
3: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
4: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
3: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி ஐஓபி எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
5: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
6: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
7: நந்தினி, நீ கேட்ட சாமி படம் மார்க்கெட்ல எங்கேயுமே இல்ல.
8: உங்களை கும்பகோணம் பாலாஜி படக்கடைக்கு போக சொன்ன,
7: அத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே?
8: சொல்றத காது கொடுத்து கேட்டாதானே?
9: என்னமா அங்க சத்தம்?
8: சமைச்சுகிட்டு இருக்க மாமா.
10: பாலாஜி படக்கடை, நாகேஸ்வரன், திருமஞ்சன வீதி, கும்பகோணம்.
11: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, இளையம்மன் சன்னதி கடை, திருவாரூர்.
10: அசத்தலான தள்ளுபடியுடன் உங்கள் இனத்திற்கு ஏற்ற விதமான தங்க நகைகள், தங்கம் பூக்கும் நந்தவனம்.
11: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, இளையம்மன் சன்னதி கடை, திருவாரூர்.
12: நம்ம மயிலாடுதுறை மீனூஸ் கேன்சில் இப்போது நவீன AI தொழில்நுட்பம் கொண்ட CT ஸ்கேன் வசதி 24 மணி நேரமும் செயல்படுகிறது. 3D மற்றும் 4D வயிறு சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான ஸ்கேன்ஸ், டிஜிட்டல் எக்ஸ்ரே, பெண்களுக்கான மார்பக புற்றுநோய் கண்டறியும் மேமோகிராம் உள்ளிட்ட வசதிகளுடன். மீனூஸ் ஸ்கேன்ஸ், மாயூரநாதர் மேல வீதி, மயிலாடுதுறை. தொடர்புக்கு 888-233-9923.
13: தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ABC மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்.
14: ABC கோல்டு பேலஸ், திருத்துறைப்பூண்டி.
15: அதிரடி ஆடி தள்ளுபடி, முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். ஊராசன்ஸ், நாகப்பட்டினம்.
2: நேயர்கள் கேட்க இருப்பது காரைக்கால் GL மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும்
16: நலமாய் வாழ.
2: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் GL மருத்துவமனை காரைக்கால்.
17: GL மருத்துவமனை
18: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
17: GL மருத்துவமனை
18: காரைக்கால்.
19: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் GL ஹாஸ்பிட்டல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் GL ஹாஸ்பிட்டல், சேத்திலான் நகர், காரைக்கால்.
2: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்குவோர் அருண் என்டர்பிரைசஸ், திருவாரூர். செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தற்பைகள் சல்லசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ், ஜூப்ளி மார்க்கெட், திருவாரூர்.
0: மெர்கன்டைல்
3: திருவாரூர்.
6: தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் குழந்தை நல சிறப்பு மருத்துவர் பி ஸ்ரீலதா அவர்கள். குறை மாதத்தில் ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தைக்கு எப்படி ஃபீட் பண்ணுறது டாக்டர்?
4: குறை மாதம் அப்படிங்கிறது வந்து மூணாக பிரித்து போனாங்க. less than 32 weeks, 32 to 34 weeks, more than 34 weeks. இதை வந்து 32 வாரங்களுக்கு கம்மியாக பிறக்கிற குழந்தைங்களுக்கு டைரெக்டாக எடுத்தோடனே பால் செக் பண்ணி குடிக்க முடியாது. 34 வாரத்துக்கு மேலே பிறந்த குழந்தைங்க ஜென்ரலாக அப்சர்வ் பண்ணிவிட்டு ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னா அதுக்கு ரூட்டிங், சக்கிங், ஸ்வாலோவிங், கோஆர்டினேஷன், பால் பிடிக்கிறது, சக் பண்ணுறது கரெக்டாக பொறையேறாமல் முழுங்க தெரியுதா அப்படிங்கிறத செக் பண்ணுவோம். செக் பண்ணிவிட்டு முதல் 2-3 ஃபீடு வந்து நம்ம சூப்பர்வைஸ்டு ப்ரெஸ்ட் ஃபீடிங், அம்மாட்ட பால் கொடுப்பாங்க, அது ஒழுங்காக குடிக்குதாங்கிறத செக் பண்ணுவோம். குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் மூச்சு வாங்கலையா, அதை வந்து செரிக்க முடியுதா, அதை டாலரேட் பண்ண முடியுதா அப்படிங்கிறத செக் பண்ணுவோம். அப்படி செக் பண்ணிச்சுன்னா மதர்கிட்டே ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவோம்.
6: இது எத்தனை மாதத்தில் பிறந்த குழந்தைங்க?
4: 34 வாரங்களுக்கு பிறகு பிறக்கிற குழந்தைங்க, வேறு எந்த காம்ப்ளிகேஷன்ஸும் இல்லாத குழந்தைங்க. சூப்பர்வைஸ்டு ப்ரெஸ்ட் ஃபீடிங்கை ஒரு 2-3 ஃபீடுக்கு நாங்கள் அப்சர்வ் பண்ணிவிட்டு அப்புறம் அம்மா கையில் கொடுத்துருவோம். 32-34 வாரம் பிறக்கிற குழந்தைங்களுக்கு அவ்வளோ கோஆர்டினேஷன் இருக்கும்னு சொல்ல முடியாது எல்லா டைம்லேயும். ஸோ அந்த குழந்தைங்கள NICU வச்சு அப்சர்வ் பண்ணி பாலாடையில் எடுத்து முதல்ல பால் கொடுத்து, முதல்ல இன்ஜி டியூப் தேவைப்பட்டால் போடுவோம், அதுக்கப்புறம் பாலாடையில் கொடுப்போம். பாலாடையில் கொடுத்ததை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி அது டாலரேட் பண்ண உடனே ஒரு 2 வாரம் கழித்து 34 வாரம் கிராஸ் பண்ணிடுச்சா, சரி டைரக்ட் சூப்பர்வைஸ் ப்ரெஸ்ட் ஃபீடிங் கொடுக்கலாம் அப்படிங்கிறத கொடுப்போம். ஸோ அம்மா கையில் கொடுக்கும்போது குழந்தைய வந்து சக் பண்ண முடிச்சிடுச்சா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணி

0: தான் குழந்தைங்களை கொடுப்போம். இப்போ முன்னாடி மாதிரி இப்போ ஹோம் டெலிவரிஸ்லாம் கிடையாது, அதனால எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் இந்த ப்ராக்டிசஸ் இருக்குது. ஸோ அதனால அவங்க ஹாஸ்பிட்டலில் டெலிவரி ஆகிற பட்சத்தில் இது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. 32 வாரங்களுக்கு கீழே பிறக்கிற குழந்தைங்க இருக்குது பார்த்தீங்களா, அதுங்களுக்கு கூட நல்லா ஸ்டேபிளாக இருந்ததுன்னா மூக்கு வழியாக டியூபு குடலுக்கு போட்டு தாய்ப்பாலை எடுத்துகிட்டு வந்து அது வழியாக கொடுப்போம். ஏன்னா அதுதான் குடலோட நுரையீரலோட எதிர்ப்பு சக்திக்கு முதல் தடுப்பூசி. அதனால் அந்த குழந்தைங்களுக்கும் அதை கொடுப்போம். ஆனால் அதுங்களுக்கு வாயால் கொடுக்காம டியூப் வழியாக உள்ளே போகிற மாதிரி கொடுப்போம். ஸோ தாய்ப்பால் கொடுக்கறது அப்படிங்கிறது எல்லா குழந்தைங்களுக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சீக்கிரமாக ஸ்டெபிலைஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ கொடுக்க ஆரம்பிக்கலாம். எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறது தான் அந்த குறை மாதத்துக்காக உள்ளது. அதே மாதிரி 34 வாரத்துக்கு பிறகு உள்ள குழந்தைங்கள அம்மா கையில் கொடுத்து பால் சக் பண்ணுறாங்க அப்படின்னா அது என் குழந்தைக்கு போதுமா, அது ரொம்ப வெயிட் கம்மியாக இருக்கே, இந்த ஒரு தாட் வந்து எல்லா மதர்ஸ்க்கும் வரும்.
1: ஆமாம்,
0: இட்ஸ் அ கஸ்டமைஸ்ட் கிஃப்ட். அந்த குழந்தைக்கு அந்த முதிர்ச்சிக்கு எவ்வளோ தேவையோ கரெக்ட் அது இருக்கும். வெயிட் போடுறதுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு அது இருக்கும். இதுவே நீங்கள் ஃபார்முலா கொடுத்தாலோ அல்லது வந்து பசும்பால் கொடுத்தாலோ நிச்சயமாக அதுக்கேற்ற மாதிரி இருக்காது.

0: வெயிட் கம்மியா இருக்கே, இந்த ஒரு தாட் வந்து எல்லா மதர்ஸ்க்கும் வரும்.
1: ஆமா,
0: இட்ஸ் அ கஸ்டமைஸ்ட் கிஃப்ட். அந்த குழந்தைக்கு அந்த முதிர்ச்சிக்கு எவ்வளவு தேவையோ கரெக்ட் அது இருக்கும். வெயிட் போடுறதுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு அது இருக்கும். இதுவே நீங்க ஃபார்முலா கொடுத்தாலோ அல்லது வந்து பசும்பால் கொடுத்தாலோ நிச்சயமா அதுக்கு ஏத்த மாதிரி இருக்காது. அந்த மாதிரி குறமாச குழந்தைங்களுக்கு மூளை வளர்ச்சி நல்லா இருக்கணும், அதே மாதிரி கண்ணு வளர்ச்சி நல்லா இருக்கணும். இது ரெண்டும் நரம்பு வளர்ச்சி. இதுக்கு நிறைய எசென்சியல் சத்துக்கள் வந்து தாய்ப்பாலில் மட்டும்தான் கிடைக்கும். அதுவும் குறமாசத்துல பிறந்த அந்த தாயோட மாரில் சுரக்கிற பாலுக்கு உண்டு. அதனால அதெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு கண் தொந்தரவோ அல்லது மூளை தொந்தரவோ, மூளை வளர்ச்சி கம்மியாவோ, மூளையில ரத்த கசிவுகளோ வராம நிச்சயமா அதை பார்த்துக்கும்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது
3: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கிய
2: நலமாய் வாழ். தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்து விளக்கினார் காரைக்கால் குழந்தை நல சிறப்பு மருத்துவர் பி ஸ்ரீலதா அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை நாளை காலை நலமாய் வாழ நிகழ்ச்சியில் கேட்கலாம்.
3: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ஜிஎல் மருத்துவமனை காரைக்கால்,
4: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
5: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
4: ஜிஎல் மருத்துவமனை
5: காரைக்கால்.
6: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிடல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜிஎல் ஹாஸ்பிடல், சேத்திலால் நகர், காரைக்கால்.
3: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கியோர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். செங்கல் சூளி மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் ஜூப்ளி மார்க்கெட் திருவாரூர். பகுஜன் ஹிதாய, பகுஜன் சுகாய, எல்லோருக்கும் இதமானது, எல்லோருக்கும் சுகமானது. ஆகாஷ் வாணி காரைக்கால்.

0: திருச்சி மற்றும் சேலம் மங்கள் அன்பங்கள் வழங்கும் இந்நிகழ்ச்சியை வழங்குபவர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
0: பாயிண்ட் டு பாயிண்ட். வணக்கம் நேயர்களே, காலை நேரத்து தென்றலோடு உங்கள் செல்ல குரலாய் நாங்கள் உங்கள் அன்பு ஆர்ஜேக்கள் ஆர்ஜே ஆர் குமார், ஆர்ஜே பி சிவசங்கரி. இந்த பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நாம பேச போற தலைப்பு ரொம்பவுமே சுவாரஸ்யமான தலைப்புங்க. என்னன்னு கேக்குறீங்களா? பறவையானால் அப்படிங்கிற ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு உங்களுக்காக. சின்ன வயசுல வானத்துல மேக கூட்டங்களுக்கு நடுவே சுதந்திரமா சிறகடிச்சு போற பறவைகளை பார்க்கும் போதெல்லாம் நமக்குள்ள ஒரு ஆசை முளைஞ்சிருக்கும் இல்லைங்களா? நாமளும் ஒரு பறவையா மாறினா எப்படி இருக்கும் அப்படின்னு, ஒருவேளை நிஜமாகவே நாம பறவையானால் என்ன செய்யலாம் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். எல்லைகளை இல்லாத நீல வானம் தான் நம்ம வீடா இருக்கும் இல்லைங்களா? டிராஃபிக் ஜாம் இல்லை, சிக்னல் காத்திருப்பு இல்லை, காசு பணம் தேட வேண்டிய ஓட்டப்பந்தயம் இல்லை, ஆசையா இருக்கிற இடத்துக்கு உடனே பறந்து போகலாம், இமயமலையோட பனிச்சாரலை தொட்டு பார்க்கலாம், சமுதிரத்தினுடைய அலைகளுக்கு மேல சறுக்கி விளையாடலாம் இல்லைங்களா?

0: வறண்ட ரேஸ் நடத்தும் டிஎன்பிஎஸ்சி, பேங்கிங், எஸ்எஸ்சி மற்றும் ரயில்வேஸ் போன்ற அரசு தேர்வுக்கான மாபெரும் வழிகாட்டுதல் நிகழ்ச்சி வர ஆகஸ்ட் 9 நம்ம திருத்திரிப்பூண்டி ஸ்ரீ கிருஷ்ண மஹால்ல இலவசமா நடத்த போறாங்க. இந்த புரோகிராம்ல நீங்க கலந்துக்க 7010519010 நம்பருக்கு கால் பண்ணி உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை

0: ஏழு முதல் ஆகஸ்ட் 17 வரை உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: முருகன் ஜுவல்லர்ஸ், எங்கும் கண்டிராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள். முருகன் ஜுவல்லர்ஸ், திருநள்ளார் ரோட், காரைக்கால் மற்றும் நாணயக்காரர் திரு, நாகப்பட்டினம்.
2: நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் GL மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ மருத்துவ ஆலோசனைகள் இடம்பெறும் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியினை வழங்குவிருப்போர் GL மருத்துவமனை காரைக்கால்.
3: GL மருத்துவமனை
4: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
3: GL மருத்துவமனை
4: காரைக்கால்.
2: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்குவிருப்போர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். செங்கல் சூளை மற்றும் எதிர்நெல் விடுவதற்கான தற்பைகள் செல்ல செய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர்.
5: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: அனைத்திலும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு 50% மேல் தள்ளுபடி. அதிக தள்ளுபடி, அதிக சேமிப்பு. இந்த அரிய வாய்ப்பை தவற விடாதீர்கள். வம்சா, காந்திஜி சாலை, மயிலாடுதுறை.
2: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசும் தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்குவிருப்போர் ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
8: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல், கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கம் பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
2: பறவையானால் பாயிண்ட் டு பாயிண்ட். நாம பறவையானால் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கறத பத்தி நாம நினைச்சு பார்த்தோம்னா அதுல ஒரு சந்தோஷம் நமக்கு வரும்.
9: அதுலயே மனசு பறக்குது, அப்படியே
2: ரெக்கை கட்டி பறக்குது மனசு அப்படிங்கிற மாதிரி. ரெக்கை கட்டிட்டு பறக்குற மாதிரி நேயர்கள்லாம் தங்களுடைய கமெண்ட்ஸை ஷார்ட்டாக ஸ்வீட்டாக சொல்லுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட காரைக்கால் பண்பலை அப்படிங்கிற முகநூல் பக்கத்துக்கு நாங்கள் போகிறோம். இப்போது அந்த முகநூல் பக்கத்தில் உங்களுடைய கமெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது, என்னென்ன சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறத பறவையாக பறக்கலாமா? நிகழ்ச்சியில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் காட்டுமன்னர்கோவில் இருந்து டீ மடப்புறம் தோப்புதர் வேல்முருகன் சொல்லியிருக்கிறாங்க, நான் பறவையாக ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னால் குயிலாக பிறப்பெடுப்பேன், கூவி கூவி அனைவருடைய மனதிலும் இடம் பிடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
9: இதில் ரெண்டு விதமாக கற்பனை பண்ணலாம். நான் இப்படி பறவையாக மாறி இப்படி போவேன்னு கற்பனை பண்ணலாம். நமக்கே ரெக்க முளைச்சி பறந்து போகிற மனுஷனாகவே இருந்து அப்படியே பறவை மாறி அப்படியும் கற்பனை பண்ணலாம். ரெண்டு விதமாகவும் கற்பனை பண்ணி அனுப்பலாம். இப்போ கடலூர் துறைமுகம் சுரேஷ் சொல்கிறாங்க, நான் பறவையானால் எந்த கவலையும் கிடையாது, நினைச்ச நேரத்துக்கு எல்லா வகையான உணவையும் சாப்பிடலாம், நினைச்ச ஊருக்கு டூர் போகலாம். இப்போ இவர் எப்படி சொல்லியிருக்காருன்னா, மனுஷனே ரெக்கை கட்டி பறக்கிற மாதிரி இருக்குது இவர் சொல்லியிருக்கிற அந்த கமெண்ட்.
2: நிச்சயமா அடுத்து பாருங்க, நீடாமங்கலம் வட்டம் கலைஞரி மணிமாறன் சொல்றாங்க, ஒற்றுமையா வாழலாம், கடல் கடந்து பாஸ்போர்ட் விசா இல்லாம பயணிக்கலாங்க, பெட்ரோல் டீசல் விலை ஏற்றத்தை பற்றி கவலைப்படாம வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
9: எப்படிலாம் யோசிக்கிறாங்க பாருங்க. அடுத்தது பாருங்க, பறந்து வெளிநாடுகளில் பார்த்து விட்டு வரலாம், ஆபத்தும் உள்ளது அப்படின்னு நிறைவி நச்சுப்பிள்ளை சொல்றாங்க.
2: திட்டச்சேரி பைசூர் ரகுமான், ராஜாலி பறவையாக நான் மாற விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
9: அடுத்து வந்து வேலமுடி குணசுந்தரி செல்வநாதன் சொல்றாங்க, ஆசைதான் கடவுள் மனிதனாக படித்து விட்டார், என்ன செய்வது, பறந்துதான் பார்க்க வேண்டும், பறந்துதான் பார்க்க வேண்டும் இருக்காங்க, ஆனால் அதுல பருந்துன்னு இருக்கு. சோ பருந்தா பறந்து பார்க்கணும் அப்படின்றது மாதிரி நம்ம எடுத்துக்கலாம்.
2: நான் பறவையானால் உலகை ஒரு வளம் வருவேன், பிடித்த இடங்கள்ல இறங்கி இளைப்பாருவேன், பிடித்த இடங்களை ரசிப்பேன் அப்படின்னு பத்மாவதி ஸ்ரீதர் காரைக்கால் தல திருவள்ளு சொல்லியிருக்கிறாங்க.
9: கீழக்குடியிருப்பு சிங்காரவேலை சொல்றாங்க, நான் பறவையானால் இதுவரை நான் காணாத உள்நாடு மற்றும் வெளிநாட்டில் உள்ள அவர்கள் எல்லா இடத்துக்கும் பறந்து போவேன், கிடைக்கும் உணவை வந்து பிற பறவைகளுக்கு பகிர்ந்து கொடுப்ப அப்படின்னு சொல்றாங்க. பறவையை பார்த்து நான் ஆச்சரியப்பட்ட விஷயம், ஒரு பறவை கூடு கட்டுறதை அப்படியே காட்டுறாங்க. ஒரு நமக்கு ஒரு இடத்துல சொன்னாங்க, அந்த தூக்கணாங்குருவி கூடு கட்டுது, ஆனால் அது முட்டை போட்டாவோ கீழே உழுவுதா எல்லாத்தையும் அந்தளவு திறமையாக செய்யுது. அதே மாதிரி ஒரு பறவை கூடு கட்டுது பாருங்க, அதுக்கு வாயில் வைக்குது, ஏதோ நம்ம அப்படியே காம்பஸ் வச்சு வரைஞ்ச மாதிரி அந்த ரவுண்டு. அப்போ அந்த இதெல்லாம் அதற்கு எப்படி வருது, நம்ம ஒரு வீடு கட்டணும்னா அதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம், ஆனால் அதற்கான பொருளை அது சேகரித்து இவ்வளோ செய்யும்போது நிஜமாகவே நான் அந்த பறவையாக பார்த்தப்ப, கடவுளே இந்த பறவையை அடுத்த பிறவியில் எனக்கு கொடு அப்படின்னு அதை நினைக்கிற மாதிரி இருந்தது அந்த காட்சி.
2: அப்படிப்பட்ட சிந்தனை உள்ள அந்த கூட்டை மனிதன் இலகுவாக பிரித்து எடுப்பான் இல்லையா? அது மாதிரி பாருங்க. அடுத்து
9: குரங்கு குணம்.

0: பறவையா மாறினால் வெளிநாட்டை சுத்தி பார்ப்பேங்க, ஆகாயத்துல இருந்து பூமியோட அழகை ரசிப்பான் அப்படின்னு கன்னட பழையதுல இருந்து சுரேஷ் ராஜேந்திரன் சொல்லியிருக்கிறாங்க.
1: அடுத்து இளங்கோவன் சொல்றாங்க, இவங்க குவாகம் இளங்கோவன், நான் பறவையானால் ஆபத்து இல்லாத இடம் உலகில் எங்கெல்லாம் உள்ளதோ அங்கெல்லாம் உலகம் சுற்றும் வாலிபனாக வளம் வருவேன் அப்படின்னு சொல்றாங்க.
0: அடுத்து நிகழ்ச்சியில கமெண்ட்ஸ் யார் கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, புவனகிரி சுமதி பாபு
1: பெருசா,
0: மண்ணில் விதைகளை தூக்கி எரிந்து விட்டு வானின் நீலக்கடலில் நீந்தி செல்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: ஆஹா, அடுத்து வந்து குடந்தை கொரநாட்டு கருப்பூர் பிரபார், நான் பறவையானால் மனிதனாக இருந்துவிட்டு பறவையாக ஆனால் நிம்மதியான வாழ்க்கை என்று நினைத்துக் கொள்வேன் சார் அப்படின்னு சொல்றாங்க.
0: இங்க பாருங்க, வேதாரண்யம் வைதவரன் காடு ஆரம்ப வடுகநாதன், நான் டெய்லி காரைக்கால் வானொலி நிலைய வாசல்ல வந்து உட்கார்ந்து நிகழ்ச்சி முடிச்சு வெளிவரல அறிவிப்பாளர்களோட அரட்டை அடிக்கமா எழுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: நல்லா இருக்கு இந்த கற்பனை. கீழக்குடியிருப்பு ஜான்சி கவியரசி சொல்றாங்க, பறவையானால் எவ்வளவு உயரமாக மேலே பறக்க முடியுமோ அந்த உயரம் பறந்து செல்வோம் அப்படின்னு சொல்றாங்க.

0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும். இந்நிகழ்ச்சி நிவழங்குவிருப்போர் விபிஎன் கண் மருத்துவமனை நாகப்பட்டினம்.
1: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு,
1: விபிஎன் கண் மருத்துவமனை.
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
1: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
2: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை மாலை 5:30

0: அதுக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடி செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை
1: ஏஆர்சி நடேச செட்டியார் அன்கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம். முருகன் ஜுவல்லர்ஸ், எங்கும் கண்ணீராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள். முருகன் ஜுவல்லர்ஸ், திருநள்ளார் ரோட், காரைக்கால் மற்றும் நாணயக்காரர் தெரு, நாகப்பட்டினம்.
2: திருவாரூர் வரண்டரேஸ் நடத்தும் டிஎன்பிஎஸ்சி, பேங்கிங், எஸ்எஸ்சி மற்றும் ரயில்வேஸ் போன்ற அரசு தேர்வுக்கான மாபெரும் வழிகாட்டுதல் நிகழ்ச்சி வர ஆகஸ்ட் 9 நம்ம திருத்திரிப்பூண்டி ஸ்ரீ கிருஷ்ண மஹால்ல இலவசமா நடத்த போறாங்க. இந்த ப்ரோக்ராம்ல நீங்க கலந்துக்க 7010519010 நம்பருக்கு கால் பண்ணி உடனே ரிஜிஸ்டர் பண்ணுங்க.
1: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம். நீங்கள் வாங்கும் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு பரிசு. நம்ம ஊரின் நம்பிக்கை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், நாச்சியார் கோவில்.
3: நாச்சியார் கோவிலின் மிக பிரம்மாண்டம் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
4: பாத்திரம், பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், கோவில் பூஜை பொருட்கள்,
3: விக்கிரகங்கள், கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க.
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்குவோர் ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், மயிலாடுதுறை
4: கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
5: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
0: நாளை இரவு 7:30 காரைக்கால் ஒன்ஜிசி காவேரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம். இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் ஒன்ஜிசி காவேரி அசட் காரைக்கால்.
6: ஒன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஒன்ஜிசி
1: முருகன் ஜுவல்லர்ஸ், எங்கும் கண்ணீராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள். முருகன் ஜுவல்லர்ஸ், திருநள்ளார் ரோட், காரைக்கால் மற்றும் நாணயக்காரர் தெரு, நாகப்பட்டினம்.
0: பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் பறவையானால் அப்படிங்கிற தலைப்பில் கொடுத்துருக்குறோம். பறவையானால் அப்படின்னா அடுத்த நாள் பற்றிய கவலையே இல்லைங்க, சுற்றி திரியலாம் சுதந்திரமா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நன்னிலம் நாகை குமரன்.
7: திருமலஸ்தானம் வீர சுந்தரி சொல்கிறாங்க, வானில் சிறகடித்து பறந்து உலகை வளம் வருவே, நாடுகளுக்கிடையே எல்லைகளை கண்டு கொள்ளாமல் சுதந்திரமாய் திரிவேன், நீங்கள் சொன்ன மாதிரி மேகங்களுக்கு அருகில் சென்று குளிரை அனுபவிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
0: பறவையானால் எதை பற்றியும் கவலைப்படாம யோசிக்காம இருக்கலாங்க. வெளிநாடு போகலாம், பாஸ்போர்ட் தேவையில்லை, விசா தேவையில்லை, பறவைகளை பார்த்து மனிதன் சில விஷயங்களையும் கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு ஐயாவாடி அசோக்ராஜ் கனிமொழி சொல்லியிருக்கிறாங்க.
7: அடுத்து மேட்டுப்பாளையம் நாகராஜன் சொல்றாங்க, பறவையானால் பரவாயில்லை, விட்டு கொடுத்து போகலாம், எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வழி செய்யலாம், விதைகள் எடுத்து சென்று எங்கு வேண்டுமானாலும் விதைக்கலாம், ஆனா விதைகள் எடுத்து செல்றோம் அப்படின்னு தெரியாமலே பறவைகள் வந்து அந்த சேவையை செஞ்சிட்டு இருக்கு.
0: நிச்சயமா
8: திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
9: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
10: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: முருகன் ஜுவல்லர்ஸ், எங்கும் கண்ணீராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள். முருகன் ஜுவல்லர்ஸ், திருநள்ளார் ரோட், காரைக்கால் மற்றும் நாணயக்காரர் தெரு, நாகப்பட்டினம்.
0: திருச்சி மற்றும் சேலம் மங்கள் அன்மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியின் இப்பகுதியில் நமக்கு வழங்கியவர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
11: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17
12: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
0: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு நேரம் 9:30 தொடர்கிறது பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியின் முதலில்
13: ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
14: டெய்லி கோபால் பல்படியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
15: கோபால் பல்படி

0: நேயர்கள் இனி கேட்கலாம். நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை.
1: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
1: விபிஎன் கண் மருத்துவமனையும் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
1: ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
2: விபிஎன் கண் மருத்துவமனை, நீலா மேற்கு வீதி, நாகப்பட்டினம்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
3: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
3: ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, 121 பழைய நாகை சாலை, திருவாரூர். 23 ஆண்டு கால சேவையில் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள். ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
5: தேதியும் சேதியும், வரலாற்றின் நினைவுகள். ஆகஸ்ட் 8, வெள்ளையனே வெளியேறு இயக்க நாள். வரலாற்று சிறப்புமிக்க வெள்ளையனே வெளியேறு இயக்கமானது 1942 ஆண்டு ஆகஸ்ட் 8 தேதியன்று மும்பையில் நடைபெற்ற அகில இந்திய சுதந்திர போராட்ட காங்கிரஸ் குழுவின் அமர்வின் போது தொடங்கப்பட்டது. கிரிப்ஸ் திட்டம் தோல்வியடைந்ததை தொடர்ந்து ஆங்கிலேய ஆட்சியை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர இந்த இயக்கம் கோரியது. இதைத் தொடர்ந்து குவாலியர் ஏரி மைதானத்தில் மகாத்மா காந்திஜி அவர்கள் செய் அல்லது செத்து மடி, டூ ஆர் டை என்ற சக்தி வாய்ந்த முழக்கத்தை விடுத்தார். சைமனே திரும்பி செல் என்ற முழக்கத்தை உருவாக்கிய யூசுப் மெஹரலி என்பவரே வெள்ளையனே வெளியேறு என்ற முழக்கத்தையும் எழுப்பினார்.
0: இன்று உலக பூனை தினம். மனிதனிடம் பல ஆண்டுகளாக வாழ்ந்து வருகின்ற பூனைகள் உலகின் அனைத்து இடங்களிலும் மனிதனால் பழக்கப்பட்டு வீடுகளில் வளர்க்கப்படுகின்றன. இவைகள் சிறந்த இரவு பார்வையும், சிறந்த கேட்கும் திறனும், அதிக விளையாட்டு திறனும் கொண்டவை. எகிப்து நாட்டில் ஆதிகாலத்தில் பூனைகளை வழிபடும் பாரம்பரியம் கடைபிடிக்கப்பட்டு வந்தது. பூனை இனத்தை பாதுகாக்கும் இலக்குடன் சர்வதேச விலங்குகள் நல நிதியத்தால் கடந்த 2002 ஆண்டு சர்வதேச பூனைகள் நாள் அறிவிக்கப்பட்டது.
5: இந்திய மருத்துவ அறிஞர் விழிமிதி ராமலிங்க சுவாமி 1921 ஆண்டு ஆகஸ்ட் 8 தேதி ஆந்திர பிரதேசத்தில் பிறந்தார். இவர் புதுடெல்லியில் உள்ள அனைத்து இந்திய மருத்துவ அறிவியல் கழகத்தின் இயக்குநராகவும் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகத்தின் இயக்குநராகவும் பணியாற்றியுள்ளார். இந்திய அரசு இவருக்கு பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன் ஆகிய விருதுகளை வழங்கி பெருமைப்படுத்தியுள்ளது. ஊட்டச்சத்து இயலில் ஆராய்ச்சி செய்தவர்களில் முன்னோடியாக திகழ்ந்த இவர் 2001 ஆண்டு மறைந்தார்.
0: விண்வெளிக்கு சென்ற இரண்டாவது பெண் வீராங்கனையான ஸ்வெட்லேனா சவஸ்கியா 1948 ஆண்டு ஆகஸ்ட் 8 தேதி மாஸ்கோவில் பிறந்தார். இவர் சோயுசு T7 விண்கலத்தில் 1982 ஆண்டு முதல் முறையாக விண்வெளிக்கு பயணித்தார். இவர் இரண்டு முறை விண்வெளிக்கு சென்ற முதல் பெண் மற்றும் விண்வெளியில் நடைப்பயணம் மேற்கொண்ட முதல் பெண் என்ற பெருமைக்கு உரியவர்.
5: 1941 ஆண்டு ஆகஸ்ட் 8 தேதி உலகின் பல முன்னணி வணிக நிறுவனங்களால் மேலாண்மை குறித்த அறிவுரைக்காக நாடப்படும் புகழ்பெற்ற பேராசிரியர் சி கே பிரகலாத் கோயம்புத்தூரில் பிறந்தார். உலக புகழ்பெற்ற இந்திய அமெரிக்க மேலாண்மை வல்லுநர் மற்றும் நூலாசிரியர் ஆவார். இவர் மெக்சிகன் பல்கலைக்கழகத்தின் வணிக பள்ளியில் மேலாண்மை பேராசிரியராக பணியாற்றினார். வறுமையின் அடிப்படையிலான சந்தை, ஃபார்ச்சூன் அட் த பாட்டம் ஆஃப் த பிரமிட் என்ற கோட்பாட்டை உருவாக்கினார். மைய போட்டி திறன், கோர் காம்பிடன்ஸ் என்ற நிர்வாக கருத்தின் தந்தை என போற்றப்பட்டவர். 2009 அமெரிக்க வாழ் இந்தியராக இருந்த இவருக்கு இந்திய அரசு பத்மபூஷன் விருது அளித்தது. இவர் 2010 ஆண்டு மறைந்தார்.
0: உலக புகழ்பெற்ற டென்னிஸ் வீரர் ரோஜர் ஃபெடரர் 1981 ஆண்டு ஆகஸ்ட் 8 தேதி சுவிட்சர்லாந்தின் பேசல் நகரில் பிறந்தார். டென்னிஸ் வரலாற்றில் மிகச்சிறந்த வீரர்களில் ஒருவராக கருதப்படும் இவர் தனது நேர்த்தியான ஆட்டத்தால் கோடிக்கணக்கான ரசிகர்களை பெற்றுள்ளார். நேயர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கிய தேதியும் சேதியும். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் நாகப்பட்டினம் விபி

0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி
1: முதலிடம் சுவையில் தரம் இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
2: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்
1: தரத்தில் முதலிடம் சுவையில் தரம் இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
2: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்
3: தொடர்கிறது பாயிண்ட் டு பாயிண்ட். இது காரைக்கால் பண்பலை 100.3 நேரலை காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்ற அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் எக்ஸ் வலைதள பக்கங்கள் மற்றும் வாட்ஸ்அப் சேனல்களை ஃபாலோ பண்ணுங்க. பாயிண்ட் டு பாயிண்ட் பறவையானால்
4: வம்சா ஆடி அதிரடி சேல் August 7-10 வரை 4 நாட்கள் மட்டுமே. சேலைகள் பெண்கள் ஆண்கள் குழந்தைகள் ரெடிமேட் அனைத்திலும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு 50% மேல் தள்ளுபடி. அதிக தள்ளுபடி அதிக சேமிப்பு. இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். வம்சா காந்திஜி சாலை மயிலாடுதுறை.
5: திருவாரூர் வரண்டரேஸ் நடத்தும் TNPSC பேங்கிங் SSC மற்றும் ரயில்வேஸ் போன்ற அரசு தேர்வுக்கான மாபெரும் வழிகாட்டுதல் நிகழ்ச்சி வர August 9 நம்ம திருத்திரிப்பூண்டி ஸ்ரீ கிருஷ்ணா மஹால்ல இலவசமா நடத்த போறாங்க. இந்த ப்ரோக்ராம்ல நீங்க கலந்துக்க 7010519010 நம்பருக்கு கால் பண்ணி உடனே ரிஜிஸ்டர் பண்ணுங்க.

0: நேயர்களுக்கு விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய

0: சிறப்புதான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: பறவையானால் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பறவையானால் அப்படிங்கிறத வந்து யார் யாரெல்லாம் சொல்கிறாங்க அப்படிங்கிற கமெண்ட்ஸை நம்ம சொல்லலாம். நிகழ்ச்சியில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நாகராஜன். எங்கிருந்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் நாகராஜன். நான் பறவையானால்
2: படிச்சுட்டு நினைக்கிறேன்,
1: பறந்து போயிட்டார் அவரு. சரி, ஓகே ஓகே. அடுத்து பாருங்க, உலகை வளம் வருவேன், ஒவ்வொரு நாட்டிலும் ஒரு மாதம் இருந்து அவர் கலாச்சாரத்தை தெரிந்து கொள்வேன் அப்படின்னு மயிலாடுதுறை ரேவதி நகர் ரஞ்சித் ரவிச்சந்திரன் சொல்லியிருக்கிறாங்க.
2: அடுத்து இரவஞ்சேரி கலாவதி ராஜ்மோகன், நான் பறவையானால் சிறகுகளை விரித்து வானத்தில் சென்று எலைகள் இல்லா எல்லா இடங்களுக்கும் செல்வேன், கூட்டியில் தூங்கி காலையில் எழுந்து பாட்டு பாடுவேன் அப்படின்றாங்க. ஆனால் இந்த பறவை வந்து மோட்டார்லேருந்து தண்ணி கொஞ்சம் வழிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே பறந்துக்கிட்டே அதை வந்து குடிச்சிட்டு குடிச்சிட்டு போகும், பறந்துக்கிட்டே வந்து நினைக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே ஒரே ஏக்கமாக இருக்கும். ஆஹா, அதுக்கு தெரியாது நம்ம இந்த அளவுக்கு அந்த வாழ்க்கையை ரசித்து வாழறோன்றது தெரியாமல் அதை செய்யுது. ஆனால் நமக்கு வந்து அது ரசனையோட ரொம்ப அழகானதாக இருக்கும்.
1: அடுத்து பாருங்கள், செம்மனர்கள் குணசேகர் சொல்லியிருக்கிறாங்க, நான் பறவையானால் எல்லா நாடுகளையும் சுற்றி பார்க்கவே விரும்புவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
2: அடுத்து நான் பறவையானால்னா ஜோதி அன்னப்பன் பேட்டையிலேருந்து அவங்களும் சொல்லியிருக்காங்க பாருங்கள், உலகத்தை சுற்றி மகிழ்ச்சியாக இருப்பேன், மரங்களில் எனது வீட்டை கட்டி புறம் பேசும் மனிதர்களிடமிருந்து விலகி இருப்பதில் மகிழ்ச்சி அடைவேன் அப்படின்னு இருக்காங்க.
1: அடுத்து நான் புறா வளர்ப்பேன், அது வைக்கும் பாசம் நிகரற்றது, ஒரு முறையும் குரலை கேட்டுவிட்டால் அங்கிருந்து எனது தோழி அது, வைக்கும் பாசம் பாச உணர்வு நிலை ஏற்றது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் கொண்ட பறவைகள் அப்படின்னு ரவி அப்படிங்கிறவங்க தன்னுடைய முகநூல் பக்கத்துலேருந்து சொல்லியிருக்கிறாங்க.
2: எனக்கு என்ன ஆச்சு தெரியுமா, என்னோட இது பறந்து போய் ஃபர்ஸ்ட்லேருந்து ஒடியாந்துட்டு கிடக்கு. மெசேஜ் நீங்கள் படிச்சு விடுங்க, அடுத்தது படிங்க.
1: இந்த பறந்த வானத்தில் எல்லைகள் என்று சுதந்திரமாக பறந்து இயற்கையின் அழகை முழுமையாக ரசிப்பேன் அப்படின்னு குத்தாலம் கேவிஎஸ் நகர் கிருஷ்ணமூர்த்தி சொல்லியிருக்கிறாங்க.
2: கிருஷ்ணன், நீங்கள் ரவி படிச்சிட்டிங்களையா, நான் வந்துட்டேன். கஜேந்திரன் சொல்கிறாங்க, பல தேசங்களுக்கு பறந்து செல்வேன், பறந்து பறந்து பரவசம் கொள்வேன், கவிதை மாதிரி அனுப்பியிருக்கிறாரு.
1: அவர் ஒரு எழுத்தாளர், அது மாதிரி பறவையாக பறந்துருக்கிறார் அவர். அடுத்து அதம்பார் கலைச்செல்வி செல்வம் சொல்லியிருக்கிறாங்க, பறவையானால் செலவு இல்லாமல் வெளிநாட்டில் கென்யாவில் இருக்கும் என் மகனை போய் பார்த்துட்டு வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
2: நல்லம்பல் ஷேக் அலாவுதீன் சொல்றாரு, பறவையானால் இலவசமாக மேலே சுற்றலாம், ஒற்றுமையாக வாழலாம், தன் குஞ்சுகளுக்கு இறை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: பறவையான கரண்ட் கம்பியில மட்டும் நான் உட்காரவே மாட்டேங்க, செல்போன் டவரை பார்த்து பயந்து ஓடுவாங்க. நீர்நிலைகளில் குளித்து மகிழ்வேன், காசு கொடுத்து சாப்பிட மாட்டேன், ஓசியில் சாப்பிட்டு விடுவேன், உலக அதிசயம் அனைத்தையும் தொட்டு பார்த்து மகிழ்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இஞ்சிக்குடியிலேருந்து மின்சார கண்ணன்,
2: நான் ஒரு பறவையானால் அப்படின்னு மஞ்சக்கண்ணி மோகன சுந்தரம் ஆரம்பிச்சு என்ன சொல்கிறாருன்னா, இந்த நீலவானத்தில் எல்லைகள் இன்றி சுதந்திரமாய் பறப்பேன், அப்புறம் காடு மலைகள்லாம் கடந்து திரிவேன், அப்படி இயற்கை எழுகை ரசிப்பேன்னு சொல்லியிருக்காங்க.
1: விசா இல்லாமல் உலகம் முழுவதும் சுற்றலாங்க, பாஸ்போர்ட் தேவையில்லை, சுற்றுச்சூழல் தேவைக்கேற்ப எங்கே வேண்டுமானாலும் இடம்பெயரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. குத்தாலந்தோபுதூர் கே சிவசுப்பிரமணியன்,
2: திருப்பூண்டி சுந்தரி பாஸ்கரன் சொல்கிறாங்க, ஒரு முறை உயர்ந்து முடிந்தவரை பறந்து போய் கூட்டமாக போகும்போது என்னதான் பேசுவாங்கன்னு கேட்கணும், பறவை கூட்டமாக போகும்போது ஒரு மாதிரி சத்தமாக பேசிக்கிட்டே போவாங்க, அத்தனை அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: ஓசூர்லேருந்து கோ குமார் சொல்றாங்க பாருங்க, நன்றாக தான் இருக்கும் பறவையா இருந்தோம்னா, ஆனா இந்த மனுஷங்கிட்ட எப்படி தப்பி வாழ்றதுதான் தெரியலங்க எனக்கு.
2: பறந்து போயிடுறவன் அப்புறம் என்ன, அதுக்கு தானே ரெக்கே கொடுக்கப்பட்டிருக்கு. கோவி கார்த்திகேயன் குடவாசல்லேருந்து சொல்றாங்க, பறவை என்றாலே இயற்கையின் அற்புத படைப்பு தான், நான் பறவையானால் ராஜாளி பறவையாகவே விரும்புவேன், எட்டாம் உயரத்தில் இந்த உலகை ரசிக்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: அதோட பாருங்க, பறவையிலே அரசனா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க. அடுத்த நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் அப்படின்னா அமிர்தராயன் கோட்டை பாரி வல்லல் சொல்லிட்டாங்க. நிகழ்ச்சி அதாவது அவங்க பறவையா இருந்தா என்ன அப்படிங்கிற கருத்துக்கே வரல, வாழ்த்துக்கள் சொல்லிட்டாங்க அவங்க.
2: ஆமா, நீர் நிறைந்த ஏரி நடுவே ஒரு கருவேல மரத்தில் ஒரு கூடு கட்டி கொண்டு ஜாலியாக வாழ்க்கையை வாழ்ந்துடுவேன் அப்படின்னு நாழிக்கல்பட்டி எழில் முத்துசாமி சொல்லியிருக்கிறாங்க.
1: பறவையானால் சுதந்திரமாக நாடு விட்டு நாடு பறக்கலாங்க அப்படின்னு கடலூர் மாவட்டம் விளக்குப்பாடி செந்தில் முருகன் சொல்லியிருக்கிறாங்க.
2: காரைக்கால் நளினி, இந்த உலகத்தையே சுற்றி வலம் வருவேன், ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதோட ஒரு புகைப்படமும் போட்டிருக்கிறாங்க, ஒருவேளை அவங்க வீட்டில் எடுத்ததாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு காக்கை வந்து ஒரு ஏதோ இதுக்குள்ளார சிப்ஸ் மாதிரி இருக்குது, அதை கொடுக்குறாங்க, சாப்பிட்டுட்டு இருக்குது.
1: ஆனால் அது மாதிரி உணவுகள்லாம் கொடுக்கக்கூடாது பறவைக்கு.
2: ஓ,
1: நேர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் உளம் கணிந்த நல் வாழ்த்துக்கள்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
1: நேர்களுக்கு காரைக்கால் மற்றும் நாகப்பட்டினம் முருகன் ஜுவல்லர்ஸின் உளம் கணிந்த நல் வாழ்த்துக்கள்.
4: எங்கும் கண்ணீராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள் முருகன் ஜுவல்லர்ஸ்.
1: நேர்களுக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸின் உளம் கணிந்த நல் வாழ்த்துக்கள்.
4: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம். மயிலாடுதுறை ARC நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம். நீங்கள் வாங்க.

0: தங்க நகைகள் மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு பரிசு. நம்ம ஊரின் நம்பிக்கை ARC நடேச செட்டியாரின் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூடு அருகில், மயிலாடுதுறை.
1: நேர்களுக்கு மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் உலம் கணிந்த நாள் வாழ்த்துக்கள்.
2: வம்சா ஆடியாத ரெடி சேல் August 7 to 10 வரை 4 நாட்கள் மட்டுமே.
1: பாயிண்ட் டு பாயிண்ட் பறவையானால் திருபுவனம் சத்தியபெருமாள் மேல சொல்லியிருக்கிறாங்க, செலவு இல்லாம ஊரை சுத்தி வருவாங்க, அதே சமயம் கூண்டுல சிக்கியிருக்கும் கிளிகளை விடுதலை தந்து மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு பாடுபடுவேன் அப்படின்னு அங்கேயும் ஒரு போராட்டத்தை தொடருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. திருபுவனம் சத்தியபெருமா மங்கை
3: கோமல் சரவணன் நினைத்த இடத்திற்கு உடனே பறந்து போகலாம் அப்படின்னு சுருக்கமா முடிச்சுட்டாங்க.
1: பறவையானால் வெளிநாடுகளுக்கு சென்று அங்கு உள்ள காண வேண்டிய இடங்களை கட்டணம் செலுத்தாமல் கண்டு ரசிப்பேன் அப்படின்னு நாகூர்ல இருந்து ஏஜே மேன் முகமது ஜலீல் சொல்லியிருக்காங்க.
3: குவைத்தில இருந்து திட்டச்சேரி நிஷான் ஹலீம் சொல்றாங்க, பறவையானால் எல்லையற்ற வானத்தில் சிறகடைத்து சுதந்திரமாய் வலம் வருவேன், விமான டிக்கெட் விலை தற்போது அதிகம், அதனால பறவையானால் விமானம் எடுக்காமல் வந்து விடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
1: அடுத்த வாரம் தாயகம் வந்து விடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பறவையானால்.
3: ஆமா,
1: பறவையானால் தூக்கணாங்குருவி போல கூடு கட்டி வாழணும் அப்படின்னு இடங்கண்ணி நெடுஞ்செழியன் சொல்லியிருக்கிறாங்க.
3: அடுத்து தெருஞ்செறி ஜார்ஜ், அடடா என்ன அருமையான தலைப்பு, காலையிலேயே மனம் இனிக்கிறது, பறவையாக இருந்தால் ஜாலியாக சுற்றலாம், மரத்தின் உச்சியில் உட்கார்ந்து ஊரையே பார்க்கலாம், தேவையான பழ வகைகளை விரும்பி சாப்பிடலாம், சுதந்திரமாக இருக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: மயிலாடுதுறை கீதா சொல்றாங்க, நான் பறவையானால் கவலை இல்லாமல் சந்தோஷமாக நிறைய ஊர்களை சுற்றி பார்ப்பேன், எந்த கட்டாய கடமைகளும் இல்லாமல் நல்லா தான் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க.
3: அடுத்து திவாலபுத்தூர் கடக்கம் ஐங்கரன் சொல்லியிருக்கிறாங்க, ஐங்கரன் தரணி, பறவையானால் நீலவானத்தை சுற்றி மகிழ்ச்சியாக பறந்து சந்தோஷம் அடைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: அடுத்து பேரளவம் செந்தில்கண்ணன் சொல்றாங்க பாருங்க, நான் பறவை ஆயிட்டேன்னா உலகத்தை சுற்றி வருவாங்க, நிலவுக்கும் போயிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
3: கலைவாணி வெங்கடேஷ் வாட்டார் மன்னார்குடியிலேருந்து சொல்றாங்க, நான் பறவையா மாறினான் கவலையின்றி இந்த உலகத்தை சுற்றி வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: அடுத்து பாருங்க, ஒரு எஸ்ஏ காம்படிஷனுக்கு நம்ம வந்து பறவையானாலும் தலைவு கொடுத்த மாதிரி ஒரு மெசேஜிங்க. என்னன்னு பார்த்தோம்னா, நான் பறவையாக மாறினால் வானத்தில் சுதந்திரமாக பறக்க விரும்புவேன், உயரமான மலைகளையும் பசுமையான காடுகளையும் அழகான ஆறுகளையும் மேலிருந்து ரசிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நாகராஜன் கலை
3: அனுப்பியிருக்கிறாங்க, படிக்கணுன்றவங்க வந்து கூட முகநூல் பக்கத்தில் படிக்கலாம், நிறைய இருக்கு. சரி, அடுத்து வந்து இனிய மேலவாஞ்சூர் ஃபாத்திமா, பறவையானால் இயற்கையான பழங்கள் சாப்பிடலாம், சிக்னலில் நிற்காமல் செல்லலாம்.
1: அடுத்து பாருங்க சுதா செந்தில், நிறைவி சுதா செந்தில், பறவை ஆயிட்டா உலகையே சுத்தி வளம் வரலாங்க, மரக்கிளைகள்ல கூடு கட்டி மகிழ்ச்சியா இருக்கலாங்க, தோட்டத்துல உள்ள பழங்களை நிறைய சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
3: மங்கைநூலு ராமதாஸ் சொல்றாங்க, மனிதனாக இருந்து அடைய முடியாத ஆசை பறவையானால் அடைவேன், அதாவது உலகையே சுற்றி வருவேன் அப்படின்னு இருக்காங்க.
1: பறவைகள்ல கழுகு மட்டுமே மேகத்திற்கு மேல பறக்கக்கூடியதுங்க, மேகத்திற்கு மேலே வல்லுருணி நீர் மிதந்து கொண்டு இருக்குமா, கழுகாக பிறந்தால் அந்த வல்லுருணி நீரை பாங்க ஆசைப்படுறேன் நான் அப்படின்னு மன்னார்குடி சசிகலா தியாகராஜன் சொல்லியிருக்கிறாங்க.
3: கதிராமங்கலம் கணேசன் தங்கவேல் சொல்றாங்க, நான் பறவையாக மாறினால் வான் மீது பறந்து மேகத்தை அடைந்து நிலம் நோக்கி மழை பொழியும்படி மேகக்கூட்டங்களில் வேண்டிக் கொள்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.

0: மகிழ்ச்சியான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும்
1: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: பறவையானால் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, திருவாரூர் கொடிகள் பாளையம் சாகுல் கமிந்த ராஜா, பறவையானா வானம் முழுவதும் சுற்றி வருவேன், மனிதனாக இருக்கிறதுனால என் கனவுகளை சுற்றி சுற்றி வரங்க நாடு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
3: நம்ம ஒரு புகைப்படம் வந்திருக்கு, வீடியோ வந்திருக்குன்னு சொன்ன தெரியுமா, எவ்வளவு மெசேஜ் இருக்குன்னு வேகமா விட்டோன்னே கடைசியில போய் உட்காந்துச்சு. அதுல பார்த்தா அவங்க திரும்ப சொல்லியிருக்கிறாங்க, காரைக்கால் நளினி சார் அது வந்து கூழ் வடகம் சார், அதை
2: கொடுத்தேன். கூழ் வடகம் கூட கொடுக்க கூடாதுங்க, ஏன்னா பறவை ஆயிட்டோம் அப்படின்னா நம்ம இயற்கையோடு இணைந்து வாழக்கூடிய வாழ்க்கை தான், அதனால இயற்கையில என்னென்ன கிடைக்குதோ அதெல்லாம் தான் நம்ம சாப்பிடணும். அதனால பறவை ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னா பழங்கள் இப்படி நிறைய பழங்களை தான் நம்ம உண்ணுவோம் அப்படிங்கிறது தான் நிதர்சனமானது. இயற்கை உணவுகளை தவிர்த்து நம்ம செயற்கை உணவுகளை அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. சரி, அடுத்து வரவங்க யாருன்னு பார்க்கலாம்.
3: தேவனூர் ஜோதி லட்சுமி சொல்கிறாங்க, கவலைகளோ அச்சங்களோ இல்லாமல் சுதந்திரமாக வானத்தில் சிறக்கடித்து பறந்து செல்வேன் ஜாலியாக, அடுத்து பயணச்சீட்டு இல்லாமல் விருப்பப்படி சுற்றுலா போவேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் உள்ளூர் வெளிநாடுகளுக்கு சிறகை விரித்து பறந்து உயர மேலே உயர உயர பறந்து மகிழ்வேன், மரத்தின் உச்சியில் அமர்ந்து இயற்கையை ரசிப்பேன், எதிரிகளோ தீங்குகளோ இல்லாத ஒரு உலகை தேடி பறந்து செல்வேன், வாழ்க்கை அழுத்தத்திலிருந்து முற்றிலும் எனக்கு விடுதலை கிடைக்கும்.
2: அடுத்து பாருங்க, நல்லம்பல் பஷீர் சொல்றாங்க, நான் பறவையானால் குறை இல்லாமல் சிறை இல்லாமல் கரை இல்லாமல் வாழ்வதையே அறிந்து மகிழ்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
3: அடுத்தது வந்து வலிவலம் சக்தி முருகானந்தம், பறவைகளாக மாறினால் காக்கைகளாக இருக்க வேண்டும் என்று எனக்கு ஆசை, ஏனென்றால் ஒரு பொருளை தின்பதற்கு கூட அது தன் உறவுகளை கூப்பிட்டு ஒன்றாக சாப்பிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
2: பூலுவப்பாளையம் ஆனந்த முருகன் சொல்றாங்க, நான் பறவையானால் இந்த உலகம் முழுவதும் சுற்றி வருவேன், எல்லா இடங்களையும் பார்த்து ரசிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
3: உட்கோட்டை வேல்முருகன் சொல்றாங்க, நான் பறவையானால் அழிந்து வரும் இனங்களான சிட்டுக்குருவியாக சிறகடிக்க ஆசை அப்படின்னு சொல்றாங்க.
2: ஆரூர் கொடிகால் பாளையம் ஜான் ஹாஜா நஜ்முதீன், பறவையானால் முதலில் எல்லா நாடுகளையும் சுத்தி பார்க்க ஆசைப்படுவாங்க, வாழ்க்கையில ஒரு முறையாவது தரிசிக்க வேண்டிய இடமான சவுதி அரேபியா உள்ள புனித தலமான மெக்காவிற்கு சென்று சொல்லும் போதே உடல் மெய் சிலிருக்கிறது, அங்க செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவேற்றுவேன் இன்ஷா அல்லா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
3: அடுத்து நாகை பாபு சொல்றாங்க, பாருங்க, கிளி பேச்சு கேட்கவா என்று அழைக்கும் வகையில் கிளியாக பேசி குழந்தைகளை மகிழ வைப்பேன், குறிப்பாக அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் என அனைவரையும் சொல்ல வைப்பேன் அப்படின்றாங்க.
2: லட்சக்கணக்காக செலவு பண்ணாம சிக்கன ஒரு கூடு கட்டி கடன் வாங்காம கடன் இல்லாம சந்தோஷமா வாழ்ந்துருவோம் அப்படின்னு இஞ்சு கூடி தீபா சொல்லியிருக்கிறாங்க.
3: அடுத்து இவங்க யாரு, பேர் வந்து மேல ஸ்ரீதர் நடேசன் காட்டுது, நான் பறவையானால் ஆகாயத்தில் மிக உயரத்தில் பருந்து போல வட்டமிட்டு கொண்டே என்ஜாய் பண்ணுவேன், எல்லா இயற்கை காட்சிகளையும் ரசித்து மகிழ்வேன். ஓ, மாஸ் நகர் ஸ்ரீதர் சொல்லியிருக்கிறாங்க.
2: மாக்கூர் மடபுரம் நாச்சியா மன்சூர் சொல்றாங்க, புறாவாக வழிபாட்டு தளத்தில் வாழ்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் இவங்க வழிபாட்டு தளத்தில்
3: புறாவாக வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து புதுத்துறை செல்வகுமார் சொல்றாங்க, என்ன இப்படி கேட்டுட்டீங்க, அன்ன பறவையாக மாறுவேன் அப்படின்ட்டு என்னென்னமோ சொல்லியிருக்கிறாங்க, அதை வந்து படிச்சு தெரிஞ்சுங்க.
2: எதுக்குன்னு கேளுங்க, எங்க வீட்டுக்கு பால் கொடுக்குற ஒரு தண்ணியில நிறைய பால் வந்துதுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதனால தண்ணியா இவங்க வந்து அப்படி பாலை மட்டும் பிரித்து எடுக்க போகிறாங்களாம். புதுத்துறை செல்வகுமார் அன்ன பறவையாக மாறிங்க. அடுத்து பாருங்க, தாமரை செல்வி வைத்தீஸ்வரன் கோவில் தமிழ் தாமரை செல்வி சொல்கிறாங்க, நான் பறவையாய் மாறினால் மேகங்களுக்கு மேலே பறந்து சென்று சூரிய உதயத்தையும் மறைவையும் மிக அருகில கண்டு ரசிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
3: அடுத்து வேற என்னென்னமோ சொல்றாங்க, நிறைய சொல்கிறாங்க.
2: பிள்ளை திருவாசல் ஆரோக்கியத்தை செல்வமாரி சொல்கிறாங்க, நான் பறவையானால் உலகெங்கும் சென்று காடுகளை ஏற்படுத்துவேன், உலகில் உள்ள பனை விதைகளை எடுத்து விதைப்பேன், என் கனவுகளை நினைவாக்க காரைக்கால் வானொலி உதவ வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நிச்சயமா ஆரோக்கியதாசுக்கு ரெண்டு இறகையை கொடுத்து நம்ம வந்து
3: நானே தான் நினைச்சேன், நம்ம இறகை எடுத்துட்டு போவோம். அடுத்தது பதில்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.

0: நான் பறவையானால் புறாவாக பறந்து நிறைய இடங்களுக்கு செல்வேன் அப்படின்னு சோமசுந்தரம் சொல்றாங்க. அது ஒரு ஆன்மீக பயணமாக இருக்குமா? சரி சரி.
1: மேமாதூர் அமுதா சேகர் சொல்றாங்க, நான் பறவையானால் ஊரை சுற்றி வளம் வருவேன், அவர்களோடு சேர்ந்து அவர்கள் மொழியில பேசி எந்த கவலையும் இல்லாம சுத்தி சுத்தி வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
0: வெத்தியிலிருந்து செல்வி சொல்றாங்க, நான் பறவையாக பிறந்திருக்கலாம் என்று தோன்றும், நினைத்த இடத்திற்கு எல்லாம் போகலாம், ரொம்ப ஜாலியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
1: சரி, நேரம் நெருங்கி கொண்டிருக்கிற காரணத்தினால கமெண்ட்ஸ் சொன்னி சொல்லியிருக்கிறவங்க பேரும் ஒரு ஒரு வரியில அவங்களோட கருத்தையும் நம்ம சொல்லிடலாம்.
0: சரி,
1: அடுத்து பாருங்க.
0: ஆயக்காரன்புலம்
1: பழனிவேல், உலகை சுத்தி இயற்கை எழுச்சி சூழ்ந்த பகுதிகளில் சுத்தி பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
0: குச்சிப்பாளையம் முருகதாஸ், எந்த கவலையும் இல்லாம அழகாக வாழலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: கைலாசபுரம் ரவி சொல்றாங்க, நான் பறவையானால் எங்க வீட்டுல உயரமா மாமரம் இருக்குங்க, அதுல உள்ள பழங்களை சாப்பிட்டு ருசிப்பேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இப்ப மட்டும் சாப்பிட முடியாதாக்கும்.
0: மாறுபாதியிலிருந்து சுபாஷினி மகாலட்சுமி சொல்றாங்க, பாஸ்போர்ட் இல்லாமல் பயணம் செய்வேன்னு சொல்லியிருக்காங்க.
1: தியர்பட்ட ரமேஷ் சொல்றாங்க, நான் பறவையானால் பல ஊர்களுக்கு பல மாநிலங்களுக்கு கண்டங்களை கடந்து உலகத்தை சுற்றி அழகான காடுகள் கடல் நீர்வீழ்ச்சி போன்ற இயற்கையை ரசிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: இப்போ பிரதாப ராமபுரம் பூவை அருள்தாசன் சொல்றாங்க, கிளியாக பிறந்திருந்தால் பாகுபாடு இல்லாமல் எல்லா பறவைக்கும் உணவு தேடி கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க.
1: அவரைக்காடு வித்யா வீரமணி, நான் பறவையானால் சிட்டுக்குருவியாக மாற ஆசை, சிட்டுக்குருவியின் சிறகு வாங்கி
0: பறக்கணும் போல இருக்கு அப்படின்னு ஒரு பாட்டு வரி எழுதியிருக்கிறாங்க. பறவையானால் உலகை வளம் வருவாங்க, பிடிச்ச இடங்கள்ல ஏற்றுமதி செய்யலாம், வாங்க விற்க பல பொருட்கள் இருக்கு, சுற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பறவையாயும் போய் விரும்ப இது வாணிபம் செய்ய போறாங்க போல இருக்க.
1: நன்னிலா அம்மலவான, நான் பறவையானால் உலகத்தை சுத்தி வருவாங்க, அனைத்தும் ரசிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
0: திருமணஞ்சேரி அனிதா தமிழாளன் சொல்றாங்க, நான் ஃபீனிக்ஸ் பறவையாக உயர உயர முன்னேற வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க.
1: பறவைகளின் சுவடுகள் பூமியில் அல்லது வானில் பதிவதில்லை, மனிதனுக்கு மட்டுமே சுவடுகளை பதிய முடியும், சும்மா கூட பறவையானால் என்று என்னால் என்ன முடியாதுங்க, மனிதனாகவே பிறப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: ஒரு வித்தியாசமான
1: மேரிகாந்த்
0: சூப்பருங்க. அடுத்து நெம்மேரி நந்தகுமார் சொல்றாங்க, பறவையானால் நினைத்து பார்க்க ஆசையாக தான் இருக்கிறது, ஆனால் நிறைவேறாத ஆசை இருந்தாலும் திரகடித்து பார்க்க ஆசையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: அடுத்து நான் பறவையானால் உலகை சுற்றி உலா வருவேன் அப்படின்னு வேதாரண்ய மாவட்டம் தேத்தாக்குடி தெற்கில் இருந்து நாசி அருள் வாசகன் சொல்லியிருக்கிறாங்க.
0: முடித்து விட்டோம் என்று நினைக்கிறேன். என
1: நெய்விலக்கு எம்எஸ் தூயமணி, பறவையானால் மயில் தான், தோகையை விரித்து மக்களின் மனதை மகிழ்ச்சி அடைய செய்யலாம் அப்படின்னு
0: சொல்லி.
1: அடுத்து பாபு முள்ளக்காடுல இருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து சிவசண்முகம் சிறுகாடிலேருந்து, பறவைகள் அது ஒரு மகிழ்ச்சி இனம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பாருங்க, தாமரை செல்வி பறந்து பறவையாகவே வராங்க, முகத்தில் ஒரு கார்ட்டூனோட போட்டு அப்படியே பக்காவா. கிட்டத்தட்ட எல்லா நேயர்களோட கமெண்ட்ஸ் நம்ம சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி நமக்கு மனசில் தோன்றுது. அது மாதிரி பறவைகளாக நம்ம பிறந்தோம், பறவைகளாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் எப்படிலாம் இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசணும். நிகழ்ச்சியில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா கிட்டத்தட்ட 91 நேயர்கள் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க, 32 நேயர்கள் லைக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, 4 நேயர்கள் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அந்த மகிழ்ச்சியான சந்தோஷத்தோட இந்த பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியிலிருந்து நாம நடைபெறலாம்,
0: பறந்து போகலாம்.
2: சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
3: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
4: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
5: திருவாரூர் வரண்டரேஸ் நடத்தும் TNPSC, பேங்கிங், SSC மற்றும் ரயில்வேஸ் போன்ற அரசு தேர்வுக்கான மாபெரும் வழிகாட்டுதல் நிகழ்ச்சி வர ஆகஸ்ட் 9 நம்ம திருத்திரிப்பூண்டி ஸ்ரீ கிருஷ்ணா மஹால்ல இலவசமா நடத்த போறாங்க. இந்த ப்ரோக்ராம்ல நீங்க கலந்துக்க 7010519010 நம்பருக்கு கால் பண்ணி உடனே ரிஜிஸ்டர் பண்ணுங்க.

0: நேரம் 10 மணி. இது ஆகாஷ்வாணி காரைக்கால்.
1: நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில் உங்களோடு எலும்பு மற்றும் மூட்டு மாற்று சிகிச்சை நிபுணர் மருத்துவர் மதன் குமார் பெரியசாமி அவர்கள்.
2: வணக்கம். நம்ம நாமக்கல் இமய மருத்துவமனை சார்பாக இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி. ஸோ இன்னைக்கு ஒரு பேஷண்ட் ஆக்சுவலாக வந்து வெளியில் ஒரு எக்ஸ்ரே பேஷண்ட் எடுத்திருந்தாங்க 1 மாதத்துக்கு முன்னாடி. அந்த பேஷண்ட் எக்ஸ்ரே எடுத்ததை நான் வேற ஒரு சந்தேகம் இருந்தது, மூட்டு தேய்மானம் அதிகமாக இருக்க மாதிரி இருந்தது, நான் ஒரு டைப் எக்ஸ்ரே எடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அது பேஷண்ட் எங்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க, சார் அதான் 1 மந்த்துக்கு எடுத்தோம், அந்த எக்ஸ்ரேல ஏதாவது மாற்றங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. டெஃபினட்டாக ஒரு ஒரு எக்ஸ்ரேக்கு நம்ம எடுக்கிற பொஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பொஷன் ஒருத்தங்க வந்து மூட்டில் முழங்காலே எடுத்துக்கோம், ஒருத்தங்க அடிபட்டு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு நாங்கள் நார்மலாக படுக்க வச்சு எக்ஸ்ரே எடுப்போம். அந்த மாதிரி எக்ஸ்ரே எடுக்கும்போது அவங்களுக்கு எலும்பில் கிராக் இருக்கா இல்லையாங்க தெரியும். அந்த எக்ஸ்ரேலையும் சில சமயம் எங்களுக்கு டவுட்டா இருந்ததுனால தான் சிடி ஸ்கேன் எடுப்போம். இந்த மாதிரி இருக்கும். பர்டிகுலரா இந்த இதுல வயசானனால மூட்டு தேய்மானம்

0: வருது பாத்தீங்களா, மூட்டு தேய்மானத்துக்கு நமக்கு எக்ஸாக்டா கரெக்டா நம்ம துல்லியமா தெரியணும் அப்படின்னா நிக்க வச்சு எடுப்போம் அந்த பேஷண்ட் எக்ஸ்ரே. நிக்க வச்சு எடுக்கும் போது அந்த ஜாயிண்ட் லைன் எவ்வளவு தூரம் இருக்கு, காலோட வளைவு எப்படி இருக்கு என்னங்கிறது நமக்கு வந்து எக்ஸாக்டா நம்மளால சொல்ல முடியும். அதை வச்சுதான் நெக்ஸ்ட் லெவல் நம்ம ட்ரீட்மெண்ட் நம்மளால ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ இதுவே வந்து படுக்க வச்சு எடுக்கும்போது அந்த ஜாயிண்ட் லைன் பெருசா இருக்க மாதிரி தெரியும், ஸோ நார்மலா இருக்குன்னு நினச்சி நார்மலா நம்ம ட்ரீட் பண்ணுவோம். இதே நிக்க வைக்கும்போது அந்த ஜாயிண்ட் லைன் கம்மியா இருக்கும்போது ஒரு சில பேஷண்ட் சர்ஜரி வேணுமா இல்ல வெறும் இன்ஜெக்ஷன் போட்டா போதுமா அப்படிங்கிறது எக்ஸாக்டா நம்மள சொல்ல முடியும். ஸோ இந்த மாதிரி டிஃபரன்ஸ் வரும். அதே மாதிரி மணிக்கட்டு எடுத்துக்கிட்டீங்க வச்சுங்களேன், நார்மலா எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கும் அந்த மணிக்கட்டை தள்ளி வச்சு எக்ஸ்ரே அதாவது விரிச்ச மாதிரி எடுக்கிறதுக்கான இதுவும் இருக்கு. ஏன்னா அந்த இடத்துல வந்து குட்டி குட்டி எலும்பு வந்து 8 எலும்பு இருக்கும், கார்பல் போன் சொல்லுவோம். அதுல ஏதாவது கிராக் இருக்குன்னா அதுக்கான டிஃபரெண்ட் பொசிஷன் ஆஃப் எக்ஸ்ரே இருக்கு. காமனா ஒரு எக்ஸ்ரே எடுப்போம். அதுல ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா நெக்ஸ்ட் லெவல் அதுக்கான பர்டிகுலர் பொசிஷன்ல இருக்க எக்ஸ்ரேஸ் எல்லாம் நிறைய எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ பர்டிகுலரா அந்த எக்ஸ்ரேல ஒரு சந்தேகம் இருக்கு, இல்ல வந்து வேற ஆங்கிள் பார்த்தா இது டிஃப்ரெண்டா தெரியும், இந்த எலும்போட இது உடஞ்சது தெரியும் அப்படின்னு இது டவுட் இருக்குன்னா தான் நாங்கள் வந்து அடுத்த லெவல் எக்ஸ்ரேக்கு வந்து அவங்க பிரிஸ்கிரைப் பண்ணுவோம். அதில் எடுக்கும்போது நமக்கு துல்லியமாக தெரியுது, ஜவ் ஏதாவது விலகி இருக்கு, எலும்பு விலகி இருக்கு அப்படிங்கிறது தெரியுது அப்படின்னா அடுத்த லெவல் அவங்க எம்ஆர்ஐ இந்த மாதிரி எடுத்து அதை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஸோ இதனால நம்ம மாற்றி ஆங்கிள் உடனே எடுக்கிறனால ஏதாவது பாதிப்பு வருமா, ஏதாவது கதிர்வு வீச்சினால எங்க பாதிப்பு வருமானு கேட்டால் அந்த மாதிரிலாம் எதுவும் பாதிப்பு வராது. ஒரு 2-3 எக்ஸ்ரேல எடுக்கிறனால அதனால பாதிப்பு ஏதாவது கதிர்வீச்சுக்கு வருமானா வராது. இதே ப்ரெக்னென்ட் உமன் இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா டெஃபினட்டா அவங்களுக்கான பாதிப்பு இருக்கு, அதை மட்டும் நாங்கள் அவாய்ட் பண்ணுவோம். முடிஞ்ச அளவு எக்ஸ்ரே எடுக்காம எம்ஆர்ஐ அந்த மாதிரி எடுத்து அதானது தவிர்த்துக்க பார்த்துக்கும். மேலும் நம் நாமக்கல் இமய மருத்துவமனையில் ரோபோட்டிக் மூலம் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை, மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலன், அலர்ஜி, ஆஸ்துமா, குடல் சார்ந்த பிரச்சனைகள், நாள்பட்ட ஆறாத புண்கள், சர்க்கரை பிரச்சனை மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை இங்கு அளிக்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, 95 85 95 55 88. இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. உங்க ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு சந்தேகங்களும் நீங்க கேட்டுக்கலாம்.
1: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும்.

ஆகாஷ்வாணி காரைகள் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒளிபரப்பு சொல்லரங்கம். ஒத்த கருத்து சொல். நம்மை சிந்திக்க வைப்போம் சொற்களின் சுவையறிய சொல்லரங்கம். ஒத்த கருத்து சொல். அது என்னங்க ஒத்த கருத்து சொல் அப்படின்னு கேக்குறீங்களா? ஒரே ஒரு பொருள் தரக்கூடியது. இப்போ ஆறு அப்படின்னு வச்சிங்களேன், அதற்கு பொருள் நதி, வானம், ஆகாயம். இப்படி நீங்களே ஒரு பொருள், ஒரு வார்த்தையை சொல்லி, ஒரு சொல்லை சொல்லி அதற்கான பொருள், ஒரு பொருளை சொல்லணும். ஒத்த கருத்துடைய சொல் இது சொல்லரங்கம்.

0: சொல்லரங்கம் ஒத்த கருத்து சொல். அன்பான தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்றைய காலை பொழுது உற்சாகமாக வந்துவிட்டது நம் ஒத்த கருத்து சொல் நிகழ்ச்சி சொல்லரங்க நிகழ்ச்சியில். நான் உங்க அன்பு எஃப்எம் ஆர்ஜே ஆர் குமார். ஒத்த கருத்து சொல் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் ரொம்பவே எழுதினீர்களே. ஒரு வார்த்தைக்கு இணையான ஒத்த கருத்து கொண்ட வேறு சில அழகான தமிழ் வார்த்தைகளை நீங்கள் சொல்லணும், சிந்திக்க தயாராகிட்டீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். மழை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வச்சிங்களேன், வான் சிந்தும் அமுதமான மழை என்ற சொல்லுக்கு ஒத்த கருத்து தரும் பிற தமிழ் சொற்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாறி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒரு சொல்ல சொல்லி அதற்கான பொருளையும் சொல்லலாம். இல்லை நீங்கள் என்ன சொல்ல சொன்னீங்கன்னா நான் ஒரு ஒத்த கருத்து உள்ள சொல்ல சொல்லுவேன், அதுக்கு நீங்கள் அதுக்கு பொருள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலாம். சரியா, நிகழ்ச்சிகளில் நம் செல்லலாமா? ஒத்த கருத்து சொல் தமிழை வளர்க்கும், தமிழ் பண்பாட்டை நேசிக்கும் நமது காரைக்கால் வானொலியில் சொல்லரங்கம் ஒத்த கருத்து சொல். 231-231 மற்றொரு தொலைபேசி எண் 299-480 அல்லது 299-580. இந்த எண்களுக்கு நீங்கள் தொலைபேசியை தொட்டு பேசலாம். நேர்களே, தொட்டு தொடரட்டும் நம் பந்தம். நிகழ்ச்சியில் முதலாவதாக வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: இனிய உற்சாகமான காலை வணக்கம்.
0: காலை வணக்கம்.
1: யோக வணக்கம் குறது மணக்குடி ராஜேந்திரன்.
0: சொல்லுங்க ஐயா.
1: அப்பாவது நான் ஒரு விவசாயி.
0: சரிங்க.
1: அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்றேன், வயலுக்கு போயிட்டு
0: வரேன்.
1: அந்த வயல் என்ற சொல்லுக்கு பார்த்தீங்கன்னா கழனி, தோட்டம், காடு.
0: இப்போ நம்ம இன்னைக்கு சொல்லரங்கத்துல ஒத்த கருத்து சொல் தான் சொல்லியிருக்கிறோம்.
1: அந்த வயல் வயலுக்கு அந்த மூணுக்கும் ஒரே பொருள் நிலம் தானே சார்?
0: இல்ல, அந்த வயல் அப்படிங்கிறதுக்கு மூணு பொருள் சொல்லி இருக்கீங்க இல்லையா?
1: மூணு பொருள் அந்த மூணு பொருள் ஒத்த கழனிக்கு போறோம். கழனிங்கிறது என்ன, வயல் தானே?
0: சரிங்க,
1: வயல் தானே.
0: சரி, நன்றி நன்றி.
1: தோட்டம் வயல் தானே?
0: சரிங்க சரிங்க, நன்றி நன்றி ஐயா,
1: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கங்க.
2: நான் மயிலாடுதுறை மாவட்டம் பெரும்பூர்ல இருந்து கண்ணன் பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க கண்ணன். வேற ஒரு பொருள் சொல்லணும், வேற பொருளே அதுக்கு சொல்றது கஷ்டம். அது மாதிரி தாங்க. ஆனால் பல பொருளை தரக்கூடிய ஒரு சொல் நம்ம கொடுக்கல இன்னைக்கு சொல்லரங்கத்தில். ஒரு கருத்து, ஒத்த கருத்து, ஒத்தைக்கு ஒத்த வா அப்படின்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி ஒத்த கருத்துடைய சொல் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி ஒத்த கருத்து சொல் அப்படிங்கிற சொல்லரங்கத்தில் நம்ம சொல்லியிருக்கிறோம். இப்போ நிகழ்ச்சியோட தொடக்கமாக வந்தவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், நிலம் அப்படிங்கிறதுக்கு கழனி, வயல், இப்படி பல்வேறு பொருள்களை தரக்கூடிய ஒரு வார்த்தையை சொன்னாங்க, ஒரு சொல் சொன்னாங்க. ஆனால் நான் சொல்லக்கூடியது ஒரு பொருளை கொடுக்கக்கூடிய ஒத்த கருத்து சொல் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்து யார் வராங்க, என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கேட்கலாமா? ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம். வணக்கம்.
0: வணக்கங்க. யார் பேசுகிறீங்க?

0: தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மாவட்டம் பாபராஜபுரம் முகமது இக்பால். நலமாயிருக்கலாம் சார்.
1: நல்லா இருக்கும். நலமே மலர வாழ்த்துக்கள் ஐயா, சொல்லுங்க.
0: கம்புன்னு ஒரு வார்த்தை சொல்றேன், நடிக்கம்புன்னு சொல்லுவாங்க சிலம்பாட்டம் விளையாடுறதுக்கு. அடுத்தது கம்புங்கிறது திணைய சொல்லலாம், கம்பு கேழ்வரகு சோளம்னு வரும்.
1: கம்பு கேழ்வரகு வேறங்க.
0: இல்ல திணை அந்த இது தானியத்துல வந்து கம்புங்கிறது அந்த அதே கம்புன்னு சொல்றோம்ல, தடிக்கம்பு வந்து கம்புன்னு சொல்றோம்ல.
1: இல்ல இல்ல, கம்புங்கிறது நீங்க சிலம்பு அப்படிங்கறது சொல்லிருக்கலாம். தானியத்துல வருங்கிற கம்பு வேற, கேழ்வரகு வேற. கேழ்வரகுங்கிறது தானியங்களில் வரக்கூடிய வகைகள்.
0: சரி, படின்னு சொல்லலாம். படின்னா வாசித்தல், வாசப்படின்னு சொல்லலாம்.
1: சரிங்க, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
2: வாரவாரம் ஆறாவாரம் மொத்தம் காரையகமக்கு காலை நன்றி.
1: நன்றி நன்றி.
2: திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் தையல் கலைஞன் சிட்டிமன் என்கிற தியாகராஜா.
1: சொல்லுங்க ஐயா.
2: ஒற்றை சொல் வார்த்தை, கடல் அல்லது சமுத்திரம்.
1: கடல் அல்லது இல்லை, கடல் அதுக்கு பொருள் வந்து சமுத்திரம். அழகா சொல்லியிருக்கிறீங்க, நன்றிங்க.
2: கரெக்டான வார்த்தை.
1: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
3: ஹலோ வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க? அமிர்தா, சொல்லுங்கம்மா.
3: மனம், மனசு ஒண்ணு, மனம் வாசனை ஒண்ணு.
1: மனம் மனம், அழகு. நன்றிமா. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
4: வணக்கம் ஐயா.
1: வணக்கம் வணக்கம் ஐயா, சொல்லுங்க. வாங்க, கருப்பம்பளம் சிவகுமார்.
4: நலமா இருக்கீங்களா ஐயா?
1: நல்லா இருக்கோங்க, நீங்க நல்லா இருக்கீங்களா?
4: நல்லமா இருக்கேன்.
1: சொல்லுங்க ஐயா.
4: அதாவது நான் சொல்றேங்க ஐயா, அது பொருந்துதான்னு பாருங்க. விளக்கு அப்படின்னா நம்ம எரியக்கூடிய விளக்கு சொல்லலாம்.
1: சரி,
4: ஒரு பொருளுக்கு வந்து விளக்கம் சொல்லு அப்படின்னு சொல்லலாங்க ஐயா.
1: சரிங்க, நன்றிங்க. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
5: வணக்கம் சார்.
1: வணக்கம்மா, யார் பேசுறீங்க?
5: ஜோதி, அன்னப்பன்பேட்டையிலிருந்து.
1: அன்னப்பன்பேட்டை ஜோதி, சொல்லுங்கம்மா.
5: முகில் மேகம்.
1: முகில் மேகம், அழகு அழகுமா, நன்றிமா. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
6: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
6: மயிலாடுதுறை ரேவதி நகர் ரவிச்சந்திரன் பேசுறேன்.
1: சொல்லுங்க ஐயா.
6: சொல்ல அரங்கத்தில் சொல் தொடுக்க வந்தது. மயிலாடுதுறை ரேவதி நகர் ரவிச்சந்திரன். வனம், வனம் என்றால் காடு.
1: நன்றிங்க நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
7: வணக்கம் சார்.
1: வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கேன். பேரளத்துல இருந்து வந்திருக்கீங்க, சொல்லுங்க.
7: நன்றி சார்.
1: சொல்லுங்க.
7: வையம்,
1: வையம்
7: உலகம்.
1: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
8: காலை வணக்கம், சித்ரா மணக்குடி.
1: சொல்லுங்கம்மா.
8: நூல், புத்தகம் தைக்கும் நூல், ஆடை தைக்கும் நூல்.
1: சரிம்மா, நன்றிம்மா. நிகழ்ச்சியில் அடுத்து வரவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
9: வணக்கம் சார், நான் திருவாரூர் மேட்டுப்பாளையம் ரயில் பேசுறேன் சார்.
1: சொல்லுங்க சார்.
9: சைக்கிள், மிதிவண்டி சொல்லாமா சார்?
1: மிதிவண்டி, சைக்கிள். சைக்கிள்ங்கிறது ஆங்கில வார்த்தை தானே?
9: சொல்லி பழக்கமா போயிடுச்சு.
1: வழக்கு வழக்கு சொல்ல ஆயிடுச்சு இல்லையா? சரிங்க, நன்றி
9: நன்றி சார்.
1: சரி, அமர்தல் அப்படிங்கிறதுக்கு என்ன? நிகழ்ச்சியில் அடுத்து. ஹலோ வணக்கம். சொல்லுங்க சார், சொல்லுங்க சார்.
10: வணம் காடு சார்.
1: வணம் காடு, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
11: 100.3 அடைய, அதாவது
1: கும்பகோணம் டிஎஸ்
11: பாலு. கும்பகோணம் டிஎஸ்
1: பாலு, சொல்லுங்க.
11: அதாவது இந்த 100.3 ஆலமரம் வந்தப்போ அதுக்கு தண்ணீர் ஊற்றி காரைக்கால் மண்ணில் மேய்ந்ததுக்கு வணக்கம்.
1: சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க.
11: நன்றி கடன்னாக்கா அது வந்து கொஞ்சம் விடைபெற நேரம் வந்திருக்கு, ஏன்னா ஏற்ற நோக்கி போறப்ப. நன்றிங்கிறது வேற, கடனுங்கிறது வேற. இதுல வந்து சில சகோதரிகள்லாம் சொல்லணும், லதா, ராஜு, கிரிஜா, இவங்க மேல நிறைய பேர்ல நிறைய நன்றி சொல்லலாம்.
1: சரி, நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாரும் கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
12: வணக்கம். அரியலூர் மாவட்டம் உதயணத்தம் சுப்பிரமணியம்.
1: சொல்லுங்க ஐயா.
12: கழி, பணத்தையும் கழி.
1: நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம். ஒத்த கருத்து சொல், சொல்லரங்கத்தில் இணையும் அடுத்த நேயர் யார் என்று கேட்போம். ஹலோ வணக்கம்.
13: வணக்கம் சார். கிமாத்து கருப்பியா சார்.
1: சொல்லுங்க ஐயா.
13: மரம் வளர்ப்போம், மழை நீரை பெறுவோம்.
1: சரிங்க, அமர்தல் அப்படிங்கிறதுக்கு என்னங்க? ஒத்த கருத்து சொல், சொல்லுங்க பார்க்கலாம்.
13: அது புரியல சார்.
1: ஐயா நீங்க அமர்ந்து பேசுங்க அப்படின்னு சொல்றோம்.
13: ஆமாங்க.
1: அதுக்கு என்ன பொருள் அமர்தல் அப்படின்னா?
13: அமர்தல் உட்காருங்கன்னா.

0: இருத்தல். சரிங்க, நன்றி ஐயா. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய உங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: யார் பேசுறீங்கம்மா?
1: மேலவாஞ்சூர்
0: நசரின். சொல்லுங்கம்மா. சரிம்மா, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய உங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
2: மன்னார்குடியில இருந்து சசிகலா தியாகராஜன் பேசுறேன் சார்.
0: சொல்லுங்கம்மா.
2: ஆரோக்கியம், தூய்மை.
0: சரிம்மா, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய உங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
3: ஐயா வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் இருந்து சந்திரசேகர் ஐயா.
0: காட்பாடியிலிருந்து சந்திரசேகர். சொல்லுங்க சந்திரசேகர்.
3: மகிழ்ச்சி. மதி அப்படின்னா அறிவு அல்லது நிலவு, மதி.
0: சரிங்க, நன்றி.
3: நன்றி.
0: மனிதர் அப்படிங்கிறதுக்கு ஒத்த கருத்து சொல் என்ன அப்படிங்கறத யாராச்சும் சொல்றாங்களான்னு நம்ம பார்க்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம் சார்.
0: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
4: தென்பிடகை ஆனந்தன்.
0: சொல்லுங்க ஐயா.
4: புதினம், புதினம்னா புத்தகம், நாவல்.
0: சரிங்க, நன்றி. நன்றி ஐயா.
5: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
6: திருவாரூர் வரண்டரேஸ் நடத்தும் டிஎன்பிஎஸ்சி, பேங்கிங், எஸ்எஸ்சி மற்றும் ரயில்வேஸ் போன்ற அரசு தேர்வுக்கான மாபெரும் வழிகாட்டுதல் நிகழ்ச்சி வர ஆகஸ்ட் 9 நம்ம திருத்திரிப்பூண்டி ஸ்ரீ கிருஷ்ணா மஹால்ல இலவசமா நடத்த போறாங்க. இந்த ப்ரோக்ராம்ல நீங்க கலந்துக்க 7010519010 நம்பருக்கு கால் பண்ணி உடனே ரிஜிஸ்டர் பண்ணுங்க.
7: வம்சா ஆடி அகரடி சேல் ஆகஸ்ட் 7-10 வரை 4 மட்டுமே. சேலைகள், பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் ரெடிமேட் அனைத்திலும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு 50% மேல் தள்ளுபடி. அதிக தள்ளுபடி, அதிக சேமிப்பு. இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். வம்சா, காந்திஜி சாலை, மயிலாடுதுறை.
8: முருகன் ஜுவல்லர்ஸ் எங்கும் கண்டிராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள். முருகன் ஜுவல்லர்ஸ், திருநள்ளார் ரோட், காரைக்கால் மற்றும் நாணயக்காரர் தெரு, நாகப்பட்டினம்.

0: சொல்லரங்கம் நிகழ்ச்சியில் இணையும் இந்த இனியவர் யார் என்று கேட்போம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
1: திருவாலி சித்ரா பகிரிசாமி சார்.
0: திருவாலி சித்ரா பகிரிசாமி, சொல்லுங்கம்மா.
1: மனிதருக்கு கேட்டீங்களா சார்?
0: ஆமா.
1: மானிடர்.
0: அழகுமா, அழகு. நன்றி, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், வணக்கம் ஐயா.
2: நான் மேனாவில் எங்கே முறையில் பேசுகிறேங்க ஐயா.
0: சொல்லுங்க ஐயா.
2: வான் ஆகாயம்.
0: நன்றி, நன்றிங்க. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம், வணக்கம். யார் பேசுறீங்க ஐயா? எங்க இருந்து பேசுறீங்க? கோட்டிச்சேரி. கவி பாண்டியனா? கவி பாண்டியன், சொல்லுங்க. கவி பாண்டியன், என்னது? சரி, கவி பாண்டியன், நீங்கள் கவிதை எழுதும் பழக்கம் உள்ளவரா? சரி, கவிதை என்பதற்கு பொருள் என்ன?
3: கவிதை என்பது
0: என்ன என்பது இலக்கணம் புரியவில்லை என்று சொல்லுகின்றீர்களா?
3: ஆமா சார்.
0: கவி பாண்டியன், கவிதை என்பதற்கு பாட்டு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா?
3: ஆமா சார்.
0: இலக்கணத்தோடு இலக்கியத்தோடு கூடிய தமிழ் வார்த்தைகளை கோர்த்து எழுதக்கூடிய ஒரு பாட்டு, அது கவிதை அப்படின்னு சொல்லலாம்.
3: ஆமா சார்.
0: நன்றி கவி பாண்டியன், கோட்டிச்சேரியிலிருந்து தொடர்பு கொண்டு முயற்சி பண்ணியிருக்கீங்க, நன்றி.
3: ஓகே சார், ஓகே.
0: நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க ஐயா? எங்க இருந்து பேசுறீங்க?
4: நாராஜன்.
0: சொல்லுங்க ஐயா.
4: கலீர் அப்படின்னா யானை.
0: நன்றிங்க, அழகு. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம் சார்.
0: வணக்கங்க, யார் பேசுறீங்க ஐயா?
5: பெருஞ்சேரி ஜார்ஜி.
0: பெருஞ்சேரி ஜார்ஜி, சொல்லுங்க ஐயா.
5: புகழ்ச்சி. பாராட்டு.
0: பாராட்டு, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
6: ஹலோ, வணக்கம் சார். நம்பல் பஸ்டி, சொல்லுங்க. இருக்கீங்களா?
0: நல்லா இருக்குங்க, நீங்க சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க.
6: சந்திரன் அது வளர்பிறையாகவும் தேய்பிறையாகவும் பௌர்ணமியாக நிலவாக வளம் வந்து கொண்டிருக்கிறது.
0: சரிங்க, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து. ஹலோ, வணக்கம்.
7: ஹலோ, வணக்கம் ஐயா. திருப்பூர் மாநகர் நிறை பாரப்பாளையத்திலிருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க ஐயா.
7: ஐயா, ஆடவர் ஆண்கள் கேட்டதுக்கு ஆடவர் சொல்லிட்டாங்களா?
0: ஆடவர் ஆண்கள்.
7: ஆடவர்.
0: நன்றிங்க, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
8: வணக்கம்
0: ஐயா. சொல்லுங்க. வணக்கம், சொல்லுங்க ஐயா.
8: நலமா இருக்கீங்களா?
0: நலம், நலமே மலர வாழ்த்துக்கள்.
8: ரொம்ப ரொம்ப சந்தோஷம், எப்போதும் உள்ள வசனம் தான். நன்றி சார், ஆசீர்வாதத்துக்கு நன்றி. அரசன் மன்னன் வேந்தன்.
0: சரிங்க, நன்றி, நன்றிங்க. அதம்பார் ராமன் அவர்கள் அரசன் மன்னன் வேந்தன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பொதுவாக சிரிப்பு அப்படிங்கிறதுக்கு யாராச்சும் பொருள் ஒத்த சொல் ஒத்த கருத்துடைய அந்த பொருளை சொல்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சிரிப்பு அப்படிங்கிறதுக்கு நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
9: வணக்கம்.
0: வணக்கம்மா. வணக்கம். தென்னங்குடி புனிதவதி.
9: பூவையர் மகளிர்.
0: பூவையர் மகளிர், நன்றிமா. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
10: அன்பு சகோதருக்கு வணக்கம்.
0: வாரியங்காவல் குழஞ்சிநாதன் ஐயா, சொல்லுங்க. வணக்கம்.
10: நன்றிங்க, நன்றிங்க, நன்றி,
0: நன்றி. சொல்லுங்க.
10: அதாவது வந்து அழகன் என்று சொல்லலாம்.
0: அழகன் என்று சொன்னால் அதற்கு பொருள்?
10: நம்ம அழகன் என்று சொன்னால் நான் மகன் முருகன் சொல்லுவாங்க.
0: சரிங்க, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து. ஹலோ
11: சார்.
0: வணக்கங்க.
11: வணக்கம் சார். தஞ்சை மாவட்டம் திருபுணம் ரவி.
0: சொல்லுங்க ரவி.
11: ஆயுள் வாழ்நாள்.
0: ஆயுள் வாழ்நாள்.
11: ஆமாம் சார்.
0: நன்றிங்க. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
12: வணக்கம். வைத்தீஸ்வரன் கோயில் தமிழ் தாமரை செல்வி.
0: வைத்தீஸ்வரன் கோவில் தமிழ் தாமரை செல்வி, சொல்லுங்கம்மா.
12: காற்று, இது வந்து யாரும் சொல்லாதத சொல்றேன். மாருதம்.
0: சரிம்மா, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
13: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கங்க, யார் பேசுறீங்க? சரவணா கமலேஷ். சரவணா கமலேஷ், தேப்பெருமாள் நல்லூர்ல இருந்து வந்திருக்கீங்க, சொல்லுங்க.
13: களிப்பு மகிழ்ச்சி சார்.

0: கழிப்பு மகிழ்ச்சி. நன்றிங்க, வெற்றி கழிப்பில் இருக்கின்றீர்கள் நீங்கள். நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. ஐயாவடியிலேருந்து வந்திருக்கீங்க.
1: ஐயாவடி ஜெயலட்சுமி.
0: சொல்லுங்கம்மா.
1: தேக்கு,
0: ம்,
1: தேக்கு மரத்தில் இருக்கும், தேக்கு வைக்கிறோம்ல, அது எங்கே இருக்கு?
0: தேக்கம் அப்படிங்கிறது சேமிப்பு.
1: தேக்கு, தேக்கு மரத்தை தேக்குன்னு தான் சொல்லுவோம்.
0: அதான், தேக்கு மரத்தை தேக்குன்னு சொல்லுவோம்.
1: தேக்கி வைக்கிறது
0: அதையே தேக்கம், நீர் தேக்கத்தை. அது தேக்கம் அப்படிங்கிறது சேமிப்பு அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது இல்லைங்களா? சரிம்மா, நன்றிம்மா, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம். தெத்தி செல்வி, சொல்லுங்கம்மா.
2: மழை மாறி.
0: மழை மாறி.
2: ஆமாம்.
0: சரிம்மா, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
3: தீர்வாழி தன்னங்குடிய பாலபத்ரன்.
0: பாலபத்ரன், சொல்லுங்க. பாலபத்ரன்,
3: மருதம் மருதம் மயில் சார்ந்தது.
0: சரிங்க,
3: நன்றி
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து யாரும் கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
4: இனிய முற்பகல் வணக்கம்.
0: பஞ்சநதி குளத்திலிருந்து வந்திருக்கீங்க, சொல்லுங்க ஐயா.
4: திறவுகோல் அப்படிங்கிறது சாதி.
0: சரிங்க, அழகு, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாரும் கேட்கலாம். ஹலோ, வணக்கம்
5: சார். வணக்கம் சார், தேவனூர் வாசிக்கு சார்.
0: சொல்லுங்கம்மா.
5: இப்புங்கிறதுக்கு புன்னகை சார்.
0: அழகு அழகுமா, நன்றிம்மா. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
6: வணக்கம் சார். திருவாரூர் மாவட்டம் கூடூர் மாலாதேவி ரவீந்தர்.
0: கூடூர் மாலாதேவி ரவீந்தர், சொல்லுங்கம்மா.
6: சீற்றம் கோபம் திருடன் கல்வன்.
0: சரி, நன்றிம்மா. நிகழ்ச்சியில் அடுத்து யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம். ஒத்த கருத்து சொல் சொல்லுங்க. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்போம். ஹலோ, வணக்கம்.
7: வணக்கம் சார். காரைக்கால் தலத்தெரு பத்மாவதி ஸ்ரீதர்.
0: தலத்தெரு பத்மாவதி ஸ்ரீதர், சொல்லுங்கம்மா.
7: ஆமாம். அடவி காடு.
0: அடவி காடு, சரிம்மா, நன்றிம்மா.
7: நன்றி சார்.
0: நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
8: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம் வணக்கம். சொல்லுங்க ஐயா.
8: பசி உணவு.
0: பசி உணவு.
8: உணவு,
0: சரிங்க, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
9: ஹலோ
0: ஹலோ.
9: அன்பான வணக்கம்.
0: குத்தாலம்.
9: குத்தாலம் மாரிமுலன் மோகன். தாய் தமிழுக்கு முதல் வணக்கம்.
0: வணக்கம், ஓம், சொல்லுங்க.
9: அதாவது தமிழ் சொற்கள் வந்து ஒரு சொல்லுக்கு பல சொற்கள் உள்ள தமிழ் சொல் வந்து தமிழுக்கே உயிர்த்தான ஒரு பெருமை சார்.
0: ஆமா.
9: உதாரணத்துக்கு நெருப்புன்ற வார்த்தைக்கு பாருங்களேன், தீ அனல் தனல்
0: இப்படி நிறைய இருக்கு. அதாவது அதான் நிறைய தமிழ் மொழியில தான் இப்படி ஒரு அதிகமான பொருளை கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் நிறைய இருக்கும்.
9: இந்த அற்புதங்களை எடுத்து சொல்லும் காரைக்கால் வானொலிக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிக்கிறேன்.
0: நன்றிங்க, நன்றி.
10: தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகதம் தகத

0: நீங்கள் வாங்கும் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு பரிசு நம்ம ஊரின் நம்பிக்கை ARC நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ் மணிக்கூண்டு அருகில் மயிலாடுதுறை.
1: திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: முருகன் ஜுவல்லர்ஸ் எங்கும் கண்டிராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள். முருகன் ஜுவல்லர்ஸ், திருநள்ளார் ரோட், காரைக்கால் மற்றும் நாணயக்காரர் தெரு, நாகப்பட்டினம்.
5: நாளை காலை 8:30 வைக்கிங் பன்னியன்கள் உள்ளாடைகள் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் வைக்கிங் பனியன்கள் உள்ளாடைகள்.
6: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
5: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ மருத்துவ ஆலோசனைகள் இடம்பெறும் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் உங்கள் கடை காரைக்கால், தரமான தார்பாய்கள் கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால். இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை காரைக்கால்.
7: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
5: நாளை பிற்பகல் 2:00 நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. காரைக்கால் பண்பலை 100.3 சொல்லரங்கம்.
2: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: முருகன் ஜுவல்லர்ஸ் எங்கும் கண்டிராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள். முருகன் ஜுவல்லர்ஸ், திருநள்ளார் ரோட், காரைக்கால் மற்றும் நாணயக்காரர் தெரு, நாகப்பட்டினம்.
8: வம்சா ஆடி அகலடி சேல் August 7-10 வரை 4 நாட்கள் மட்டுமே. சேலைகள், பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் ரெடிமேட் அனைத்திலும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு 50% மேல் தள்ளுபடி. அதிக தள்ளுபடி, அதிக சேமிப்பு. இந்த அரிய வாய்ப்பை தவற விடாதீர்கள். வம்சா, காந்திஜி சாலை, மயிலாடுதுறை.
5: நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
9: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நாளை இரவு 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம் இப்பொழுது விற்பனையில். மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம்.
0: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் உங்கள் கடை நாகப்பட்டினம், தார்பாய்கள் கிரீனேட் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
3: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.

0: நமது வன்பலையின் 100.3 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர். விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நேர்களை சொல்லரங்கத்தில் நம்ம இணைஞ்சிருக்கிறோம்.

0: நமது பண்பலை 100.3 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்து வழங்குவோர் நாகை மூராசன்ஸ் அண்ட் ரெடிவேஜ்.
1: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
0: இது சொல்லரங்கம். நேரம் 10:40 ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம முகநூல் பக்கத்தில் யார் யாரெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். முகநூல் பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க கிட்டத்தட்ட 35 நேயர்கள் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கிறாங்க. 35 நேயர்கள் கமெண்ட்ஸோட ஒவ்வொருத்தரும் என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம்.

கடலூர் துறைமுகம் சுரேஷ், ஒத்த கருத்து சொல் அப்படிங்கிறத கடல் சமுத்திரம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து திருமூலசனம் வீரசுந்தரி, தரணி வையகம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து நாகை குமரன், வணக்கமும் வாழ்த்துக்களும் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து காரைக்கால் நளினி, வயது அகவை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நன்னிலம் அம்பலவாணன், ஞாயிறு சூரியன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து அமிர்தராயன்கோட்டை பாரிவல்லல், நீர் அப்படிங்கிற நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஒத்த கருத்துடைய சொல்லா அப்படிங்கிறது சற்று கேள்விக்குரியது தான். அடுத்து அன்னபன்பேட்டை ஜோதி, மலர் பூ அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இஞ்சிக்குடி மின்சாரக்கண்ணன், மெய் உண்மை அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. கோமல் சரவணன், மன்னன் வேந்தன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தேவனூர் ஜோதிலட்சுமி, பூவை பாவை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து ஐயாவாடி அசோக்ராஜ், கலைமகள், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஒத்தை சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு பனங்காட்டாங்குடி அனசியா சங்கர் சொல்கிறாங்க. புதல்வன் மகன் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து ஆரூர் குடிக்கல் பாளையம் ஜான் ஹாஜா நஜமுதீன், மகளிர் பெண்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து மருத்துவர் சங்கர் சரணியா சொல்கிறாங்க, பெண் மங்கை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து நன்னிலம் சுப்ர

0: நண்பன் தோழன் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. மன்னார்குடி அண்ணாமலை வளம் செழிப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. திருமணம் ஜெரி அனிதா தமிழாளன், புவனம் பூமி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதம்பார் கலைச்செல்வி செல்வம், கரும்பு இனிப்பு. அடுத்து இஞ்சிக்குடி தீபா, கன்னி பெண்ணை குறிக்கக்கூடிய சொல் அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து வாய்க்காலிலிருந்து பிரிந்து செல்வதும் கன்னி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பாப்பாகோவில் ரவி, சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. மயிலாடுதுறை ரவிச்சந்திரன், மனிதன் என்ற சொல்லுக்கு மாந்தன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஐங்கரன் தரணி, திருவாளபுத்தூர் கடக்கம், அன்பு பாசம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. புதுத்துறை செல்வகுமார், நீர் கல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து திருபுவனம் சத்யபாமா, வைகரை அதிகாலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. குவைத்திலிருந்து திட்டச்சேரி நிஷான் ஹலீம் சொல்கிறாங்க, துன்பம் துயரம் அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க. கொடிக்கல் பாளையம் ஷாகுல் கமிதர் ராஜா, ஒத்த கருத்து அப்படிங்கிறத சொல்லும்போது ஒருமித்த அப்படிங்கிறத அந்த கருத்து அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. திருப்பூண்டி சுந்தரி பாஸ்கரன், நந்தவனம் பூஞ்சோலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆக்கூர் மடப்புறம் நாச்சியாமான்சூர், தீபம் விளக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து மேலவாஞ்சூர் ஃபாத்திமா, அன்பு என்றால் பாசம், அன்புக்கு பாசம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. குளஞ்சியப்பன் காட்டுமன்னர்கள், குளஞ்சியப்பன் மீனாட்சி, கு என்றால் அருள், ரூ என்றால் இருள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. குரு அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க, அருளால் இருளை போக்கக்கூடியவர் குரு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அதம்பார் தமிழரசி ராமன், சிரிப்பு புன்னகை அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அதம்பார் பிரகாசம் சொல்லியிருக்கிறாங்க, நன்மை நலம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்து திருவெழுந்தூர் மணிகண்டன் தங்கராஜ், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களும் வணக்கங்களும் சொல்லியிருக்கிறாங்க. இப்படி நிறைய நேயர்கள் தங்களுடைய ஒத்த கருத்துடைய சொற்களை சொல்லி நம்ம நிகழ்ச்சி முகநூல் பக்கத்துலேயும் பங்கெடுத்திருக்காங்க. 37 நேயர்கள் லைக் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க, 24 நேயர்கள் லைக் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தடுத்து இன்னும் எத்தனை பேர் வராங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தொலைபேசி வழியாக வரக்கூடியவங்க யார், எங்கேருந்து என்ன சொல்கிறாங்கங்கிறத கேட்கலாமா? ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், தேத்தாக்குடியிலேருந்து வரீங்க, சொல்லுங்கள்.
1: தேத்தாக்குடி வடக்கு செல்வ பாரதி.
0: சொல்லுங்கள் ஐயா.
1: மாலை அந்தி.
0: மாலை அந்தி, அழகு, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
2: ஹலோ
0: வணக்கம்.
2: ஹலோ, வெள்ளம்மாடி செந்தில்குமார்.
0: வெள்ளம்மாவடி செந்தில்குமார், சொல்லுங்க குமார்.
2: அண்ணா
0: உணவு,
2: உணவு முகில் மேகம்.
0: முகில் மேகம், அழகாக சொல்லியிருக்கின்றீர்கள், நன்றி குமார். உங்களுக்கு
2: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
3: ஹலோ, திருவாரூர் மாவட்டம் நன்னியாந்தாளுக்கா 34 கூத்தனூர்லேருந்து பேசுகிறேன் சார்.
0: 34 கூத்தனூர், உங்கள் தெரு பேர் என்னங்க?
3: சரஸ்வதி அம்மன் கோவில் தெரு.
0: சரஸ்வதி அம்மன் கோவில் தெரு, சரி.
3: ராமலிங்கம் பேசுகிறேன்.
0: ராமலிங்கம், சொல்லுங்க ஐயா.
3: ஏமம் பாதுகாப்பு.
0: சரிங்க, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
4: ஹலோ வணக்கம் சார், வாழ்க வளமுடன்.
0: வாழ்க வளத்துடன்.
4: விளமல் தேன்மொழி முத்துக்குமார் சாமி பேசுறேன் சார்.
0: சொல்லுங்கம்மா.
4: அகம்பாவம் செருக்கு.
0: சரிம்மா, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
5: ஐயா வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம் ஐயா, சொல்லுங்க. திருமலை ராயன்பட்டினத்திலிருந்து வரீங்க?
5: ஆமாம் ஐயா, திருமலை ராயன்பட்டினம் அபிராமி வடக்கில் தசாமத்தில் பேசுறேன் ஐயா.
0: சரிங்க ஐயா, உங்க ஊர் கோயில் கும்பாபிஷேகம் வருதுன்னு நினைக்கிறேன் ஐயா நான்.
5: நிகழ்ச்சியில்
0: அடுத்து யாரும் கேட்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ, அழைக்கிறோம், பாருங்கள்.
6: உடையார்பாளையத்திலிருந்து முருகவள்ளி பேசுறேங்க சார்.
0: உடையார்பாளையம் முருகவள்ளி, சொல்லுங்க முருகவள்ளி.
6: பனி பனி சாரல்.
0: சரிம்மா, நன்றிம்மா. நிகழ்ச்சியில் அடுத்து யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
7: ஹலோ
0: ஹலோ
7: வணக்கம் சார்.
0: வணக்கம், சிவபுரி சோமசுந்தரமா?
7: சோமசுந்தரம் பேசுறேன்,
0: சொல்லுங்க.
7: காலமும் நேரமும் நதியை போன்றது ஓடிக்கொண்டே இருக்கும்.
0: சரி, நம்மளும் ஓடிக்கிட்டே இருப்போம், நேரம் நெருங்கி கொண்டே இருக்கிறது. நன்றிங்க. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
8: வணக்கம் சார்.
0: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
8: திருவாரூர் மாவட்டம் கள்ளுக்குடி கிராமத்திலிருந்து முத்தூர் பார்த்திபன் பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க பார்த்திபன்.
8: ஒரு வார்த்தை, ஒரு சொல்லி ரெண்டு வார்த்தை, யாரும் சொல்லாத வார்த்தை, முக்கியமான வார்த்தை
0: சொல்லுங்க.
8: அம்மா

0: அன்னை.
1: அழகு,
0: யாரும் சொல்லவே இல்லை சார்.
1: சரி,
0: வார்த்தை சார்.
1: நன்றிங்க, நன்றிங்க. அம்மா அப்படிங்கிறதுக்கு இன்னொரு இது இருக்கு,
0: அன்னை.
1: அன்னை அப்படிங்கிறத விட தாய் அப்படிங்கிறது தான் பொருத்தமான தமிழ் சொல்.
0: அம்மாவும் தாய் தானே சார்.
1: ஆமாம், நன்றி, நன்றிங்க. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் சார்.
1: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
2: திருத்துறைப்பூண்டியிலிருந்து தனபால் சார்.
1: திருத்துறைப்பூண்டி தனபால், சொல்லுங்க ஐயா.
2: சாதம் சோறு.
1: சாதம் சோறா? சாதம், சாதம் அப்படிங்கிறது தமிழ் சொல்லா?
2: என்ன தெரியலையே.
1: வழக்காடு சொல். வழக்கு மொழியில நம்ம சாதம் அப்படின்னு சொல்லிக்கிறோம், ஆனால் சோறு அப்படிங்கிறது தமிழ் சொல். நன்றி, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் சார். நான் காரைக்கால்லேருந்து காவியா பேசுகிறேன்.
1: காரைக்கால்லேருந்து காவியா, சொல்லுங்க காவியா.
3: சார், முருகு அப்படிங்கிற வார்த்தைக்கு அழகு அப்படின்னு பொருள் சார்.
1: நிச்சயமா, நன்றிமா. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம் ஐயா.
1: வணக்கம் ஐயா.
4: திருநார்வேலிருந்து கூட சார் பேசுகிறேன்.
1: சொல்லுங்க ஐயா.
4: ஆழி கடல்.
1: நன்றி ஐயா, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம் சார்.
1: வணக்கம். மேமத்தூர் அமுதா, சொல்லுங்கம்மா.
5: அரவம் ஒளி.
1: சரிம்மா, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
6: ஹலோ,
1: ஹலோ.
6: காற்று மண்டலத்தை கல்கண்டமனார மக்கள் காரை பண்பலையின் சொல்லரங்கத்தை அன்பு அறிவிப்பாளரை வணங்குவது.
1: பெங்களூர்ல இருந்து
6: வேளாங்கண்ணி சொக்கலிங்க.
1: சொல்லுங்க ஐயா.
6: மனைவி துணைவி
1: இல்லால் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா?
6: ஆமா, இல்லால்.
1: சரிங்க, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம். அழைக்கின்றோம், வாருங்கள். காரைக்கால் பண்பலை.
7: சித்ரா தேவி, நல்லா இருக்கீங்களா?
1: சித்ரா தேவி எங்கிருந்துமா?
7: புதுத்துறை சித்ரா தேவி சார்.
1: காரைக்கால் புதுத்துறை சித்ரா தேவி. காரைக்கால் மறந்துட்டு புதுத்துறைன்னு சொன்னா எப்படி நாங்க சொல்றது, ஒத்துக்கிறது?
7: மலர் பூ நெருப்பு.
1: சரிம்மா, நன்றிமா. நிகழ்ச்சியில் அடுத்து வரவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
8: வணக்கம் சார்.
1: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
8: கத்திரிப்புலத்திலிருந்து பாக்யராஜ் பேசுறேன்.
1: கத்திரிப்புலம் பாக்யராஜ்.
8: மதி அறிவு நிலா.
1: சரிங்க, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
9: ஹலோ, வணக்கம் சார்.
1: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
9: திருவாரூர் மாவட்டம் கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜா நஜமுதீன்.
1: சொல்லுங்க சார்.
9: மேனி உடல் சார்.
1: நன்றிங்க. நிகழ்ச்சியில் மேனி உடல் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
9: ஹலோ சார்.
1: வணக்கங்க.
9: காலை வணக்கம். நல்லதே எங்களுக்கும் கூறுவது பூம்புகார் மேலையூர் ஜிவி இளங்கோவன் சார்.
1: ஜிவி இளங்கோவன் பூம்புகார் மேலையூர்லேருந்து நல்லதே நடக்கும் என்ற ஒரு பாசிட்டிவ் நேர்மறை வார்த்தையை சொல்லியிருக்கிறீங்க. சரி, சொல்லுங்க இன்னைக்கு ஒத்த கருத்து சொல். ஹலோ,
9: ஹலோ சார்.
1: ஒத்த கருத்து சொல். சரிங்க, நன்றி. அடுத்து அப்படியே முகநூல் பக்கத்துக்கு வரோம். நம்ம கோவில்பட்டி உதயகுமார் பேருந்து சிற்றுந்து அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பஞ்சநதிக்குளம் கோவி இளவரசன் பிளிறு யானை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. செந்தில்கண்ணன் பேரளம் ஞாலம் உலகம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்து பாப்பா கோவில் பவானந்தம் சொல்கிறாங்க, நிகழ்ச்சி அருமை பாராட்டுகள் அப்படின்னு. புஷ்பவனம் கோ சு மேரிகாந்த் பரி அப்படிங்கிறதுக்கு குதிரை அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. திட்டச்சேரி ஃபைசூர் ரகுமான் சிரம் தலை அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பாப்பா கோவில் ஐயனார் இனிப்பு தித்திப்பு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. புத்தளம் தேரடி தில்லைவிழாளன் தோழமை நட்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யார், எங்கிருந்து என்ன சொல்கிறாங்க, தொலைபேசி வழியாக வரக்கூடியவங்களை நம்ம சந்திக்கிறோம். ஹலோ, வணக்கம்.
10: வணக்கம் சார்.
1: வணக்கம்.
10: தஞ்சை மாவட்டம் திருபுவனம் லட்சுமி ரவி.
1: திருபுவனம் லட்சுமி ரவி, சொல்லுங்கம்மா.
10: அகிலம் பூமி.
1: அகிலம் பூமி, சரிம்மா, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
11: ஐயா வணக்கம்.
1: வணக்கங்க.
11: கடலூர் மாவட்டம் வெண்கரும்பூர் நேரு.
1: வெண்கரும்பூர் நேரு, சொல்லுங்க ஐயா.
11: ரம்யம் அழகு.
1: சரிங்க, நிகழ்ச்சியில் அடுத்து யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
12: வணக்கம் சார்.
1: வணக்கம்.
12: திருவாரூர் மாவட்டம்
1: வழிகாட்டுதல். நன்றிமா. நிகழ்ச்சியில் அடுத்து யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.

0: ஹலோ.
1: வணக்கம்,
0: வணக்கங்க,
1: இனிய காலை வணக்கம். நான் திருவாரூர் மாவட்டம் வலங்கை மாநாட்டுத்துறை பேசுகிறேன்
0: சார். சொல்லுங்க ஐயா.
1: வெள்ளம் சொல்கிறோம்ல, மழை வந்தால் வெள்ளம்,
0: ம்,
1: அதுக்கு வந்து நீர் பெருக்குன்னு சொல்லலாம், பெருக்கெடுப்புன்னு சொல்லலாம்.
0: சரிங்க, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து யாரும் கேட்கலாம். ஹலோ, வணக்கம்
2: ஐயா. வணக்கம்.
0: வணக்கம், வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
2: பிள்ளை திருவாசல் ஆரோக்கியதாசுங்க ஐயா.
0: பிள்ளை திருவாசல்லேருந்து ஆரோக்கியதாஸ்.
2: காலையில் எனக்கு ரெண்டு ரெக்கை கொடுத்துட்டீங்க.
0: உங்கள் பேர் சொல்லும் போது எங்களுக்கு ஒரு ஆரோக்கியம் கிடைக்குதுங்க.
2: ரொம்ப நன்றி ஐயா.
0: சொல்லுங்க ஐயா.
2: ஐயா, புன்னகை சிரிப்பு.
0: சரிங்க, நன்றி,
2: நன்றிங்க.
0: சிறகடைத்து பறக்க வாழ்த்துக்கள், நன்றிங்க. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாரும் கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
3: நேர்களுக்கும் இருக்கும் ஐயா, வணக்கம்.
0: சொல்லுங்க ஐயா.
3: மா என்பது மாமரத்தையும் குறிக்கும் சார்.
0: ம்,
3: மிகப்பெரிய என்கிறதையும் குறிக்கும்.
0: சரிங்க.
3: அணிங்கிறது அணிகலனையும் குறிக்கும், ஆடைகளையும் குறிக்கும் சார்.
0: அது 11 மணிக்கு அணிகலனும் ஆலோசனைகளும் நிகழ்ச்சி இருக்கு, கேட்க தவறாதீங்க. உங்க பேரு, ஊர் பேரு சொல்லுங்க ஐயா.
3: திருவாரூர்ல இருந்து ஆர்டிஸ்ட் எஸ்பி கண்ணா சார்.
0: திருவாரூர் ஆர்டிஸ்ட் எஸ்பி கண்ணா, ஓவியர். ஓவியர் இல்லையா?
3: ஆமா சார்.
0: சரிங்க, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாரும் கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம்.
4: செட்டிப்புலத்திலிருந்து ஆறுமுகம் பேசுறேன்.
0: செட்டிப்புலம் ஆறுமுகம், சொல்லுங்க ஐயா.
4: ஆஷின்னா கடல்.
0: ஆழி அப்படிங்கிறது கடல் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க, நன்றிங்க. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ.
5: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம்.
5: ஹலோ, வணக்கம்.
0: சொல்லுங்க ஐயா, யார் பேசுறீங்க? நாகூர்லேருந்து.
5: நாகூர்லேருந்து ஏஜேஎம்என் முகமது ஜலீல்.
0: சொல்லுங்க ஐயா.
5: உயர்ந்து துவங்கிய,
0: நன்றிங்க. நிகழ்ச்சியில் அடுத்து யாரும் கேட்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம்மா, யார் பேசுறீங்கம்மா?
6: தென்னங்குடி விஜயா முத்துக்குமார்.
0: விஜயா முத்துக்குமரன், சொல்லுங்கம்மா.
6: செருப்பு ஒன்று கேட்டிருந்தீங்க, நகை.
0: ம், சரிம்மா, நன்றிம்மா. நேரம் 10:54 ஆகிறது. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 6 நிமிடங்கள் தான் இருக்கிறது. 6 நிமிடங்களில் நம்மளால் முடிந்தவரை உங்களை சந்திக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவாவாக இருக்குது. அதனால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நேயர்களையும் நம்ம சந்திச்சிருவோம். நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
7: வணக்கம் சார்.
0: வணக்கங்க, யார் பேசுறீங்க ஐயா?
7: திருவாரூர் நந்தியநல்லூர் வைத்திய பாலசுப்ரமணியன்.
0: சொல்லுங்க ஐயா.
7: கடவுள் இறைவன்.
0: நன்றிங்க. நிகழ்ச்சியில் அடுத்து யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ.
8: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
8: அம்பகரத்தூர்லேருந்து ரியா பேசுறேன் சார்.
0: அம்பகரத்தூர் ரியா, சொல்லுங்க ரியா.
9: நற்காலை
0: வணக்கம், சொல்லுங்க ஐயா.
9: நான் என்று உங்கள் அன்புடன் பூந்தோட்டம் மருதேச முருகன்.
0: பூந்தோட்டம் எஸ் முருகன், சொல்லுங்க முருகன் ஐயா.
9: வானம் ஆகாயம்.
0: ம், நன்றிங்க. நிகழ்ச்சியில் அடுத்து யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
10: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
10: மேலவஞ்சூர் பாத்திமா பேசுறேங்க சார்.
0: மேலவஞ்சூர் பாத்திமா, சொல்லுங்கம்மா.
10: ஆமாம் சார். அங்காடி கடை.
0: அங்காடி கடை, நன்றிம்மா. நிகழ்ச்சியில் அடுத்து யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ. ஹலோ, வணக்கம். எங்கிருந்துமா? எஃப்எம் தாம்மா. யார் பேசுறீங்க? பழனி. சொல்லுங்கம்மா.
11: தாய், தந்தை, அப்பா, அம்மா.
0: சரிம்மா, நன்றி, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
12: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம்.
12: சின்னையாடியிலிருந்து செந்தாமரை பேசுறேங்க சார்.
0: தில்லையாடி செந்தாமரை, சொல்லுங்கம்மா.
12: உடுக்கைனா ஆடைங்க சார்.
0: உடுக்கைனா ஆடை, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கங்க.
13: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம்.
13: நல்லா இருக்கீங்களா சார்? திருநள்ளாறு பெரியார் நல்ல செந்தாமரை.
0: செந்தாமரை, சொல்லுங்கம்மா.
13: மதிய நில, மதிய அறிவு.
0: சரிம்மா, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
14: ஹலோ,
0: வணக்கங்க.
14: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? குத்தாலம் டெய்லர் சண்முகம், சொல்லுங்க ஐயா.
14: கவிரவன் சூரியன்.
0: சரிங்க, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து யாரும் கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
15: வணக்கம் சார்.
0: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
15: குத்தாலம் தோப்புத்தெரு கே சிவசுப்பிரமணியன்.
0: சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க.
15: ஆலயம் கோவில்.
0: ஆலயம் கோவில், நன்றிங்க. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
16: வணக்கம். உடையார்.

0: சொல்லுங்க ஐயா.
1: நித்திரை தூக்கம்,
0: நித்திரை உறக்கம். நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து யாரும் கேட்கலாம்? ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கங்க, யார் பேசுறீங்க? ஆக்கூர்ல இருந்து சஃபீரா. சொல்லுங்கம்மா.
2: நோய், மாற்று சொல் பிணி.
0: சரிம்மா, நோய் பிணி. நன்றி நன்றிம்மா. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம்? ஹலோ, வணக்கம். வணக்கங்க, யார் பேசுறீங்க? எங்க வராம போயிட்டீங்களோன்னு
3: நினைச்சேன்.
0: வாங்க. அடுத்து யாரும் கேட்கலாம்? ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம். வணக்கம். ஆடுதுறை மாணிக்க அற்புதராஜ்.
0: சொல்லுங்க ஐயா.
4: தையல் பெண்.
0: சரிங்க, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து யாரும் கேட்கலாம்? ஹலோ, வணக்கம். வணக்கம்மா.
5: வணக்கம் சார்.
0: ஜெயந்தி, இலுப்பூரா? திருப்பங்கூர். சொல்லுங்கம்மா. தோழன் நண்பன். நன்றிம்மா. நிகழ்ச்சியில் அடுத்து யாருன்னு கேட்கலாம்? ஹலோ, வணக்கம்
6: சார். கடல் சமுத்திரம்.
0: கடல் சமுத்திரம் சொன்னவங்க யாருங்க? ஹலோ, கடல் சமுத்திரம் சொல்றவங்க யாரு? உங்க பேர் என்னம்மா? என்ன உங்கள் உங்கள் பேர் சொல்கிறது கூட நீங்கள் இவ்வளவு தாமதப்படுத்துனீங்கன்னா நான் என்ன செய்கிறது? சரி, கடல் சமுத்திரம் அப்படிங்கிறது உங்கள் பேராகவும் வச்சுக்கலாம். நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம்?
7: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம். வணக்கம்.
7: மயிலாடுதுறை எம்எஸ் கதிரவன்.
0: சொல்லுங்க கதிரவன்.
7: தானம், நிதானம்.
0: நன்றிங்க. நன்றி. நேர்களை, தமிழ் சொற்களை ஆராயக்கூடிய சொல்லரங்கம் நிகழ்ச்சி இது. பொதுவாக தமிழ் மொழியில் தான் பல்வேறு பொருள்களை தரக்கூடிய தமிழ் சொற்கள் அதிகமாக இருக்கின்றது. ஒவ்வொருத்தரும் இன்றைக்கி அதிகபட்சமாக தமிழ் சொற்களை தேடி தேடி கண்டுபிடித்து பல்வேறு தமிழ் சொற்களை ஆராய்ந்து, சுத்தமான தமிழ் சொற்களை ஆராய்ந்து சொல்லியிருக்கின்றீர்கள். முகநூல் பக்கமாகவும் சரி, நிகழ்ச்சியில் தொலைபேசி வழியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய தமிழ் சொற்களை சொல்லி நிகழ்ச்சியில் மெருகேற்றி நெஞ்சம் மகிழ்ந்த அந்த அகமகிழ்வோடு 82 நேயர்கள் இன்று குறைந்தபட்சமாக நம்ம சந்தித்து நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம். சொல்லரங்கம் நிறைவு பெறுகிறது.

நேரம் 11 மணி. சிந்தனை துளி. வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், பூமியின் வெப்பத்தை தணிப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: பண்பலையில் நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசு செட்டியார்கோ ஜுவல்லர்ஸ் காரைக்கால் முருகன் ஜுவல்லரி வழங்கும் அணிகலன்களும் ஆலோசனைகளும் சிறப்பு தொடர். நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஏஆர்சி நடேசு செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசு செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம். மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசு செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம். நீங்கள் வாங்கும் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு பரிசு. நம்ம ஊரின் நம்பிக்கை ஏஆர்சி நடேசு செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மணிக்கூண்டு அருகில் மயிலாடுதுறை.
0: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் நாகப்பட்டினம் முருகன் ஜுவல்லரி.
2: எங்கும் கண்டிராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள் முருகன் ஜுவல்லர்ஸ். முருகன் ஜுவல்லர்ஸ் எங்கும் கண்டிராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள் முருகன் ஜுவல்லர்ஸ் திருநள்ளார் ரோட் காரைக்கால் மற்றும் நாணயக்காரர் தெரு நாகப்பட்டினம்.
3: திருவாரூர் வரண்டரேஸ் நடத்தும் டிஎன்பிஎஸ்சி பேங்கிங் எஸ்எஸ்சி மற்றும் ரயில்வேஸ் போன்ற அரசு தேர்வுக்கான மாபெரும் வழிகாட்டுதல் நிகழ்ச்சி வர ஆகஸ்ட் 9 நம்ம திருத்திரிப்பூண்டி ஸ்ரீ கிருஷ்ணா மஹால்ல இலவசமா நடத்த போறாங்க. இந்த ப்ரோக்ராம்ல நீங்க கலந்துக்க 7010519010 நம்பருக்கு கால் பண்ணி உடனே ரிஜிஸ்டர் பண்ணுங்க.

0: அணிகலன்களும் ஆலோசனைகளும் சிறப்பு தொடர். இன்று இடம்பெறுவது தரமான நகை ஹால்மார்க் முதல் ரசீது வரை. தொடக்கமாக தர நிர்ணய வல்லுநர் ஜே ஜோசப் சாலமன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
1: அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோசப் சாலமன். இந்த காரகல் எஃப்எம் மூலமா ஹால்மார்க் பற்றிய விழிப்புணர்வு உங்களோட பகிர்ந்து கொள்வதில் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். கோல்டு ஜுவல்லரி வாங்கும் பொழுது அந்த ஜுவல்லரி அழகா இருக்கா என்பது மட்டும் முக்கியம் இல்லை, அது சரியான பிரிவீட்டில் இருக்கான்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு தான் பிஏஎஸ் பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் ஹால்மார்க்கிங் ஸ்கீமை 2000 அறிமுகப்படுத்தினாங்க. பிறகு ஜூலை 2021 இந்த ஸ்கீம் கட்டாயமாக்கப்பட்டது. இந்த ஸ்கீமோட முக்கிய நோக்கம் கன்சியூமராக மக்களுக்கு தரமான நகையும் நம்பிக்கையோடு வாங்கணும் என்பது தான் இதோட முக்கிய நோக்கம். ஹால்மார்க்னா என்ன? இப்போ நம்ம அன்றாட லைஃப்பில் யூஸ் பண்ணுற ஹெல்மெட்டாக இருக்கட்டும், இல்லை சிலிண்டர், கேஸ் ஸ்டவ், ஏன் நம்ம கையில் இருக்க மொபைலாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் ஐஎஸ்ஐ முத்திரை பார்த்துருப்போம். அதே மாதிரி நகைக்கு தரத்தை குறிக்கிறதுக்கு ஹால்மார்க் சிம்பிள் இருக்குது. இது மூணு காம்போனோட் சேர்ந்ததாக இருக்கும். முதல்ல முக்கோண சிம்பிள், அது பிஏஎஸோட லோகோ. ரெண்டாவது பியூரிட்டி சிம்பிள், நம்ம என்ன பியூரிட்டியில் நகை வாங்குறோமோ அந்த பியூரிட்டியை குறிக்கிற மார்க் அது, இதை ஃபைனஸ்னு சொல்லுவாங்க. அடுத்தது HUID, ஹால்மார்க் யூனிக் ஐடென்டிஃபிகேஷன், இது 6 இலக்க குறியீடு. இந்த குறியீடு எழுத்து மற்றும் எண்கள் மிக்ஸ் ஆகி இருக்கும். இது எல்லாம் சேர்ந்தது தான் ஹால்மார்க். இது ஜூலை 2021 முன்னாடி 4 காம்பவுண்ட்ஸாக இருந்தது. ஏற்கனவே சொன்னது மாதிரி பிஏ சிம்பிள், பியூரிட்டி சிம்பிள், அதுக்கடுத்து ஹால்மார்க் சென்டரோட லோகோ, அடுத்தது ஜுவல்லரி ஷாப்போட லோகோ. இந்த முறை பயன்பாட்டில் இருந்தது. இப்போ இதுக்கு பதிலாக தான் HUID-யை சேர்த்துருக்காங்க. இந்த HUID மார்க் எப்படி இருக்கும்? ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு விதமாக தனித்துவமான மார்க் குறியீடு இருக்கும். எப்படி கரன்சியில் ஒவ்வொரு சீரியல் நம்பரும் வேற வேற மாறுதில்ல, அதே மாதிரி இந்த நகையில் ஒவ்வொரு நகைக்கும் ஒவ்வொரு குறியீடு HUID மார்க் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்கள் ஒரு தோடு வாங்குறீங்க, ஒரு பேர் தோட்டில் ரெண்டு பீஸ்லையும் வேற வேற HUID இருக்கும். ஒரே HUID எங்கேயுமே இருக்காது, ரிப்பீட் ஆகாது. இதை எப்படி நம்ம சரிபார்க்கிறது? முதல்ல நம்ம மொபைல் ஃபோனில் iOS இல்லைனா ஆப் ஸ்டோரில் போயிட்டு பிஏஎஸ் கேர் ஆப் செயலியை இன்ஸ்டால் செஞ்சுக்கோங்க. நீங்கள் நகைக்கடையில் போய் நகை வாங்கும்போது நீங்கள் வாங்குற நகையில் இருக்கிற அந்த HUID 6 இலக்க குறியீட அந்த பிஎஸ் கேர் ஆப்பில் போய் வெரிஃபை HUID இந்த டேப்பில் கொடுத்து சர்ச் பண்ணிங்கன்னா நீங்கள் வாங்குற நகையோட மொத்த டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கலாம். அதாவது அந்த நகைக்கடையோட பிஏஎஸ் லைசன்ஸ் நம்பர், எந்த ஹால்மார்க் சென்டரில் மார்க் பண்ணாங்க, அந்த நகையோட பியூரிட்டி என்ன, அந்த நகையோட பெயர், அந்த நகையோட வெயிட் என்ன, அந்த நகையோட முழு புகைப்படம், அடுத்தது HUID-யோட ஃபோட்டோ, தென் என்னைக்கு பண்ணாங்க அந்த டேட், இது எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது அனைத்தும் இந்திய அரசாங்கம் கன்சியூமராக நமக்கு பயன்படுன்றதுக்காக தான் பிஏஎஸ் மூலமாக இந்த ஸ்கீமை செயல்படுத்துகிறாங்க. அதே மாதிரி இந்த ஹால்மார்க்ன்றது 9162K இது மட்டும்தான் ஹால்மார்க்ன்றது கிடையாது. இப்போ பிஏஎஸால் அங்கீகரிக்கப்பட்ட இன்னும் சில கேரக்டர்ஸ் இருக்குது. 9 கேரக்டர் இருக்குது, 14 இருக்குது, 18 இருக்குது, 20 இருக்குது. இது மாதிரி இத்தனை கேரக்டருக்கும் ஹால்மார்க் இருக்குது. அதே மாதிரி இந்த ஸ்கீம் வெற்றி அடையணும்னா ஹால்மார்க் சென்டர் நடத்துகிற எங்களை மாதிரி ஆட்களோ, இல்லை நகைகளை விற்பனை செய்கிற நகை வியாபாரிகளோ மட்டும் இல்லாமல் மக்களாய உங்களுக்கும் இதில் பங்கு இருக்குது. அடுத்த முறை

0: நீங்கள் நகை கடைக்கு போய் நகையை வாங்கும்போது ஹால்மார்க் இருக்கா என்று கேட்டு இந்த ஹெச்ஓடியை வெரிஃபை பண்ணி வாங்குவீங்கன்னு நான் நம்புகிறேன். நமக்கு தங்கம் வெறும் நகை மட்டும் இல்லை, நம்ம உழைப்போட சேமிப்பு, அப்படிப்பட்ட சேமிப்பை தரத்தோடு இருக்கான்னு செக் பண்ணி வாங்குவது எவ்வளோ முக்கியம்னு இப்போ உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். எனக்கு இந்த வாய்ப்பு வழங்கிய காரைக்கால் எஃப்எம் டீமுக்கு எனக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: நிகழ்ச்சிக்காக தர நிர்ணய வல்லுநர் ஜே ஜோசப் சாலமன் அவர்கள் வழங்கிய தகவல்கள் கேட்டோம். தொடர்ந்து இன்றைய

0: நிகழ்ச்சிக்காக தர நிர்ணய வல்லுநர் ஜே ஜோசப் சாலமன் அவர்கள் வழங்கிய தகவல்கள் கேட்டோம். தொடர்ந்து இன்றைய நேரலை நிகழ்ச்சியில் தரமான நகை ஹால்மார்க் முதல் ரசீது வரை நேரலையில் நேயர்களின் கேள்விகளுக்கு விளக்கம் அளிக்க இருக்காங்க வல்லுநர் எஸ் ஜே சதீஷ்குமார் அவர்கள். நிகழ்ச்சியில் நேரலை நிகழ்ச்சியில பங்கு கொள்ள அழைக்கலாம். 0436 இணைப்பு எண்ணுடன் 231-231-2999-8 299-5850 அலைபேசி எண் 9566-42-7231. நிகழ்ச்சிக்கு செல்லலாம். வணக்கம் சார்.
1: வணக்கம் மேடம். பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் திருப்பட்டினம் பகுதியை சேர்ந்தவன் சதீஷ்குமார். நான் நகை மதிப்பீட்டாளராக ஒரு வங்கியில் கடந்த 10 ஆண்டுகளாக வேலை செய்து வருகிறேன். தற்பொழுது தங்களது பண்பலையில் வந்து இணைந்ததற்கு மிக்க நன்றி.
0: சரிங்க சார், நீங்கள் வந்து ஒரு தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் வந்து இப்போ நகை மதிப்பீட்டாளராக வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகள் பணியில் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இன்றைக்கு வந்து நம்ம நிகழ்ச்சிக்கும் வந்து தரமான நகை ஹால்மார்க் முதல் ரசீது வரை இதை பற்றி தான் பேச போகிறோம். நேயர்களும் வந்து இடையில் வந்து அவங்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள் இது சார்ந்து கேட்பாங்க. சரிங்க சார், இப்போ நிகழ்ச்சியினுடைய முதல் கேள்வியை நானே கூட கேட்டுறேன் நேயரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி. இப்போ இந்த ஹால்மார்க் நகையினுடைய அளவீடு சொல்கிறாங்களே சார், பிஏஎஸ் லோகோ பியூரிட்டி, அதாவது வந்து சாதா பவுன்னு சொல்லுவாங்க இல்லை 916 சொல்லுவாங்க, அது வந்து எப்படி சார் வேரியேஷன் ஆகுது?
1: இப்போ மேடம், இப்போ நகைக்கடைகளில் விற்கப்படுற நகைகள்லாம் இப்போ வர நகையெல்லாம் பிஏஎஸ் ஹால்மார்க்கு அந்த ஹெச்ஐடி நம்பரோட தான் இப்போ சேல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்மளோட சம்பாதிக்கிற பணத்தை நம்ம நல்ல முதலீடாக பண்ணுறதுக்கு தங்கத்தை தான் வாங்குகிறோம். அந்த தங்கம் நல்ல தரமானதாகவும் நல்ல பாதுகாப்பானதாகவும் இருக்க வேண்டியும். இந்திய கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, தர நிர்ணயம் சொல்லிட்டு பிஏஎஸ் அவங்க மூலியமாக இந்த தர நிர்ணய குறியீடை வெளியிடுறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வாங்கக்கூடிய நகையில் அந்த பிஏஎஸ் சிம்பிள் இருக்கும், அது எத்தனை பெர்சன்டேஜ், 916-22-916 போட்டிருக்கோம். அப்புறமில் நீங்கள் அந்த கடையோட அந்த நகைக்கு உள்ள தனி குறியீடு எண்ணும் இருக்கும், அது ஆல்ஃபா நியூமரிக் கலந்த எண்ணாகவும் இருக்கும். அந்த நம்பரையும் வேணாலும் நம்ம செக் பண்ணி கூட பண்ணிக்கலாம்.
0: சரிங்க சார், இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து அந்த எந்த கடையில் நம்ம வாங்கணுங்கிற அந்த நம்பரும் அதில் இருக்கும்?
1: இருக்கும், கண்டிப்பாக இருக்கும்.
0: சரிங்க சார், இப்போ ஹெச்யூஐடி இது வந்து நம்ம இப்போ ஆப்பில் கூட நம்ம அந்த நம்பர் போட்டால் அதோடய டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, அது எப்படி சார்?
1: இப்போ நம்ம வாங்குற ஒரு நகையில் அந்த அந்த நம்பரை அந்த ஒரு ஆப் இருக்குது மேடம், பிஏஎஸ் ஹால்மார்க்கு, பிஏஎஸ் ஹால்மார்க்குங்கிற இந்த ஆப் மூலிமா அதில் போயிட்டு அதில் கொடுத்துருக்கீங்கனாக்கா அந்த நம்பரை வெரிஃபை பண்ணால் அந்த நகையை பற்றின தரம் எல்லாமே அதில் வந்துடும். அந்த கடையில் எந்த கடையில் வாங்கணும், என்ன தேதி, அந்த அந்த நகையோட சர்டிஃபிகேட் ஃபுல்லாக அந்த ஆப் மூலிமாவே நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். போலி நகைகள் அது மூலிமா வெளியேற்றப்படலாம்.
0: சரிங்க சார், இப்போ நம்ம வாங்குறப்பவும் வந்து இதெல்லாம் செக் பண்ணி வாங்கிக்கணும்.
1: கண்டிப்பாக வாங்கணும்.
0: சரிங்க சார்,
1: நம்மளோட பணமும் சேஃபாக இருக்கும்.
0: நம்மளோட பணமும் சேஃபாக இருக்கும், வாங்குறப்பையும் நம்ம எல்லாமே செக் பண்ணி வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்போ அடுத்ததாக வந்து நம்ம பேச போகிறதே இந்த ரசீது பில்லு. இப்போ நகை வாங்குறப்ப நம்ம வந்து பில்லு கொடுங்க கரெக்டாக கேட்டு வாங்கிடுவோம். வாங்கின பிறகு அந்த பில்லை நம்ம பத்திரமா வச்சுக்கணும்ல, அது வந்து எதனால அப்படிங்கிறத வந்து ஒரு நேரை சந்திச்சுட்டு நம்ம பேசலாம் சார்.
1: ஓகே மேடம்,
0: வணக்கம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: வேதாரண்யம் வட்டம் சேத்தாவுடைய வடக்கு செல்வ பாரதி.
0: சொல்லுங்க சார்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம். அதாவது இப்ப வந்து வெளிநாட்டு நகைக்கும் நம்ம ஊர் இந்திய நகைக்கும் உள்ள வேறுபாடு என்ன? அது கேட்கறதுக்கு காரணம் என்னன்னா, எங்கள்கிட்ட ஒரு வெளிநாட்டு நகை இருக்கு, அதோட டிசைன் வந்து பிடிக்கல, அதை வந்து மாற்றி நம்ம நகையை வாங்கிக்கலாம் எடுக்கிறப்ப வேண்டாம், வெளிநாட்டு நகை வந்து மதிப்பு உள்ளது, அது சுத்தமான தங்கம், அதை போய் மாற்றாதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் சொல்றாங்க. இது வந்து ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு என்ன, இல்லை நம்ம மாற்றி நம்ம வாங்கிக்கிறதுல நல்லதா, இதுக்கு ஒரு விளக்கம் கொடுங்க சார்.
1: வணக்கம் சார், நீங்கள் கேட்டிருக்க கேள்விக்கு வெளிநாட்டில் வாங்கின தங்கத்தில் கொஞ்சம் கலர் வந்து கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும். அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அங்கே வந்து அலாயிங்கிற மெட்டல் கலந்து அதை ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க, அதனால் அதோட இது இருக்கும்.

0: இந்தியாவில் பார்த்தீங்கன்னாக்கா காப்பர் வந்து மிக்ஸ் பண்ணுறாங்க, அதனால தான் அந்தோட ஷைனிங்கோட இது உங்களுக்கு மாறுபாட தெரியும். இப்போ நீங்கள் அந்த நகையை கடையில் கொண்டு போய் கூட கொடுத்துட்டு அன்னைய ரேட்டுக்கு அவங்க 916 எடுத்துப்பாங்க. எடுத்துக்கிட்டு நீங்கள் எக்ஸ்சேஞ்சில் கூட புது நகையாக கூட வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா அதை கொடுத்துட்டு நீங்கள் கேஷாக கூட உங்களுக்கு தேவைப்பட்டால் பண தேவைப்பட்டால் பண தேவையாக கூட வாங்கிக்கலாம்.
1: இப்போ அவங்க சொல்கிற வந்து வெளிநாட்டில் நீங்கள் 916 வாங்கியிருந்தாலும் இந்தியாவிலையும் அது 916 தான்
0: கண்டிப்பாக,
1: குவாலிட்டி அதே மாதிரி தான் இருக்கும்,
0: குவாலிட்டி அதே தான் இருக்கும், ஷைனிங். அது வந்து ஒரு கலர் வித்தியாசம் தான் சொல்லணும், ஆனால் அதில் தரத்தில் எந்த குறைபாடும் இருக்காது.
1: சரிங்க சார். இப்போ இதுக்கு முன்னே வந்து நான் கேட்டிருந்த கேள்வி வந்து அந்த ரசீது பாதுகாப்பாக வச்சுருக்கணுங்கிறது. இப்போ வாங்குறப்ப நம்ம வாங்கிடுறோம், வாங்கி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் நகையெல்லாம் நம்ம போட்டுக்கிட்டு அந்த பர்ஸோடையோ இல்லை பையோடையோ தூக்கி அந்த பில்லு ஒரு ஓரமாக போயிடும். ஆனால் அந்த பில்லை நம்ம பாதுகாக்கணும் எதனால சார்?
0: கண்டிப்பாக பாதுகாக்கணும் மேடம். இந்த காலகட்டத்தில் நகையோட விலைவாசிகள் பார்த்தீங்கன்னா ஏறிக்கிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு நகை வாங்குறீங்க, 2 வருஷம் கழித்து உங்களுக்கு ஒரு பணத்தேவை ஏற்படுது, அந்த நகையை கொண்டு போயிட்டு அந்த பில்லோடு அந்த நகையை எடுத்துகிட்டு போனீங்கன்னா அந்த கடையில் உடனே அந்த அவங்க வந்து அவங்க நம்ம வாடிக்கையாளர்கள் தான் பார்த்துட்டு உடனே ஒரு வேல்யூ போட்டுட்டு உடனே பணமாகவும் கொடுப்பாங்க. அப்படி இல்லைனாக்கா நீங்கள் புது நகை எடுக்கணுன்னாலும் அன்னைய ரேட்டுக்கு அந்த நகையை அப்படியே எடுத்துப்பாங்க. நீங்கள் உங்களோட நீங்கள் 2-3 கடைக்கு போய் அலைய வேணாம். இப்போ இது உங்கள் நகை தானே, அந்த பில் மூலியமாகவும் அந்த கடைக்காரங்களுக்கு ஒரு நண்பகத்தன்மை ஏற்படும். அதனால் கண்டிப்பாக பில்லை வந்து பத்திரப்படுத்துறது முக்கியம்.
1: நமக்கான இழப்பு வந்து குறையும், அதில்
0: கண்டிப்பாக குறையும்.
1: சரிங்க சார், ஒரு விளம்பர இடைவெளியை தொடர்ந்து பேசலாம் நேயர்களே.
2: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம். நீங்கள் வாங்கும் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு பரிசு. நம்ம ஊரின் நம்பிக்கை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
3: முருகன் ஜுவல்லர்ஸ், எங்கும் கண்டிராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள். முருகன் ஜுவல்லர்ஸ், திருநள்ளார் ரோட், காரைக்கால் மற்றும் நாணயக்காரர் தெரு, நாகப்பட்டினம்.
1: அணிகலன்களும் ஆலோசனைகளும் சிறப்பு தொடரில் இன்றைக்கு வந்து தரமான நகை ஹால்மார்க் ரசீது அப்படின்னு சொல்லி நேரலையில் நம்ம கூட வல்லுநர் எஸ்ஜே சதீஷ்குமார் அவங்க இணைஞ்சிருக்காங்க. இப்போ அந்த பில்லு வந்து எவ்வளோ பத்திரமாக நம்ம வச்சுக்கணும், அதே போல் அந்த HUID, இந்த அலாய் நம்பரு, BSI, இதெல்லாமே நம்ம பேசியாச்சு. அதே போல் நேயர் வந்து அந்த வெளிநாட்டு நகை இந்திய நகை இதையும் கேட்டாங்க சந்தேகமாக, அதுவும் நம்ம சொல்லியாச்சு. அடுத்ததாக சார் என்னுடைய கேள்வி எப்படின்னா, அப்போ பில்லை வந்து நம்ம பாதுகாக்கணும், ஓகே, ஒரு நகை வாங்குகிறோம்ல, அப்போ அந்த பில்லில் என்னென்ன தகவல் சார் இருக்கணும்? நம்ம கொடுத்த அமௌண்ட் இருக்கும், இது தவிர வந்து GST, வேஸ்டேஜ் இப்படி நம்ம சொல்லுவோம்ல சேதாரம், அது என்னென்ன இருக்கணும் சார், அதை பற்றி சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி இணைப்பில் வந்து ஒரு நேயர் வந்திருக்காங்க, அவங்களையும் சந்திக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுகிறீங்கம்மா?
4: நகைகள்ல நம்ம மக்களுக்கு என்ன பயன் இருக்குங்கிறதையும் கூறுங்க. இன்னொன்னு வந்து நகையில வந்து கல்லு நம்ம கொண்டுகிட்டு போய் குடுக்குறோம் கல்லுன்னா, அந்த கற்களை வந்து கழிச்சிடுறாங்க, கழிச்சுட்டாங்கன்னாக்கா நம்மளுக்கு அந்த கல்லோட வந்து அந்த கல்லுடைய பயனும் எதுவும் நமக்கு ஆகுமா ஆகாதா, அதுக்கெல்லாம் அவங்க கூலி கொடுப்பாங்களா என்னங்கிற 2 கேள்விகளுக்கு எனக்கு பதில் கொடுங்க. நன்றி. வணக்கம்.
1: சரிம்மா.
0: வணக்கம் மேடம், உங்களோட கேள்விகளுக்கான பதில், முதல் கேள்வியா நீங்க சேமிப்பு மூலியமா எடுக்கக்கூடிய நகைகளுக்கும் இதுக்கு என்னன்னு கேட்டிருக்கீங்க. நீங்க சிறுக சிறுக சேமிக்கிற பணத்தின் மூலியமா வாங்குற நகை இப்போ கண்டிப்பாக கடைக்காரவங்க 916 ஹால்மார்க் சீலோட தான் கண்டிப்பாக கொடுப்பாங்க. நீங்கள் நம்ம சீட்டு போடுறதுனால அவங்க தரம் கம்மியாக கொடுப்பாங்கன்ட்டு கண்டிப்பாக நினைக்க வேண்டாம், அந்த மாதிரியான மனநிலை வேண்டாம் வாடிக்கையாளர்களுக்கு. அதனால் வந்து கடைக்காரவங்க அவங்களோட பிராண்ட் நேமை தான் பார்ப்பாங்க. அதனால் நீங்கள் சீட்டு போட்டு வாங்குகிற பணத்தில் நல்ல தரமான நகைகளாக தான் கிடைக்கும், அதுக்கு பயப்பட வேண்டாம். அடுத்தபடியாக நீங்கள் கல் நகைகள் பற்றி கேட்டிருக்கீங்க. கல் நகைகள் வந்து நீங்கள் உங்களோட விருப்பப்படி தான் நீங்கள் கல் நகைகள் ஃபஸ்ட்டு வாங்குறீங்க. அதை திருப்பி நீங்கள் ரிட்டர்ன் கொடுக்கும்போது கண்டிப்பாக என்ன ஆகுனாக்கா, அதை வந்து நீங்கள் ரிட்டர்ன் எடுக்கும்போது அது வந்து நீங்கள் அந்த கல்லோட எடையை கழித்து தான் வாங்குவாங்க. அதுலேயே நிறைய இருக்குது, ஓப்பன் ஸ்டோன் சொல்லுவோம், க்ளோசிங் ஸ்டோன் சொல்லுவோம், அரக்கு வச்சு பண்ணி கொடுப்பாங்க. அதெல்லாம் எடுத்துகிட்டு அன்னைய ரேட்டுக்கு அதை அப்படியே மெல்ட்டிங் பண்ணி டெஸ்டிங் போட்டு தான் ரிட்டர்ன் எடுப்பாங்க.

0: இந்த கல்நகை எடுக்கும்போது ரிட்டர்ன் உங்களுக்கு நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறப்ப கொஞ்சம் ஓரளவு லாஸ் தான் ஆகும். அதை வந்து நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அதனால் நீங்கள் புது நகை வாங்கும்போதே உங்களுக்கு விருப்பப்படி வாங்கிக்கிறது நல்லதுங்கிறது என்னோட கருத்து.
1: கல்நகை எடுக்கிறப்ப நமக்கு வந்து இந்த கல் கழுத்தம் போக தான் பவுனுக்குள்ள பணம் தான் முழுமையாக கிடைக்கும். சரிங்க சார். அதே போல் அவங்க சீட்டு கட்டி எடுத்தது கல்நகை கேட்டிருந்தாங்க இல்லையா. இப்போ நான் வந்து கேட்டிருந்த கேள்வி வந்து இந்த பில்லில் என்னென்ன தகவல் இடம்பெறணும் அப்படின்றது கேட்டிருந்தேன் சார்.
0: அதுக்கான பதில் மேடம், இப்போ நம்ம ஒரு நகைக்கடையில் நகை வாங்கும்போது அந்த கடையோட அந்த லோகோட அந்த நேம், கடையோட நேம் வந்துடும், அந்த கடையோட ஜிஎஸ்டி நம்பர் வந்துடும், நம்ம என்ன நகை வாங்குறோமோ நம் அந்த நகையோட ஆர்னமெண்ட்டோட டீட்டெயில்ஸ் வந்துடும், மற்றும் நம்மளோட மொபைல் நம்பர், நகையோட எடை, அவங்கள்ட்டேருந்து நம்ம என்ன எப்படி வாங்கினோமோ அந்த கூலி சேதாரம், மேக்கிங் சார்ஜஸ், ப்ளஸ் ஜிஎஸ்டியோட சேர்த்து தான் அந்த பில்லில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே இருக்குதான்னு நம்ம நகை வாங்கும்போது ஒவ்வொரு வாடிக்கையாளரும் பரிசோதனை செஞ்சு வாங்கிக்கிறது நல்லது.
1: சரிங்க சார். இப்போ நம்ம வந்து பணம் செலுத்துகிற முறை கூட கேஷ்னா கேஷ், ஜிபேனா ஜிபே, அந்த மாதிரி அந்த தகவலும் நம்ம வந்து அதாவது ஆன்லைன் பரிவர்த்தனை மூலமாக பணம் செலுத்தினாலும் அதையும் வந்து பில்லில் வந்து இது பண்ணியிருப்பாங்க,
0: கேட்டு பண்ணிக்கிட்டுவாங்க, கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க.
1: சரிங்க சார். அப்போ பில்லில் வந்து நம்ம எல்லா தகவலும் இடம் பெற்றிருக்கா அப்படின்னு சரிபார்த்து நம்ம வாங்கணும். சரிங்க சார். அதே போல் இப்போ நகை வாங்கும்போது பொதுமக்கள் வந்து இந்த ஹால்மார்க் சார்ஜ் இருக்குல்ல சார், அதை வந்து பொதுமக்கள் தனிப்பட்ட முறையில் செலுத்தணுமா சார்? இப்போ வேஸ்டேஜே செலுத்துகிறோம், இப்போ ஹால்மார்க் சார்ஜ் வந்து பொதுமக்கள் செலுத்தணுமா சார்?
0: மேடம், இந்த ஹால்மார்க் சார்ஜஸ் வந்து நீங்கள் ஒரு நகைக்கடையில் நகை வாங்கும்போது அவங்க அந்த கடைக்காரவங்க தான் அந்த ஹால்மார்க் சென்டருக்கு அந்த நகையை அனுப்பி ஹெச்ஓடி நம்பர் போட்டு வாங்குவாங்க. அதுக்கு மினிமம் குறைந்தபட்சம் 50 300 வரைக்கும் ஒரு நகைக்கு அந்த ஹால்மார்க் சென்டர் வாங்குவாங்க. அதை வந்து அந்த கடைக்காரவங்க தனியாக பில்லில் மென்ஷன் பண்ண மாட்டாங்க. அது வந்து அந்த கூலி சேதத்தோட மேக்கிங் சார்ஜஸோட ஆட் பண்ணி டோட்டலாக கூட அப்படி வாங்கிப்பாங்க.
1: தனிப்பட்ட முறையில்
0: வாங்க மாட்டாங்க. இது டோட்டலாக சேர்த்து இந்த மேக்கிங் சார்ஜஸ் வேஸ்டேஜோட ஆட் பண்ணி கூட வாங்கிப்பாங்க.
1: சரிங்க சார். தொடர்ந்து சந்திக்கலாம். ஒரு நேரே வணக்கம்.
2: இருவருக்கும் முற்பகல் வணக்கம்மா.
1: வணக்கம் சார்.
2: சார் வணக்கம். குருது மணக்குடி ராஜேந்திரன்.
1: சொல்லுங்க
2: சார். வணக்கம் சார்.
0: வணக்கம். வணக்கம் சார்.
2: சார் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 22 கேரட்டு, 24 கேரட்டு, 18 கேரட்டு, 16 கேரட்டு, இந்த கேரட் வித்தியாசம் வருது இல்லை சார், இந்த கேரட் வித்தியாசங்கள் வரக்கொள்ள அதனுடைய தரத்தோட அளவும் மாறுபடும்ல?
0: கண்டிப்பா.
2: அந்த டெஸ்ட்ல சர்டிபிகேட் கிடைக்குமா சார் பில்லோட சேர்த்து? இது ஒரு கேள்வி. என்ன மத்ததுக்கு டெஸ்ட் சர்டிபிகேட் இருக்கு, ஒரு வைரமான டெஸ்ட் சர்டிபிகேட் இருக்கு, அப்புறம் நவக்கத்திர கட்டணங்கள் டெஸ்ட் சர்டிபிகேட் இருக்கு, அதே மாதிரி ஹால்மார்க் முத்திரையோட டெஸ்ட் சர்டிபிகேட் கிடைக்குமா? இது ஒரு கேள்வி. ரெண்டாவது கேள்வி சார், இப்ப வெளிநாட்டுல இருந்து பெரும்பாலும் பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, உள்நாட்டு நம்மளுடைய கேரட் கம்மியா இருக்குது, இதே சிங்கப்பூர்ல இருந்து வாங்கிட்டு வர நகைகள் வந்து ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு திருப்போம் போறோம் வாங்கிட்டு வர்றோம், அங்கிருந்து பில்லு வாங்கிட்டு வர்றாங்க. அந்த பில்லுக்கு இங்க கொண்டாந்தா கூட அந்த பில்ல வச்சு இந்த இந்தியாவில இருந்து அந்த நகை திருப்பி கொண்டு கொடுக்க கூட என்ன பண்றாங்க, இங்க கேரட் கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியம் சார்? இதுக்கு ரெண்டு கொஞ்சம் விளக்கம் கொடுங்க சார், நான் கேட்டுக்கிறேன்.
0: ஓகே சார். சார், நீங்கள் முதல்ல கேட்ட கேள்விக்கு, இப்போ 24 கேரட்டு 22 கேரட்டுன்னு சொல்கிறீங்கள, இப்போ வந்து 24 கேரட்டுங்கிறது தூய தங்கம், 999 சொல்லுவாங்க, 22 கேரட்டுங்கிறது 916 சொல்லுவாங்க. இப்போ கடையில் விற்கிற நகைகள் எல்லாமே, இப்போ சமீப காலமாக விற்கக்கூடிய நகைகள் எல்லாமே 22 CT, அதாவது 916 தான் போட்டு விற்கிறாங்க ஹால்மார்க் சீலோட. நீங்கள் இப்போ 75 கேரட்டு அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா அதுக்கான அமௌண்ட்டு தான் சில நகைக்கடையில் வாங்குறாங்க. சப்போஸ் அது மாதிரியான நீங்கள் விருப்பப்பட்டு கேட்டால் தான் அந்த மாதிரியான நகைகள் கொடுப்பாங்க, அதுக்கான சார்ஜஸ் தான் வாங்கிப்பாங்க. அதனால் வந்து இதில் வந்து குழப்பிக்க வேண்டாம். இப்போ எல்லாமே 18 கேரட்டு, 22, 24 ஆர்னமெண்ட்டு செய்ய முடியாது, அதில் காப்பர் மிக்ஸ் பண்ணி தான் 22 தான் கன்வெர்ட் பண்ணி பண்ணுவாங்க. அதனால் இந்த சந்தேகம் உங்களுக்கு எல்லாருக்கும் எழக்கூடிய சந்தேகம் தான், நிதர்சனமானது தான். அதனால் உங்களோட பணம் விரயம் ஆகிறது கிடையாது. நீங்கள் கடைக்காரங்கள்ட்ட சொன்னீங்கன்னா எங்களுக்கு இந்த நகை தான் 916 ஹால்மார்க் பிஏஸோட கொடுங்கன்னு சொன்னீங்கனாக்கா அவங்க அதை கொடுத்துருவாங்க. இந்த 18 கேரட்டு இதெல்லாம் வந்து இப்போ தான் ரீசெண்டாக வந்திருக்குது, இது இன்னும் நடைமுறைக்கு வரல, இருக்குது சில கடையில் இருக்குது, நீங்கள் விருப்பப்பட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க. இன்னொன்று, வெளிநாட்டு நகைகள் இங்கே கொண்டு வந்து கொடுத்தா டிஃப்ரெண்ட் வருதுன்னு சொல்கிறீங்க. வெளிநாட்டு நகைகள் நீங்கள் கொண்டு வந்து இங்கே கொடுக்கும்போது சார், நீங்கள் அதை வந்து கடைக்காரங்கள்ட்ட கேஷாக கேட்டிங்கனாக்கா ஒரு 5% வரைக்கும் லெஸ் பண்ணி தான் எடுப்பாங்க. அதே அந்த தங்கத்தை நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிங்கனாக்கா அப்படியே எடுத்துக்கிட்டு அப்படியே உங்களுக்கு புது பொருளாக கூட கன்வெர்ட் பண்ணி கொடுப்பாங்க. அது வந்து உங்களுடைய தேவையை பொறுத்து தான் அமையும் சார்.
1: சரிங்க சார். நம்ம தொடர்ந்து பேசலாம்.

0: அணிகலன்களும் ஆலோசனைகளும் சிறப்பு தொடரில் இன்றைக்கு வந்து ஹால்மார்க் முதல் ரசீது வரேன்னு சொல்லி நம்ம கூட வல்லுநர் எஸ் ஜே சதீஷ்குமார் அவங்க நேரலை நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காங்க. மீண்டும் ஒரு நேர சந்திக்கலாம் சார் நிகழ்ச்சிக்காக. வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசுகிறீங்க
1: மேம்? நான் காரைக்காலேருந்து காவியா பேசுகிறேன்.
0: ம், சொல்லுங்க மேம்.
1: மேம், இப்போ நம்ம பேங்க்ல போயிட்டு நகை வைக்கிறோம்ல மேம், அதுக்கு என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு, என்ன மாதிரி நகை இதெல்லாம் வைக்கலாம் அப்படிங்கிறது தான் மேம் கேள்வி.
0: சரி மேம், கேட்கலாம். நம்ம சொல்லுங்க சார்.
2: வணக்கம் மேடம். மேடம், தங்களுக்கான கேள்வி மேடம், நீங்கள் நகையில் கோல்டில் பேங்க்கில் வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு எந்த ஒரு வங்கியாக இருந்தாலும் சேமிப்பு கணக்கு அவசியம். சேமிப்பு கணக்கு இருந்தால் போதும் நகை வச்சுக்கலாம். அதில் உங்களோட நகையில் கோல்டோட வேல்யூவில் 80% கொடுப்பாங்க லோனாக. கமர்ஷியல் பர்பஸ்னாக்கா 70% கொடுப்பாங்க. கல் நகைகளாக இருந்தால் அதுக்கான டிஸ்கவுண்ட் பண்ணிக்கிட்டு அன்னைக்கு பேங்க்கில் என்ன அன்னன்னைக்கு ஒரு ரேட் இருக்கும், அந்த ரேட்டு படி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இப்போதைக்கு குறைஞ்சபட்சமாக

0: ஒரு வங்கியில் 9000த்துலேருந்து 10000 ரூபா வரைக்கும் ஒரு கிராமுக்கு நகை கொடுக்குறாங்க. அதுலேயும் லிமிட் வச்சுருக்கிறாங்க. ஒரு ஆளுக்கு 5 கார்டு, 20 லட்சம், 30 லட்சம் வரைக்கும் வங்கிக்கு வங்கி ரூல்ஸ் கொஞ்சம் மாறும். நீங்கள் கண்டிப்பாக வச்சுக்கலாம். தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் வச்சுக்கிட்டிங்கன்னா பாதுகாப்பாகவும் சேஃபாகவும் மற்ற வங்கிகள்லையும் நீங்கள் வச்சுக்கலாம்ங்கிறது என்னோட கருத்து.
1: சரிங்க சார், நம்ம தொடர்ந்து பேசலாம் நிகழ்ச்சியில். பண்பலையோடு இணைந்து நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்ஸ் நடேசி செட்டியார் கோ ஜுவல்லர்ஸ் மற்றும் காரைக்கால் நாகப்பட்டினம் முருகன் ஜுவல்லரி வழங்கிய அணிகலன்களும் ஆலோசனைகளும் சிறப்பு தொடர். நிகழ்ச்சியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஏஆர்சி நடேசி செட்டியார் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
2: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசி செட்டியார் கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம். மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசி செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம். நீங்கள் வாங்கும் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு பரிசு. நம்ம ஊரின் நம்பிக்கை ஏஆர்சி நடேசி செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
1: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் நாகப்பட்டினம் முருகன் ஜுவல்லரி.
3: எங்கும் கண்டிராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள் முருகன் ஜுவல்லர்ஸ். முருகன் ஜுவல்லர்ஸ் எங்கும் கண்டிராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள் முருகன் ஜுவல்லர்ஸ், திருநள்ளார் ரோட், காரைக்கால் மற்றும் நாணயக்காரர் தெரு, நாகப்பட்டினம்.
1: பதினோரு மணி 11:30 பண்பலைக்காக நாம் இணைத்திருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசி செட்டியார் கோ ஜுவல்லர்ஸ், காரைக்கால் நாகப்பட்டினம் முருகன் ஜுவல்லரி, விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் அணிகலன்களும் ஆலோசனைகளும் சிறப்பு தொடர். நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசி செட்டியார் கோ ஜுவல்லர்ஸ்.
2: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசி செட்டியார் கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம். மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசி செட்டியார் கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம். நீங்கள் வாங்கும் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு பரிசு. நம்ம ஊரின் நம்பிக்கை ஏஆர்சி நடேசி செட்டியார் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
1: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் நாகப்பட்டினம் முருகன் ஜுவல்லரி.
3: எங்கும் கண்டிராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள் முருகன் ஜுவல்லர்ஸ். முருகன் ஜுவல்லர்ஸ் எங்கும் கண்டிராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள் முருகன் ஜுவல்லர்ஸ், திருநள்ளார் ரோட், காரைக்கால் மற்றும் நாணயக்காரர் தெரு, நாகப்பட்டினம்.
1: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
4: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
5: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
6: திருவாரூர் வரண்டரேஸ் நடத்தும் TNPSC, பேங்கிங், SSC மற்றும் ரயில்வேஸ் போன்ற அரசு தேர்வுக்கான மாபெரும் வழிகாட்டுதல் நிகழ்ச்சி வர August 9 நம்ம திருத்திரிப்பூண்டி ஸ்ரீ கிருஷ்ணா மஹால்ல இலவசமா நடத்த போறாங்க. இந்த ப்ரோக்ராம்ல நீங்க கலந்துக்க 7010519010 நம்பருக்கு கால் பண்ணி உடனே ரிஜிஸ்டர் பண்ணுங்க.
1: நேர்களே, நம்ம அணிகலன்களும் ஆலோசனைகளும் சிறப்பு தொடரில் இன்னைக்கு வந்து தரமான நகை ஹால்மார்க் ரசீது நேரலையில் நிகழ்ச்சிகளுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க வல்லுநர் எஸ்டி சதீஷ்குமார் அவங்க. சார், இப்போ இதுக்கு முன்னே வந்து நேர் கேட்டாங்க இந்த பேங்க்கில் நகை வைக்கிறது சார்ந்து. இப்போ பேங்க்கில் வந்து நம்ம வங்கியில் வைக்கிறப்ப விவசாய நகை கடன் இல்லை சாதாரணமாக நீங்கள் சொன்னீங்க கமர்ஷியலுக்காக, அதாவது வணிக பயன்பாடு அதுக்காக வைக்கிறதுக்கும் வந்து சொன்னீங்கல்ல, இது ரெண்டுத்துக்கும் என்ன ப்ரொசீஜர் சார், அதை கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். அதே போல் இது தொடர்ந்து இப்போ சாதாரண நகை வங்கியில் வைக்கிறதுக்கும், நீங்கள் சொன்னது போல் அந்த 916 இந்த நகை நம்ம வங்கியில் வைக்கிறதுக்கும் அடகு வைக்கவும் என்ன ப்ரொசீஜர், அதையும் சொல்லுங்கள் என்ன வித்தியாசம்.
0: முதல் கேள்விக்கு மேடம், இப்போ நீங்கள் வங்கியில் வந்து உங்களுக்கு பண தேவைக்காக வங்கியை வந்து உங்கள் நகையை வந்து பேங்க்கில் அடமானம் வைக்கிறீங்க, அதுக்கு வந்து வங்கி வந்து சில ஒரு 3 இதில் வச்சுருக்கிறாங்க, அதாவது அக்ரிகல்ச்சர், கமர்ஷியல், அடுத்தது MSMEங்கிற தொழில் கடன்கள் மூலியமாக கூட கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் அக்ரிகல்ச்சரில் வைக்கும்போது அந்த கோல்டோட வேல்யூவில் 80% கொடுப்பாங்க. அதுக்கு வந்து ஒரு நீங்கள் மீட்கிறதுக்கான டைம் 1 வருஷம் டைம் இருக்கும். அதை குறிப்பிட்ட ஒரு 6 மாதத்துக்கு வரைக்கும், 6 மாதம் அக்ரிகல்ச்சரில் வச்சிங்கனாக்கா 6 மாதத்துக்கு ஒரு தடவை இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணணும், 1 இயர் வரைக்கும் டைமு. அதேமாரி வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் வச்சுட்டு இன்றைக்கி வச்சுட்டு நாளைக்கே இல்லை ஒரு வாரத்துலேயே எடுக்கிறீங்கனாக்கா கமர்ஷியல் பர்பஸில் வச்சுக்கலாம். அப்படி வைக்கும்போது உங்களுக்கு அந்த கோல்டோட வேல்யூவில் 70%

0: தான் லோன் அமௌண்ட்டாக கொடுப்பாங்க. உங்களோட பணத்தேவைக்கு வங்கியில் நகையை வச்சுக்கிறது பாதுகாப்பானதாக இருக்கும்.
1: சரிங்க சார். அதே போல் நீங்கள் வந்து இந்த கமர்ஷியல் தவிர்த்து இன்னொரு ஒரு முறையும்னு சொன்னீங்கல்ல.
0: ஆமாம், அது வந்து மேடம் இப்போ வந்து என்னன்னாக்கா எம்எஸ்எம்இன்னு சொல்லிட்டு அதில் வந்து தொழில் பண்ணுறாங்களே அவங்களுக்கு அந்த தொழில் கடன் மாதிரி இந்த நகை கடன்லேயே எம்எஸ்எம்இங்கிற ப்ராடக்டில் வச்சு கொடுக்குறாங்க. அதை பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் இவங்களுக்கு இந்த மாதிரியான அந்த உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டு அவங்க பேன் ஆதாரோட லிங்க் பண்ணி இந்த உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டு வச்சுருந்தாங்கனாக்கா அதில் வட்டி வந்து மாறுதல் படுது, இவங்களுக்கு கம்மியாக கூட கிடைக்குது. அதனால் இவங்க இதை வச்சு யூஸ் பண்ணிக்கிறதும் நல்ல பெஸ்ட்டாகவும் இருக்கும் மேடம்.
1: சரிங்க சார். இப்போ நம்ம வெளி இடங்களில் வைக்கிறப்ப நமக்கு வந்து வங்கியில் வைக்கிறது வந்து பாதுகாப்பு, இன்னொன்று வந்து வட்டி குறைவு கூடுதல் அப்படின்னு மாறுபாடு, நிறைய நமக்கு நன்மைகள்
0: இருக்குது.
1: முக்கியமாக வந்து பாதுகாப்பு
0: பாதுகாப்பு
1: அது நீங்கள் கடைசியாக சொன்னது அந்த எம்எஸ்எம்இ வந்து உதயம் அந்த சான்றிதழோடு நம்ம அப்ளை பண்ணுறப்ப நமக்கு வந்து நம்ம தொழிலை டெவலப் பண்ணுறதுக்கு அடுத்து கொஞ்சம் உதவியாக இருக்கும்.
0: கண்டிப்பாக இருக்கும்.
1: சரிங்க சார். அதே போல் அந்த சாதா பவுன்னு சொன்னீங்களா சார், இப்போ கேரட் வந்து 916 இல்லாமல் அதுக்கு குறைவு, அந்த நகையை வந்து வங்கியில் வைக்கிறதுக்கும் இப்போ 916 இல்லை நான் ஹெச்யூ ஐடியோட நம்பரோட உள்ள ஒரு நகையும் வைக்கிறேன் அப்படின்னா அதுக்கும் என்ன வித்தியாசம் சார்? குறைந்தபட்சம் எத்தனை கிராம்லேருந்து நான் நகையை வந்து வங்கியில் வைக்கலாம் சார்?
0: இரண்டு கேள்விக்கு பதில் மேடம். இப்போ நீங்கள் 916 நகையை வச்சிங்கனாக்கா அதுக்கு வந்து வங்கி வந்து எல்லா வங்கியும் எப்படின்னாக்கா 10 கிராம்க்கு 1 கிராம் மைனஸ் பண்ணிக்கிட்டு வங்கியோட ரேட்டில் அப்படியே கொடுத்துருவாங்க. இப்போ நீங்கள் சாதா நகைங்கிறது இப்போ வந்து அது சேல்ஸில் நடைமுறையில் சாதா நகைங்கிறது ரொம்ப குறைஞ்சி போயிட்டு மேடம். இப்போ முன்னாடி வாங்கியிருந்தவங்க அப்பா அம்மா அந்தமாரி வாங்கியிருந்தவங்க நகை தான் அந்த சாதா நகைங்கிறது அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. அந்த நகையை வங்கியில் வைக்கும்போது இந்த 916 ஹால்மார்க்குக்கு கொடுக்குற ரேட்டே இந்த நகைக்கும் கொடுக்க முடியாது. அதில் கொஞ்சம் விலையில் மாறுபாடு இருக்கும். என்ன எவ்வளவு இருக்குனாக்கா ஒரு 500 ரூபா வரைக்கும் இல்லை 300 ரூபா வரைக்கும் கிராமுக்கு வித்தியாசம் இருக்கும். அதை வந்து கஸ்டமர்கிட்ட நாங்கள் சொல்லி ஓகேன்பாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருப்போம்.
1: சரிங்க சார். இப்போ அதுக்கும் எதற்குமான மாறுபாடு வந்து
0: 500 ல இருந்து 300 ரூபாக்குள்ளே இருக்கும்.
1: ஆ சரிங்க சார். இப்போ குறைந்தபட்சம் நான் எவ்வளவு கிராம்லேருந்து நகை வைக்கலாம் சார் வங்கியில்?
0: வங்கியில் வந்து மேடம் நீங்கள் மினிமம் 1 பவுன்லேருந்து வைக்கலாம் மேடம்.
1: சரிங்க சார்.
0: 8 கிராம்லேருந்து நீங்கள் வங்கியில் வச்சுக்கலாம்.
1: அடகு
0: வைக்கலாம்.
1: இப்போ அடுத்து நம்ம வந்து ஒரு நேர சந்திக்கலாம், உங்களை சந்திச்சுட்டு நம்ம அடுத்த கேள்விக்கு செல்லலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: மயிலாடுதுறை ரேவதி நகர் ரவிச்சந்திரன் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார்.
2: ஒரு 5 பவுன். வணக்கம் சார்.
0: வணக்கம் சார்.
2: ஒரு 5 பவுனுக்கு நகை எடுத்தோம்னா கூலி சாதாரம் எல்லாம் அதிகமா வருது. அதே எல்லாம் அதை கொடுக்கும் போது பார்த்தோம்னா இன்னும் ரொம்ப நஷ்டமாகுது. இது வந்து காலங்காலமா நடந்துகிட்டு தான் இருக்குது. இப்போ ஹால்மார்க் வந்த பிறகு அதை தள்ளுபடி தான் பண்ணுறாங்க. என்ன சார் சொல்லுங்க, சார்மா சொல்லுங்க. கேட்டுக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி.
0: ஓகே சார். சார் உங்களுக்கான பதில் சார், இப்போ நீங்கள் புதுசாக ஒரு நகை வாங்கும்போது அதுக்கு கண்டிப்பாக சேதாரம் கடையில் போடுவாங்க சார். அது சேதாரம் வந்து நகைக்கு நகை வித்தியாசப்படும். ஒரு சிம்பிளாக ஒரு வளையல் எடுத்திங்கனாலோ இல்லை ஒரு செயின் எடுத்திங்கனாலோ சிம்பிளாக உள்ள நகைக்கும் கசை வேலைப்பாடுகள்னு சொல்லுவாங்க ஆன்டிக் ஜுவல்லரி அந்த மாதிரி நீங்கள் நகை எடுக்கிறதுக்கும் அந்த சேதாரம் மாறுபடும் சார். ஒரு 10-15% வரைக்கும் கண்டிப்பாக சேதாரம் விழும். ப்ளஸ்ஸு அந்த ஹால்மார்க் சார்ஜஸும் அதில் ஆட் பண்ணிவிடுவாங்க. ஜிஎஸ்டி சேர்த்து தான் சார் அது இப்போ வாங்குறபடியாக இருக்குது. நீங்கள் திருப்பி ரிட்டர்ன் கொடுக்கும்போது அதே அந்த நகை கடையோட பில்லை வச்சுருந்தீங்கனாக்கா ரிட்டர்ன் கொடுக்கும்போது அன்னைய போர்டு ரேட்டுக்கு அந்த 916 ஹால்மார்க் இருந்தால் அதை அப்படியே எடுத்துக்கிறாங்க. அதில் எந்த கழிவும் பண்ணுறதில்ல. இப்போ நீங்கள் திருப்பி கேஷாக கொடுத்து வாங்கும்போது தான் அந்த கொஞ்சம் மாறுபாடு இருக்குங்கிறது என்னோடய கருத்து சார்.
1: சரிங்க சார். நம்ம தொடர்ந்து பேசலாம் நிகழ்ச்சியில்.

0: நாளை காலை 6:35 காரைக்கால் ஒஎன்ஜிசி காவேரி அசர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூஸ் ஏகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் ஒஎன்ஜிசி காவேரி அசர் மற்றும் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் ஏகர்ஸ்.
1: ஒஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஒஎன்ஜிசி
2: இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர் சில்க்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது. நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்கலூர் எண்ணெய்.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமேக்ஸ். பூமேக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீட்டித்து உழைக்கும் பூமேக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப்.
4: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறை பூண்டி.
5: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
6: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறை பூண்டி.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை காலை 8:00 மயிலாடுதுறை நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 5:00 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் கலக்கல் நேரம். நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நேயர்களுக்கு உலகணிந்த நல் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, காரைக்கால் முருகன் ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் கோ ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்.
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
8: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
9: எங்கும் கண்ணீராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள் முருகன் ஜுவல்லர்ஸ்,
10: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம்.
11: வம்சா ஆடி அதிரடி சேல் August 7 to 10 வரை, 4 நாட்கள் மட்டுமே.
9: முருகன் ஜுவல்லர்ஸ், எங்கும் கண்ணீராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள் முருகன் ஜுவல்லர்ஸ், திருநள்ளார் ரோட், காரைக்கால் மற்றும் நாணயக்காரர் திரு நாகப்பட்டினம்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நரீச செட்டியார் கோ ஜுவல்லர்ஸ், காரைக்கால் நாகப்பட்டினம் முருகன் ஜுவல்லரி, விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கிக் கொண்டிருக்கும் அணிகலன்களும் ஆலோசனைகளும் சிறப்பு தொடர். இன்னைக்கு நிகழ்ச்சிக்காக நம்ம கூட வல்லுநர் எஸ் ஜே சதீஷ்குமார் அவங்க ஹால்மார்க் முதல் ரசீது வரை அப்படிங்கிறதுக்காக நம்ம நேரலை நிகழ்ச்சியில் பண்பலையில் இணைஞ்சிருக்காங்க. சார், இப்போ அடுத்ததாக வந்து நம்ம தங்கம் பற்றி நிறைய தகவல் சொல்லிகிட்டே இருக்கீங்க, அதே போல் அந்த வெள்ளி, வெள்ளியை பற்றி சொல்லுங்கள் சார். ஏன்னா சில வெள்ளி வந்து பீஸ் ரேட்டுன்னு கொடுப்பாங்க, சில வெள்ளி வந்து கிராம் ரேட்டுன்னு சொல்லுவாங்க, அது எதனால சார்?
1: வெள்ளி பீஸ் ரேட்டு கிராம் ரேட்டுங்கண்ணா மேடம், இப்போ நீங்கள் ஒரு 2 கிராமில் ஒரு நகை வாங்கியிருப்பீங்க, அதில் வந்து கலைநயத்தோட வேலைப்பாடுகள் அதிகமாக இருக்கும். அதை வந்து இன்னைக்கு ஒரு கிராமோட வெள்ளியோட விலை 250 ரூபானா 500 ரூபாய்க்கு அதை தர முடியாது. அது வந்து ஒரு ஃபிக்ஸடு பீஸ் ரேட்டாக தான் போட்டு கடைகளில் சேல் பண்ணுவாங்க. ஏன்னா அதுக்கான கூலி அவங்க செய்கிற கோல்டு ஸ்மித்துக்கெலாம் கொடுத்து தான் அதை வாங்கி கடையில் வச்சு சேல் பண்ணணும். அதுக்காக தான் அது பீஸ் ரேட்டுன்னு கொடுக்குறோம். இதே நீங்கள் அதிக எடையாக கொலுசு அந்த மாதிரியான ஐட்டங் கிராம் ரேட் விலை கிராம் அதிகமாக போக போக அது வந்து கிராம் கணக்கில் கொடுப்பாங்க. இதனால தான் மேடம் அந்த வித்தியாசம் வருது.
0: சரிங்க சார், இப்போ அடுத்ததாக வந்து நிகழ்ச்சியில் நம்ம வந்து ஒரு நேரை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம்.
2: மாவட்டம்
0: சொல்லுங்க. வணக்கம்.
2: வணக்கம்மா.
0: சொல்லுங்க சார்.
2: தஞ்சை மாவட்டம் திருபுவனம், அன்னை சேவியர்மா, நலமா இருக்கலாமா?
0: அனைவரும் நலமா இருக்கோம். நீங்க நலமா இருக்கீங்களா?
2: இருக்கமா. ஐயா நான் இருக்கேன். நலமா இருக்காங்களா?
0: சொல்லுங்க சார்.
1: நலம்சா.
2: ஐயா, நாங்கள் வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மோதிரம் செயினும் மோதிரம் எடுத்தேன். அது அது வந்து அப்போ கம்மியான விலைக்கு எடுத்தேன். அதாவது 5 கிராம் வருதுன்னா 800 ரூபாய்க்கு 860 ரூபாய்க்கு எடுத்தேங்க.
1: இன்னைக்கு அது நல்ல விலைக்கு போகுமே, உங்களுக்கு லாபம் தானே?
2: மண்ணும் மண்ணும் மனையும் பவுனும் ரெண்டுமே வந்து உயரத்துக்கு காரணம் என்னங்கய்யா? அதாவது என்னன்னா பவுனுகள்லாம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்க வேலை மேல பாருங்க. கிராம் வந்து நான் இருக்கும் போது 24 ரூபாய்க்கு எடுத்தேன்.

0: ஒரு 20 வருஷம் முன்னாடி 20 வருஷம் முன்னாடி 20 நடவடிக்கை எடுத்தேன். இப்ப என்னன்னாக்கா அது வந்து எங்கேயோ போயிச்சு, அது அது உயர்றது காரணம் என்னயா இல்ல பவனோட என்னயா?
1: நம்ம சார் கிட்ட கேட்கலாம். நன்றி.
2: நேயர் கேட்ட கேள்விக்கான பதில், என்றைக்குமே கோல்டோட வேல்யூ குறையாது. அப்படியே குறைஞ்சாலும் எவ்வளோ குறையும்னா ஒரு 1000 ரூபா குறையும், திரும்பி 1200 ரூபா ஏறும். இப்படி தான் அந்த விலையேற்றத்தோட சந்தை நிலவரம் இருந்துக்கிட்டே இருக்குது. எப்படி ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அது திருப்பி அதிகமாகுதோ அதேமாரி தங்கமும் தான். தங்கமும் இடமும் என்றைக்கும் வேல்யூ குறையாது, தங்கத்துக்கும் அதோட மதிப்பு குறையவே குறையாது, மதிப்பு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் தங்கமாக வாங்கி முதலீடு பண்ணுறதும் நல்ல சேஃபான ஒரு முதலீடு தான்.
1: சரிங்க சார். இப்போ வந்து வெள்ளியை பற்றி அந்த கிராம் ரேட்டு பீஸ் ரேட்டும் சொல்லியிருந்தாலும் சார், அதே போல் வெள்ளிக்கு வந்து இந்த ஹால்மார்க் இருக்குதா சார்? இப்போ வைரத்துக்கு வந்து ஒரு நம்ம பொருள் வாங்குகிறோம் வைரத்தில் அப்படின்னா ஒரு கார்டு கொடுப்பாங்க, அந்த கார்டு வந்து நம்ம எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு? இப்போ திரும்ப நம்ம வந்து வைரத்தையும் வந்து நம்ம திரும்ப கொடுக்குறோம், இப்போ வெள்ளி கொடுக்குறோன்னா வெள்ளிக்கு வந்து ஹால்மார்க் அந்த மாதிரி அளவு இருக்குதா?
2: கண்டிப்பாக இருக்குது மேடம். ஆனால் வந்து இந்திய தர நிர்ணயத்தால் அந்த தங்கத்துக்கு எப்படி பிஏஎஸ் ஹால்மார்க்கு கட்டாயமாக்கப்பட்டதோ அதேமாரி வெள்ளிக்கு இன்னும் கட்டாயமாக்கப்படலை. இருந்தாலும் கடைகளில் அந்த வெள்ளிக்கும் ஹால்மார்க் போட்டு தான் சில கடைகளில் வியாபாரம் பண்ணுறாங்க. இதனை ஸ்டெர்லைட் சில்வர் என்று சொல்கிறாங்க. சில்வரோட பெர்சன்டேஜ் பார்த்தீங்கனாக்கா 92.5 இருக்கும், இல்லைனா 99.9 இருக்கும். அதை நம்பகத்தன்மையான வெள்ளி தான் வாங்கிக்கலாம். அதுமாரி நீங்கள் வைரத்துக்கு கேட்டிருந்தீங்க, வைரத்துக்கு நீங்கள் ஒரு வைர மோதிரமே வாங்குறீங்கன்னு வச்சிங்களேன் மேடம், அந்த வைர மோதிரத்துக்கு அந்த வைர கல்லுக்கு அந்த கடைக்காரவங்க அந்த கல்லுக்கான ஒரு சர்டிஃபிகேட்டு கண்டிப்பாக அந்த ஃபோட்டோவோட பார்கோடோட இருக்கும். அந்த அந்த வைர வாங்குகிற கடையிலே அந்த கல்லுக்கான சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, அதை நீங்கள் வச்சுருக்கணும். ஏன்னாக்கா சப்போஸ் நீங்கள் 2 வருஷம் கழித்து அந்த திருப்பி மோதிரத்தை இதை மாற்றுறீங்கன்னு வச்சிங்கன்னா அந்த கல்லுக்கான வேல்யூ அந்த பார்கோடை வச்சு அதுக்கான மதிப்பு கண்டிப்பாக கிடைச்சிரும். அதனால் அந்த வைரநகைகள் வாங்கும்போது அந்த சர்டிஃபிகேட்டோடு வாங்குறதும் ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்குது.
1: சரிங்க சார். அதே போல் பிளாட்டினத்துக்கும் வந்து ஹால்மார்க்கெலாம் இருக்குதா சார்?
2: பிளாட்டினத்துக்கும் ஹால்மார்க்கு இருக்குது மேடம், கண்டிப்பாக இருக்குது. அதுலேயும் வந்து P85 போட்டிருக்கோம், P900, P95, 9050 போட்டிருக்கோம்.
1: சரிங்க சார். இதெல்லாம் வந்து நம்ம வாங்குறப்ப செக்
2: கண்டிப்பாக செக் பண்ணி வாங்கணும்.
1: சரிங்க சார். இப்போ அடுத்ததாக வந்து நிகழ்ச்சியில் நம்ம ஒரு நேரம் சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
3: மேம் நான் காரைக்காலேருந்து அக்ஷயா பேசுறேன்.
1: சொல்லுங்க
3: மேம். இப்போ ரீசெண்டாக வெள்ளியில் ஒரு செயின் வாங்கியிருந்தேன் மேடம், அது வந்து கருத்து போயிடுது. திருப்பி பாலிஷ் பண்ண கொடுத்தாலும் கருத்து போயிடுது. அது எதனால மேடம்? அந்த தரம் குறைவாக இருக்கிறதுனாலயா இல்லை எதனால மேடம்?
1: சரிங்க மேடம், கேட்கலாம்
2: மேடம் உங்களுக்கான கேள்வி. வெள்ளியில் வந்து தரம் குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சப்போஸ் நம்ம கழுத்தில் போட்டிருக்கிறப்ப இந்த பாடி ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறப்பையாக கூட அது கருத்து போகலாம். அப்படி நம்மளோட உடம்புல பாடி ஹீட்டு அதேமாதிரி இருந்தாலும் கருத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு நாள் நீங்கள் அந்த கடைகள்லேயே கொடுத்து பாலிஷ் பண்ணி கேட்டிங்கன்னா கூட கொடுப்பாங்க. அது வந்து எல்லாருக்குமே அதுமாரி ஆகாது, ஒரு சில நபர்களுக்கு அதுமாரி ஒவ்வொன்றாக கூட அது ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
1: சரிங்க சார். நம்ம வந்து அடுத்ததாக வந்து நம்மக்கிட்ட அந்த நீங்கள் சொன்னீங்கன்னா இப்போ அந்த சாதா பவுன் சொல்லக்கூடிய நகையெல்லாம் வந்து இப்போ புழக்கத்தில் வந்து குறைஞ்சிட்டு 916 தான் அதிகமாக சேல் பண்ணுறாங்க, கேட்டால் வேணால் அது கிடைக்குது அப்படின்னு. நம்மக்கிட்ட இப்போ நேர் சொன்ன மாதிரி நான் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேன் அப்படின்ற மாதிரி ஒரு 50 வருஷம் 60 வருஷம் முன்னாடி தாத்தா பாட்டி நகைங்கள்லாம் இருக்குன்னா இப்போ அதை வந்து அரசு வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி அதுக்கு தகுந்த ஹால்மார்க் முத்திரை வந்து பெறலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து எப்படி சார் ப்ரொசீஜர்?
2: அதாவது மேடம், பழைய நகைகளை நீங்கள் எடுத்துகிட்டு டைரெக்டாக ஹால்மார்க் சென்டருக்கு போக முடியாது. நீங்கள் வந்து உங்கள் ஊரில் உள்ள நகைக்கடைக்கு போயிட்டு அந்த நகைக்கடை மூலியமாக தான் எதாக இருந்தாலும் பண்ண முடியும். அது எப்படின்னாக்கா அந்த பழைய நகைக்கு ஹால்மார்க் சீல் பண்ணி தர முடியாது, ஏன்னா அதோட பெர்சன்டேஜ் என்னான்னு வேணால் செக் பண்ணி தருவாங்க. இல்லை ரீசெண்டாக நீங்கள் ஒரு நகை உங்களுக்கான தெரிஞ்ச ஒரு பத்திரத்தை கொடுத்து செஞ்சு வாங்கியிருக்கீங்க, அது 916 தான் கன்ஃபார்மாக உங்களுக்கு தெரியுதுன்னா அதை கொடுத்தீங்கனாக்கா பிஏஎஸ் ஹால்மார்க் சீல் பண்ணி கொடுப்பாங்க. அதான விடிஞ்சு இல்லைனா அந்த கடையில் வந்து உங்களோட ஓல்டு நகையை கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்ச் மாதிரி போட்டுட்டு புது நகையாக செஞ்சு பிஎஸ் ஹால்மார்க் சிம்பிளோட நீங்கள் செஞ்சு வாங்கிக்கலாம்.
1: சரிங்க சார். இப்போ அடுத்த ஒரு நகரை சந்திக்கலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம்.
4: வணக்கம்.
1: சரிங்க சார். இப்போ அடுத்ததாக வந்து இந்த பிஐஎஸ் கேர் ஆப்பு இந்த செயலியினுடைய பயன்பாடை கொஞ்சம்

0: சொல்லுங்கள் சார். இருக்கு ஏன்னா வந்து இப்போ நீங்கள் முதல்ல சொன்ன போல் அந்த HUID நகையாக இருக்கட்டும், இதை மாதிரி நம்ம 916 நகைகள்லாம் வந்து நம்ம தரமாக பார்த்து வாங்குறப்ப அந்த எண்ணெய் வந்து இந்த ஆப்பில் வந்து பதிவிட்டாவே அது எங்கே தயாரித்தது அந்த புகைப்படத்தோடு நமக்கு முழு தகவலும் கிடைக்கும் இல்லையா? இந்த ஆப்பினுடைய பயன்பாடை கொஞ்சம் சொல்லுங்கள் சார்.
1: இந்த ஆப்போட பயன்பாடு என்னென்னா மேடம், நீங்கள் இந்த ஆப் மூலிமா இந்திய அரசு தர நிர்ணயம் தான் இந்த ஆப்பை வெளியிட்டிருக்காங்க. இந்த பக்கத்தில் போயிட்டு நீங்கள் ஒரு நகை வாங்குறீங்க, அதில் பிஏ சிம்பிள், அந்த பார்கோடு, அது எல்லாமே இருக்குது. நீங்கள் உங்களுக்கு செக் பண்ணணுன்ட்டு அந்த ஆப் மூலிமா போயிட்டு வெரிஃபைடுன்னு கொடுத்துட்டு அதில் கொடுத்துருக்க HUID நம்பரை என்டர் பண்ணிங்கனாவே அந்த நகையை பற்றிய ஃபுல் டீட்டெயிலும் உங்களுக்கு தெளிவாகிடும். அதனால் வந்து அது ஒரு நம்பகத்தன்மைக்கான ஒரு சான்று தான் மேடம்.
0: சரிங்க சார், வரக்கூடிய அடுத்த நேயரை சந்திக்கலாம் நிகழ்ச்சிக்காக. வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
2: நன்னீனம் அம்பலவனம்.
0: சொல்லுங்க சார்.
2: வெள்ளி பத்தி பேசினாங்க, அதை கேட்டுறேன், ரேடியோல கேட்டுக்கிறேன். ரெண்டு மூணு வெள்ளி இருக்கு. ஒரு வெள்ளி வாங்கணும்னா சில வெள்ளி நல்லா இருக்கு, சில வெள்ளி கருத்து போயிடுது. அந்த தகவல் ரேடியோ மூலம் கேட்டுக்கிறேன்.
1: சார் கேட்ட பதிலே சார், இப்போ வெள்ளியிலேயே டிஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்றீங்க, அந்த பர்சன்டேஜ். இப்போ அந்த பாத்திர வெள்ளின்னு சொல்லுவாங்க, அதுக்கான விலைகள்னு பார்த்தீங்கன்னாக்கா கடைகளில் இந்த போர்டு ரேட்டோ இருக்கிறத விட ஒரு 15 ரூபா இல்லை 20 ரூபா கூடுதலாக தான் இருக்கும். அதேமாரி இந்த காலில் அணையக்கூடிய கொலுசுகளை பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு பர்சன்டேஜ் இருக்கும். அதேமாரி மற்ற நகைகளும் அந்த கம்மியான பர்சன்டேஜில் உள்ளதும் அந்த புழக்கத்தில் இருக்குது வெள்ளியில். இதுதானே ஒழிஞ்சு இதை வந்து கஸ்டமர்கிட்ட சொல்லியே தான் கடைக்காரவங்க விற்பாங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனால் உங்களுக்கு என்ன நல்ல தரமான நகையாக கேட்டு வாங்கி பயன்படுங்கிறது எங்களோட கருத்து.
0: சரிங்க சார்,

0: இன்றைக்கு வந்து நம்மளுடைய நிகழ்ச்சியான அணிகலன்களும் ஆலோசனையும் வல்லுநர் எஸ்டே சதீஷ்குமார் அவங்க கூட நம்ம நேரலையெல்லாம் இணைஞ்சிருக்கோம். சார், நிறைய தகவல்கள் சொன்னீங்க. இப்போ வந்து நிறைவான பகுதியில் இருக்கும் ஒரு நகை வாங்குறப்ப முக்கியமாக என்ன கவனிக்கணும், நம்ம என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறது கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்கள் சார்.
1: நீங்கள் நகை வாங்கணுன்னா நல்ல உங்கள் ஊரில் உள்ள கடைகள்லேயே நல்ல பாரம்பரியமான கடைகள்லாம் கண்டிப்பாக இருக்கும். அந்த கடையில் நல்ல தரமான பிஎஸ் ஹால்மார்க் நகைகள்லாம் வாங்குங்க. நீங்கள் கொடுக்குற பணத்துக்கு அந்த வெயிட்டுக்கும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி வாங்கிக்கிங்க. பில்லை கண்டிப்பாக வாங்கிக்கிங்க, பில்லை சேஃபாக வச்சிங்க. பாதுகாப்பாக தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நல்லது தான். இதான் என்னோட கருத்து.
0: சரிங்க சார், இன்றைக்கு வந்து நம்மளுடைய அணிகலன்களும் ஆலோசனையும் சிறப்பு தொடரில் எங்களுடைய பண்பலைக்கு வருகை தந்து நேரலை நிகழ்ச்சியில் பங்கெடுத்து நேயர்களுடைய சந்தேகங்கள் கேள்விகளுக்கு வந்து ஆலோசனையும் விளக்கமும் தந்ததுக்கு நிலையத்தின் சார்பிலும் நேயர்கள் சார்பிலும் நன்றி சார்.
1: நன்றி மேடம், எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த காரைக்கால் பண்பலைக்கு மிக்க நன்றி மேடம்.
0: நன்றி சார்.

பண்பலையில் நேயர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசி செட்டியார் கோ ஜுவல்லர்ஸ், காரைக்கால் நாகப்பட்டினம் முருகன் ஜுவல்லரி, விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கிய அணிகலன்களும் ஆலோசனைகளும் சிறப்பு தொடர். இன்று இடம்பெற்றது தரமான நகை ஹால்மார்க் முதல் ரசீது வரை. நேரலை நிகழ்ச்சியில் விளக்கமளித்தார் வல்லுநர் எஸ் ஜே சதீஷ்குமார் அவர்கள்.

0: ரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள். முருகன் ஜுவல்லர்ஸ், முருகன் ஜுவல்லர்ஸ் எங்கும் கண்டிராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள். முருகன் ஜுவல்லர்ஸ், திருநள்ளார் ரோட், காரைக்கால் மற்றும் நாணயக்காரர் தெரு, நாகப்பட்டினம்.
1: மேலும் நிகழ்ச்சியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமாலும்

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள்.

இணைந்திருக்கிறீர்கள் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் இப்பொழுது 12 மணி. எஃப்எம் எக்ஸ்பிரஸ். இன்றைய நிகழ்ச்சிகளின் தொகுப்புகளோடு இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்:

மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசத்யா ஜுவல்லர்ஸ், காரைக்கால் நாகப்பட்டினம் முருகன் ஜுவல்லரி, விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. பனிரெண்டு பத்துக்கு மனதில் நின்றவாய், 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தொழில், பங்கேற்பவர் செல்வி எம் வினோஸ்ரீ. 12:55 பன்னிசை காடியர் என தொடங்கும் பாடல், பாடியவர் திருவிடை மருதூர் சிவ ச நடராஜன் அவர்கள். 1:00 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன்மழை, 1:55 மெல்லிசை, 2:00 லஞ்ச் பிரேக், 2:30 சிறுவர் சோலை, காரைக்கால் மாவட்டம் கண்ணாப்பூர் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி.

மூன்று மணிக்கும் மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் வழங்கும் எல்எஸ்சி. 3:30 எல்எஸ்சி தொடரும். நான்கு மணிக்கு மனம் விழுகுதே பங்கேற்கும் நேயர் கடித வழி பாடல்களுடன் பெருங்குடி ஆர் ரவிராஜன் அவர்கள். 4:30 வைக்கிங் பனியன் சன் பிரீப்ஸின் நண்பேண்டா. 5:15 கலக்கல் நேரம்.

5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் விளக்கேற்றும் வேளை 6 மணிக்கு பன்னிசை வானத்தின் மீது என தொடங்கும் பாடல், பாடியவர் ஜெயஸ்ரீ அவர்கள். 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்ல முதல் வழங்குபவர் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. கோடை வெயிலிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளும் வழிமுறைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குகிறார் காரைக்கால் உயிர் வேதியியல் மருத்துவ வல்லுநர் பேராசிரியர் டாக்டர் வி சண்முகப்பிரியா அவர்கள். 6:45 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் அன்கோ ஜுவல்லர்ஸின் இசை தூரிகை.

0: இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர்நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வானியல். ஆகாய தாமரையும் கைவினைப் பொருட்களும் சுயதொழில் செய்து வரும் குளத்தூர் எம் ரேணுகாதேவி அவர்களுடன் நேர்முகம். 8:00 திரையிசை, 8:15 பாராளுமன்றத்தில் இந்த வாரம். 8:30 இளைய பாரதம். நாகப்பட்டினம் ஆண்டவர் செவிலியர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் தாய்ப்பால் வார சிறப்பு பல்சுவை நிகழ்ச்சி. 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸின் இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல்லமுது. வழங்குபவர் திருவாரூர் முனைவர் இர அறிவழகன் அவர்கள். 10:00 காரைக்கால் நாகப்பட்டினம் முருகன் ஜுவல்லரியின் இரவும் மலரும். 10:30 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் இரவும் மலரும். 11:00 காற்றலையின் நாளை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 துயிலும் முன் இன்று ஒளிபரப்பாக உள்ள விளம்பரதார நிகழ்ச்சி. மாலை 5:00 திருவாரூர் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் கதையும் கானமும். இன்றைய நிகழ்ச்சிகளின் தொகுப்புகளோடு உலா வந்தது FM எக்ஸ்பிரஸ். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: This is Akashvani, the news read by Sai Ramujtaba. Prime Minister Narendra Modi is addressing the 57th convocation ceremony of the Indian Institute of Technology, IIT Delhi. Earlier, Prime Minister Modi conferred degrees on 587 PhD scholars during the ceremony. We now go live to the Prime Minister's address.
2: वो अकेली नहीं आती है, मुश्किल जब आती है ना तो साथ साथ मौके भी लेकर आती है. सबको बस अलर्ट रहना है, सतर्क रहना है. इस संस्थान ने जो सिखाया है उसे बार बार याद रखना है. साथियों, मैं लाइफ की कुछ प्रैक्टिकल बातें भी आपसे शेयर करना चाहता हूं. कैंपस का जीवन और कैंपस के बाहर का जीवन, इन दोनों में बहुत बड़ा अंतर होता है. IIT की परीक्षा में सिलेबस होता है, लेकिन जिंदगी की परीक्षा में सब कुछ आउट ऑफ सिलेबस होता है.
1: द झारखंड गवर्नमेंट टुडे हेल्ड टॉक्स विद प्रोटेस्टिंग स्टूडेंट्स एंड जॉब एस्पिरेंट्स ओवर अलेज्ड इररेगुलरिटीज इन एग्जामिनेशंस कंडक्टेड बाय द JPSC एंड JSSC. द मीटिंग बिगन एट द स्टेट गेस्ट हाउस इन रांची. An 8-member delegation representing the students and job aspirants is holding discussions with government officials. The talks come after protests in the state capital over the past 2 weeks against the alleged irregularities in the exams. The first formal meeting between the government and the students' delegation was held last evening. Payments Council of India, PCI, has announced that UPI will continue to be free for consumers. In a statement, the PCI affirmed that every Indian can continue to make instant digital payments without any transaction charges. It also noted that small merchants will not be charged for accepting digital payments. The PCI added that banks, fintech companies, NPCI and RBI have been investing in technology, cyber security, fraud prevention and innovation to maintain UPI's reliability. 7 people were killed and 11 were injured in a private bus accident in Chamba district of Himachal Pradesh this morning. The accident occurred near Chaluanj Mol at Beragarh under Tisa police station in the Chura assembly constituency. The identities of the 7 people who lost their lives in the accident are yet to be ascertained. According to the State Emergency Operations Centre, the accident took place at around 7:15 a.m. today. Preliminary information suggests that the private bus was travelling from Beragarh towards Chamba when it went off the road near Chaluanj Mol and fell onto another road below. Prime Minister Narendra Modi expressed grief over the

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: சிந்தனை துளி. இயற்கையை நாம் காத்தால் இயற்கை நம்மை காக்கும். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். இனி கடித வழி விருப்பகானங்களோடு மனதில் நின்றவை

நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் ஆடுதுறை மாணிக்கா அற்புதராஜ், கிறிஸ்டி ஏஞ்சல், ஃபேட்ரிக் ஜோ, டேனிஸ் ராஜ், வேளாக்குடி ரமணா, சகாதேவன், மேட்டுப்பாளையம் நாகராஜன், குடந்தை மனோகரன், பாபராஜபுரம் முகமது இக்பால், வைத்தீஸ்வரன் கோவில், தமிழ் சாமரை செல்வி. இந்த நேயர்களின் விருப்பமாய் ஒலிக்க வருகிறது கிருஷ்ணராஜ் சித்ரா குரல்களில் தேவாவின் இசையில் ஒன்றருகே நான் இருந்தாள்.

0: நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோம்
3: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமுநகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை காலை நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமுநகை மாளிகை வழங்கும் பசுந்தளியல். செங்கல் சூளி மற்றும் மிதநெல் விடுவதற்கான தரப்பாய்கள் சலுசை வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
5: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
4: விபிஎன் கண் மருத்துவமனை.
6: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
7: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
8: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
9: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
10: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: வெள்ளிவாக்கம் குபேந்திரன், மகேஸ்வரி, வாழையூர் ராமசாமி, திட்டக்குடி செல்வராஜ், வாரியங்காவல் கதிரவன், முத்தரசநல்லூர் நவீன் சுந்தர், சிறுங்காட்டூர் ராஜேந்திரன், உடையார் தோட்டம் ஜமுனா ஏகாந்தன், பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன், திருமழிசை அருணாசேகர், ராணி மணிவணன், மேலப்பட்டறை ரஜினி முருகன், அடையாளம்பட்டு ஆசீர்வாதம். இந்த நேயர்களின் விருப்பமாய் வரவிருப்பது ஹலோ திரைப்படத்தில் ஹரிஹரன் சித்ரா பாடியிருக்கும் பாடல் இசை தேவா. பாடலை கேட்பதற்கு முன்பு
9: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
10: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
11: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: கரிகல்பன்மலை 100.3. நாளை மாலை 5:30 மயிலாடுதுறை ARC நடேசிச்சட்டார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: மயிலாடுதுறை ARC நடேசிச்சட்டியார் & கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம்.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுதோ இந்நிகழ்ச்சியை வழங்குவோம்.
2: நாச்சியார் கோவிலின் மிக பிரம்மாண்டம் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்,
3: பாத்திரம், பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், கோவில் பூஜை பொருட்கள்,
2: விக்கிரகங்கள்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோம்.

0: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ஏஆர்சி காமர்ஸ் ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
1: திருவாரூர் வரண்டரேஸ் நடத்தும் டிஎன்பிஎஸ்சி, பேங்கிங், எஸ்எஸ்சி மற்றும் ரயில்வேஸ் போன்ற அரசு தேர்வுக்கான மாபெரும் வழிகாட்டுதல் நிகழ்ச்சி வர ஆகஸ்ட் 9 நம்ம திருத்திரிப்பூண்டி ஸ்ரீ கிருஷ்ணா மஹால்ல இலவசமா நடத்த போறாங்க. இந்த புரோகிராம்ல நீங்க கலந்துக்க 7010519010 நம்பருக்கு கால் பண்ணி உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க.
2: முருகன் ஜுவல்லர்ஸ், எங்கும் கண்ணீராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள். முருகன் ஜுவல்லர்ஸ், திருநள்ளார் ரோட், காரைக்கால் மற்றும் நாணயக்காரர் தெரு, நாகப்பட்டினம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

மனதில் நின்றவை நிகழ்ச்சியில் அடுத்த ஆண்டிப்பாளையம் மதனசேகர், தீபக், வெங்கடேஸ்வரன், வினுப்பிரியா, தீபிகன், குணசேகரன், அறிவலம், ஜெயலக்ஷ்மி, கணேசன். இந்த நேயர்களுக்காக ஹரிஹரன் சித்ரா குரல்களில் வித்யாசாகர் இசையில் உயிரோடு உயிராக.

0: நாளை 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட்டின் உழவர் அரங்கம் இந்நிகழ்ச்சியை வழங்குவோம்.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
3: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

மனதில் இன்று வை நிகழ்ச்சி இது. வெண்கரும் ஒரு நேரு, கொள்ளிடம் காமராஜ், செங்கம் புனிதன், வடகரை சின்னதுரை விருத்தாச்சலம், விருதகிரி பெண்ணாடம் சுமதி, ஆண்டிப்பட்டி செந்தில்குமரன், ராமேஸ்வரம் மதினா, ரம்ஜான், ஆசிக், தௌஃபிக், தாரிக், முகமது, ஹபீஷியாத், மெஹ்னா, ஹம்சா, ராணியா, நாகப்பட்டினம், சிவபாரதி, பிரகாஷ், வாழ்முனீஸ்வரன், வரதராஜன், பாபக்கோவில் ரவி, நாகூர் ரஹீம் தாஸ் நிம் இவர்களுக்காக விஜய் பிரகாஷ் சாதனா சர்க்கம் பாடியிருக்கும் பாடல் அன்பே சிவம் திரைப்படம். இசை வித்யாசாகர்.

நிகழ்ச்சி குறித்து முகநூலில் பதிவிட்டிருப்பவர்கள் திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, காரைக்கால் புதுத்துறை செல்வகுமார், கோவிந்தராஜன், அடுத்து தில்லை வில்லாளன் ராஜன், நன்னிலம் அம்பலவாணன், அதம்பார் கலைச்செல்வி.

0: உங்களிடம் இருந்து இனிதாய் விடைபெறுவதோ மனதில் நின்றவை. சில நொடிகளில் தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். அனைத்து துறைகளிலும் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் தமது அரசு பணியாற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உயர்கல்வித்துறையை வலுப்படுத்துவதற்கான திட்டங்கள் குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஹிமாச்சல பிரதேசத்தில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் நிலவும் பாதுகாப்பு சூழல் குறித்து ஐநா கவலை தெரிவித்துள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஆஷிஷ் யாதவ் வெள்ளி பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். இனி விரிவான செய்திகள். அனைத்து துறைகளிலும் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் தமது அரசு பணியாற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தில்லி IIT-யின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். உலகம் விரைவாக மாறுதல்களை கண்டுவரும் இந்த சூழலில் தொழில்நுட்பத்தை கற்றுக்கொள்பவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று அவர் தெரிவித்தார். எந்த ஒரு சவாலையும் வாய்ப்பாக மாற்றிக்கொள்ளும் திறனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தினார். உயர்கல்வித்துறையை வலுப்படுத்துவதற்கான திட்டங்கள் குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றப்படும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி கூறியுள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பாக அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். சர்வதேச தரத்திற்கு இணையாக கல்வி கட்டமைப்புகளை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் அமைச்சர் வலியுறுத்தினார். நாட்டின் எல்லைப் பகுதிகளில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களை மேற்கொள்வது தொடர்பான நெறிமுறைகளை உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. 1 கிலோமீட்டர் தொலைவிற்குள் புதிய திட்டங்கள் தொடங்கப்படக்கூடாது என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்திய அரசின் உரிய ஒப்புதல் இன்றி அண்டை நாடுகளைச் சேர்ந்தவர்களை இத்திட்டப் பணிகளில் ஈடுபடுத்தக்கூடாது என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளை தனிநபர்கள் கட்டணமின்றி தொடர்ந்து மேற்கொள்ளலாம் என்று அதற்கான குழுமம் அறிவித்துள்ளது. சிறு வர்த்தகர்களுக்கும் இது பொருந்தும் என்று அந்த குழுமத்தின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிதி தொழில்நுட்ப நிறுவனங்களும் ரிசர்வ் வங்கியும் இணைய குற்றங்களை களைவதற்கான கட்டமைப்புகளை வலுப்படுத்தி வருவதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார பணிக்குழு கூட்டம் போபாலில் நடைபெற்று வருகிறது. இதில் பங்கேற்ற வெளிநாட்டு பிரதிநிதிகள் இன்று மத்திய பிரதேசத்தின் பாரம்பரியமிக்க சுற்றுலா தலங்களை பார்வையிட்டனர். வெளிநாட்டு நன்கொடை சட்டத்திருத்த மசோதா தொடர்பாக அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ள கருத்துக்களை நிராகரிப்பதாக இந்தியா கூறியுள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தி ஜெய்ஸ்வால் சட்ட மசோதாக்களை கொண்டு வருவது உள்நாட்டு விவகாரம் என்று தெளிவுபடுத்தினார். இதில் தலையிடுவதற்கோ கருத்து தெரிவிப்பதற்கோ யாருக்கும் அதிகாரம் இல்லை என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். பாகிஸ்தான், துருக்கி, சவுதி அரேபியா இடையே மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு ஒப்பந்தத்தை இந்தியா உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும்

திரு ரன்தீப் ஜெய்ஸ்வால் கூறினார். தமிழகத்தில் தொகுதி மறுவரையறை தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் மாநிலத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் இன்று ஆலோசனை மேற்கொள்கிறார். சென்னை கலைவாணர் அரங்கத்தில் பிற்பகல் 3 மணியளவில் நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் பங்கேற்கப் போவதில்லை என்று திமுக அறிவித்துள்ளது. கேரளத்தில் போதைப் பொருளை ஒழிப்பதற்கான நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக அம்மாநில உள்துறை அமைச்சர் திரு ரமேஷ் சென்னிதாலா கூறியுள்ளார். பாலக்காட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்கென நடத்தப்பட்ட சிறப்பு இயக்கத்தில் 9000க்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். 7000க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கேரள அரசின் இந்த நடவடிக்கைகளுக்கு மக்கள் முழு ஒத்துழைப்பு அளித்து வருவதாகவும் திரு ரமேஷ் சென்னிதாலா கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். ஹிமாச்சல பிரதேசத்தில் இன்று காலை நேரிட்ட சாலை விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர், 11 பேர் காயமடைந்தனர். சம்பா மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து நிலை தடுமாறி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். மணிப்பூரில் சவாலான சூழ்நிலையின்போது அதிகாரிகள் சிறப்பாக பணியாற்றியதாக அம்மாநில முதலமைச்சர் திரு யும்னம் கெம்சந்த் சிங் கூறியுள்ளார். இம்பாலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நிலவளத்துறையின் கைபேசி செயலி சேவையை தொடங்கி வைத்து அவர் பேசினார். நில ஆவணங்கள் நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய இது உதவிடும் என்றும் அவர் தெரிவித்தார். நில ஆவணங்களை டிஜிட்டல் மயமாக்கும் பணிகளில் அதிகாரிகள் அர்ப்பணிப்புடன் பணியாற்றியதாகவும் திரு யும்னம் கெம்சந்த் சிங் கூறினார். ஜார்க்கண்டில் தேர்வு முறைகேட்டுக்கு எதிராக மாணவர்கள் மேற்கொண்டு வரும் போராட்டம் 15வது நாளாக இன்றும் நீடிக்கிறது. இதற்கிடையே போராட்டம் நடத்தி வரும் ஒரு குழுவினருடன் அம்மாநில அரசு இன்றும் பேச்சு நடத்தியது. நேற்று ஒரு குழுவினருடன் அரசு நடத்திய பேச்சுகளில் எந்த முடிவும் எட்டப்படவில்லை என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வெடி மற்றும் போதைப் பொருளை கடத்தியது தொடர்பான வழக்கில் கைது செய்யப்பட்ட 2 பேருக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை தேசிய புலனாய்வு அமைப்பு பதிவு செய்துள்ளது. மொஹாலியில் உள்ள சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பஞ்சாப் மற்றும் தில்லியில் தாக்குதல் நடத்த இவர்கள் திட்டமிட்டதாகவும் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் நிலவும் பாதுகாப்பு சூழல் குறித்து ஐநா கவலை தெரிவித்துள்ளது. அப்பகுதியில் போராட்டம் நடத்தி வருபவர்கள் மீது தாக்குதல் நடத்தியவர்களுக்கு எதிராக உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டனியோ குட்ரஸ் கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர், பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் மனித உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். ஒடிஷா மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமுதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கர்நாடகா, தமிழகம் மற்றும் புதுச்சேரிக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளத்திலும் கனமழை நீடிக்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. காசர்கோட், கண்ணூர், வயநாடு, கோட்டயம், ஆலப்புழா மற்றும் பத்தனம்திட்டா மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே அசாமில் மழை வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 98ஆக அதிகரித்துள்ளது. 13 மாவட்டங்களுக்குட்பட்ட பகுதிகளில் 100,000க்கும் மேற்பட்டோர் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஆஷிஷ் யாதவ் வெள்ளிப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். அமெரிக்காவின் நியூஜனில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஈட்டி எறிதல் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆடவர் நீளம் தாண்டுதல் பிரிவில் ஷானவாஸ்கான் மற்றும் ஜிதின் அர்ஜுனன் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். மகளிர் உயரம் தாண்டுதல் பிரிவில் பூஜாவும் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-13, 16

0: 21-21-13 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் ரக்ஷிதா ஸ்ரீயை வென்றார். மலேசியாவுக்கு எதிரான 21 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. பெங்களூருவில் நடைபெற்ற இப்போட்டியில் அன்மோல் எகா ஹாட்ரிக் கோல் அடித்தார். 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரின் 2வது ஆட்டம் இன்று நடைபெறுகிறது. லெக்சிங்டன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாந்தா பூனாச்சா ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபார் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 4-6, 7-5, 10-6 என்ற செட் கணக்கில் இவான் லிட்ரோவாச் ரே ஹோ இணையை வென்றது. பல்கேரியாவில் நடைபெற்று வரும் 19 வயதுக்குட்பட்டோருக்கான படகு சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மெலெம் ஹுய்த்ரம் சானு இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். பல்கலைக்கழகங்களுக்கிடையேயான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மும்பையில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா செக் குடியரசை வென்றது. இலங்கை 11 அணிக்கு எதிரான 3 நாள் பயிற்சி கிரிக்கெட் போட்டியின் 2ம் நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை 1 விக்கெட் இழப்பிற்கு 67 ரன் எடுத்துள்ளது. கொழும்பில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இலங்கை 11 அணி முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்பிற்கு 363 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அனைத்து துறைகளிலும் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் தமது அரசு பணியாற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உயர்கல்வித்துறையை வலுப்படுத்துவதற்கான திட்டங்கள் குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஹிமாச்சல பிரதேசத்தில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் நிலவும் பாதுகாப்பு சூழல் குறித்து ஐநா கவலை தெரிவித்துள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஆஷிஷ் யாதவ் வெள்ளிப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: இணைந்திருக்கிறீர்கள் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் இப்பொழுது 12:50.
2: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ₹5000 தள்ளுபடி.
3: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ₹20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
4: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
1: நேர்களினி கேட்கலாம். ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
5: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம் வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம் மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
6: மழலை செல்வங்களின் மழலை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தல இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. இன்றைய பசுந்தலை நிகழ்ச்சியில முதன்மையா ஒரு கதை கேப்போமா? ஒரு நாள் பள்ளிக்கு சென்ற சிறுவன் அருண் என்ன பண்ணானா, வழியில கீழே விழுந்திருந்த வயதான பாட்டிய பார்த்தானா. உடனே ஓடி போயிட்டு அந்த பாட்டிய எழுப்பி சாலைய கடக்க உதவினானா. பாட்டி சிரிச்சுக்கிட்டே, தம்பி, ஓ இந்த உதவிய நான் மறக்கவே மாட்டேன்ப்பா, இன்னைக்குமே ரொம்ப நன்றின்னு சொன்னாங்களாம் அருண் கிட்ட. அருணும் சிரிச்சுக்கிட்டே, உதவி செய்வதற்கு நன்றி தேவையில்லை, நல்ல மனம் இருந்தாலே போதும் பாட்டின்னு சொன்னானா. இந்த கதை மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, சிறிய உதவி கூட ஒருவரின் வாழ்க்கையில் பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் என்று. வணக்கம் நேயர்களே. அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசுந்தளி நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழலை வந்திருக்காங்க. அவங்கள இப்ப சந்திக்கலாமா?
7: வணக்கம் பாப்பா.
8: வணக்கம்.
7: உங்க பேர் என்ன?
8: என்ன
7: சண்டை படிக்கிறீங்க?
8: மூணாம் வகுப்பு படிக்கிறேன்.
7: சரிங்கம்மா, இன்னைக்கு நேர்களுக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
8: பாட்டு.
7: எதை பத்தின பாட்டு பாட போறீங்க?
8: விண்ணில் ஒரு வீடு கட்டி பாட்டு.
7: எங்க பாடுங்களா?
8: விண்ணில் வீடு கட்டலாம், விண்ணில் ஒரு வீடு கட்டி விளையாடி மகிழலாம், விண்மீனை விளக்காக்கி வீடெல்லாம் வைக்கலாம், மானவில்லை துளி கட்டி ஊஞ்சலாக்கி ஆடலாம், மலை துளியே சாகிடுதே மாறையாக மாற்றலாம், கதிரவனே கூட்டி வந்தே கண்ணாம்பூச்சி ஆடலாம், வெண்ணிலவு படையேறி வெண்ணிலவு சுற்றலாம், மேகமெல்லாம் சேர்ந்தெடுத்தே மெத்தையாக்கி தூங்கலாம், வேண்டுமென்னே இருக்கே பூமி வந்து பார்க்கலாம். அடுத்ததா ரீட் இந்த ரைட் தான் பாட போறேன். ரீட் இந்த ரைட்டு ரீட் ரீட் ரீட் புக் ரீட் ரீட் ரீட்

0: Book, read a book every day. Learn a verse. As you love, ante. Write twice. Write, read, turn the round. Draw and paint. Paint, wait, far and no.
1: சூப்பரா பாட்டு பாடுங்க பாப்பா. நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்களா, படிச்சு பெரிய ஆள பிறகு என்ன ஆகணும் ஆசைப்படுறீங்க?
0: டாக்டர்.
1: சரிங்க பாப்பா, நீங்க வருங்காலத்துல சார் இந்த மருத்துவர் ஆகிறதுக்கு காரைக்குடி பேச பாங்க. வாழ்த்துக்கள்.
0: நன்றி.
2: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழலை செல்வங்களின் மழலை மொழியில் நினைந்தோம்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கிய பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்கியோ ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
4: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
3: நேர்களை காரைப்பண்புகளின் 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்து பயன்பெற தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்புகளை 100.3. நேரம் இப்பொழுது 12:55. இனி தொடர்கிறது பன்னிசை நிகழ்ச்சியில் திருவிடைமருதூர் சிவ ச நடராஜன் அவர்கள் பாடிய பாடல்.

0: பன்னிசை கேட்டீர்கள்.
1: தெவிட்டாத தெல்லமுதாய் தமிழோசை.
2: நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன்.
3: தெய்வீக ராகங்களாய் தமிழிசை.
1: தமிழ் மணக்கும் பாடல்களாய் திருமுறை.
3: செவி இனிக்கும் நாள்தோறும் இருமுறை.
1: காரைக்கால் பண்பலையில் ஒவ்வொரு நாளும் பிற்பகல் 12:55
3: மாலை 6
1: இன்னிசையாய் உலாவரும்
3: பன்னிசை.
0: நேரம் 1:00. சிந்தனை துளி. நெகிழி தவிர்ப்போம், நிலத்தின் நெஞ்சை ஒழிப்போம். அக்கறையுடன் சொல்வது ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தேன்மழை. நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.

தேன்மழை நிகழ்ச்சிக்காக காரைக்கால் பண்பலையோடு நாம் இணைந்திருக்கிறோம். நேர்களே, தேன்மழை நிகழ்ச்சி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை காரை பண்பலையினுடைய முகநூல் பக்கத்தில் தேன்மழை நிகழ்ச்சிக்கான போஸ்டரில் நீங்கள் பதிவிடலாம். எழுபது மற்றும் எண்பதுகளின் இனிய இசையாய் உலா வருகிறது தேன்மழை நிகழ்ச்சியினுடைய தொடக்கமாக இளையராஜா இசையில் வைரமுத்துவின் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ராஜேஸ்வரி இணைந்து பாடியது ஒரு ஓடை நதியாகிறது.

மழைச்சாரலாய் இசைத்துறலாய் பண்பலையோடு நம்மை இணைத்திருப்பது தேன்மழை. இசையின் பூவாய் தொடர்ந்து ஒலிக்க வருகிறது இளையராஜா இசையில். கங்கை அமரன் வரிகளில், மலேசியா வாசுதேவன் குரலில், கோழி கூவுது.

0: நிமிது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியினை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை காரைக்கால்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை பிற்பகல் 2:00 நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். நிகழ்ச்சியை வழங்குவோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சுலமது நிகழ்ச்சியை வழங்குவோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை. தார்பாய்கள் கிரேனைட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி மற்றும் நாகை மூரா சான்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்.
3: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூரா சன்ஸ் நாகப்பட்டினம்.
5: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
6: முருகன் ஜுவல்லர்ஸ் எங்கும் கண்ணீராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள். முருகன் ஜுவல்லர்ஸ் திருநள்ளார் ரோட் காரைக்கால் மற்றும் நாணயக்காரர் திரு நாகப்பட்டினம்.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

மூன்றில் தேன்மடை நிகழ்ச்சிக்காக தொடரும் பாடல் உமாரமணன் தீபன் சக்கரவர்த்தி இணைந்து பாடியது. இளையராஜா இசையில் புலமைப்பித்தன் வரிகளில் மெல்ல பேசுங்கள்.

காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்து நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்கள் வழங்கிக் கொண்டிருக்கும் தேன்மழை. இணைய இசையால் உங்கள் இல்லந்தோறும் செவிதனில் ஒழித்துக் கொண்டிருப்பது காரைக்கால் பண்பலை 100

0: நேயர்களுக்கு உலகின் இந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் மற்றும் காரைக்கால் முருகன் ஜுவல்லரி.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
2: எங்கும் கண்ணீராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள் முருகன் ஜுவல்லர்ஸ்.
0: நேயர்களுக்கு உலகின் இந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை.

0: வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்,
1: வம்சா ஆடி அதிரடி சேல் ஆகஸ்ட் 7 முதல் 10 வரை 4 நாட்கள் மட்டுமே.
0: நேயர்களுக்கு உலகின் இந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை ஏஆர்சி நடி இசை செட்டியா ஜுவல்லர்ஸ் மற்றும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்
3: மயிலாடுதுறை ஏஆர்சி நடி இசை செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம். மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசு செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம். நீங்கள் வாங்கும் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு பரிசு. நம்ம ஊரின் நம்பிக்கை ஏஆர்சி நடேசு செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில் மயிலாடுதுறை.
4: திருவாரூர் வரண்டரேஸ் நடத்தும் TNPSC, பேங்கிங், SSC மற்றும் ரயில்வேஸ் போன்ற அரசு தேர்வுக்கான மாபெரும் வழிகாட்டுதல் நிகழ்ச்சி வர August 9 நம்ம திருத்திரிப்பூண்டி ஸ்ரீ கிருஷ்ணா மஹால்ல இலவசமா நடத்த போறாங்க. இந்த ப்ரோக்ராம்ல நீங்க கலந்துக்க 7010519010 நம்பருக்கு கால் பண்ணி உடனே ரிஜிஸ்டர் பண்ணுங்க.
0: தேன்மழை நிகழ்ச்சிக்காக காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 1:19 ஆகிட்டு இருக்குங்க.

நம்ம காரைக்கால் பண்பலையினுடைய முகநூல் பக்கத்தில் நேயர்களும் வந்து நிகழ்ச்சிக்கான வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. யாரெல்லாம் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிகழ்ச்சி சிறப்பாக இருக்குது வாழ்த்துக்கள் அப்படின்னு கடலூர் சுரேஷ், அமிர்தராயன்கோட்டை பாரிவள்ளல், பவித்ரமாணிக்கம் ரகுபதி, திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, நிரவி நச்சிப்பிள்ளை, மயிலாடுதுறை ரவிச்சந்திரன் ஆஞ்சு, உமாசங்கர் சிதம்பரம், அதம்பார் கலைச்செல்வி, அன்னபட்பேட்டை ஜோதி, புதுதுறை செல்வகுமார், பணக்காட்டாங்குடி அனுஷியா சங்கர், நாகூர் முகமது ரஃபிக், நன்னிலம் அம்பலவாணன், நாகை பாபு. இசை இன்பமாய் நம்மை இணைத்திருக்கும் தேன்மழை நிகழ்ச்சிக்காக தொடரும் பாடல் வி எஸ் நரசிம்மன் இசையில் பி சுசிலா மற்றும் எஸ் பி பாலசுப்ரமணியம் இணைந்து பாடியது அச்சமில்லை அச்சமில்லை.

செவிதேடும் இசையோடு பண்பலை 100.3 நம்ம இணைத்திருக்கிறது தேன்மழை. இன்று பிற்பகல் 2:30 சிறுவர் சோலை நிகழ்ச்சியில் காரைக்கால் மாவட்டம் கண்ணாப்பூர் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி இடம்பெறும். இன்று மாலை 4 மனமுழை இதே நிகழ்ச்சியில் பங்கேற்கும் நேயர் கடித வழி பாடல்களுடன் பெருங்குடி ஆர் ரவிராஜன் அவர்கள். மனமயக்கும் பாடல்களுடன் இசை சங்கமமாய் உலா வந்து கொண்டிருக்கிறது தேன்மழை. தொடர்கிறது MS விஸ்வநாதன் இசையில் குருவிக்கரம்பை சண்முகம் இயற்றியது, ஜெயச்சந்திரன் S. ஜானகி இணைந்து பாடியது அந்த 7 நாட்கள்.

0: கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன்மழை நிகழ்ச்சியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
2: கல்யாணத்துல கவனிச்சியா?
3: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
2: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
4: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி.
0: பண்பலையில் நம்மை இணைத்திருப்பது தேன்மழை.
5: முருகன் ஜுவல்லர்ஸ், எங்கும் கண்ணீராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள். முருகன் ஜுவல்லர்ஸ், திருநள்ளார் ரோட், காரைக்கால் மற்றும் நாணயக்காரர் தெரு, நாகப்பட்டினம்.
0: காற்றலையில் கவிபாடி இசை ஊற்றாய் நம்மை இணைத்திருக்கிறது 100.3 பண்பலை ஒலிபரப்பில் தேன்மழை. உள்ளம் தொட்ட உலாவரும் பாடல்களோடு தேன்மழை நிகழ்ச்சிக்காக தொடர்கிறது. இளையராஜா இசையில் வாலியின் வரிகளில் கே.ஜே. யேசுதாஸ், சித்ரா இணைந்து பாடியது. மனதில் உறுதி வேண்டும்.

0: நமது பண்பலையில் இன்று மாலை 6:20 இன் சொல் அமது வழங்குபவர் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள். இன்று மாலை 6:41 நலமாய் வாழ கோடை வெயிலிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளும் வழிமுறைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குகிறார் காரைக்கால் உயிர் வேதியியல் மருத்துவ வல்லுநர் பேராசிரியர் டாக்டர் வி சண்முக பிரியா அவர்கள்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: பிற்பகல் வேளையில் இசை வெள்ளமாய் பண்பலையோடு நம்மை இணைத்திருப்பது தேன்மழை. உங்கள் செவியோரம் நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து ஒழிக்கும் பாடல் இளையராஜா இசையில் வைரமுத்துவின் வரிகளில் அலைகள் ஓய்வதில்லை. திரைப்படத்திற்காக குரல் இளையராஜா, பி.எஸ். சசிரேகா.

முகநூல் பக்கத்தில் தேன்மழை நிகழ்ச்சிக்காக மேலும் வாழ்த்துக்கள் தெரிவித்திருக்கும் நேயர்கள் நகைபாபு, அதம்பார் செல்வம், யாழிசை அமுதா, சேகர், முருகன் பெருமாள், ஐயாவாடி அசோக்ராஜ் கனிமொழி, மதுரை சோ சண்முகசுந்தரம், திருபுவனம் ரவி, லக்ஷ்மி, மங்கைமடம் ஜெயந்தி கோவிந்தராஜ், பேரளம் செந்தில் கண்ணன், அபிநாதன், அவரிக்காடு வித்யா வீரமணி, செங்குந்தபுரம் நடராஜன். நிகழ்ச்சிக்காக தொடரும் அடுத்த பாடல் இளையராஜா இசையில் புலமை பித்தன் வரிகளில் ஆட்டோராஜா திரைப்படத்திற்காக இளையராஜா எஸ் ஜானகி இணைந்து பாடியது.

ஒலித்த பாடலுடன் நம்மிடமிருந்து விடைபெறுகிறது தேன்மழை. காரைக்கால் பண்பலை 100.3 போன்ற நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், வாட்ஸ்அப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சத்யநாராயணன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கு சுயசார்பு வலுவான அடித்தளமாக திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தமிழகம் வருகிறார். நீர்நிலைகளை பாதுகாக்க அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக மாநில வணிகவரித்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறியுள்ளார். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் இன்று நடைபெற்றன. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் அஷ்மிதா முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இளையோர் தேச நலன் சார்ந்த விஷயங்களில் தங்களை இணைத்துக் கொள்வதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். டெல்லி இந்திய தொழில்நுட்பக் கழகத்தின் 57வது பட்டமளிப்பு விழாவில் இன்று உரையாற்றிய அவர், பல்வேறு துறைகளில் இளைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகளை வழங்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக கூறினார். செமிகண்டக்டர், விண்வெளி, ட்ரோன் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் நாடு சுயசார்பு அடைந்து வருவதை சுட்டிக்காட்டிய பிரதமர், வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கு சுயசார்பு சிறந்த அடித்தளமாக திகழ்கிறது என்றார். இளம் வயதில் சமூக ஊடகங்களால் ஏற்படும் தாக்கங்களிலிருந்து இளைஞர்கள் விலகியிருப்பதன் அவசியத்தை சுட்டிக்காட்டிய பிரதமர், ஒவ்வொரு நாளும் சுய முன்னேற்றத்தை உறுதி செய்யுமாறு கேட்டுக்கொண்டார். மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். டெல்லி ஐஐடி வளாகத்தில் செயற்கை நுண்ணறிவு அதிதிறன் கணினி கட்டமைப்பு செயல்பாட்டையும் பிரதமர் இந்நிகழ்ச்சியில் தொடங்கி வைத்தார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தமிழகம் வருகிறார். திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் சுவாமி தரிசனம் மேற்கொள்ளும் அவர், ரமணாசிரமத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். உள்துறை அமைச்சரின் வருகையை அடுத்து திருவண்ணாமலை நகரில் இன்றும் நாளையும் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் கல்வித்துறை கட்டமைப்பை வலுப்படுத்தும் திறமையான நடவடிக்கைகளை உரிய காலத்தில் மேற்கொள்ள அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் கல்வி அமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்றது குறித்து சமூக வலைதளத்தில் அமைச்சர் வெளியிட்ட செய்தியில், ஒருங்கிணைந்த வருங்காலத்திற்கு ஏற்ற உலகளாவிய திறன்களுடன் கூடிய கல்வியை வழங்கும் அரசின் செயல் திட்டங்கள் குறித்து இதில் எடுத்துரைக்கப்பட்டதாக கூறினார். பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார அமைச்சர்களின் பணிக்குழு கூட்டம் மத்திய பிரதேச தலைநகரம் போபாலில் இன்று நடைபெறுகிறது. இதன் ஒரு பகுதியாக சான்சிஸ்தூபா, இக்பால் மைதான் உள்ளிட்ட கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை பார்வையிட்ட அவர்கள், பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையேயான மக்கள் தொடர்பு மற்றும் பாரம்பரிய பிணைப்புகளை இது மேலும் வலுப்படுத்துவதாக கூறினர். சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மேலும் 15 நீதிபதிகளை நியமித்து குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார். இதன் மூலம் நீதிபதிகளின் எண்ணிக்கை 66 உயர்ந்துள்ளது. புதிதாக பொறுப்பேற்க உள்ள நீதிபதிகளுக்கு முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தொகுதி மறுவரையறை தொடர்பாக தமிழகத்தைச் சேர்ந்த அனைத்துக் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டத்திற்கு முதலமைச்சர் திரு விஜய் அழைப்பு விடுத்துள்ளார். சென்னையில் இன்று பிற்பகல் நடைபெறும் இக்கூட்டத்தில் தொகுதி மறுவரையறை பணிகள் மற்றும் இதனால் தமிழகத்திற்கு ஏற்படும் தாக்கம் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்படுகிறது. இதனிடையே மத்திய அரசு தொகுதி மறுவரையறை குறித்து எவ்வித அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் வெளியிடாத நிலையில் திமுக இக்கூட்டத்தில் பங்கேற்காது என்று அக்கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் திருமதி கனிமொழி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக கட்சியின் முந்தைய நிலைப்பாட்டில் எவ்வித மாற்றமும் இல்லை என்றும் அவர் கூறினார். முதலமைச்சர் தலைமையில் நடைபெறும் இன்றைய அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் பங்கேற்கப் போவதில்லை என அஇஅதிமுக, தேமுதிக கட்சிகளும் அறிவித்துள்ளன. இந்திய அஞ்சல் துறை மூலம் பணம் பரி

0: அரசு பொருட்கள் வழங்கப்படுவதாக சமூக ஊடகங்களில் வெளியாகும் செய்திகள் முற்றிலும் தவறானவை என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வதந்திகளை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்று அறிவுறுத்தியுள்ள பத்திரிகை தகவல் அலுவலகம் பரிசுப் பொருட்களை வழங்குவதாக கூறி கேட்கப்படும் வங்கிக் கணக்கு, ஆதார் எண், ஓடிபி உள்ளிட்ட விவரங்களை பகிர வேண்டாம் என தெரிவித்துள்ளது. மேலும் இத்தகைய செய்திகள் தொடர்பாக 9187997112159 என்ற வாட்ஸ்அப் எண் அல்லது factcheck@pib.gov.in என்ற இணையதளத்தில் தகவல் அளிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் நீர்நிலைகளில் கருவேல மரங்களை அகற்றும் பணிகளுக்கு அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக மாநில வணிக வரித்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் வள்ளிபுரம் காவெட்டிப்பட்டி ஏரியை புனரமைக்கும் பணிகளை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், இப்பணிகள் 2 மாதங்களுக்குள் முடிக்கப்படும் என்றார். நாமக்கல் மாநகராட்சியின் கழிவுநீர் காவேட்டிப்பட்டி ஏரியில் கலப்பதை தடுக்க சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்படும் என்றார். நீர்நிலைகளை தூர்வாரி பாதுகாத்து நீர்மட்டத்தை உயர்த்தும் நடவடிக்கைகள் மாநிலம் முழுவதும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். உள்ளூர் வியாபாரிகளை பாதுகாக்கும் நோக்கில் திருமண மண்டபங்கள் உள்ளிட்ட இடங்களில் நடைபெறும் கண்காட்சிகளில் பொருட்களுக்கு வரியுடன் கூடிய ரசீது வழங்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தின் முக்கிய திருக்கோவில்களில் வரும் 1ஆம் தேதி முதல் செல்போன் கொண்டு செல்ல தடை விதிக்கப்படுவதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். பக்தர்களின் செல்போன்களை பாதுகாப்பாக வைக்க உரிய நடவடிக்கை எடுக்கவும் அவர் உத்தரவிட்டுள்ளார். பொதுமக்களின் வசதியை கருத்தில் கொண்டு விஐபி தரிசன முறைகளில் மாற்றங்கள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அமைச்சர் கூறினார். காஞ்சிபுரம் மாவட்டம் நாசரேத்பேட்டை அரசு உயர்நிலைப் பள்ளியில் புதிய வகுப்பறை கட்டிடத்தை மாநில வெளிநாடு வாழ் நலத்துறை அமைச்சர் திரு தென்னரசு இன்று திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் இன்று நடைபெற்றன. கோவையில் மாநில மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் தொடங்கி வைத்த விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியில் ஏராளமானோர் பங்கேற்றனர். போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவது குறித்து இதில் வலியுறுத்தப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் போதைப்பொருள் பழக்கத்தால் ஏற்படும் தீமைகள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை காவல்துறை சார்பில் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பேரணி MS தர்காவில் தொடங்கி உழவர் சந்தை, பேருந்து நிலையம், மணிகுண்டு, நாராயண் தியேட்டர் வழியாக ஆட்சியர் அலுவலகம் முன்பு நிறைவடைந்தது. காவல்துறையினர் மற்றும் மாணவ மாணவிகள் கைகளில் பதாகைகளை ஏந்தி போதைப் பொருள்கள் பயன்படுத்துவதால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்தும், போதை வேண்டாம், வாழ்வு சிறுக்கட்டும், போதை அளிக்கும் கல்வி காக்கும், போதை இல்லா சமுதாயத்தை உருவாக்குவோம் என சமூகத்திற்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கோஷமிட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலர் என் முருகேசன்.
0: ஸ்ரீவில்லிபுத்தூர், திருப்பூர் உள்ளிட்ட இடங்களிலும் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் இன்று நடைபெற்றன. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள 11 தமிழக மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் உடனடியாக விடுவிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதனிடையே படகில் ஏற்பட்ட பழுதால் பாதிக்கப்பட்ட மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்ததை கண்டித்து ராமேஸ்வர மீனவர்கள் இன்று ஒருநாள் அடையாள வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். நாகை மாவட்டத்தில் கரீஃப் பருவ நெல் கொள்முதல் பணிகளுக்காக மேலும் 3 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட உள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் தெரிவித்துள்ளார். நெல்லின் தரத்தை பாதுகாக்க விவசாயிகள் பாலித்தீன் பைகளில் நெல்மணிகளை கொண்டு வர வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நாகை மாவட்டத்தில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் மூலம் நடப்பு காரி பருவத்தில் தற்போது 3ஆம் பருவ கோடை குறுவை நெல்லினை கொள்முதல் செய்வதற்கு ஏற்ற வகையில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் தயார் நிலையில் உள்ளது. இந்த வாரத்தில் 3 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் விவசாயிகள் அறுவடை செய்து நெல்மணிகளை 17% குறைவாக ஈரப்பதம் உள்ளவாறு நன்கு உலர்த்தி நெல்மணிகளை வழங்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் பாலித்தீன் வெள்ளைச்சாக்கில் நெல் கொண்டு வராமல் டிராக்டர் டிப்பர்கள் மூலமாக நெல் குவியலாக எடுத்து வர வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் கே.ஜே. பிரவீன்குமார் கேட்டுக்கொண்டுள்ளார். நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ்.
0: ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து குறைந்துள்ளதால் 4 நாட்களுக்கு பின்னர் பரிசல் இயக்க மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து இன்று காலை 6 மணி நிலவரப்படி வினாடிக்கு 6000 கனஅடியாக குறைந்துள்ளது. இதன் காரணமாக

0: நான்கு நாட்களுக்கு பிறகு ஒகேனக்கல் அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கும் பரிசல் பயணம் மேற்கொள்ளவும் மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்துள்ளது. இன்றும் நாளையும் விடுமுறை நாள் என்பதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஒகேனக்கலுக்கு வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
1: இதனிடையே மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று வினாடிக்கு 10,800 கன அடியாக குறைந்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 78 அடியாக உள்ளது. முல்லை பெரியாறு அணையிலிருந்து முதல் போக பாசனத்திற்காக இன்று தண்ணீர் திறக்கப்பட்டது. 120 நாட்களுக்கு திறக்கப்படும் இந்த தண்ணீரின் மூலம் கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில் உள்ள 14,707 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ரயில் நிலையத்தில் 53 கோடி ரூபாய் மதிப்பில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் நடைபெறும் பணிகளை தெற்கு ரயில்வே பொது மேலாளர் திரு சுப்புராவ் இன்று நேரில் ஆய்வு செய்தார். சேலம் மாநகராட்சி பகுதியில் நடைபெற்று வரும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை மாநகர ஆணையர் திரு லலித் ஆதித்ய நீலம் இன்று ஆய்வு செய்தார். குப்பைகள் தரம் பிரிக்கப்பட்டு பெறப்படுவதையும் அவர் உறுதி செய்தார். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் அஷ்மிதா முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற அரையிறுதியில் சக வீராங்கனை ரக்ஷிதா ஸ்ரீயை 21-13, 16-21, 21-13 என்ற செட்களில் அஷ்மிதா வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கு சுயசார்பு வலுவான அடித்தளமாக திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தமிழகம் வருகிறார். நீர்நிலைகளை பாதுகாக்க அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக மாநில வணிகவரித்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறியுள்ளார். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் இன்று நடைபெற்றன. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் அஷ்மிதா முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: இணைந்திருக்கிறீர்கள் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் இப்பொழுது 1:55.

சிந்தனை துளி. சொட்டு நீர் வீணானாலும் அது நம் ஆயுளின் சுருக்கமே. குழாய்களை சரியாக மூடுவோம். இது லஞ்ச் பிரேக்கிற்கான நேரம். இன்னைக்கு லஞ்ச் பிரேக் நிகழ்ச்சிக்காக முகநூல் பக்கத்தில் ஒரு படப்பதிவு உங்களுக்கு போடப்பட்டிருக்கு. என்ன போடப்பட்டிருக்கு அப்படின்னா, உங்களுக்கு பிடித்தது கதை சொல்வதா அல்லது கேட்பதா? கதை சொல்லவும் செய்வோம், நம்ம கேட்கவும் செய்வோம். அதுவும் ஒரு திரைப்படத்தை பார்த்துட்டு சில பேர் கதை சொல்லும்போது அதை கேட்கவே பெரிய ஆனந்தமாக இருக்கும். அந்த திரைப்படத்தை பார்த்த ஒரு உணர்ச்சி நமக்கு அவங்க கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி இருக்கும் அவங்க கதை சொல்வது. அந்த மாதிரி கதை நீங்கள் சொல்லுவீங்களா, இல்லை அந்த மாதிரி கதை சொல்கிறத விரும்பி கேட்பீங்களா, இல்லை புத்தகங்கள் படிக்கிற பழக்கமும் இருக்கும்? நேயர்கள் தங்களுடைய பதிவுகளை கொடுத்துட்டே இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து புதுசாக இப்போ பதிவு கொடுக்க போகிறீங்க அப்படின்னா, காரைக்கால் பண்பலை அப்படின்னு தமிழில் தட்டச்சு செஞ்சு காரைக்கால் பண்பலையினுடைய முகநூல் பக்கத்துக்குள்ளே வாங்க. உங்களுடைய அந்த பதிவு என்னவோ அதை கொடுங்க, கண்டிப்பாக நாங்கள் படிப்போம். நேயர்களும் வந்து தன் தொலைபேசி வாயிலாக இதை பற்றி பகிர்ந்துக்கலாம். 4368 இது முன்னிணைப்பு எண். தொலைபேசி எண்கள் 231 231 அல்லது 299 480 அல்லது 299 580. தொடர்ந்திணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3. இது லஞ்ச் பிரேக். உங்களுக்கு பிடித்தது கதை சொல்வதா கதை கேட்பதா?

0: வம்சா ஆடி அகரடி சேல் ஆகஸ்ட் 7 முதல் 10 வரை 4 நாட்கள் மட்டுமே. சேலைகள், பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் ரெடிமேட் அனைத்திலும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு 50% மேல் தள்ளுபடி. அதிக தள்ளுபடி, அதிக சேமிப்பு. இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். வம்சா, காந்திஜி சாலை, மயிலாடுதுறை.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: கரைக்கல் பண்பையில் லஞ்ச் பிரேக் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்தது கதை சொல்வதா கேட்பதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். நேர்களை அழைப்போம். இந்த நேயர் வரப்போறாங்க இணைப்பில் அப்படின்னா. வணக்கம்.
4: வணக்கம். நல்லா
3: இருக்கும் சார். பேரளம் செந்தில்கண்ணன் சார், சொல்லுங்க. கதை கேட்பது பிடிக்குமா, கதை சொல்வது பிடிக்குமா?
4: சின்ன பிள்ளைல கதை கேட்கறது பிடிக்கும். ஒரு ஸ்டேஜுக்கு வந்ததும் கதை சொல்றது பிடிக்கும்.
3: இப்ப கதை சொல்றது ரெண்டுமே பிடிச்சிட்டுன்றீங்க.
4: ரெண்டுமே பிடிக்கும் மேடம்.
3: சரிங்க, நன்றி நன்றி நன்றி. அடுத்து வரக்கூடிய நேரே அழைக்கலாம். வணக்கம்.
5: வணக்கம்மா. ராஜேந்திரம் மாக்குடிமா.
3: சொல்லுங்க சார்.
5: அதாவது கதை சொல்வதை விட கதை கேட்பதுதான் நமக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும் முதல்ல.
3: கடைக்கு அதாவது ஒரு வரி தான், கதை கேட்கறது தான் உங்களுக்கு பிடிக்கும்.
5: இப்ப
3: நன்றி நன்றி. அடுத்து நேயர் வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
3: யார், எங்க இருந்து அழைக்கிறீங்க?
6: மேட்டுப்பாளையம் நாகராஜன்.
3: மேட்டுப்பாளையம் நாகராஜன், சொல்லுங்க சார். கதை சொல்வது பிடிக்குமா இல்லை கேட்பது பிடிக்குமா?
6: படிப்பேன் மேடம். ராஜேந்திரகுமார் நாவல், ராஜேஷ்குமார் நாவல்.
3: அதாவது உங்களுக்கு கதை படிக்க பிடிக்கும்னு சொல்லிட்டீங்க நாகராஜன் சாருக்கு. சரி,
6: நன்றி மேடம்.
3: நன்றி நன்றி நன்றி. அடுத்து இணைப்பில் வரக்கூடிய நேயர் வணக்கம்.
7: ஹலோ, வணக்கம் மேடம். நான் காரைக்காலேருந்து காவியா பேசுறேன்.
3: காவியா, காவியா வந்து ஒரு தொடர் நேரம் ஆயிட்டீங்க. காலையிலயே நான் கேட்டேன். சொல்லுங்க காவியா, உங்களுக்கு என்ன பிடிக்குமா, என்ன பிடிக்கும்? கதை சொல்றதா?
7: கதை கேக்குறதுதான் பிடிக்கும். அதுதான் எஃபெக்டிவா இருக்கும் நம்ம இமேஜின் பண்றதுக்கு.
3: சரிம்மா சரிம்மா. ஓகே ஓகே ஓகே, சூப்பர் காவியா. நன்றி
7: நன்றி மேடம்.

0: காரைக்கால் பண்பலையின் உருப்படி மூன்றில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்.
2: இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர் சில்க்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்களூர் இன்னை வழங்கும் என் சொல்லும்போது இந்நிகழ்ச்சியை வழங்குவோம்.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்சல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோம்
4: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: காரைக்கால் பண்பலை 100.3 லஞ்ச் பிரேக்.

0: 1955 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்சல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோம்
1: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப் டவுன் ஹால் ரோட் கும்பகோணம்.
0: காரைக்கால் பண்பலை 100.3 லஞ்ச் பிரேக் நிகழ்ச்சி இதோ நேர்கள்கிட்ட நம்ம கேட்டுட்டு இருக்கோம். உங்களுக்கு கதை கேட்க பிடிக்குமா, கதை சொல்ல பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம். அடுத்து வரக்கூடிய நேரம் என்ன சொல்றாங்க கேட்போம். வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம். யார் வந்திருக்கீங்க?
2: நான் பஞ்சநதி குளத்திலிருந்து கமலிஷா பேசுறேன்.
0: பஞ்சநதி குளம், கமலிஷா. சொல்லுங்க கமலிஷா, உங்களுக்கு கதை கேட்பது பிடிக்குமா சொல்வது பிடிக்குமா?
2: எனக்கு கதை கேட்கதான் மேடம் பிடிக்கும்.
0: சொல்லவும் கத்துக்கணும் அழகா கமலிஷா. அவங்களுடைய கவிதைகள் படிங்க, எல்லாமே சிறப்பான முறையில படிங்கம்மா. நன்றிமா. அடுத்து வரக்கூடிய நேயர் வணக்கம்.
3: அம்மா வணக்கம். திருவாரூர் மாவட்டம் ஆண்டிப்பாளையத்திலிருந்து
0: ஆண்டிப்பாளையம் மதனசேகர் சார் சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கும்?
3: எனக்கு படிக்க பிடிக்கும்.
0: நன்றி சார். அடுத்து வரக்கூடிய நேரை நாம் அழைப்போம். வணக்கம். வணக்கம். யார் இங்கிருந்து அழைக்கிறீங்க?
4: செம்போடை மேற்கு முருகானந்தம்.
0: செம்போடை மேற்கு முருகானந்தம் சொல்லுங்க சார், உங்களுக்கு கதை
4: கேட்கதான் பிடிக்கும்?
0: கதை கேட்க தான் பிடிக்கும். நன்றி சார்.
4: வயசு பாட்டி
0: கதை கேட்பீங்க? சரிங்க சரிங்க சரிங்க. நன்றி நன்றி நன்றி. இப்போ நமக்கு முகநூல் பக்கத்துலேயும் பதிவேற்றிருக்கிறாங்க. கடலூர் துறைமுகம் சுரேஷ் சொல்லியிருக்கிறாரு, கதை கேட்பது தான் பிடிக்கும். நிரவி நச்சுப்பிள்ளை சொல்கிறாங்க, அவங்களும் கதை கேட்பது. சந்தியா நலான் சாவடியிலேருந்து கேட்டிருக்கிறாங்க, சொல்லியிருக்காங்க எனக்கு கதைகள் கேட்பது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேவனூர் ஜோதிலக்ஷ்மி, எனக்கு கதை சொல்ல தெரியாது, கதை கேட்பது மௌனமாக நாவல் படிப்பது மிகவும் பிடிக்கும். அவரிக்காடு வித்யா வீரமணி சொல்லியிருக்கிறாங்க, எனக்கு கதை கேட்பது தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3 இது லஞ்ச் பிரேக்.
5: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: கரைக்கல் பண்பலையின் உருப்படி மூன்றில் நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல். நேரம் அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும். உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ், உங்கள் கடை கும்பகோணம்.
1: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
2: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: தரமான தார்பாய்கள், ஹோசுகள், சரியான விலையில் உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதாரன் நிகழ்ச்சி.
3: மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம்.
0: நாளை மாலை 5 மணிக்கு வைக்கிங் பனியன் சன் பிரீப்ஸ் வழங்கும் கலக்கல் நேரம். இன்னைக்கு லஞ்ச் பிரேக் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்தது கதை சொல்வதா கதை கேட்பதா அப்படின்னு சொல்லி நம்ம தொலைபேசி வழியாகவும் கேட்டுட்ருக்கோம், மூணு பக்கத்துலேயும் பார்த்துட்ருக்கோம். இப்போ வரக்கூடிய இந்த நேரம் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு கேட்கலாம். வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க?
4: அவரிக்காடு அறிவழகன்.
0: அவரிக்காடு அறிவழகன் சார், சொல்லுங்கள், உங்களுக்கு கதை கேட்பதா சொல்வதா?
4: கதை கேட்பது தான் மேடம் எனக்கு பிடிக்கும்.
0: கதை கேட்பது தான் உங்களுக்கு பிடிக்கும். சரி, அடுத்த நேரம் அழைப்போம். சொல்லுங்கள், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
5: அம்மா வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: நலமா இருக்கும். கதை கேட்பதா கதை சொல்வதா?
5: எனக்கு எப்பொழுதுமே கதை அப்படிங்கறத மத்தவங்களுக்கு சொல்லுவேன் பாருங்களேம்மா.
0: சரி, அதுதான் பிடிக்கும். ஓகே ஓகே, நன்றி நன்றி. அடுத்து வரக்கூடிய நேர் வணக்கம். உங்களுக்கு கதை கேட்பதா கதை
6: சொல்லுங்க.

0: வீட்டில் வந்து
1: பத்து
0: ஞாபகம் வருது.
1: நிக்காதது வந்து ஞாபகம் வந்துருச்சு. திரைப்படம்
0: சரிங்க
1: கேட்டீங்களா?
0: சரிங்க. ஓ சரி சரி சரி. நன்றி நன்றி. அடுத்து வரக்கூடிய நேர் வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: அமுதா மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும் அமுதா, சொல்லுங்க அமுதா.
2: எனக்கு வந்து கேட்கறது தான் பிடிக்கும் ரொம்ப மேடம். ஏன்னா
0: சரி,
2: சொல்றது வந்து அவ்வளோ அழகா சொல்லுவாங்க,
0: அதனால உங்களுக்கு கேட்கறது பிடிக்கும்.
2: கேட்கறதுதான் பிடிக்கும்.
0: நன்றிம்மா நன்றி. மூணு பக்கத்தில் யார் யாரெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க சொல்லலாம். நல்லம்பல் ஷேக் அலாவுதீன் சொல்கிறாங்க, கதை விடுவதும் கதை கேட்பதும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அருண் இலக்கிய திருக்குழு காடுலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கதை கேட்பது பிடிக்கும், கதை சொல்வதும் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு இடங்கண்ணி நெடுஞ்செழியன், எனக்கு கதை கேட்க தான் பிடிக்கும். திருப்பூண்டி சுந்தரி பாஸ்கரன் சொல்கிறாங்க, கதை சொல்வது கேட்பது வாசிப்பது ரொம்ப பிடிக்கும். அனப்பன்பேட்டை ஜோதி, எனக்கு கதை கேட்பது மிகவும் பிடிக்கும் தோழி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. திருமலஸ்தானம் வீரசுந்தரி, எனக்கு கேட்பது தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க, கதை கேட்பது தான் அவங்களுக்கும் பிடிக்குமா. மங்கைமடம் ஜெயந்தி, கோயந்தரா, ஜாட்சியா, அனு, கீர்த்தி, கதை கேட்பது தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்க விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: கரெக்டர் பண்ணியின் லஞ்ச் பிரேக் நிகழ்ச்சியில் இன்றைக்கி கதை கேட்பது பிடிக்குமா கதை சொல்வது பிடிக்குமா அப்படின்னு நேர்த்தையும் கேட்டுட்ருக்கோம், முகநூல் பக்கத்துலையும் பார்த்துட்ருக்கோம். அடுத்து வரக்கூடிய இந்த நேயர் எங்கேருந்து வராங்க கேட்கலாம். வணக்கம்.
6: இனிய மத்திய வணக்கம் மேடம். நான் திருவாரூர் மேட்டுப்பாளையம் ரவி.
0: மேட்டுப்பாளையம் ரவி, சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன?
6: எனக்கு வந்து கதை கேட்கறது பிடிக்கும்.
0: கதை கேட்பது தான் பிடிக்கும். நன்றி சார், நன்றி. அடுத்து வரக்கூடிய நேயர் வணக்கம்.
7: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க.
7: மங்கை மேடம் ஜெயந்தி கோவிந்தராஜ்.
0: மங்கை மேடம் ஜெயந்தி கோவிந்தராஜ், சொல்லுங்க ஜெயந்திமா, உங்களுக்கு கதை கேட்பதா சொல்வதா?
7: பாட்டி சொன்ன கதை தான் மேடம், சொல்றதுதான்.
0: சரிமா நன்றி. அடுத்து வரக்கூடிய இந்த நேயர் வணக்கம்.
8: படக்கடை மாரியப்பன், நன்னிலம்.
0: நன்னிலம் மாரியப்பன் சார், சொல்லுங்க, உங்களுக்கு கதை
8: கேட்கதான் பிடிக்கும்?
0: கதை கேட்பதான் பிடிக்கும். யார் உங்க வீட்டுல ரொம்ப கதை சொல்லுவாங்க?
8: கதை எங்க ஆத்தா சொல்லும், தாத்தா சொல்லும்.
0: நீங்க இப்ப தாத்தா வாகலையா?
9: அரியலூர் மாவட்டம் உதயன் சுப்பிரமணியம்.
0: கதை கேட்பதா கதை சொல்வதா சார்?
9: எனக்கு இருவரும் இளமையிலேயே போயிட்டாங்க. எனக்கு இளமையில ஆக கதை கேட்கவும் பிடிக்கும், சொல்லவும் பிடிக்கும்.
0: சரிங்க சார், நன்றி நன்றி. எடுத்து வரக்கூடிய நேயர் வணக்கம். காரைக்கால் பண்பலின் ஒரு புள்ளி பண்ணி லஞ்ச் பிரேக், சொல்லுங்க. ஹலோ வணக்கம்.
10: வணக்கம்.
0: சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
10: வணக்கம் வணக்கம், கருப்பியா பேசுறேன்.
0: யாரு நேயர்? யாரு?
10: கீமாத்தூர் கருப்பையம்மா.
0: கீமாத்தூர் கருப்பையா, சொல்லுங்க சார், கதை சொல்வதா?
10: எனக்கு பிடிக்கும்.
0: நன்றி நன்றி நன்றி சார்.
10: நன்றிமா.
0: மூணூர் பக்கத்தில் சொல்லியிருக்கிறாங்க, யார் சொல்லியிருக்காங்க? திட்டச்சூர் ஃபைஜூர் ரஹ்மான், பாடல்கள் கேட்பதா? என்ன சரி, கதை தான் நம்ம கேட்டிருந்தோம். அடுத்து சிவபுரி சோமசுந்தரம், கதை கேட்பதுதான் பிடிக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. காரைக்கால் நளினி, அவங்களுக்கும் கதை கேட்பது. காரைக்கால் புதுத்துறை செல்வக்குமார், கதை கேட்க தான் சொல்லியிருக்கிறாங்க. பத்மாவதி ஸ்ரீதரும், கேட்பது அப்புறம் கேட்கறது படிக்கிறது பிடிக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. உமா சங்கர், சிதம்பரம் அண்ணாமலை நகர்லன்னு சொல்லியிருக்கிறாங்க, கதை கேட்பது பிடிக்கும். அவங்க சித்தப்பா மாதிரி கதை சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. காலையிலும் மாலையிலும் தினமும் டீ கடையில் சொல்வார் அருமையாக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பவித்ரமாணிக்கம் ரகுபதி, கதை கேட்பதிலோ சொல்வதிலோ உள்ளதை விட படிப்பதில் மிகுந்த ஆர்வம் சொல்லியிருக்காங்க, சூப்பர். அடுத்து திருவாரூர் மேட்டுப்பாளையம் ரவின்னு சொல்கிறாங்க, கேட்பது அப்படின்னா. ஐயோவாடி அசோக்ராஜ் கனிமொழி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க கேட்பது தான் பிடிக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. பூந்தோட்டம் கார்த்திகேயன், எப்போதுமே கதை சொல்கிறது தாங்க பிடிக்கும். நீடாமங்கலம் மற்றும் காலச்சேரி மணிமாறன், இவங்களும் கதை கேட்பது பிடிக்கும் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை.

நூறுப்புள்ளி மூன்று ஓடு. நேர்களை காரைப்பண்பலின் நூறுப்புள்ளி மூன்று நிகழ்ச்சிகள் குறித்து தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் நூறுப்புள்ளி மூன்று ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள்.

0: உங்களிடமிருந்து இனிதாய் விடைபெறுகிறது. லஞ்ச் பிரேக் நிகழ்ச்சியில் கதை கேட்பது பிடிக்குமா, சொல்வது பிடிக்குமா? இணைந்திருக்கிறீர்கள் காரைக்கால் பண்பலையின் 100.3. நேரம் இப்பொழுது 2:30.
1: சிறுவர் சோலை. வணக்கம் குழந்தைகளே, அனைவரும் நலமாக இருக்கிறீர்களா? சுட்டி குழந்தைகளே, நிகழ்ச்சியின் தொடக்கமாக நாம ஒரு கதை கேட்கலாமா? ஒரு பெரிய அடர்ந்த காட்டில் அதிகமான மரங்களும் மலைகளும் இருந்தன. அதில் ஒரு குகையும் இருந்தது. அந்த குகையில் ஒரு சிங்கம் நன்றாக தூங்கிக் கொண்டு இருந்தது. திடீரென்று சுண்டலி ஒன்று அதன் மீது ஏறி குதித்து விளையாடியது. தூக்கம் கலைந்த சிங்கம் கோபத்துடன் அந்த சுண்டலியை கைகளால் பிடித்தது. உனக்கு என்ன திமிர், என் மீதே விழுந்து ஓடுகிறாயா? இதற்காக உன்னை கொல்ல போகிறேன் என்றது சிங்கம். சுண்டலி அந்த சிங்கத்தை பார்த்து, அரசே, என்னை மன்னித்து விடுங்கள். என்னை அறியாமல் தவறு செய்து விட்டேன். என்னை கொல்லாதீர்கள் என்று கெஞ்சியது. இறக்கப்பட்ட சிங்கமோ, பிழைத்து போ என்று சுண்டலியை விட்டது. அப்பொழுது சுண்டலி அந்த சிங்கத்தை பார்த்து, அரசே, தாங்கள் செய்த இந்த உதவியை நான் என்றுமே மறக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்தது சுண்டலி. சில நாட்கள் நகர்ந்தன. ஒரு நாள் வேடன் ஒருவன் பறவைகளை பிடிப்பதற்காக வலையை விரித்து வைத்திருந்தான். அப்பொழுது அங்கே மெதுவாக நடந்து வந்து கொண்டிருந்த சிங்கம் அந்த வலையில் போய் சிக்கிக் கொண்டது. வலையில் சிக்கிக் கொண்ட சிங்கமோ தப்பிப்பதற்கு வழியில்லாமல் மிகவும் கஷ்டப்பட்டது. இனி வேடன் வந்தால் நம்மை கொன்று விடுவான். இப்பொழுது நாம் என்ன செய்வது என்று தெரியாமல் வேதனையில் குரலை எழுப்பி கத்தியது சிங்கம். சிங்கத்தின் இந்த வேதனையான குரல் சுண்டலிக்கு கேட்டது. உடனே சுண்டலி என்ன செய்தது தெரியுமா? வேகமாக ஓடி வந்தது. அப்பொழுது சிங்கத்தை பார்த்து அந்த சுண்டலி கூறியது, அரசே, கவலைப்படாதீர்கள், ஒரு நொடிக்குள் உங்கள் கட்டுகளை அறுக்கிறேன் என்றது சுண்டலி. தனது கூர்மையான பற்களால் வலையை வேகமாக அறுத்தது அந்த சுண்டலி. சிங்கமும் அந்த வலையிலிருந்து விடுதலை பெற்றது. உடனே சிங்கம் அந்த சுண்டலியை பார்த்து, நான் ஒரு நாள் உனக்கு உதவி செய்தேன். நீ இப்பொழுது எனக்கு உதவி செய்து என் உயிரையே நீ காப்பாற்றினாய். உனக்கு நன்றி என்று கூறிய அந்த சிங்கம் தனக்குள் நினைத்து கொண்டது, தன் பெருந்தன்மைதான் தன்னை காப்பாற்றியது என்று மனதிற்குள் நினைத்து கொண்ட அந்த சிங்கம் உள்ளம் மகிழ்ந்தது. குழந்தைகளே, கதை கேட்டீர்களா? கதை உங்களுக்கு பிடித்திருந்ததா? குழந்தைகளே, இந்த கதையின் நீதி என்ன தெரியுமா? எளியவரால் கூட பெரிய உதவிகள் நமக்கு கிடைத்திடும். குழந்தைகளே, இன்றைய சிறுவர் சோலை நிகழ்ச்சியில் மலர்ந்து மனம் வீச இருப்பது காரைக்கால் மாவட்டம் கண்ணாப்பூர் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல் சுவை நிகழ்ச்சி.
2: ஐந்தாம் வகுப்பு மற்றும் 3ஆம் வகுப்பு மாணவர்கள் எஸ் தருண், ஆர் பிரிஷா, வி லிக்கிதா, எஸ் ஸ்ரீவஷ்ணி மற்றும் எம் பிரசிதா ஓர் அழகிய பாடலை பாட வருகின்றனர்.

0: அருமை, இப்பாடலில் வருவதைப் போல் நாமும் ஒரு செடியை நட்டு வளர்ப்போம், நமது வாழும் இடத்தை பசுமையாக மாற்றுவோம். இப்போது நமது 4வது வகுப்பு மாணவிகள் எஸ் ஜீவிதா மற்றும் பி அதிதிஸ்ரீ ஆகியோர் உங்களிடம் விடுகதை கூற வருகிறார்கள்.
1: ஹாய் ஜீவிதா.
2: ஹலோ அதிதி.
1: இப்போ நம்ம விடுகதை சொல்லலாமா?
2: ஆ சொல்லலாமே.
1: ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன், மின்சாரம் இல்லாம விடிய விடிய எரியும், அது என்ன?
2: மின்சாரம் இல்லாம விடிய விடிய எரியுமா? எனக்கு தெரியும், நட்சத்திரம்.
1: கரெக்ட்.
2: கிண்ணம் போல் பூ பூக்கும், பானை போல் காய் காய்க்கும், அது என்ன தெரியுமா?
1: பூசணிக்காய். சரி, இப்ப நான் கேக்குறேன், எப்போதும் மழையில் நனியும் ஆனா ஜுரமே வராது, எப்போதும் வெயிலில் காயும் ஆனா எதுவும் ஆகாது, அவன் யார்?
2: தெரியலையே.
1: குடை. அதுதான், மழையில நனையும் ஆனா ஜுரமே வராது.
2: ஆமால, இப்ப நான் கேக்கிறேன், உணவை எடுப்பான் ஆனால் உண்ண மாட்டான், அவன் யார்?
1: கரண்டி தானே?
2: ஆமா.
1: இப்ப நான் இதுக்கு பதில் சொல்லு பாப்போம். ஒற்றை காலில் ஒயாரமாய் ஆடுவான், ஓய்ந்து விட்டால் படுத்து விடுவான், அவன் யார்?
2: பம்பரம்.
1: கரெக்ட்.
2: அடுத்த கேள்வி, சின்ன தம்பிக்கு அவன் தொப்பி அவனுக்கு ஆபத்து, அவன் யார்?
1: தெரியலையே.
2: நான் சொல்லட்டுமா?
1: சொல்லு.
2: வத்தி குச்சி.
1: ஓ, வத்தி குச்சியா?
2: ஆமா. இன்னொரு கேள்வி, தலையில் கிரீடம் ஐது, தங்க பழம் எது?
1: ரொம்ப ஈஸி, அனாசி பழம்.
2: கரெக்ட்.
1: இப்ப நான் கேக்குறேன், இலை உண்டு கிளை இல்லை, பூ உண்டு மனமில்லை, காய் உண்டு விதை இல்லை, பட்டை உண்டு கட்டை இல்லை, கன்று உண்டு பசு இல்லை, அது என்ன?
2: இது என்ன வித்தியாசமா இருக்கு? தெரியலையே.
1: நானே சொல்றேன், அது வாழை மரம்.
2: ஓ, வாழை மரமா?
1: ஆமா. இலை இருக்கு ஆனா கிளை இல்ல, பூ இருக்கு ஆனா அதுக்கு மனம் இல்ல, காய் இருக்கு ஆனா விதை இல்ல, வாழை பட்டை இருக்கு ஆனா கட்டை இல்ல, கன்று இருக்கு வாழை கன்று, அதுதான் வாழை மரம்.
2: சூப்பர். இப்ப நான் கேக்குறேன், ஒளி கொடுக்கும் ஆனால் விளக்கல்ல, சூடு கொடுக்கும் ஆனால் தீயல்ல, பளபளக்கும் ஆனால் தங்கம் அல்ல, அது என்ன?
1: எனக்கு தெரியும், சூரியன்.
2: கரெக்டா சொன்ன.
1: இப்ப சின்னதா ஈஸியா ஒரு கேள்வி, சிவப்பு பைக்குள் சில்லறை கொட்டி கிடக்குது, அது என்ன?
2: சிவப்பு பைக்குள் சில்லறையா? ஆப்பிளா?
1: இல்ல.
2: ஸ்ட்ராபெரியா?
1: இல்ல.
2: நீனே சொல்லு.
1: மிளகாய்.
2: ஓ, மிளகாயா? நல்லா இருக்கே. சரி, இந்த கேள்விக்கு பதில் சொல்லி பார்ப்போம். டாக்டர் வந்தாரு, ஊசி போட்டாரு, ஆனா காசு வாங்காம போனாரு, அவர் யார்?
1: டாக்டரா? ஊசி கரெக்டா?
2: கரெக்ட்.
0: தங்கள் விடுகதைகள் மூலம் நம் அனைவரையும் சிந்திக்க வைத்த மாணவிகளுக்கு பாராட்டுக்கள். இப்போது இயற்கையை பற்றி தன் சிந்தனைகளை பகிர்ந்து கொள்ள வருகிறார் 5வது வகுப்பு மாணவி பி சுகப்ரியா. வணக்கம் குழந்தைகளே, நான் தான் மரம் பேசுகிறேன். என் பேரு ஆலமரம். இந்த ஊர் பள்ளிக்கூடம் பக்கத்துல 100 வருஷமா நிக்கிறேன். நான் சின்ன விதையா இருந்தப்போ ஒரு குருவி என்ன தூக்கிட்டு வந்து இங்க போட்டுட்டு போச்சு. மழை பெஞ்சுது, வெயில் அடிச்சுது, நான் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்தேன். அந்த காலத்துல இங்க வயல்வெளி, விவசாயிங்க மத்தியானம் என் நிழல்ல உக்காந்து சாப்பிடுவாங்க, குழந்தைங்க என் விழுதுல ஊஞ்சல் கட்டி விளையாடுவாங்க. பிறகு ஊர் பெருசாச்சு, பள்ளிக்கூட வந்தது. காலையில பசங்க வணக்கம் ஆசிரியரே சொல்லிட்டு என்கிட்ட வணக்கம் தாத்தா மரமேனு சொல்லிட்டு போவாங்க. நான் என்ன பண்ணேன் தெரியுமா? வெயில்ல நிழல் கொடுத்தேன், மழைக்கு ஒதுங்க இடம் கொடுத்தேன், பறவைகளுக்கு வீடு கொடுத்தேன், காத்த குளிர வச்சேன், ஆக்சிஜன் கொடுத்தேன், எதுவும் கூலி கேட்கல. ஆனா இப்போ கொஞ்சம் வருத்தமா இருக்கு, என் பக்கத்துல இருந்த மரங்க எல்லாம் வெட்டப்பட்டாங்க, பிளாஸ்டிக் குப்பை என் வேர்ல விழுது, யாரும் என் கூட பேசுறது இல்ல. ஆனாலும் நான் சோர்ந்து போகல, ஏன்னா இன்னைக்கு ஒரு புள்ள என் கீழே உட்கார்ந்து புத்தகம் படிக்குது, இன்னைக்கு ஒரு குருவி என் கிளையில கூடு கட்டுது. எனக்கு ஒரே ஒரு ஆசை, என்னை வெட்டாதீங்க, தண்ணி ஊத்துங்க, குப்பை போடாதீங்க, நான் இருந்தாதான் உங்களுக்கு நிழல், மழை, சுத்தமான காத்து எல்லாம். நான் ஒரு மரம், ஆனா எனக்குள்ள ஒரு 100 வருஷம் வரலாறு இருக்கு. அந்த வரலாற நீங்க தான்

0: அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போகணும். எழில் கொஞ்சம் இயற்கையை பற்றி அழகாக விவரித்த சுகப்பிரியாவிற்கு பாராட்டுக்கள். அடுத்ததாக 5ஆம் வகுப்பு மாணவிகள் வி குணம்ஸ்ரீ, பி அனுஸ்ரீ ஆகியோர் நம் முன்னோர் கூறிய பழமொழிகளையும் அதன் அர்த்தங்களையும் விளக்க வருகிறார்கள்.
1: வணக்கம் நேர்களே, பழமொழியும் புதிரும் பொருளும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். நான் அனுஸ்ரீ.
2: நான் குணம்ஸ்ரீ. இன்று நாம் சொல்லும் சில பழமொழிகளுடன் உண்மையான அர்த்தம் என்னன்னு பார்க்க போகிறோம்.
1: ஆமா குணம்ஸ்ரீ, நம்ம முன்னோர்கள் சொன்ன பல பழமொழிகள் காலப்போக்கிலேயே தப்பா புரிஞ்சுகிட்டோம். முதல் பழமொழி, ஊராம்பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தமிழ தானா வளரும்.
2: இதோட பொதுவான பொருள் என்னன்னா, மத்தவங்க பிள்ளைய பார்த்தா நம்ம பிள்ளை தானா வளருமுன்னு அர்த்தம். ஆனா உண்மையான பொருள் வேற. ஊராம் வீட்டு பிள்ளைனா கர்ப்பிணி மனைவியை குறிக்கும். அவங்கள பாசமா ஊட்டி வளர்த்தா வயிற்றுல இருக்கிற நம்ம குழந்தையும் ஆரோக்கியமா வளருமுன்னு அடுத்தோம்.
1: அடடா, எவ்வளவு அழகான பொருள். அடுத்து, கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை?
2: இதை கேட்டா கழுதைக்கு வாசனை தெரியாதுன்னு நினைப்போம். ஆனா உண்மை, கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை. கழுனா ஒரு வகை கோரை போல், அதுல பார்த்தாச்சு படுத்தா கற்பூர வாசனை வரும்.
1: ஆச்சரியமா இருக்கு. அடுத்து கொஞ்சம் கடுமையானது, 1000 பேரை கொன்றவன் அரை வைத்தியன்.
2: இதோட உண்மையான பொருள், 1000 வேரை கொண்டவன் அரை வைத்தியன். நோயை தீர்க்க 1000 மூலிகை வேற தெரிஞ்சவன் அரை வைத்தியன். 4வது, களமும் கற்றும் மர.
1: இத திருட கத்துக்கிட்டு மறந்துடுன்னு சொல்வதான் நினைப்போம். ஆனா சரியானது, களவும் கத்தும் மர. களவு திருட்டு, கத்து போய். இந்த தீய பழக்கத்தையும் மறந்து வாழணும்னு அர்த்தம்.
2: மண் குதிரை நம்பி ஆற்றில் இறங்கலாமா?
1: இங்க குதிரை இல்ல, மண் குதிர். ஆற்றில் நடுவுல இருக்கிற மணல் திட்டு, அதை நம்பி இறங்குனா ஆபத்துன்னு அர்த்தம்.
2: அடுத்து, 5 பெற்றால் அரசனும் ஆண்டியாவான்.
1: 5 பொன் இல்ல, 5 இருந்தால் அரசனும் கெட்டுடுவான். ஆடம்பர தாய், பொறுப்பில்லா தகப்பன், ஒழுக்கம் தவறும் மனைவி, துரோகம் உடன் பிறப்பு, பிடிவாத பிள்ளை.
2: கடைசியா, 16 பெற்று பெருவாள் வாழ்க.
1: இது 16 குழந்தை இல்ல, 16 செல்வங்கள். கல்வி, செல்வம், புகழ், ஆயுள், வெற்றி, அறிவு போன்றவை கிடைச்சி வாழணும்னு ஆசீர்வாதம்.
2: அருமையாக சொன்னீங்க அனுஸ்ரீ. நேர்களே, பழமொழி வெறும் வார்த்தை இல்ல, அதுலதான் வாழ்க்கையே இருக்கு. நன்றி.
0: பழமொழிகளின் உண்மையான பொருள்களை நமக்கு மிக அழகாக விளக்கிய மாணவிகளுக்கு பாராட்டுகள். நமது சிறப்பு மிக்க காரைக்கால் அம்மையார் கோவிலில் நடைபெறும் மாங்கனி திருவிழாவை பற்றி பேச வருகிறார்கள் நம் 5ஆம் வகுப்பு மாணவிகள் எம் வேதவர்ஷினி மற்றும் பி சுகப்பிரியா.
3: ஏய் சுகப்பிரியா, நேத்து ஏன் ஸ்கூலுக்கு வரல, என்னாச்சு?
0: ஹாய் வேதா, நேத்து காரைக்கால உலக புகழ் பெற்ற மாங்கனி திருவிழா இல்லையா, அதான் குடும்பத்தோட போயிட்டோம்.
3: மாங்கன்னி திருவிழாவா? அது என்ன புதுசா இருக்கு, கொஞ்சம் சொல்லலாம்.
0: கண்டிப்பா. நம்ம காரைக்கால்ல பிறந்த காரைக்கால் அம்மையார பத்தி கேள்விப்பட்டிருக்கியா?
3: பேரு கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா முழு கதை தெரியாது.
0: அவங்க தான் 63 நாயன்மார்களில் முதல் பெண் நாயன்மார். இயற்பெயர் புனிதவதி. சின்ன வயசுல இருந்தே சிவபக்தி அதிகம். ஒரு நாள் அவங்க கணவர் பரமதத்தருக்கு 2 மாங்கனி பரிசா வந்தது. அதுல ஒன்ன சிவனடியாருக்கு கொடுத்துட்டாங்க.
3: அப்புறம் என்னாச்சு?
0: கணவர் வந்து இன்னொரு மாங்கனி கேட்டாரு. வீட்டுல இல்ல, உடனே புனிதவதி சிவனை வேண்டினாங்க. அற்புதமா கையில மாங்கனி வந்தது. அது முன்னாடி இருந்ததை விட ரொம்ப சுவையா இருந்துச்சு. இத பார்த்த கணவர் நீ தெய்வம்னு சொல்லிட்டு ஊரை விட்டே போயிட்டாரு.
3: ஐயோ, அப்புறம் அம்மையார் என்ன பண்ணாங்க?
0: உலக பற்றை திறந்த அம்மையார் எனக்கு அழகு வேண்டாம், பேய் உருவம் கொடுன்னு சிவன் கிட்ட வேண்டினாங்க. திருவாளாங்காட்டுல தலையால் நடந்து சிவனை வழிபட்டாங்க. அப்போதுதான் சிவன் அம்மையேன்னு அழைச்சாரு.
3: அதனாலதான் மாங்கனி திருவிழாவா?
0: ஆமா வேதா, ஒவ்வொரு வருஷமும் ஆணி மாத பௌர்ணமி அன்னைக்கு காரைக்கால் கோவில மாங்கனி திருவிழா நடக்கும். அம்மையாருக்கு மாங்கனி படிச்சு பக்தர்களுக்கு கொடுப்பாங்க. அத சாப்பிட்டா திருமண தடை நீங்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு நம்பிக்கை.
3: சூப்பர், அடுத்த வருஷம் கண்டிப்பா நானும் வருவேன்.
0: வா வேதா.

0: மாங்கனி திருவிழாவை பற்றி சிறப்பாக கூறிய மாணவிகளுக்கு நன்றிகள். இப்போது தங்களை நகைச்சுவையால் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்த வருகின்றனர் நம் 4ஆம் வகுப்பு மாணவிகள் பி அதிதிஸ்ரீ மற்றும் எஸ் ஜீவிதா.
1: ஜீவிதா, சிரிப்பு எவ்வளவு முக்கியம்னு உனக்கு தெரியுமா?
2: எவ்வளவு முக்கியம்?
1: நாம சிரிக்கும் போது என்டோர்பின் என்ற ஹார்மோன் நம்ம உடம்புல சுரக்குது, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது, மன அழுத்தத்தை குறைக்குது, இன்னும் நிறைய நன்மைகளை தருது.
2: ஓ அப்படியா?
1: ஆமா, அதனால நாம இப்ப எல்லாரையும் சிரிக்க வைக்க போறோம்.
2: எப்படி?
1: ஜோக் சொல்லிதான். நான் இப்ப ஒரு கேள்வி கேட்க போறேன், அதுக்கு பதில் சொல்லு பாப்போம். எந்த கலரை சாப்பிட முடியும்?
2: கலரா? கலர் எப்படி சாப்பிட முடியும்? எந்த கலரே சாப்பிட முடியாது.
1: இல்ல, ஒரே ஒரு கலரை மட்டும் சாப்பிட முடியும்.
2: வைட்டா?
1: இல்ல, ஆரஞ்சு.
2: ஓ ஆரஞ்சா?
1: சரி, வாழைப்பழம் பலாப்பழம் ரெண்டுத்துல எது ஸ்வீட்டு? ரெண்டுமே ஃப்ரூட்டு, ஸ்வீட் இல்ல.
2: இப்ப நான் கேக்குறேன், குறைக்கிற நாய் கடிக்காது, ஏன் தெரியுமா?
1: ஏன்?
2: ஒரே நேரத்தில் இரண்டு விஷயத்தை பண்ண முடியாதுல, அதான்.
1: ஓ சரி.
2: காஸ்ட்லியான கிழமை எது சொல்?
1: காஸ்ட்லியான கிழமையா? திங்கள் கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை. கரெக்டா?
2: கரெக்ட்.
1: சரி, நேத்து நான் ஸ்கூலுக்கு போகும்போது வழியில ஒரு ஆடு பார்த்தேன். அந்த ஆடு திடீர்னு கால் தடுக்கி பக்கத்துல இருந்த குளத்துல விழுந்துருச்சு.
2: ஓ, அப்புறம் எப்படி வந்துச்சு?
1: வேற எப்படி, ஃபுல்லா நனைஞ்சுதான். நேத்து நான் அப்பா கூட ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். எனக்கு முன்னாடி ஒரு பேஷண்ட்டுக்கு டாக்டர் ஊசி போட போனாரு. பக்கத்துல இருந்தவர் தடுத்துட்டே இருக்காரு. ஏன்பா தடுக்கிறேன்னு கேட்டதுக்கு, அது தடுப்பூசி, அதான் தடுத்துட்டே இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு.
2: சரி, இப்ப நான் ஒரு கேள்வி கேக்குறேன். சர்க்கிள் அறிவாளியா, ஸ்கொயர் அறிவாளியா, இரண்டுத்துல எது அறிவாளி?
1: சர்க்கிளா?
2: நோ, ஸ்கொயர்.
1: ஏன்?
2: அதுக்குதான் 4 மூலை இருக்கும்ல.
1: ஓ சரி. ஓ, இப்ப நீ அறிவாளியா நான் செக் பண்ணவா? ஒரு மாதத்துல எத்தனை நாள் இருக்கு?
2: என்ன, 30 நாள் இல்ல 31 நாள், இதெல்லாம் தெரியாதா?
1: இல்ல, ஒரு மாதத்துல 3 நாள் இருக்கு. 4, 14, 24. எப்படி?
2: சூப்பர். சரி, இப்ப எல்லா லெட்டர் வர மாதிரி வேர்டு சொல்லு பார்ப்போம்.
1: எல்லா லெட்டருமா? தெரியலையே.
2: நானே சொல்றேன், போஸ்ட் பாக்ஸ் அல்லதானே எல்லா லெட்டரும் வரும்.
1: என் கிளாஸ்ல ஒரு பையன் இருக்கான், அவன் எல்லா கேள்விக்கும் சூப்பரா ஒரே வார்த்தையிலேயே பதில் சொல்லிடுவான்.
2: வாவ், அவ்வளவு புத்திசாலியா?
1: இல்ல, ஒரே வார்த்தை தெரியலன்னு சொல்லிடுவான்.
2: என் கிளாஸ்ல ஒரு நாள் அனிமல் வரைய சொன்னாங்க. நாங்க எல்லாரும் வரைஞ்சோம். ஒரு பையன் மட்டும் ஒரு நாய் வரைஞ்சான், அதுக்கு வாய் வரையில. மிஸ் ஏன் நாய் வரைஞ்சிருக்க வாய் வரையில கேட்டாங்க. அதுக்கு அவன் சொன்னானா, அது வாயில்லாத பிராணி மிஸ், ரொம்ப பாவம் மிஸ்னு சொன்னானா.
1: சரி, இப்ப நான் ஒரு கேள்வி கேக்குறேன். செல்போனுக்கும் மனுஷனுக்கும் என்ன வித்தியாசம்?
2: மனுஷனுக்கு கால் இல்லனா பேலன்ஸ் பண்ண முடியாது, செல்போனுக்கு பேலன்ஸ் இல்லனா கால் பண்ண முடியாது.
1: சரி, கோவிலுக்கும் சாமிக்கும் என்ன வித்தியாசம்?
2: கோவிலுக்கும் சாமிக்குமா? நீனே சொல்லு.
1: கோவில் ஹிம்பு நடிச்ச படம், சாமி விக்ரம் நடிச்ச படம்.
2: ஆஹா, சூப்பர் சூப்பர். என்ன நேயர்களே, எல்லாம் நல்லா சிரிச்சுக்கலாம். இதே மாதிரி சிரிச்சுட்டு மகிழ்ச்சியாக இருங்க. அனைவருக்கும் நன்றி.
0: அருமையாக நகைச்சுவைகளை கூறி நம்மை சிரிப்பறையில் ஆழ்த்திய மாணவிகள் அதிதிஸ்ரீ மற்றும் ஜீவிதாவிற்கும் பாராட்டுக்கள். நமது பெருமை மிக்க நாடான இந்தியாவின் சிறப்புகளை கூற வருகிறார் நம் பள்ளி மாணவி பி சுகப்ரியா. இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமைக்கு சிறந்த எடுத்துக்காட்டான நாடாகும். பரப்பளவில் உலகின் 7வது பெரிய நாடாகவும் மக்கள் தொகையில் உலகின் முதன்மையான நாடாகவும் திகழ்கிறது. தொன்மையான கலாச்சாரம், பல்துறை வளர்ச்சி, உலகளாவிய சாதனைகள் ஆகியவற்றின் மூலம் இந்தியா தனித்துவமான சிறப்புகளை பெற்றுள்ளது. இந்தியாவின் முக்கிய சிறப்புகள். இந்தியாவில் 20க்கும் மேற்பட்ட முக்கிய மொழிகளும் 100க்கணக்கான வட்டார மொழிகளும் பல்வேறு கலாச்சாரங்களும் இருந்தாலும் அனைத்து இந்தியர் என்ற உணர்வால் இணைக்கப்பட்டுள்ளன. உலகின் 7 அதிசயங்களில் ஒன்றான தாஜ்மஹால் மற்றும் உலக பாரம்பரிய களங்களாக அறிவிக்கப்பட்ட பல வரலாற்று சின்னங்கள் இந்தியாவில் உள்ளன. இந்தியாவின் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ நிலவு மற்றும் செவ்வாய் கிரகங்களுக்கு விண்கலங்களை அனுப்பியதன் மூலம் உலக அளவில் முத்திரை பதித்துள்ளது. உலகின் அதிவேகமாக வளரும் இந்தியா மேலும் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடாகவும் விளங்குகிறது. இமயமலை முதல் இந்திய பெருங்கடல் வரையிலான

பல்வேறு தட்பவெப்ப நிலைகள், ஆறுகள் மற்றும் இயற்கை வளங்களை கொண்ட ஒரு பிரமாண்ட நாடாகும். இந்தியாவின் பெருமைகளை அழகாக எடுத்துரைத்த மாணவி சுகப்பிரியாவிற்கு பாராட்டுக்கள். இப்போது நம் தேச தந்தையை பற்றி ஒரு பாடலை பாடுவதற்கு வருகின்றனர் நமது மாணவிகள் வி லிக்கிதா, எம் பிரசிதா, ஆர் பிரிஷா, எஸ் ஸ்ரீவஷ்ணி மற்றும் எஸ் தருண்.

0: மிக மிக அருமையாக பாடிய நம் அருமை செல்வங்களுக்கு பாராட்டுக்கள். அகில இந்திய வானொலியின் நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் இந்த அரிய வாய்ப்பினை அளித்ததற்காக எமது அரசு தொடக்கப்பள்ளி கண்ணாப்பூரின் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.
1: குழந்தைகளே, இன்றைய சிறுவர் சோலை நிகழ்ச்சியில் இதுவரை மலர்ந்து மனம் வீசியது காரைக்கால் மாவட்டம் கண்ணாப்பூர் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கிய பல் சுவை நிகழ்ச்சி.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது சிறுவர் சோலை.

12:55 ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் லேசான மழை பதிவானது. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் நீலகிரி மாவட்டம் மேல்பவானி 8 சென்டிமீட்டர், விண்ட்வர்த் கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு, நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், குடலூர் பஜார் மேல்குடலூர் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், தேவாலா உப்பாசி சின்கொனா வால்பாறை கோயம்புத்தூர் மாவட்டம் சோலையாறு பெரம்பலூர் நடுவட்டம் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், அரியலூர் அரியலூர் வட்டாட்சியர் அலுவலகம் வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியார் திட்டப்பகுதி உட்பிரையர் பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம் திருநெல்வேலி மாவட்டம் 4 மூக்கு, கன்னியாகுமரி மாவட்டம் முள்ளங்கினாவிளை பார்வுட் சுத்தமல்லி அணை பாலக்கோடு சிறுவாணி அடிவாரம் குந்தாபாலம் பாலமூர் ஊத்து ஹாரிசன் கடலூர் அரக்கோணம் மரக்காணம் கடலூர் ஆட்சியர் அலுவலகம் செம்பனார் கோவில் பெரியாறு கிளன்மார்கன் கிண்ணக்கோரை கீழணை ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகளவு வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் குறைந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகளவு வெப்பநிலை தமிழ்நாடு புதுச்சேரி பகுதிகளின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களிலும் காரைக்கால் பகுதியிலும் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகளவு வெப்பநிலையான 38 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 21.9 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவானது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.7 டிகிரி செல்சியஸ். அதிகளவு வெப்பநிலை கோயம்புத்தூர் நீலகிரி ஈரோடு கரூர் திண்டுக்கல் நாமக்கல் திருச்சிராப்பள்ளி திருவள்ளூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. ராமநாதபுரம் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாயிருந்தது. கோயம்புத்தூர் திருப்பத்தூர் திருச்சி திருவள்ளூர் நீலகிரி மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்து காணப்பபட்டது. கடலூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு குறைந்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வடகடலோர தமிழ்நாட்டின் 5.8-7.6 கிலோமீட்டருக்கும் இடைப்பட்ட பகுதியில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று கடற்பரப்பில் உருவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பு. இன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். வட தமிழக மாவட்டங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளை இதே வானிலை தொடரக்கூடும். 10ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உண்டு. வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. இன்றும் நாளையும் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. 10ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலை சற்று அதிகரிக்கக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலே இரவில் லேசான மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு. அடுத்த 48 மணி நேரத்தில் அதிகள வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு.

0: கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமான மழைப்பொழிவு இடிமின்னலுடன் சில இடங்களில் பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிக அளவு 20 டிகிரி செல்சியஸ் ஆகும், குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 30.2 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு: இன்றும் நாளையும் குமரி கடற்பரப்பில் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், பலத்த 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இந்நாட்களில் குமரி கடற்பரப்புக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: நேரம் 3 மணி. மின்சாரம் என்பது ஆடம்பரம் அல்ல, அத்தியாவசியம். அளவோடு பயன்படுத்தி பற்றாக்குறையை போக்குவோம். சிந்தனை துளியாக அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: கேட்டு ரசிக்கலாம். மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் வழங்கும் எல்எஸ்சி லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சி பகுதியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் மயிலாடுதுறை.
1: வம்சா ஆடி அது ரெடி சேல் ஆகஸ்ட் 7 முதல் 10 வரை 4 நாட்கள் மட்டுமே. வம்சா ஆடி அது ரெடி சேல் ஆகஸ்ட் 7 முதல் 10 வரை 4 நாட்கள் மட்டுமே. சேலைகள் பெண்கள் ஆண்கள் குழந்தைகள் ரெடிமேட்ஸ் அனைத்திலும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு 50% மேல் தள்ளுபடி. அதிக தள்ளுபடி அதிக சேமிப்பு. இந்த அரிய வாய்ப்பை தவற விடாதீர்கள். வம்சா காந்திஜி சாலை மயிலாடுதுறை.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: முருகன் ஜுவல்லர்ஸ் எங்கும் கண்டிராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள். முருகன் ஜுவல்லர்ஸ் திருநள்ளார் ரோட் காரைக்கால் மற்றும் நாணயக்காரர் தெரு நாகப்பட்டினம்.
5: திருவாரூர் வரண்டரேஸ் நடத்தும் TNPSC பேங்கிங் SSC மற்றும் ரயில்வேஸ் போன்ற அரசு தேர்வுக்கான மாபெரும் வழிகாட்டுதல் நிகழ்ச்சி வர August 9 நம்ம திருத்திரிப்பூண்டி ஸ்ரீ கிருஷ்ணா மஹால்ல இலவசமா நடத்த போறாங்க. இந்த ப்ரோக்ராம்ல நீங்க கலந்துக்க 7010519010 நம்பருக்கு கால் பண்ணி உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க.
6: மயிலாடுதுறை ARC நடேசு செட்டியார் & கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம். நீங்கள் வாங்கும் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு பரிசு. நம்ம ஊரின் நம்பிக்கை ARC நடேசு செட்டியார் & கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில் மயிலாடுதுறை.
0: எல்எஸ்சி நிகழ்ச்சிக்காக காரைக்கால் பண்பலியோடு நம்ம நினைந்திருக்கிறோம். நம்மளுடைய எல்எஸ்சி நிகழ்ச்சிக்கு நீங்கள் இன்னைக்கு வந்து முகநூல் பக்கத்தில் இது சம்மந்தமாக உங்களுடைய கமெண்ட்ஸ் அப்படியே பதிவிடணும் அப்படின்னா, உங்கள் வீட்டு கபோர்டில் யார் ட்ரெஸ் அதிகமாக இருக்கும்? அதாங்க இடத்த அடைச்சிட்ருக்கு, நானும் சுத்தம் பண்ணுறேன், அடிக்கடிக்கு வைக்கிறேன், இப்படி இவ்வளோ ட்ரெஸ் இருக்கே அப்படின்னு நீங்கள் அழுத்துக்கிற அளவுக்கு உங்கள் வீட்டில் யாரோட ட்ரெஸ் அதிகமாக இருக்குது? கபோர்டில் அதிக இடத்தையும் எந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கு? நேர்கள்லாம் அப்படியே உங்களுடைய கமெண்ட்டை வந்து முகநூல் பக்கத்தில் பதிவிடுங்க. எல்எஸ்சி நிகழ்ச்சிக்காக போஸ்டர் பதிவிட்டுருக்கோம், அது கூட வந்து உங்களுடைய கமெண்ட்ஸாக பதிவிடுங்க. என் ட்ரெஸ்ஸு தாங்க, என் தங்கச்சி ட்ரெஸ்ஸு, எங்கள் அக்கா ட்ரெஸ்ஸு, என் தம்பி ட்ரெஸ்ஸு, அப்படி வருசெல்லாம் உங்களுடைய கமெண்ட்டை வந்து டைப் பண்ணி எல்எஸ்சி நிகழ்ச்சிக்காக அனுப்புங்கள். நேர்களை காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருப்பது லைக் ஷேர் கமெண்ட்.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: இன்று மாலை 4 மணிக்கு மனவிழை நிகழ்ச்சியில் பங்கேற்கும் நேயர் கடித வழி பாடல்களுடன் பெருங்குடி ஆர். ரவிராஜன் அவர்கள்.

0: சுத்தமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தோம். சத்யா மணக்குடியிலேருந்து எங்கள் வீட்டில் என்னோடய ட்ரெஸ்ஸு தாங்க அதிகமாக இருக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே போல் எங்கள் வீட்டில் எங்களுடைய பிள்ளைங்க துணி தாங்க அதிகமாக இருக்கும். மிருதராயன்கோட்டை பாரி வெள்ளல் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த கமெண்ட் கடலூர் சுரேஷ், என்னுடைய சகோதரி ட்ரெஸ் தான் அதிகமாக இருக்கும். அப்படியே ப்ராக்கெட்டுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. ஒரு மினி துணிக்கடையே இருக்குங்க. என் ட்ரெஸ் எல்லாம் அப்பப்போ அயன் பண்ணி ஆங்கரில் மாட்டி தொங்க விட்ருவேன். அதே போல் சட்டையில் கோடு வராமையும் பார்த்துப்பேன். மடித்தால் லைன் வந்துடும்ல அதனால் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக வந்து எங்கள் பிள்ளைங்க ட்ரெஸ் தாங்க அதிகமாக இருக்கும் ஆண்டிமடன் கார்த்திகேயன். அடுத்து எங்கள் வீட்டில் என் பேரன் பேத்தி அவங்களுக்கு தான் அதிகமாக இருக்கும். ட்ரெஸ் கலெக்ஷனை பார்த்தாவே கபோர்டு நிறைஞ்சிரும். மணக்குடி ராஜேந்திரன் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த கமெண்ட் திருமூல ஸ்தானம் வீரசுந்தரி, என்னுடைய ட்ரெஸ் தாங்க அதிகமாக இருக்கும். அடுத்து எல்லாருடைய ஆடையும் சமமாக இருக்கும் அப்படின்னு வலங்கைமான் துரை கமெண்ட் பண்ணியிருக்காங்க. எங்கள் வீட்டில் என் பொண்ணு ட்ரெஸ்ஸு தாங்க அதிகம். அதுவும் இப்போ அவங்க திருமண ஆணைக்கப்புறமும் என் ஆடைகள் என் கணவர் ஆடைகள் வந்து சமமாக இருக்குன்னு மங்கை மேடம் ஜெயந்தி கோவிந்தராஜ் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து திருக்கோழிக்காடு அருண் இலக்கியா, என்னுடைய கணவர் அப்புறம் என் பிள்ளைங்க ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். நாகூர் முகமது ராஃபிக், எங்கள் வீட்டில் என்னுடைய மனைவி ட்ரெஸ் தாங்க போர்டு ஃபுல்லாக அதிகமாக இருக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நந்தினி சுரேஷ் திருபுவனத்துலேருந்து, என் ட்ரெஸ் தான் அதிகமாக இருக்கும்ல. அடுத்து என்னுடைய தான் அப்படின்னு ஒரே வார்த்தையில் குத்தாலம் சங்கீதா கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து எங்கள் வீட்டில் வந்து கபோல என் மனைவி ட்ரெஸ் தாங்க அதிகமாக இருக்கும். ஒரே ஒரு தட்டில் தாங்க என் ட்ரெஸ் இருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. நன்னிலம் அம்பலவானன் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக வந்து வணக்கத்தோட சாரு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஜோதி அன்னப்பன்பேட்டையிலேருந்து, என்னுடைய புடவை தான் கபோல அதிகமாக இருக்கும் தோழி அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்து கமெண்ட் காட்டுமன்னார் கோவில் டீம் மடப்புறம் வேல் முருகன், எங்கள் வீட்டுக்கு போல் என் மனைவி ட்ரெஸ் தாங்க அதிகமாக இருக்கும். எங்கள் வீட்டுக்கு போல் என் ட்ரெஸ்ஸு அப்புறம் பல வகையான வண்ணத்தில் இருக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால் சேப்பு விஜய் ராகவன், நிலவி பழனி கலியமூர்த்தி, அம்பல் குருமூர்த்தி மூர்த்தி சண்முகம், குறும்பேரி ரமேஷ், பேட்டை சஞ்சய், பரமநல்லூர் மதி இவங்கெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. மங்கை மேடம் ராகவி சிவ சண்முகம், எங்கள் போல் எங்கள் பொண்ணுங்கள் அக்ஷயா அணுகீர்த்தி இவங்களோட ஆடைகள் தான் அதிகமாக இருக்குங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. கரைக்கல் பண்பலை 100.3 இணைந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மயிலாடுதுறை வம்சா சுக்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் எல்எஸ்சி லைக் ஷேர் கமெண்ட்.
1: முருகன் ஜுவல்லர்ஸ், எங்கும் கண்ணீராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள். முருகன் ஜுவல்லர்ஸ், திருநள்ளார் ரோட், காரைக்கால் மற்றும் நாணயக்காரர் தெரு, நாகப்பட்டினம்.

0: நாளை காலை 8:30 மணிக்கு வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரம் பாட்டை நிகழ்ச்சி வழங்குவோர் வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை காரைக்கால். தரமான தார்பாய்கள் ஹோஸ்டுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மற்றும் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். நிகழ்ச்சியினை வழங்குவோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
3: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சுலமது நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை நாகப்பட்டினம். தார்பாய்கள் கிரீனேட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி மற்றும் நாகை மூரா சன் சன் ரெடிமேட்ஸ்.
4: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: எல்எஸ்சி நிகழ்ச்சிக்காக காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 3:19:55 ஆகிட்டு இருக்குங்க. உங்க வீட்டு கபோர்டில் யாரு ட்ரெஸ்ஸுங்க நிறையா இருக்கும், அதான் இடத்த அடைச்சிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி கமெண்ட் சொல்லுங்க அப்படின்னு நேர்கிட்ட கேட்டுட்டு இருந்தோம். நேர்களும் வந்து கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க முகநூல் பக்கத்தில். அடுத்ததாக வந்து எங்கள் வீட்டில் எங்கள் பையன் ட்ரெஸ்ஸு தாங்க அதிகமாக இருக்கும், அடுத்தது

என்னுடைய மனைவி பேரக்குழந்தைகள் இவங்க ட்ரெஸ்ஸு, என் ட்ரெஸ்ஸு செலவு செஞ்சு ஹேங்கரில் மாற்றுவாங்க கொஞ்சமாக தான் இருக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. குத்தாலந்தோப்பு தெரு சிவசுப்ரமணியன் அடுத்த ஐயாவடி அசோக்ராஜ் கனிமொழி, எனக்கு வந்து என்னுடைய பெண் பிள்ளை சுமிதா அவங்களுடைய ட்ரெஸ் அதிகமாக இருக்கும், என்னோடய ட்ரெஸ் அயன் பண்ணி பீரோவில் வச்சுருவாங்க அப்படின் இருக்காங்க. அடுத்ததாக அதிக ட்ரெஸ்ஸு என் மகளுக்கு தான் நெடுஞ்செழியன் இடங்கண்ணிலேருந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நாகை சிக்கல் சரண்யா சரவணன், எங்கள் வீட்டு கவல் அதிகமாக இருக்கிறது என் துணி தாங்க. அடுத்த எரவாஞ்சேரி சாரு பாலா, எங்கள் கபோலில் எப்போதும் ஏன் ட்ரெஸ்ஸு தான் ஃபஸ்ட்டு பிளேஸ் அப்படின்னு இருக்காங்க. அடுத்து கோமல் சரவணன், பசங்க ட்ரெஸ் தாங்க அதிகம். அடுத்து கலாவதி ராஜ்மோகன், எங்கள் வீட்டில் ரெண்டு பீரோ இருக்குங்க, என்னுடைய புடவை தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த கமெண்ட்டு, என்ன மேடம் இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டீங்க, கபோலில் மட்டும் இல்லைங்க பீரோலையும் மனைவி ட்ரெஸ் தாங்க அதிகமாக இருக்கும், அடுத்ததாக குழந்தைங்க ட்ரெஸ்ஸுங்க, எனக்கு ஒரு மூளையில் கொஞ்சோண்டு இடம் மட்டும்தாங்க அப்படின்னு பவித்ர மாணிக்கம் ரகுபதி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடாகா, அடுத்ததாக வந்து கும்பகோணம் குமரன், என் ட்ரெஸ்ஸு என் மனைவி ட்ரெஸ்ஸு இரண்டும் சமமாக இருக்குங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து திருபுவனம் சத்யபாமா, எங்கள் வீட்டுக்கு போல என் தங்கை அலமேலு மங்கை, இவங்க ட்ரெஸ்ஸு தாங்க அதிகமாக இருக்கும். பொதுவாக அக்கா தங்கச்சிக்கு ட்ரெஸ்ஸு தருவாங்க, ஆனால் எங்கள் வீட்டில் என் தங்கச்சிக்கு தான், என் தங்கச்சி தான் எனக்கு ட்ரெஸ் தருவா அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து காரைக்கால் நளினி, சந்தேகமே வேணாங்க எங்கள் வீட்டில் என்னோடது தாங்க, என்ன ஒரு துணி துணி தான் நிறைய எடுப்பேன், நான் எனக்கு பார்த்த உடனே பிடிச்சிருந்தா வாங்கிடுவேங்க, அதனால் எனக்கு ட்ரெஸ்ஸு ரொம்ப பிடிக்கும், வருஷத்தில் எந்த விசேஷம் இருந்தாலும் நான் புது ட்ரெஸ் தாங்க அதிகம் போடுவேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த கமெண்ட் பாருங்கள், வஞ்சியூர் பாத்திமா, கபோலில் என்னுடைய மனைவி மகள் துணி தான் அதிகமாக இருக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து குரு விக்ரம் நாகப்பட்டினத்துலேருந்து, எங்கள் வீட்டில் என் தம்பி ட்ரெஸ் தாங்க, அடுத்து என்னுடைய மகன் ட்ரெஸ் அதிகமாக இருக்கும், அந்த ஜான் பீட்டர் மேலே காசக்குடியிலேருந்து, எங்கள் வீட்டு கபோலில் என்னோடய ட்ரெஸ் தான், ஏன்னா நான் வேலைக்கு போகிறேன், பசங்கள்லாம் ஸ்கூல் தான் போகிறாங்க யூனிஃபார்ம் டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு, அப்புறம் மித்தம் அவங்களோட ட்ரெஸ்ஸு தனியாக இருக்கும், அதனால் எங்கள் வீட்டில் என் கபோர்டு ஃபுல்லாக என் ட்ரெஸ் தான் இருக்கும். அனுசியா சங்கர் பனங்காட்டாக்குடியிலேருந்து, இரவஞ்சிரி சின்னக்கணர், கபோலில் என் மகள் துணி தான் அதிகமாக இருக்கும் மேடம் அப்படின்னு இருக்காங்க. அடுத்து குடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீது ராஜா, ஏன் மேடம் உங்களுக்கு தெரியாதா யாருடைய ட்ரெஸ் அதிகமாக இருக்குன்னு, இப்படி ஒரு கேள்வி வேற கேட்டுட்டீங்களே, இதை நான் வேற சொல்லணுமா, என் வீட்டில் என் மனைவியோட ட்ரெஸ் தான் மேடம் ரொம்ப அதிகமாக இருக்குது, கபோர்டை திறந்தா அதுதான் மரியாதையாக வந்து காலெல்லாம் விழுது அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து இணைந்திருப்போம் மனதில் உள்ள மகிழ்ச்சியோடு இசையோடு சேர்ந்த காரைக்கால் பண்பலை நோரப்பள்ளி மூன்றில். லைக், ஷேர், கமெண்ட்.

0: இன்று மாலை 4 மணிக்கு மனம் விழுகிது. பங்கேற்கும் நேயர் கடித வழி பாடல்களுடன் பெருங்குடி ஆர். ரவிராஜன் அவர்கள். இன்று மாலை 6:41 நலமாய் வாழ. கோடை வெயிலிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளும் வழிமுறைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குகிறார் காரைக்கால் உயிர் வேதியியல் மருத்துவ வல்லுநர் பேராசிரியர் டாக்டர் வி. சண்முகப்பிரியா அவர்கள். இன்றிரவு 7:30 கிசான் பாணியில் ஆகாய தாமரையும் கைவினைப் பொருட்களும் சுயதொழில் செய்து வரும் குளத்தூர் முனைவோர் எம். ரேணுகாதேவி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நூறு பண்பலை ஒலிபரப்பில் இணைந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் வழங்கிய லைக் ஷேர் கமெண்ட். நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் மயிலாடுதுறை.
1: வம்சா ஆடி அதிரடி சேல் August 7-10 4 நாட்கள் மட்டுமே. வம்சா ஆடி அதிரடி சேல் August 7-10 4 நாட்கள் மட்டுமே. சேலைகள் பெண்கள் ஆண்கள் குழந்தைகள் ரெடிமேட்ஸ் அனைத்திலும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு 50% மேல் தள்ளுபடி. அதிக தள்ளுபடி அதிக சேமிப்பு. இந்த அரிய வாய்ப்பை தவற விடாதீர்கள். வம்சா காந்திஜி சாலை மயிலாடுதுறை.
0: கரைக்கால் பண்பலை 100.3 நாம் அணிந்திருப்பது எல்எஸ்சி நிகழ்ச்சிக்காக.
1: வம்சா ஆடி அதிரடி சேல் August 7-10 4 நாட்கள் மட்டுமே. சேலைகள் பெண்கள் ஆண்கள் குழந்தைகள் ரெடிமேட்ஸ் அனைத்திலும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு 50% மேல் தள்ளுபடி. அதிக தள்ளுபடி அதிக சேமிப்பு. இந்த அரிய வாய்ப்பை தவற விடாதீர்கள். வம்சா காந்திஜி சாலை மயிலாடுதுறை.
2: திருவாரூர் வரண்டரேஸ் நடத்தும் TNPSC பேங்கிங் SSC மற்றும் ரயில்வேஸ் போன்ற அரசு தேர்வுக்கான மாபெரும் வழிகாட்டுதல் நிகழ்ச்சி வர August 9 நம்ம திருத்திரிப்பூண்டி ஸ்ரீ கிருஷ்ண மஹால்ல இலவசமா நடத்த போறாங்க. இந்த ப்ரோக்ராம்ல நீங்க கலந்துக்க 7010519010 நம்பருக்கு கால் பண்ணி உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க.
3: முருகன் ஜுவல்லர்ஸ் எங்கும் கண்ணீராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள். முருகன் ஜுவல்லர்ஸ் திருநள்ளார் ரோட் காரைக்கால் மற்றும் நாணயக்காரர் தெரு நாகப்பட்டினம்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: மயிலாடுதுறை ARC நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம். நீங்கள் வாங்கும் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு பரிசு. நம்ம ஊரின் நம்பிக்கை ARC நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ் மணிக்கூண்டு அருகில் மயிலாடுதுறை.
0: எல்எஸ்சி நிகழ்ச்சிக்காக காரைக்கால் பண்பலையோடு நாம் இணைந்திருக்கிறோம். உங்க வீட்டில்

ஆறு ட்ரெஸ்ஸுங்க அதிகமாக இருக்கும், விதவிதமாக இருக்கட்டும், வித்தியாசமாக இருக்கட்டும், அழகழகாக இருக்கட்டும், கலர்ஃபுல்லாக இருக்கட்டும். அப்படி உங்கள் வீட்டில் யாருடைய ட்ரெஸ் அந்த கபோர்டு ஃபுல்லாக நிறைஞ்சு வழியும் அப்படின்னு கேட்டிருந்தோம். நேயர்களும் வந்து கமெண்ட்ஸ்லாம் கொடுத்துட்டே இருக்காங்க. அண்ணனுக்கு தாங்க, என்னுடைய பிள்ளைகளுக்கு, பேரன் பேத்திக்கு, மனைவிக்கு, தங்கச்சிக்கு, அக்காவுக்குன்னு அடுத்து யாரெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. கடலூர் மாவட்டம் விளக்கப்பாடி செந்தில் முருகன், என் அம்மா ட்ரெஸ் தாங்க அதிகமாக இருக்கும். அடுத்ததாக வந்து பேரளம் செந்தில் கண்ணன், கவலை அடுக்கி வச்சிருப்பது வீட்டில் உள்ள அனைவரும் ட்ரெஸ்ஸும் அதிகமாக இருக்கும், அதிகமாக இருக்கிறதே என் ட்ரெஸ் தான் அப்படின்னு இருக்காங்க. அடுத்து குரோவாப்புலம் பழனிவேல், எங்கள் வீட்டில் என் துணிகளை நானே துவைச்சி அடுக்கி வச்சுருவேன், கபோர்டு அதிகம் கிடையாது, கபோர்டு வீட்டில் இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வந்து எங்கள் வீட்டில் என் மனைவி ஆடை தான் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு நிறவிலேருந்து நச்சுப்பிள்ளை இவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. காரைக்கால் அக்கறை விட்ட உஷா, எங்கள் வீட்டு கபோர்டில் என்னுடைய இளைய மகன் விஷாலோடைய ஆடை தான் அதிகமாக இருக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜா நஜ்முதீன், வேற யார், என் மூத்த மகன் அஷ்ரப் ட்ரெஸ்ஸு தான், அடுத்தது என்னுடைய லைஃப் பார்ட்னருங்கோ, அடுத்து என் குட்டி மகள், கடைசியில் தாங்க நான் இந்த லிஸ்ட்டில் அப்படின்னு இருக்காங்க. அடுத்த கமெண்ட் பாருங்கள், அதம்பார் ராமன், என்னங்க எங்கள் மனைவி ட்ரெஸ் தாங்க கபோர்டில், எங்கள் மனைவி ட்ரெஸ் தான் அதிகமாக இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. எத்தனை தடவை சொல்லியிருக்காங்க பார்த்துங்க. அடுத்து காமேஸ்வரம் செல்வி அறிவழகன், மதிய வணக்கம், எங்கள் வீட்டில் என் குழந்தைங்க ட்ரெஸ் தாங்க அதிகமாக இருக்கும். அடுத்து வேதாரண்யம் பாய்த்தவரன் காடு வருத வடுகநாதன், ஆனால் அதிக ட்ரெஸ் எடுக்க மாட்டேங்க, ஒன்று ரெண்டு எடுத்தாலும் அதிக விலையில் தான் எடுப்பேன், ரொம்ப நாள் வரா மாதிரி உழைக்கிற மாதிரி தரமாக எடுத்துப்பேன் அப்படின்னு இருக்காங்க. அடுத்து அதிகம்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக எடுத்து வச்சுருக்கிறது என் பையனும் என் மனைவி தாங்க, அவங்க ட்ரெஸ்ஸு தான் அதிகமாக இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. அமுக்கி அமுக்கி வைக்கிறத நினச்சா அந்த கபோர்டே அழும் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க பார்த்துங்க. நேர்களை தொடர்ந்து இணைந்திருப்போம். இசையுடன் நம்ம இணைத்திருப்பது லைக் ஷேர் கமெண்ட்.

0: நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் ஏகஸ் வழங்கும் உழவர்களுக்கு நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட் மற்றும் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் ஏகஸ் காரைக்கால்.
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
2: இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர் சில்க்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பால் சித்தா ஃபார்மா விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சுலாமது நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்ரீ லலிதாம்பால் சித்தா ஃபார்மா விடங்கலூர் எண்ணெய்.
2: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானதை நீட்டித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர்ல வழங்கும் பசுந்தளிர் நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்செல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப்.
3: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஹோசிகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ்.
4: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
5: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 5:00 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் கலக்கல் நேரம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: இணைந்திருக்கிற நேர்களை காரைக்கால் பண்பலை 100.3 என்று 8:30 மணிக்கு இளைய பாரதம். நாகப்பட்டினம் ஆண்டவர் செவிலியர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் தாய்ப்பால் வார சிறப்பு பல் சுவை நிகழ்ச்சி இடம்பெறும்.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: திருவாரூர் வரண்டரேஸ் நடத்தும் TNPSC பேங்கிங், SSC மற்றும் ரயில்வேஸ் போன்ற அரசு தேர்வுக்கான மாபெரும் வழிகாட்டுதல் நிகழ்ச்சி வர August 9 நம்ம திருத்திரிப்பூண்டி ஸ்ரீ கிருஷ்ணா மஹால்ல இலவசமா நடத்த போறாங்க. இந்த ப்ரோக்ராம்ல நீங்க கலந்துக்க 7010519010 நம்பருக்கு கால் பண்ணி உடனே ரிஜிஸ்டர் பண்ணுங்க.
3: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ₹5000 தள்ளுபடி.
4: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ₹20,000 வரை தள்ளுபடி. July 15 to August 15 வரை மட்டுமே.
5: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
0: இசையோடு நம்ம இணைத்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 LSC. இன்னைக்கு LSC நிகழ்ச்சிக்காக முகநூல் பக்கத்தில் நம்ம பதிவிட்டிருக்கிற போஸ்டரில் உங்கள் வீட்டில் யாருடைய ட்ரெஸ் அதிகமாக இருக்குங்க அந்த கபோர்டில் அப்படின்னு கேட்டிருந்தோம். நிறைய பேர் கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. எங்கள் வீட்டில் எங்களுடைய மனைவி ட்ரெஸ்ஸு, அடுத்து குழந்தைகள் ட்ரெஸ்ஸு, பேரன் பேத்தி ட்ரெஸ்ஸு, என் தங்கச்சி ட்ரெஸ்ஸு அப்படின்லாம் கமெண்ட் வரிசலாக கொடுத்துட்டே இருக்காங்க. அடுத்த கமெண்ட் யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மயிலாடுதுறை ரேவதி நகர் ரவிச்சந்திரன், எங்கள் வீட்டில் வந்து என்னுடைய மனைவினுடைய புடவைகள் அதிகமாக இருக்குங்க, ஏன் ட்ரெஸ்ஸு ஒரு ஓரமாக இருக்கும் அவ்வளோதாங்க அப்படின் இருக்காங்க. அடுத்து கல்லாத்தூர் பரமசிவம், உங்களுடைய கமெண்டு என்னுடைய மனைவி துணிகள் தாங்க. அடுத்து அனுப்பி அடுத்து யாருடைய கமெண்ட் அப்படின்னு பார்த்துருக்கீங்கன்னா, எங்கள் வீட்டு பீரோவில் எங்களுடைய குழந்தைகள் துணிமணி அதிகமாக இருக்குங்க அப்படின்னு கர்நாடகம் கூர்க்லேருந்து

பொன்சேகர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நீலாமங்கலம் காலாச்சேரி மணிமாறன், என்னுடைய ட்ரெஸ்ஸு தான் அதிகமாக இருக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த கதம்பார் கலைச்செல்வி செல்வம், எங்கள் வீட்டு கபோர்டு என்னங்க மூணு பீரோலியும் என்னுடைய புடவை தாங்க இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. மூணு பீரோலியுமே புடவையாம். அடுத்து புஷ்பவனம் விஸ்வநாதன், எங்கள் வீட்டு கபோர்டில் அதிகமாக இருக்கிறது பிள்ளைங்க ட்ரெஸ் தான் மேடம், எங்கள் ட்ரெஸ் எல்லாம் ஒரு ஓரமாக கிடக்குமுங்க அப்படின்ட்டாங்க. அடுத்து மை ஒய்ஃப் மை சன் அப்படின்னு காட்டூர் சிவக்குமார் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரே லைன் தான் பார்த்துங்க, மை ஒய்ஃபு மை சன்னு. அடுத்து மேமாத்தூர் அமுதா சேகர், என்னுடைய ட்ரெஸ்ஸு தான் மேடம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. அடுத்து வாழ்த்துக்கள் மதுரை சண்முக சுந்தரம், இவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த கமெண்ட் தேத்தாக்குடி தெற்கு கலையரசன், எங்கள் வீட்டில் மனைவி ட்ரெஸ் தான் மேடம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இணைந்திருப்போம் உயிர்களை காரைக்கால் பண்பலை 100.3 LSC.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: கரைப்பண்பலை நறுபலி மூன்றில் அமைந்திருப்பது எல்எஸ்சி லாக் ஷேர் கமாண்ட். இன்றைக்கி நம்ம எல்எஸ்சி நிகழ்ச்சியில் உங்கள் வீட்டு கபோவில் யாருடைய ட்ரெஸ்ஸு அதிகமாக இருக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தோம். நேர்களும் வரிசலாக கமெண்ட் கொடுத்துட்டே இருக்காங்க. அந்த வகையில் அடுத்து யாரெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்க நிகழ்ச்சிக்காக அவங்களுடைய கமெண்ட்ஸும் பார்க்கலாம்.

அடுத்ததாக எங்கள் வீட்டில் வந்து என்னுடைய மனைவி புடவைகள் தான் அதிகமாக இருக்கும். புதுத்துறை செல்வகுமார் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து சுரேஷ் ராஜேந்திரன் கண்ணாரப்பாளையம், என்னுடைய ட்ரெஸ் அதிகமாக இருக்குங்க. நாகூர் யூசுப் மாலிம், என் நண்ப மகள் ஆஃபியா ட்ரெஸ் தான் அதிகமாக இருக்கும். அடுத்து திருவாரூர் மேட்டுப்பாளையம் ரவி, எங்கள் வீட்டில் வந்து அதிகமாக வந்து இருக்கக்கூடிய உடைகள் வந்து மகள்களுடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து எங்கள் வீட்டில் மூணு பீரோ இருக்குங்க, இருந்தாலும் மனைவி ட்ரெஸ்ஸை தான் அதிகமாக இருக்கும். பீரோ திறந்த உடனே போதும், வந்து விழும், அதை சரி செய்யவே கொஞ்சம் நேரம் ஆகிடும் அப்படின்னு சிவபுரி சோமசுந்தரம் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து தான் எங்கள் வீட்டில் அம்மா ட்ரெஸ் தாங்க அதிகமாக இருக்கும், அதிகம் வாங்கி பீரோவில் அடுக்கி வைப்பாங்க அப்படின்னு நந்தகுமார் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த கமெண்ட் அகரக்கொந்தகை கார்த்திகேசன், குழந்தைகள் உடை தான் அதிகமாக இருக்குங்க. அடுத்து ஓமன்லேருந்து வரதராஜன், எனது மனைவி ட்ரெஸ் தாங்க அதிகமாக இருக்கும், கபோர்டில் இருக்குண்ணா, கபோர்டில் வந்து நம்மளுடைய ட்ரெஸ்ஸு வைக்கிறதுக்கு வாய்ப்புலாம் இல்லைங்க அப்படின்ட்டு இருக்காங்க. இணைந்திருப்போம் காரைக்கால் பண்பலை 100.3 LSC.

எல்லசி நிகழ்ச்சிக்காக காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் உங்கள் வீட்டுக்கு போல் யார் ட்ரெஸ்ஸுங்க அதிகமாக இருக்கும், விதவிதமாக கலர் கலராக அழகழகாக அப்படி அடுக்கி இடத்த அடைச்சி வச்சுருக்கிறது யார் அப்படி கமெண்ட் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தோம். நேர்களும் வரிசலாக கமெண்ட் கொடுத்துட்டே இருக்காங்க. அடுத்து யாரெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்க நிகழ்ச்சிக்காக பார்க்கலாம். அடுத்ததாக திருநள்ளாறுலேருந்து சுமதி, எங்கள் வீட்டில் என்னோடய ட்ரெஸ்ஸு தாங்க அப்படின்னு இருக்காங்க. அடுத்து ஆக்கூர் மடப்புறம் நாச்சியா மன்சூர், எங்கள் வீட்டில் என் மகன் மை சன் அவங்க ட்ரெஸ்ஸு தான் மேடம் அப்படின்னு இருக்காங்க. எங்கள் வீட்டில் என்னோடய ட்ரெஸ்ஸுன்னு சொல்லியிருக்காங்க புனிதா. இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 லைக் ஷேர் கமெண்ட்.

நேரம் 4 மணி. சிந்தனை துளி. மழைநீர் சேகரிப்பு மனிதனின் உயிர்காப்பு. அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: முருகன் ஜுவல்லர்ஸ், எங்கும் கண்டிராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள். முருகன் ஜுவல்லர்ஸ், திருநள்ளார் ரோட், காரைக்கால் மற்றும் நாணயக்காரர் தெரு, நாகப்பட்டினம்.
1: வம்சா ஆடி அதிரடி சேல் ஆகஸ்ட் 7 முதல் 10 வரை 4 நாட்கள் மட்டுமே. சேலைகள், பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் ரெடிமேட் அனைத்திலும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு 50% மேல் தள்ளுபடி. அதிக தள்ளுபடி, அதிக சேமிப்பு. இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். வம்சா, காந்திஜி சாலை, மயிலாடுதுறை.
2: பண்பலையில் கேட்கவிருப்பது மனம் பிழையுதே. இன்றைய மனம் பிழையுதே நிகழ்ச்சியில் கடித வழி பாடல்களுடன் பங்குபெறும் நேயர் பெருங்குடி ஆர். ரவிராஜன் அவர்கள். தன்னை பற்றி இவ்வாறாக: நான் கடந்த பல வருடங்களாக நமது பண்பலையின் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசித்து வருகிறேன். பண்பலை ஒளிபரப்பு செய்யும் பல்வேறு நிகழ்ச்சிகள் மிக சிறப்பாக உள்ளது, பங்கெடுத்தும் உள்ளேன். மனம் பிழையுதே நிகழ்ச்சிக்காக எனது பாடல் தெரிவுகளை அனுப்பியுள்ளேன். நம் நாடு இயற்கை வளங்கள் நிறைந்த நாடு. அனைவரும் இயற்கை வளங்களை காக்க வேண்டியது நம்முடைய இன்றியமையா கடமையாகும். பாடல் காட்சிகளும் இயற்கையோடு இணைந்த வண்ணமே உலா வருகிறது இப்பாடல், என் முதல் பாடல் தெரிவாக.

0: திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: மனம் பிழைதே. இன்றைய நிகழ்ச்சியில் கடித வழி விருப்பமாக பெருங்குடி ஆர் ரவிராஜன் அவர்களுடைய பாடல் தெரிவுகள் இடம்பெறுகின்றன. தனது அடுத்த பாடலாக, இவ்வுலகில் பிறந்த அனைவரும் உழைக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்திற்காகவும் நமக்காகவும் நம் நாட்டிற்காகவும் உழைக்க வேண்டும். அந்த உழைப்பில் வரும் வருமானத்தில் நாம் உயர வேண்டும். நமக்கு நாமே உண்மையாக உழைத்தால் நம் வாழ்வில் நாமே அரசன் ராஜா அனைத்தும். உயர்ந்த இடத்தை பிடிக்க உழைப்பு மிக அவசியம் என்கிறது இப்பாடல்.

0: நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை காரைக்கால். தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை காரைக்கால்.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை பிற்பகல் 2:00 நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். நிகழ்ச்சியினை வழங்குவோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
3: 24 எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சலாமதி நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை நாகப்பட்டினம். தார்பாய்கள் கிரினேட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
4: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் நாகை மூரா சன்ஸ் ரெடிமேட்ஸ்.
5: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூரா சன்ஸ் நாகப்பட்டினம்.
6: திருவாரூர் வரண்டரேஸ் நடத்தும் TNPSC பேங்கிங், SSC மற்றும் ரயில்வேஸ் போன்ற அரசு தேர்வுக்கான மாபெரும் வழிகாட்டுதல் நிகழ்ச்சி வர August 9 நம்ம திருத்திரிப்பூண்டி ஸ்ரீ கிருஷ்ணா மஹால்ல இலவசமா நடத்த போறாங்க. இந்த ப்ரோக்ராம்ல நீங்க கலந்துக்க 7010519010 நம்பருக்கு கால் பண்ணி உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க.
7: வம்சா ஆடி ஆத்திரடி சேல் August 7-10 4 மட்டுமே. சேலைகள், பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் ரெடிமேட் அனைத்திலும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு 50% மேல் தள்ளுபடி. அதிக தள்ளுபடி, அதிக சேமிப்பு. இந்த அரிய வாய்ப்பை தவற விடாதீர்கள். வம்சா, காந்திஜி சாலை, மயிலாடுதுறை.
8: முருகன் ஜுவல்லர்ஸ் எங்கும் கண்டிராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள். முருகன் ஜுவல்லர்ஸ், திருநள்ளார் ரோட், காரைக்கால் மற்றும் நாணயக்காரர் தெரு, நாகப்பட்டினம்.
9: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
10: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: மயிலாடுதுறை ARC நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம். நீங்கள் வாங்கும் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு பரிசு. நம்ம ஊரின் நம்பிக்கை ARC நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
0: நம் நாட்டின் முதுகெலும்பே விவசாயம்தான். காவிரி கரையின் இருபுறமும் விவசாயம் செழித்து வளர்கிறது. விவசாயி சேற்றில் கால் வைத்தால்தான் நாம் அனைவரும் உண்ணும் சோற்றில் கை வைக்க முடியும். விவசாயம் காப்போம், இவ்வுலகை வளமாக்குவோம் என இன்றைய மனம் விழியதே நிகழ்ச்சியில் கடித விருப்பமாக ஒலிக்கும் பெருங்குடி ஆர். ரவிராஜன் அவர்களுடைய அடுத்த பாடல்.

நதியை போல நான்

மனமொழியதே நிகழ்ச்சிக்காக காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கும் நேயர் கடித வழி பாடல்களுடன் பெருங்குடி ஆர். ரவிராஜன் அவர்கள். தனது அடுத்த பாடல் இவ்வாறாக: இவ்வுலகில் பிறந்த மனிதர்கள் அனைவருக்கும் இவ்வுலகில் உள்ள வளங்கள் அனைத்தும் பொதுவே. நம்மால் முடியாதது ஏதும் இல்லை. உழைத்து வாழ வேண்டும். உழைப்பை கொண்டு வாழ்க்கையில் உயர வேண்டும். என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில்? நாம் உழைத்து அனைவரும் முன்னேறுவோம் நம் சொந்த உழைப்பில்.

மனமுழையதே நிகழ்ச்சிக்காக காரைக்கால் பண்பலையோடு நாம் இணைந்திருக்கிறோம். நம் உடன் பயணிக்கும் உறவுகள் என்றென்றும் நமக்கு நல்ல நினைவுகளையும் தரும், சில கசப்பான நினைவுகளும் இடம்பெறும். பிரிவு என்பது மறக்க முடியாதது, அதன் வழியும் அவ்வாறே, இப்பாடலும் அவ்வாறே. கணவன் மனைவி பிரிவு என்பது மிக துயர்மிக்கது என்கிறார் தன் கடித வழி விருப்ப பாடல். அடுத்ததாக

இணைந்திருக்கிறோம் நேர்களை காரைக்கால் பண்பலை 100.3. இதுவரை நாம் கேட்டது மனம் விழையுதே. இன்றைய மனம் விழையுதே நிகழ்ச்சியில் கடித வழி விருப்ப பாடல்களுடன் பங்கேற்ற நேயர் பெருங்குடி ஆர். ரவிராஜன் அவர்கள். நேரம் 4:30.

துளியே அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். பண்பலையில் இணைந்த நேயர்கள் கேட்கவிருப்பது வைக்கிங் பனியன் சன் பிரீப்ஸ் வழங்கும் நன்பேண்டா நிகழ்ச்சியை. வழங்குவோர் வைக்கிங் பனியன் சன் பிரீப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: முருகன் ஜுவல்லர்ஸ் எங்கும் கண்ணீராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள். முருகன் ஜுவல்லர்ஸ், திருநள்ளார் ரோட், காரைக்கால் மற்றும் நாணயக்காரர் தெரு, நாகப்பட்டினம்.
2: திருவாரூர் வரண்டரேஸ் நடத்தும் TNPSC, பேங்கிங், SSC மற்றும் ரயில்வேஸ் போன்ற அரசு தேர்வுக்கான மாபெரும் வழிகாட்டுதல் நிகழ்ச்சி வர August 9 நம்ம திருத்திரிப்பூண்டி ஸ்ரீ கிருஷ்ண மஹால்ல இலவசமா நடத்த போறாங்க. இந்த ப்ரோக்ராம்ல நீங்க கலந்துக்க 7010519010 நம்பருக்கு கால் பண்ணி உடனே ரிஜிஸ்டர் பண்ணுங்க.
3: மயிலாடுதுறை ARC நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம். நீங்கள் வாங்கும் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு பரிசு. நம்ம ஊரின் நம்பிக்கை ARC நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
4: வம்சா ஆடி அதிரடி சேல் August 7-10 வரை 4 நாட்கள் மட்டுமே. சேலைகள், பெண்கள், ஆண்கள், குழந்தைகள், ரெடிமேட் அனைத்திலும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு 50% மேல் தள்ளுபடி. அதிக தள்ளுபடி, அதிக சேமிப்பு. இந்த அரிய வாய்ப்பை தவற விடாதீர்கள். வம்சா, காந்திஜி சாலை, மயிலாடுதுறை.

0: வாழ்க்கையின் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: நேர்களே, நண்பினா நிகழ்ச்சியில் இளைஞர்கள் பங்கெடுத்து தங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்க அழைக்கலாம். 0436 8 இணைப்பு எண்ணுடன் 2311 2311 2998 0 அல்லது 2995 8 0 அலைபேசி எண் 9566 4 2 7 2 3 1. இந்த எண்களுக்கு விரல் தொட்ட முனையில் தொட்டழைத்து உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கலாம். காரைக்கால் பண்பலை 100.3 நம்ம இணைத்திருப்பது நண்பேண்டா.

0: நண்பினா நிகழ்ச்சிக்காக காரைக்கால் பண்பலையோடு நான் இணைந்திருக்கிறோம். வரக்கூடிய முதல் நேரம் இங்கிருந்து பேசுறாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: நான் காரைக்கால்லேருந்து காவியா பேசுறேன்.
0: என்ன பாடல் மாவினோம்?
1: சலீம் படத்துல இருந்து மஸ்காரா சாங் போடுவேன்.
0: சரி, பாடல் கேட்கலாம். நன்றி.
1: நன்றி மேடம்.
0: நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ நிகழ்ச்சியை வழங்குவோர் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ். செங்கல் சூளை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் ஜிஎல் மருத்துவமனை காரைக்கால்.
2: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
3: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
2: ஜிஎல் மருத்துவமனை
3: காரைக்கால்.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். நிகழ்ச்சியை வழங்குவோர் ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
4: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும். நிகழ்ச்சியை வழங்குவோர் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை மற்றும் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி.
5: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை,
6: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
5: விபிஎன் கண் மருத்துவமனை, தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
6: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை மாலை 5:30 மயிலாடுதுறை ஏசின் அடேசி செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடர். நிகழ்ச்சியை வழங்குவோர் ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
7: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவம்.

0: தஞ்சாவூர்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: நாளை மாலை 6:20 நாச்சார்கோவில் அமிர்தாசு புஸ்தோஸ் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமது நிகழ்ச்சியை வழங்குவோர் அமிர்தாசு புஸ்தோஸ் நாச்சார்கோவில் மற்றும் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ்.
3: வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
5: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் பஜனை மடம் தெரு மயிலாடுதுறை.
2: நாளை 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம். நிகழ்ச்சியை வழங்குவார் ஓஎன்ஜிசி காவேரி அசட் காரைக்கால்.
6: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி.

0: நண்பினா நிகழ்ச்சிக்காக தொடரக்கூடிய அடுத்த நேரம் இது பேசுறாங்க. வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் மேடம். ஆஸ்திரேலியா அமிதா பேசுறேன்
0: மேடம். அமிதாவுக்கு என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
1: அரபி கூத்து பாட்டு
0: தாங்க. சரி, உங்களுக்காக பாடல் வேணும். நன்றிமா.
1: நன்றி மேடம்.
0: நேயர்களுக்கு உலகணிந்த நல் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள், காரைக்கால் முருகன் ஜுவல்லரி, விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, மயிலாடுதுறை ஏர்ஸ் நடேசி செட்டியார் கோ ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
3: எங்கும் கண்ணீராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள் முருகன் ஜுவல்லர்ஸ்.
4: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்,
5: மயிலாடுதுறை ARC நடேசு செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் ஆடி அட்டகாசம்
6: வம்ச ஆடி அதிரடி சேல் ஆகஸ்ட் 7 முதல் 10 வரை 4 நாட்கள் மட்டுமே.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: திருவாரூர் வரண்டரேஸ் நடத்தும் டிஎன்பிஎஸ்சி, பேங்கிங், எஸ்எஸ்சி மற்றும் ரயில்வேஸ் போன்ற அரசு தேர்வுக்கான மாபெரும் வழிகாட்டுதல் நிகழ்ச்சி வர ஆகஸ்ட் 9 நம்ம திருத்திரிப்பூண்டி ஸ்ரீ கிருஷ்ண மஹால்ல இலவசமா நடத்த போறாங்க. இந்த புரோகிராம்ல நீங்க கலந்துக்க 7010519010 நம்பருக்கு கால் பண்ணி உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க.
2: வம்சா ஆடி ஆத்திரடி சேல் ஆகஸ்ட் 7-10 வரை 4 மட்டுமே. சேலைகள், பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் ரெடிமேட் அனைத்திலும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு 50% மேல் தள்ளுபடி. அதிக தள்ளுபடி, அதிக சேமிப்பு. இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். வம்சா, காந்திஜி சாலை, மயிலாடுதுறை.
3: Ding and

0: நண்பின் நிகழ்ச்சிக்காக காரைக்கால் பண்பலையோடு இணைந்திருக்கிறோம். தொடர்புடைய அடுத்த நேரம் இங்கேருந்து பேசுகிறாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம். யார் இங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ வணக்கம், இணைப்பில் இருக்கீங்களா? வணக்கம். நண்பின் நிகழ்ச்சிக்காக பங்கெடுக்குன்னு ரொம்ப ஆர்வமாக வந்தாங்க.

நமது பண்பலையில் இன்று மாலை 6:41 நலமாய் வாழ கோடை வெயிலில் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளும் வழிமுறைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குகிறார் காரைக்கால் உயிர் வேதியியல் மருத்துவ வல்லுநர் பேராசிரியர் டாக்டர் வி. சண்முகப்பிரியா அவர்கள்.

பண்பலையோடு இணைந்து இதுவரை நாம் கேட்டு ரசித்தது வைக்கிங் பனேன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய நன்பேண்டா நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன் சன் பிரேவ்ஸ்.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நேர்களை, காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் மற்றும் தகவல்கள் அப்டேட்களுக்காக காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் ஒரு தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது அறிவிப்பாளர் சுகப்பிரியா.

0: நேரம் 5 மணி. நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நாம் இணைந்திருக்கிறோம் இது காரைக்கால் பண்பலை 100.3. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், பூமியின் சுவாசப்பையை காப்போம். உங்கள் நலனில் அக்கறையோடு இது காரைக்கால் FM 100.3.
1: முருகன் ஜுவல்லர்ஸ், எங்கும் கண்ணீராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள். முருகன் ஜுவல்லர்ஸ், திருநள்ளாறு ரோட், காரைக்கால் மற்றும் நாணயக்காரர் தெரு, நாகப்பட்டினம்.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது திருவாரூர் மைதன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி மற்றும் மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் வழங்கும் கதையும் கானமும். இன்று இடம்பெறுவது
3: என் வாழ்க்கை உனக்காக, சிறுகதையின் தொடர்ச்சி.

0: மீண்டும் எழுத்தும்
1: சீர்காழி வட்டம் கொண்டல் எஸ் குமரேசன்.
0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் மற்றும் மைதன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி திருவாரூர்.
2: திருவாரூர் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் சுபமுகூர்த்த அழைப்பு.
3: சுபமுகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம் 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி பாத்திரங்கள், வெள்ளி குலுசுகள்
2: அனைத்தையும் உயர்ந்த தரத்தில் குறைந்த சேதாரத்தில் வாங்கிட
3: கை ராசியான ஸ்தாபனம் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் அண்ணாசாலை திருவாரூர்.
2: மைதின் கோவிந்தராஜன் ரெசிடென்சி ஏசி நம்பர் 7 குமரக்கோவில் தெரு திருவாரூர்.
4: மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ்.
5: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எல்லா நலன்களும் வளங்களும் பெற்று இன்புற்று வாழ என்னுடைய நல்வாழ்த்துக்கள். இந்த கதை காணும் நிகழ்ச்சி வழியா ஏதாவது நல்ல கருத்தை உங்களிடம் சொல்லணுங்கிற நோக்கத்தோட இன்னைக்கு சீர்காழி வட்டம் கொண்டல் எஸ் குமரேசன் எழுதிய என் வாழ்க்கை உனக்காக சிறுகதையினுடைய தொடர்ச்சியை வழங்குறோம். இந்த கதையோட முடிவை தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவலா இருக்கீங்க, வாங்க கதையை கேட்போம்.
0: என்ன நேயர்களே, சென்ற புதன்கிழமை மாலை 5 மணிக்கு வந்த இந்த கதையோட முற்பகுதி நினைவிருக்கிறதா? இதோ
1: பௌனமாலின் ஒரே மகன் சிவா ஒரு கல்லூரியில் முதுகலை ஆராய்ச்சி படிப்பு படித்துக் கொண்டிருக்கிறான். ஒரு நாள் கல்லூரி ஆண்டு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றுகிறான் சிவா. சிவாவின் பேச்சால் கவரப்பட்ட அதே கல்லூரியில் படிக்கும் மாலினி சிவாவிடம் மனதை பறிக்கொடுக்கிறாள். சிவாவும் மாலினியை விரும்புகிறான்.
0: சரி, வாங்க இப்ப நிறைவு பகுதியை கேட்போம்.
1: ஒரு நாள் சிவா தூங்கிக் கொண்டிருக்கும் போது மாலினியின் பெயரை சொல்லி உளறுவதை கவனித்து விட்டால் அவனின் தாய் பௌனம்மாள். மறுநாள் பொழுது விடிந்து படுக்கையை விட்டு எழுந்த சிவாவிடம், ஏண்டா ராத்திரி மாலினி மாலினின்னு உளறனிய, யாடாவ என்றாள் பௌனம்மாள். இதை சற்றும் எதிர்பாராத சிவா,
6: அம்மா அது வந்து அந்த பொண்ணு நாம் படிக்கிற காலேஜில தான் படிக்கிறா, ரொம்ப நல்ல பொண்ணு, நான் அவளை விரும்புறேம்மா
1: என்று தயங்கியபடியே கூறினான் சிவா. என்னது
6: விரும்புறியா? இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு சரி வராது. உனக்கு 3 தங்கச்சிங்க இருக்காங்க, நீ நம்ம உறவு இல்லாத வேற பொண்ணு திருமணம் பண்ணிக்கிட்டா நம்ம வீட்டுல யாராவது வந்து பொண்ணு எடுப்பாங்களா? அப்பா இல்லாத உங்களை இவ்வளவு தூரம் வளர்க்கறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன் தெரியுமா?
1: வேண்டாம் சிவா, அம்மா பேச்ச கேளு, நீ எவ்வளவு மறந்துரு,
6: அதுதான் உனக்கு நல்லது, நம்ம குடும்பத்துக்கு நல்லது
1: என்று கண் கலங்கியபடியே சொல்லிவிட்டு உள்ளே சென்று விட்டாள் பௌனம்மாள். இதை கேட்டு மனம் உடைந்த சிவா என்ன செய்வதென்றே புரியாமல் தவித்தான். பிறகு கல்லூரிக்கு சென்ற சிவா மாலினியை பார்க்காமலும் பேசாமலும் தவிர்த்து வந்தான். சிவா தன்னை பார்த்தும் பார்க்காமல் போவதைக் கண்டு மனம் பொறுக்காத மாலினி சிவாவை நோக்கி ஓடி வந்தாள்.
6: தயவு செஞ்சு கொஞ்சம் நில்லுங்க, என் மேல என்ன கோபம் உங்களுக்கு? நான் ஏதாவது தப்பு செஞ்சிட்டேனா? ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு என்ன பிடிக்கலையா
1: என்று ஆதங்கமாக கேட்டாள் மாலினி.
6: அதெல்லாம் ஒண்ணுமில்லை
1: என்று சொல்லிவிட்டு வேகமாக நடக்க ஆரம்பித்தான் சிவா. அன்று இரவு மாலினி அவளது வீட்டில் உறக்கம் இல்லாமல் கண்ணீர் சிந்தியபடி படுத்திருந்தாள். சிவாவும் தூங்க முடியாமல் தவித்தான். மாலினி அழுது கொண்டே பேசியது அவன் மனத்திரையில் வந்து வந்து போனது. உறக்கமில்லாமல் தவித்த சிவா மாலினியை மறக்க முடியாமல் புழுவை போல் துடைத்தான். சிவாவின் மனதில் மாலினியின் நினைவுகள் மிக ஆழமாக ஊடுருவி இருந்தது. ஒரு முடிவுக்கு வந்தான் சிவா. மறுநாள் காலையில் கல்லூரிக்கு சென்று மாலினியின் வருகைக்காக காத்திருந்தான். மாலினி பேருந்தை விட்டு இறங்கி சோகமாக நடந்து வந்து கொண்டிருப்பதை பார்த்த சிவா அவள் அருகில் சென்று,
6: மாலினி என்ன மன்னிச்சிரு
1: என்றான். அதை கவனிக்காதது போல் எதுவும் பேசாமல் மௌனமாக நடந்து சென்றாள் மாலினி.
6: மாலினி தயவு செஞ்சு கொஞ்சம் நில்லு பிளீஸ்
1: என்று அவளை தொடர்ந்து போக விடாமல் மறித்த சிவா நடந்த அனைத்தையும் கூறினான். அதை கேட்ட மாலினி பதிலுக்கு என்ன சொல்வதென்றே தெரியாமல் கண் கலங்கினாள். மேலும் தொடர்ந்தான் சிவா,
6: என்னோட தங்கச்சிக்கு திருமணம் முடிஞ்சிட்டா அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை, நான் உன்னை திருமணம் பண்ணிக்கிறேன், அது வரைக்கும் உன்னால காத்திருக்க முடியுமா
1: என்று கேட்ட சிவாவை பார்த்து சரி என்பது போல் ஆனந்த கண்ணீரோடு தலையசைத்த மாலினியை வைத்த கண் வாங்காமல் பார்த்தான் சிவா.

0: மாதங்கள் பல உருண்டோடின. சிவாவின் தங்கைகள் இரண்டு பேருக்கும் திருமணம் நடந்து முடிந்தது. ஒரு நாள் மாலினியின் வீட்டுக்கு அவளை பெண் கேட்டு உறவினர் சிலர் வந்து திருமணம் பற்றிய விஷயங்களை பேசிக் கொண்டிருந்தனர். இதை அடுக்கலையிலிருந்து கேட்டுக் கொண்டிருந்த மாலினியின் மனம் துடிதுடித்து போனது. மாலினியின் விருப்பத்தை கேட்காமலேயே திருமணம் நிச்சயம் செய்யப்பட்டது. மாலினி அழுது கொண்டிருப்பதை கவனித்த தாய் காமாட்சி,
1: மாலினி ஏமா அழுவுற
0: என்றாள்.
1: அம்மா, எனக்கு இப்ப இந்த திருமணம் வேண்டாமா
0: என்று அழுதபடியே கூறினாள் மாலினி.
1: இல்ல மாலினி, இவங்க ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. நம்ம கிட்ட சீரு சனத்தின் எதுவுமே எதிர்பார்க்கல. அவங்க பொண்ணு கொடுத்தாலே போதும்னு நினைக்கிறாங்க
0: என்றார் காமாட்சி.
1: இருக்கலாம், ஆனா என்னால இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க முடியாதுமா
0: என்று கோபமாக கூறினார் மாலினி.
1: ஏன் சம்மதிக்க மாட்டேன்
0: என்றார் காமாட்சி.
1: நான் சிவான்னு ஒருத்தரை விரும்புறேன்
0: என்றார் மாலினி. இதை வெளியில் நின்று கவனித்துக் கொண்டிருந்த மாலினியின் தந்தை மேகநாதன்,
1: என்ன சிவானு ஒருத்தர் விரும்புறியா? இதெல்லாம் நமக்கு தேவையா? அவனை விரும்புறேன் இவனை விரும்புறேன்னு சொல்லிக்கிட்டு என் தலையில மண்ணள்ளி போட்டுறாத.
0: அப்படி ஏதும் நடந்துச்சுன்னா எங்க ரெண்டு பேரையும் நீ உயிரோடவே பார்க்க முடியாது என்று மிரட்டினார். இதை கேட்ட மாலினி என்ன செய்வது என்றே தெரியாமல் துடித்தாள். அதன் பிறகு மேகநாதன் மாலினியை கல்லூரிக்கு அனுப்பவில்லை. பரிதவித்துக் கொண்டிருந்த மாலினி தாய் தந்தையரின் பேச்சை மீற முடியாமல் அவர்களின் விருப்பப்படி திருமணத்திற்கு ஒப்புக்கொண்டாள்.
2: நீங்க கேட்டு இருக்கிறது கதையும் கானமும்.
3: திருவாரூர் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் சுபமுகூர்த்த அழைப்பு.
4: சுபமுகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம், 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி பாத்திரங்கள், வெள்ளி குலுசுகள்
3: அனைத்தையும் உயர்ந்த தரத்தில் குறைந்த சேதாரத்தில் வாங்கிட
4: கைராசியான ஸ்தாபனம் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் அண்ணாசாலை திருவாரூர்.
3: மைதின் கோவிந்தராஜன் ரெசிடென்சி ஏசி நம்பர் 7 குமரக்கோவில் திரு திருவாரூர்.
4: மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ்.
0: குறிப்பிட்ட நாளில் மாலினிக்கும் ராகவன் என்பவருக்கும் திருமணம் நடந்து முடிந்தது. இதை மாலினியின் தோழி கீதா மூலம் தெரிந்து கொண்ட சிவா மனம் வெறுத்து போனான். அடுத்த சில நாட்களில் கல்கத்தாவில் உள்ள ஒரு பல்கலைக்கழகத்தில் வேலை கிடைத்தது. பிறகு தன் தாய் பவுனம்மாளோடு கல்கத்தா சென்று விட்டான் சிவா. வருடங்கள் சில சென்றன. பவுனம்மாளும் உடல்நலம் பாதிக்கப்பட்டு அவதிப்பட்டுக் கொண்டிருந்தாள்.
1: எப்படியாவது நாம இருக்கும் போதே சிவாவுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும்
0: என்று தினம் தினம் மனதில் நினைத்துக் கொண்டிருந்தாள் பவுனம்மாள். ஒரு நாள்,
1: அப்பா சிவா, எனக்கும் உடம்பு சரியில்லாம போய்கிட்டு இருக்கு. எனக்கு ஏதாவது ஆவரத்துக்குள்ள உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பாக்கணும்னு நினைக்கிறேன்.
0: இத பாரு, ஒரு வரம் வந்திருக்கு என்றாள் பவுனம்மாள்.
1: இப்ப எனக்கு கல்யாணம் வேண்டாமா
0: என்று சிவா கூறினாலும் தாயின் வற்புறுத்தலால் திருமணத்திற்கு ஒப்புக்கொண்டான். திருமண அழைப்புதல்கள் அச்சரிக்கப்பட்டது. முதலில் அழைப்புதலை மாலினிக்கு வைக்க வேண்டும் என தீர்மானித்த சிவா தன் திருமண அழைப்புதலை எடுத்துக்கொண்டு தமிழகம் வந்தவன் உடனே மாலினி வீட்டிற்கு சென்றான். அங்கு நின்று கொண்டிருந்த ஒரு பெரியவரிடம்,
1: ஐயா, மாலினி வீடு இதுதானே
0: என்றார் சிவா.
5: ஆமா, நீங்க யாரு
0: என்று கேட்டார் அந்த பெரியவர்.
1: ஐயா, நான் மாலினி கூட படிச்சவன்
0: என்றார் சிவா.
5: உனக்கு விஷயமே சரியாதா
0: என்று அந்த பெரியவர் கூறியதும் புரியாமல் விழித்தான் சிவா. அந்த பெரியவரே மீண்டும் பேச்சை தொடர்ந்தார்.
5: அந்த பெண்ணோட கணவன் ராகவன் எப்ப பார்த்தாலும் குடிச்சிட்டு வந்து அந்த பெண்ணை சித்திரவதை செஞ்சான். எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு அவனோட குடும்பம் நடத்திக்கு இருந்துச்சு அந்த பொண்ணு. ஒரு பெண் குழந்தையும் பிறந்துச்சு. பாவம் அந்த பொண்ணு. அந்த பிஞ்சு குழந்தைய வச்சுக்கிட்டு அவனோட ஒவ்வொரு நிமிஷமும் நரக வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் மாலினியோட கணவர் ராகவன் குடிச்சிட்டு ரோட்ல தாறு மாறா டூ வீலர்ல போனதால எதிரில வந்த ஒரு லாரி மோதி தலை நசுக்கி இறந்து போயிட்டாப்பா. இந்த விஷயத்த கேள்விப்பட்டு பதறி போன அந்த பொண்ணுக்கு அதிர்ச்சியில மனநில பாதிக்கப்பட்டு போயிடுச்சு
0: என்று கூறி முடித்தார் அந்த பெரியவர். அவர் பேச்சை கேட்ட சிவாவின் இதயம் சுக்குநூறாக வெடித்தது. அவன் அழ ஆரம்பித்தான். கண்களை துடைத்துக் கொண்ட சிவா,
1: ஐயா, இப்ப எல்லாரும் எங்க இருக்காங்க
0: என்றான்.
5: அவன்

0: அப்பா மேகநாதன் மாரடைப்பு நோயால இறந்து போயிட்டாரு. அவங்க அம்மா காமாட்சிக்கும் உடம்பு சரியில்லாம போனதால மாலினியோட குழந்தை அமலாவை வளர்க்க முடியாம பக்கத்து ஊர்ல இருக்கிற ஒரு குழந்தைகள் காப்பகத்துல சேர்த்துட்டு அங்கேயே சின்ன சின்ன வேலைகளை பாத்துக்கிட்டு இருக்காங்க. மாலினி இப்போ சென்னையில இருக்கிற ஒரு மனநல காப்பகத்துல இருக்கா
1: என்றார் பெரியவர். இதை கேட்ட சிவா அந்த பெரியவரிடமிருந்து விடை பெற்று மாலினியின் குழந்தை இருக்கும் காப்பகத்திற்கு சென்றான். தாயை பிரிந்து தவிக்கும் அந்த குழந்தையின் முகத்தை பார்த்த சிவாவிற்கு

0: அதை பார்த்து தலையில் அடித்துக் கொண்டு அழுதான் சிவா.
1: ஐயோ மாலினி, ஐயோ மாலினி, இங்க பாருமா மாலினி, நான் சிவா வந்திருக்கேம்மா, சிவா என்ன பாருமா பாரு
0: என்று காதறி அழுதான் சிவா.

0: பிறகு நடந்த அனைத்தையும் தாய் பௌனம்மாளிடம் எடுத்துக் கூறிய சிவா தனக்கு ஏற்பாடு செய்திருந்த திருமணத்தை நிறுத்த சொல்லிவிட்டு மாலினிக்காகவும் அவள் குழந்தை அமலாவுக்காகவும் வாழ முடிவெடுத்தான். ஆம், இப்பொழுது மாலினிக்கும் அவள் குழந்தை அமலாவுக்கும் ஒரு பாதுகாவலனாக தன் வாழ்க்கையை தொடங்கினான் சிவா.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது திருவாரூர் மைதன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி மற்றும் மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் வழங்கிய கதையும் கானமும். இன்று இடம்பெற்றது
0: என் வாழ்க்கை உனக்காக சிறுகதையின் நிறைவு பகுதி.
1: எண்ணமும் எழுத்தும்
0: சீர்காழி வட்டம் கொண்டல் எஸ் குமரேசன்.
1: குரல் வண்ணம் ஆந்தக்குடி அருணா மணிவண்ணன். நிகழ்ச்சி அமைப்பு ஆந்தக்குடி ஏஎம் அருண் பிரகாஷ். சரி நேயர்களே, மீண்டும் வரும் புதன்கிழமை மாலை 5 மணிக்கு கதையும் கானமும் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நேயர்கள், இதுவரை கேட்ட கதையும் கானமும் நிகழ்ச்சியோட விளம்பரதார மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் மற்றும் மைதன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி திருவாரூர்.
2: திருவாரூர் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் சுபமுகூர்த்தழைப்பு.
3: சுபமுகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம் 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி பாத்திரங்கள், வெள்ளி குலுசுகள்
2: அனைத்தையும் உயர்ந்த தரத்தில் குறைந்த சேதாரத்தில் வாங்கிட
3: கை ராசியான ஸ்தாபனம் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் அண்ணாசாலை திருவாரூர்.
2: மைதின் கோவிந்தராஜன் ரெசிடென்சி ஏசி நம்பர் 7 குமரக்கோவில் திரு திருவாரூர்.
4: மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ்.

0: நெகிழ்ந்து உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3.
1: எங்கும் கண்ணீராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள். முருகன் ஜுவல்லர்ஸ், திருநள்ளார் ரோட், காரைக்கால் மற்றும் நாணயக்காரர் தெரு, நாகப்பட்டினம்.
0: காரைக்கால் எஃப்எம் 100.3 நேர்கள் கேட்கலாம் கலக்கல் நீர். ஆமாங்க, தொலைபேசி வழியே நீங்க உங்களுடைய லைஃப்ல நடந்த சின்ன சின்ன நகைச்சுவையை நீங்க ஷேர் பண்ணலாம். நீங்க டயல் பண்ண வேண்டிய எண் 0436823123131. இன்னொரு நம்பர் 299480, இன்னொரு நம்பர் 299580. செல் நம்பர் இருக்குங்க 9.

0: 8664272732 காரைக்கால் எஃப்எம் 100.3 இது கலக்கல் நேரம். இப்போ நம்ம திடீர்னு இப்போ வர்றது மழைக்காலம் இல்லையா, இருந்தாலும் எங்கேயாவது ஒரு இடத்துல தண்ணி கிடந்துச்சுன்னா திடீர்னு ஒரு வழுக்கி விழுறது இயல்பு. அப்படி எங்கேயாவது நம்ம வழுக்கி விழுந்தோம் அப்படின்னா டக்கு புக்குன்னு அந்த அந்த நம்ம விழுந்தோம் எந்திரிப்போமா இல்லையாங்கிறதும் பக்கத்தில் யார் நிற்கிறா அப்படிங்கிறது பார்க்கறது வழக்கம் தானே.
1: சரி சரி சரி,
0: அப்படி ஏதாவது ஒரு சம்பவம் ஏற்பட்டு ஏதாவது சிரிச்சதுண்டா, யாராவது விழுந்து இது சின்ன தப்பு தான் இருந்தாலும் சில நேரங்களில் லைஃப்பில் அப்பப்போ நடக்கிறது ஒரு இயல்பு தானே. அப்படி ஏதாவது சம்பவம் நடந்திருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் ஷேர் பண்ணலாம். இன்னைக்கு நாம சிரிக்கலாம் காரைக்கால் எஃப்எம் 100.3 இது கலக்கல் நேரம். நம்ம நிகழ்ச்சியில வர முதல் நேயர் என்ன சொல்ல போறாங்க கேட்டலாம். வணக்கம்.
2: வணக்கம் சார், நல்லா
0: இருங்க, சொல்லுங்க.
2: செந்தில் கண்ணன் பேரலம்
0: பேரலம் செந்தில் கண்ணன் சார், சொல்லுங்க.
2: கணவன் மனைவி கேட்டானா, ஏமா துணி எடுக்க போலையா அப்படின்னா, ஏங்க நீங்க கார்டு கொடுக்க போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னாங்களா, இல்ல இல்ல மழை வர போது மேல துணி காய போட்டுருக்கீல அதை எடுத்துட்டு வந்து பேசலாம்.
0: ஆடி மாசமா இருக்கே, ஒருவேளை அதுக்காக கூப்பிடுறாரு நினைச்சிருப்பாங்களோ. சொல்லுங்க.
2: ரெண்டு பசங்க பேசிட்டாங்களா, ரெண்டு பொண்ணுங்களும் பையனா, எங்க அப்பா நல்ல இடமா பாக்க சொல்லிட்டாரு, எங்க அம்மாவும் அடுத்தது கல்யாணம் தான். அப்ப அப்ப இன்னொரு ஃப்ரெண்டு கேட்டாங்களா, என்ன அப்ப ஃபீஸ் அதுக்கு நீ வேற மழைக்காலம் வருது
0: பறந்து போறது. பொதுவா இப்ப எல்லாம் கொஞ்சம் அவேர்னஸ் இருக்கு, வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு தோலை தூக்கி எழுதி போடுறது, ஏதாவது வீட்டுல ஏதாவது உடஞ்சி விழுந்துரும் தொடங்கிறதுக்குள்ள போய் விழுறது, எங்கேயாவது பாசியில் வலிக்கி விடுறது, இதெல்லாம் எலும்புதான் நேச்சராக நடக்கிறதா இருந்தாலும் சில நேரங்கள் அந்த இடத்துல ஒரு ஸ்மைல் வரும் தான். சரிங்க, ரொம்ப நன்றிங்க செந்தில் கண்ணன், ரொம்ப நன்றி. நிகழ்ச்சி அதுக்கு நிகழ்ச்சி அப்படி அடுத்த நீர் வணக்கம் கலக்கல் நீர்.
3: வணக்கம் சார்.
0: வணக்கங்க
3: ஜோதி, அண்ணப்பன் பட்டியிலிருந்து.
0: ஆ சொல்லுங்க.
3: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கு, நீங்க நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கு.
0: சொல்லுங்க
3: சார். நாலு நண்பர்கள் சார்.
0: சரி.
3: ஒருத்தர் ஜோக் சொல்லும் போது பாக்கி மூணு பேருக்கு அடி
0: விழுந்துச்சு. ஒருத்தர் ஜோக் சொல்லும் போது நாலு பேருக்கு அடி விழுது, வலிக்கு விழுறத பத்தி பார்த்து அடி வாங்குறத பத்தி பேச்சு தெரியல. சொல்லுங்களேன்.
3: அவங்க விழுந்து விழுந்து.
0: சரி, ஓஹோ அங்கேயும் விழுந்துட்டாங்க. சூப்பர் சூப்பர்.
3: ரெண்டு நண்பர்கள்.
0: ஒருத்தர்
3: அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போனாங்க.
0: சரி.
3: மருத்துவர் வந்து இன்ஜெக்ஷன் போட சொல்லிட்டாரு ஒருத்தருக்கு. ஒரு வந்து சின்னத்தர் வந்து தடுத்து உழுந்து பரல்றாரு.
0: உளுந்து பரல்றாரு. போடக்கூடாது.
3: என்ன போடக்கூடாது?
0: என்ன தெரியல, சொல்லுங்களேன். வணக்கம். சொல்லுங்க.
3: வணக்கம்.
0: சொல்லுங்க திருமதி. மேடம்
3: ஒண்ணுல
0: நிச்சயமாங்க கால் வலிக்கிடும், ஊறி இருக்கும் அந்த நேரத்துல.

0: திருவாரூர் வரண்ட ரேஸ் நடத்தும் டிஎன்பிஎஸ்சி, பேங்கிங், எஸ்எஸ்சி மற்றும் ரயில்வேஸ் போன்ற அரசு தேர்வுக்கான மாபெரும் வழிகாட்டுதல் நிகழ்ச்சி வர ஆகஸ்ட் 9 நம்ம திருத்திரிப்பூண்டி ஸ்ரீ கிருஷ்ணா மஹால்ல இலவசமா நடத்த போறாங்க. இந்த ப்ரோக்ராம்ல நீங்க கலந்துக்க 7010519010 நம்பருக்கு கால் பண்ணி உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
4: காரைக்கால் பண்பலை 100.3 இது கலக்கல் நேரும்.
5: வணக்கம் சத்தம் பாய், வணக்கம் கலக்கல் நேரும், சொல்லுங்க.
6: மயிலாடுதுறை ரேவதி நகர் ரவிச்சந்திர.
5: சொல்லுங்க சார்.
6: அதாவது ஒரு ஆசிரியர் வந்து மாணவன்ட கேட்டாப்லையா, மரங்கள் என்னென்ன பலன் பெற்றா பலன் தருது அப்படின்னு. உடனே ஒரு மாணவன் வந்து காய் தருது, களி தருது, நிழல் தருது அப்படின்னு ஆனா வேற என்னென்ன தருது, அதை வந்து டேபிள் செய்யலாம், பெஞ்சு செய்யலாம், நாற்காலி செய்யலாம் அப்படின்னு சொன்னானா. இதெல்லாம் எப்படி செய்யறாங்க, நாற்காலி டேபிள்லாம் எப்படி செய்யறாங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த புத்திசாலி மாணவன் எல்லாத்தையும் அரிஞ்சு ஒரு பாத்திரத்துல வச்சாலும் வேக வச்சு அது வெந்த பிறகு எடுத்து ஒரு இதா செஞ்சுக்கலாம் சார் அப்படின்னு ஆனா. உடனே காட்டியாரு நல்ல
5: புத்திசாலிட்டாரா. சொல்லுங்க.
7: மழையில வலிக்கு விழுவது நான் தான் சார் அதிகமா
5: விழுவேன்
7: சார். வடிவேல் சொல்ற மாதிரி
5: வணக்கம் வணக்கம் சொல்லுங்க. திருமூலஸ்தானம் சொல்லுங்க வீரசுந்தரி. சொல்லுங்க.
7: ஒரு பாட்டு
5: போட்டா ஆட முடியாது.
8: வழுக்கி விழுந்த அனுபவம் இல்ல, ஒரு ஜோக் சொல்லிக்கிறேன்.
5: சொல்லுங்க.
8: ஒரு

0: பேஷண்ட் தியேட்டர்ல இருந்து ஒரு பேஷண்ட் அலறி அடிச்சிட்டு வெளில ஓடியாந்தாராம்.
1: சரி,
0: ஒருத்தர் தடுத்து நிறுத்து, ஏன் இப்படி ஓடியாருங்க அப்படின்னு.
1: ஏன் அப்படி ஓடியாடுற, என்னாச்சு
0: கேட்டேன். அதுக்கு வந்து இல்ல, எனக்கு இந்த ஜாப் பேசுறேன், அதான் பயமா இருக்கு அப்படின்னு சொன்னாராம்.
2: நீங்கள் வாங்கும் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு பரிசு நம்ம ஊரின் நம்பிக்கை. ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. முருகன் ஜுவல்லர்ஸ், எங்கும் கண்ணீராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள். முருகன் ஜுவல்லர்ஸ், திருநள்ளாறு ரோட், காரைக்கால் மற்றும் நாணயக்காரர் திரு, நாகப்பட்டினம்.
1: என்ன செய்யறது, எங்க பார்த்தாலும் ஒரே சிரிப்பா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னா, நம்ம கலக்கல் நேரத்துல நீங்களே ஜோக்கு சொல்லலாம், லைன்ல வாங்க அப்படின்னு நம்ம அன்போட அழைக்கிறோம். கூப்பிட்டலாம், வணக்கம். அடுத்த நேயர் வணக்கங்க. யார் இங்க இருந்து காத்திருக்கீங்க? வணக்கம்.
3: வணக்கம் ஐயா.
1: வணக்கம் ஐயா.
3: நல்லா இருக்கலா ஐயா?
1: நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
3: பஞ்சாப், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், ஜம்மு காஷ்மீர் எல்லாருக்கும் பஸ் ஆனா பெரிய பஸ் ஸ்டாண்டு. அப்படி பாத்தீங்கன்னா நம்ம கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை விட 3 மடங்கு பஸ் ஸ்டாண்டு.
1: சரிங்க.
3: அப்ப எனக்கு வந்து 1-2 வார்த்தை தான் தெரியும் ஹிந்தி. அரே பாபா, ஏன் பஸ் கிதர் ஜாய அப்படின்னா, அவ கிதர் ஜாயே தூ கிதரே அப்படின்ட்டா. அதுல ஏதோ தப்பான வார்த்தை மீன்ஸ் பண்ணிருக்கு. மீன் பண்ணோடனே அப்படியே ஸ்டன் ஆயிட்டோம் பாருங்க. எனக்கு சிரிப்பு வருது, ஒரு பக்கம் வந்து அப்படியே அழுகையும் வந்துச்சு. அவன் கிட்ட வந்து அப்படியே தோல்ல கட்டி கொடுத்த பையா கஜ்ஜோடும் சிதற ஜாயே ஆயே அம் லேக்கி ஜாயே அண்ணா. அவன்கிட்ட எனக்கு தெரிஞ்ச ஹிந்தில அப்படி சொல்ல, அவன் என்ன அப்படியே மிதோ தட்டி கொடுத்து அடைச்சு போக முடியும். அந்த பஸ் நான் உத்தரப்பிரதேசத்துக்கு போகணும். இப்ப பஸ் அந்த பஸ்ல ஏத்துவிட்டு, மேலாண்டு பஸ்ல நீங்க ஏத்து விட்டான்
1: சார்.
3: அப்போ அப்பதான் நினைச்சேன், பாஷைங்கிறது எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கறது. சிரிப்பு இருக்கு, அதுல வெக்கம் இருக்கு.
1: நிச்சயமா நிச்சயமா,
3: கடைசி அப்பதான் அதை புரிஞ்சுக்கிட்டாது.
1: நிச்சயமா, தன்யவாத் சொல்லி நீ முடிச்சிட்டீங்க.
3: ஆமா முடிச்சுட்டேன். நன்றி ஐயா.
1: சரிங்க சரிங்க சரி, ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க நன்றிங்க
3: நன்றி நன்றி.

நிறைவு பெறுகிறது கலக்கல் நேரம். மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு உங்களை தேடி வரும் கலக்கல் நேரம்.

0: நேற்று நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3. இதமான இந்த மாலை வேளையில் நேர்களினை கேட்டு ரசிக்கலாம் திருச்சியின் சேலம் மங்களின் மங்களின் விளக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் திருச்சியின் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.

0: வம்சா ஆடி அகரடி சேல் ஆகஸ்ட் 7 முதல் 10 வரை 4 நாட்கள் மட்டுமே. சேலைகள் பெண்கள் ஆண்கள் குழந்தைகள் ரெடிமேட் அனைத்திலும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு 50% மேல் தள்ளுபடி. அதிக தள்ளுபடி, அதிக சேமிப்பு. இந்த அரிய வாய்ப்பை தவற விடாதீர்கள். வம்சா, காந்திஜி சாலை, மயிலாடுதுறை.
1: நிகழ்ச்சியில் நீ ஒலிக்கும் குரல் ஜாலி ஆபிரகாம்.

0: திருவாரூர் வரண்டரேஸ் நடத்தும் டிஎன்பிஎஸ்சி, பேங்கிங், எஸ்எஸ்சி மற்றும் ரயில்வேஸ் போன்ற அரசு தேர்வுக்கான மாபெரும் வழிகாட்டுதல் நிகழ்ச்சி வர ஆகஸ்ட் 9 நம்ம திருத்திரிப்பூண்டி ஸ்ரீ கிருஷ்ண மஹால்ல இலவசமா நடத்த போறாங்க. இந்த ப்ரோக்ராம்ல நீங்க கலந்துக்க 7010519010 நம்பருக்கு கால் பண்ணி உடனே ரிஜிஸ்டர் பண்ணுங்க.
1: நாளை காலை 9 காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண்டரை பேசி நலமாய் வாழ கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல். மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் திருவாரூர் அருண்டர் பிரைசஸ், செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லு சாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்,
2: திருவாரூர்
3: மருத்துவமனை 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
2: ஜிஎல் மருத்துவமனை
3: காரைக்கால்.

0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தலில் கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
1: அடி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை தூய தங்கமாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையின் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா விர்ஜன் பேக்கரியின் தேதியும் செய்தியும் கேட்கலாம். இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா விர்ஜன் பேக்கரி,
2: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை.
3: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
2: விபிஎன் கண் மருத்துவமனை. தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
3: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
4: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். நாகப்பட்டினம்
0: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். இது திருச்சியின் சேலம் மங்களன் மங்களில் விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியினை ஒலிக்கும் குரல் ஆர் ஜெஷியா.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: நேர்களே, நாளை மாலை 5:30 மயிலாடுதுறை ஏஆர்சி நடே செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடர்.

0: செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம்.
1: நீங்கள் அனைவாலையும் 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்லர்ஸின் இன்சொல்லமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்லர்ஸ்.
2: உபயோக பொருட்கள்
3: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
4: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
1: நாளை 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட்டின் உழவரங்கம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட்.
5: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம்.
1: காரைக்கால் பண்பலை 100.3 நேரில் நாம் இணைந்திருக்கிறோம். இது விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சிகளை ஒழிக்கும் குரல் AM தாலிப்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் திருச்சியின் சேலம் மங்களின் மங்கள் காரைக்கால் முருகன் ஜுவல்லரி.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
4: எங்கும் கண்ணீராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள் முருகன் ஜுவல்லர்ஸ்.
2: நேர்களுக்கு ஒழுங்கிணைந்த நல் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, மயிலாடுதுறை ARC நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ்.
5: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்,
4: மயிலாடுதுறை ARC நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ் ஆடி அட்டகாசம்.
2: நேர்களுக்கு மயிலாடுதுறை வம்சா சேல்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸின் ஒழுங்கிணைந்த நல் வாழ்த்துக்கள்.
6: வம்சா ஆடி அதிரடி சேல் ஆகஸ்ட் 7 முதல் 10 வரை 4 நாட்கள் மட்டுமே.
2: நேர்களை காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். இது விளக்கீற்று வேலை நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சியினை ஒழிக்கும் குரல் மதுரை NM முகமது.

0: அதிரடி ஆடி தள்ளுபடி, முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். பூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: காரைக்கால் பண்பலை 100.3 விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சி நிறைவாக ஒலிக்கும் குரல் மலேசியா வாசுதேவன்.

0: இதுவரை கேட்டது திருச்சியன் சேலம் மங்களல் மங்களில் விளக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சியன் சேலம் மங்களல் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களல் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை. இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களல் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக்

0: பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸிற்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் ஓமலூர் ரோட் சேலம் NSB ரோட் திருச்சி.
1: நேர்களை நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3. நேர்கள் இனி கேட்கலாம் பண் இசை நிகழ்ச்சியில் வானத்தின் மீது என தொடங்கும் பாடல். பாடியவர் ஜெயஸ்ரீ.

0: பண்ணிசை கேட்டோம்.
1: புறப்பட்டேன் மன்றாடும் ஐயரை
0: கண்டேனடே. சில நொழியில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியில் இருந்தும், அதனைத் தொடர்ந்து மாநில செய்திகள் புதுச்சேரியில் இருந்தும் அஞ்சலாக

0: Performance Computing Facility, Param Pragya, at IIT Delhi. Union Minister for Ports, Shipping and Waterways, Sarbanand Sonowal, today said that seafarers remain at the heart of India's maritime growth story and reaffirmed the government's commitment to ensuring that every seafarer is safe, respected and supported. Speaking at a national stakeholder interaction on seafarer security, safety and welfare in Mumbai, Mr. Sonowal said, India has emerged as one of the world's leading seafaring nations. On the occasion, eSamudra, a comprehensive digital maritime governance platform, was also inaugurated. The platform aims to provide seamless, transparent and citizen-centric services to seafarers, shipping companies, ports, service providers and other maritime stakeholders. Union Home and Cooperation Minister Amit Shah has stressed the need for stronger cyber security and digital safeguards for urban cooperative banks. Addressing the Sahakar Nav Kranti program in Mumbai today, Mr. Shah said digital transaction frauds are on the rise and called for stronger forensic support to ensure banking safety. He highlighted the importance of collaboration with the National Forensic Science University in tackling cyber and financial crimes. The Home Minister also launched a security operations centre which will provide round-the-clock cyber surveillance and security support to urban cooperative banks. Chief Justice of India Surya Kant has stressed that justice must travel to the citizen rather than expecting citizens to travel to the justice system. He was addressing the inaugural session of the West Zone Regional Conference of the National Legal Services Authority in Indore today. The CJI said meaningful access to justice requires legal institutions to reach people who are unable to approach them. He noted that the three pillars of the conference, dialogue, dignity and inclusion, gave practical meaning to the constitutional promise of equal justice. The 11th BRICS Culture Ministers meeting was held in Bhopal today under India's BRICS chairship. The meeting adopted the Bhopal Declaration aimed at strengthening cultural cooperation among BRICS member and partner countries. Representatives from 14 countries, including 10 BRICS members and 4 partner countries, took part in the meeting. The delegates discussed ways to promote cultural and creative industries. They also focused on creating more opportunities for artists. The meeting discussed using digital platforms to help artists reach wider markets. Protecting and restoring cultural heritage was another key focus. The Intermeteorological Department, IMD, has issued an orange colour warning for heavy to very heavy rainfall over Rajasthan and Odisha today. According to the IMD, thunderstorms accompanied by lightning and gusty winds are expected to prevail over Lakshadweep, North Interior, Karnataka, Tamil Nadu, Puducherry and Karaikal today. The IMD has also predicted heavy rainfall with thunderstorms and lightning in various parts of the country over the next 2 to 3 days. And with that, we end this news bulletin.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். இளையோர்கள் தேச நலன் சார்ந்த விஷயங்களில் தங்களை இணைத்துக் கொள்வதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்றும் நாளையும் புதுச்சேரிக்கு வருகை தருகிறார். யுபிஐ சேவை தொடர்ந்து நுகர்வோருக்கு இலவசமாக இருக்கும் என்று பேமெண்ட்ஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா அறிவித்துள்ளது. குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளுக்கு 2 நாள் பயணமாக இன்று ஸ்ரீ விஜயபுரம் வந்தடைந்தார். இனி விரிவான செய்திகள். இளையோர்கள் தேச நலன் சார்ந்த விஷயங்களில் தங்களை இணைத்துக் கொள்வதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். புதுடில்லி இந்திய தொழில்நுட்ப கழகத்தின் 57வது பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், பல்வேறு துறைகளில் இளைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகளை வழங்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக கூறினார். செமிகண்டக்டர், விண்வெளி, ட்ரோன், தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் நாடு சுயசார்பு அடைந்து வருவதை சுட்டிக்காட்டிய பிரதமர், வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கு சுயசார்பு சிறந்த அடித்தளமாக திகழ்கிறது என்றார். இளம் வயதில் சமூக ஊடகங்களால் ஏற்படும் தாக்கங்களிலிருந்து இளைஞர்கள் விலகியிருப்பதன் அவசியத்தை வலியுறுத்திய பிரதமர், ஒவ்வொரு நாளும் சுய முன்னேற்றத்தை உறுதி செய்யுமாறு கேட்டுக்கொண்டார். மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசிய மத்திய கல்வி அமைச்சர் திரு மோடியின் தொலைநோக்கு பார்வை இந்தியாவில்

நாட்டின் கல்வி சூழலை கற்போரை மையமாக கொண்டதாகவும் ஆராய்ச்சி சார்ந்ததாகவும் எதிர்காலத்திற்கு தயாராகவும் மாற்றியுள்ளது என்றார். டெல்லி ஐஐடி வளாகத்தில் செயற்கை நுண்ணறிவு அதிதிறன் கணினி கட்டமைப்பு செயல்பாட்டையும் பிரதமர் இந்நிகழ்ச்சியில் தொடக்கி வைத்தார். உலகம் விரைவாக மாறுதல்களை கண்டுவரும் இந்த சூழலில் தொழில்நுட்பத்தை கற்றுக்கொள்பவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று அவர் தெரிவித்தார். எந்த ஒரு சவாலையும் வாய்ப்பாக மாற்றிக்கொள்ளும் திறனை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றும் பிரதமர் வலியுறுத்தினார்.

0: பெறுவார்கள் என்று அவர் தெரிவித்தார். எந்த ஒரு சவாலையும் வாய்ப்பாக மாற்றிக்கொள்ளும் திறனை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றும் பிரதமர் வலியுறுத்தினார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவின் புதுச்சேரி வருகையை முன்னிட்டு பிஜேபி மாநில அலுவலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாநில உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம், பிஜேபி மாநில தலைவர் திரு வி பி ராமலிங்கம், முன்னாள் சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஏம்பலம் ஆர் செல்வம் மற்றும் பிஜேபி நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டு மத்திய உள்துறை அமைச்சரின் வருகை தொடர்பான ஏற்பாடுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டனர். புதுச்சேரியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவின் வருகையை முன்னிட்டு சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் வகையில் குறிப்பிட்ட வழித்தடங்களில் மதுபான கடைகள் மற்றும் மதுபானம் வழங்கும் ஹோட்டல்கள் உணவகங்களை இன்று மாலை மற்றும் நாளை மூட வேண்டும் என கலால்துறை உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்கள்.
1: மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்றும் நாளையும் புதுச்சேரிக்கு வருகை தர உள்ளதை முன்னிட்டு சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் வகையில் குறிப்பிட்ட வழித்தடங்களில் உள்ள மதுபான கடைகள், சாராய கடைகள் மற்றும் மதுபானம் வழங்கும் ஹோட்டல்கள் உணவகங்களை தற்காலிகமாக மூட கலால்துறை உத்தரவிட்டுள்ளது. அதன்படி இன்று மாலை 6 மணி முதல் கோரிமேடு எல்லை, ராஜீவ்காந்தி சதுக்கம், லதா ஸ்டீல் ஹவுஸ், ECR சாலை, சிவாஜி சதுக்கம், ஏழை மாரியம்மன் கோவில் சந்திப்பு, ஹோட்டல் அதித்தி சந்திப்பு மற்றும் லோக்நிவாஸ் வரையிலான வழித்தடங்களில் உள்ள மதுபான விற்பனை நிலையங்கள் மற்றும் மதுபானம் வழங்கும் நிறுவனங்கள் மூடப்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நாளை காலை 8 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை நியூ லோக்நிவாஸ் முதல் ஹோட்டல் அதித்தி சந்திப்பு, ECR சாலை, சிவாஜி சதுக்கம், லதா ஸ்டீல் ஹவுஸ், ராஜீவ்காந்தி சதுக்கம் மற்றும் கோரிமேட் PAP மைதானம் வரையிலான பகுதிகளில் உள்ள மதுபான கடைகள் மூடப்பட வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. கோரிமேட் PAP மைதானம் முதல் ராஜீவ்காந்தி சதுக்கம், லதா ஸ்டீல் ஹவுஸ், ஏர்போர்ட் சாலை, லாஸ்பேட்டை NCC அலுவலகம் மற்றும் லாஸ்பேட்டை விமான நிலையம் வரையிலான வழித்தடத்திலும் மதுபான விற்பனை நிலையங்கள் மூடப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த உத்தரவை மீறும் மதுபான கடை உரிமையாளர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என புதுச்சேரி கலால்துறை துணை ஆணையர் எச்சரிக்கை விடுத்துள்ளார்.
0: நாட்டின் கல்வித்துறை கட்டமைப்பை வலுப்படுத்தும் திறமையான நடவடிக்கைகளை உரிய காலத்தில் மேற்கொள்ள அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் கல்வி அமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்றது குறித்து சமூக வலைதளத்தில் அமைச்சர் வெளியிட்டுள்ள செய்தியில், ஒருங்கிணைந்த வருங்காலத்திற்கு ஏற்ற உலகளாவிய திறன்களுடன் கூடிய கல்வியை வழங்கும் அரசின் செயல்திட்டங்கள் குறித்து இதில் எடுத்துரைக்கப்பட்டதாக கூறினார். பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார அமைச்சர்களின் பணிக்குழு கூட்டம் மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் இன்று நடைபெறுகிறது. இதன் ஒரு பகுதியாக சாஞ்சி ஸ்தூபி, இக்பால் மைதான் உள்ளிட்ட கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை பார்வையிட்டவர்கள் பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையேயான மக்கள் தொடர்பு மற்றும் தார்மீக பிணைப்புகளை இது மேலும் வலுப்படுத்துவதாக கூறினர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. UPI சேவை தொடர்ந்து நுகர்வோருக்கு இலவசமாக இருக்கும் என்று பேமெண்ட்ஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா அறிவித்துள்ளது. இதுகுறித்து பேமெண்ட்ஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஒவ்வொரு இந்தியரும் எந்த ஒரு பரிவர்த்தனை கட்டணமும் இல்லாமல் உடனடி டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளை தொடர்ந்து செய்யலாம் என்றும் உறுதிப்படுத்தியுள்ளது. டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளை ஏற்றுக்கொள்வதற்கு சிறு வணிகர்களுக்கு கட்டணம் வசூலிக்கப்படாது என்றும் அது குறிப்பிட்டது. வங்கிகள், ஃபின்டெக் நிறுவனங்கள், NPCI மற்றும் ரிசர்வ் வங்கி ஆகியவை UPI-இன் நம்பகத்தன்மையை பராமரிக்க தொழில்நுட்பம், சைபர் பாதுகாப்பு, மோசடி தடுப்பு மற்றும் கண்டுபிடிப்பு ஆகியவற்றில் முதலீடு செய்து வருகின்றன என்று BCI மேலும் கூறியுள்ளது. இதுகுறித்து மேலும் சில தகவல்கள்.
1: UPI ஒரு முக்கியமான தேசிய டிஜிட்டல் உள்கட்டமைப்பாக மாறியுள்ளது. இது பல குடிமக்களால் தினமும் பயன்படுத்தப்படுகிறது. பரிவர்த்தனை அளவுகள் தொடர்ந்து வளர்ந்து வருவதால் UPI வரவிருக்கும் ஆண்டுகளில் நுகர்வோருக்கும் வணிகர்களுக்கும் நம்பகத்தன்மையுடன் சேவை செய்வதை உறுதி செய்ய பாதுகாப்பு, கண்டுபிடிப்பு, மோசடி தடுப்பு மற்றும் உள்கட்டமைப்பு ஆகியவற்றில் நிலையான முதலீடு அவசியம் என்று BCI குறிப்பிட்டுள்ளது.
0: வெளிநாட்டு நன்கொடை சட்ட திருத்த மசோதா தொடர்பாக அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ள கருத்துக்களை நிராகரிப்பதாக இந்தியா கூறியுள்ளது. புதுடில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால், சட்ட மசோதாக்களை கொண்டு வருவது உள்நாட்டு விவகாரம் என்று தெளிவுபடுத்தினார். இதில் தலையிடுவதற்கோ கருத்து தெரிவிப்பதற்கோ யாருக்கும் அதிகாரம் இல்லை என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். பாகிஸ்தான், துருக்கி

0: சவுதி அரேபியா இடையே மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு ஒப்பந்தத்தை இந்தியா உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் அவர் கூறினார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளுக்கு 2 நாள் பயணமாக இன்று ஸ்ரீ விஜயபுரம் வந்தடைந்தார். திரு ராதாகிருஷ்ணன் இன்று மாலை தேசிய நினைவு செல்லுலார் சிறைச்சாலையை பார்வையிட்டு தியாகிகள் தூணில் மலரஞ்சலி செலுத்தி சுதந்திர ஜோதியில் மரியாதை செலுத்துகிறார். மேலும் அவர் வீர சவார்கரின் சிறை அறை மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க செல்லுலார் சிறைச்சாலையின் மத்திய கோபுரம், பனிமனை, தூக்குமேடை, அருங்காட்சியகம், கண்காட்சி கூடம் உள்ளிட்ட பிற முக்கிய பகுதிகளையும் பார்வையிடுகிறார். தேசிய நினைவு செல்லுலார் சிறைச்சாலையில் நடைபெறும் ஒலி மற்றும் ஒளி நிகழ்ச்சியை காண்பதற்கு முன்பு குடியரசு துணைத் தலைவர் பார்வையாளர் பதிவேட்டில் தனது பெயரை பதிவு செய்கிறார். நாளை அவர் ஹர்கர் திரங்கா பிரச்சாரத்தில் பங்கேற்று ஸ்ரீ விஜயபுரத்தில் உள்ள கொடிமுனையில் தேசிய கொடியை ஏற்றுகிறார். வட கடலோர தமிழக பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுவதால் இன்று முதல் வரும் 14ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழையும், வட தமிழகத்தின் சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலையில் பல இடங்களில் நிலவும் மோசமான வானிலை மற்றும் சாலை நிலைமைகளை கருத்தில் கொண்டு ஜம்மு காஷ்மீரிலிருந்து பால்டால் நோக்கிய அமர்நாத் யாத்திரை இன்று நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் பால்டாலிலிருந்து புனித குகை ஆலயத்தை நோக்கி யாத்திரை வழக்கம்போல் தொடர்கிறது. புனித குகையில் காலை முதல் சுமார் 2500 யாத்ரீகர்கள் தரிசனம் செய்துள்ளனர். ஏற்கனவே தரிசனம் செய்த யாத்ரீகர்கள் பால்டாவை விட்டு வெளியேறி ஜம்முவை நோக்கி செல்ல அனுமதிக்கப்பட்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இளையோர்கள் தேச நலன் சார்ந்த விஷயங்களில் தங்களை இணைத்துக் கொள்வதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்றும் நாளையும் புதுச்சேரிக்கு வருகை தருகிறார். யூபிஐ சேவை தொடர்ந்து நுகர்வோருக்கு இலவசமாக இருக்கும் என்று பேமெண்ட்ஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா அறிவித்துள்ளது. குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளுக்கு 2 நாள் பயணமாக இன்று ஸ்ரீ விஜயபுரம் வந்தடைந்தார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: நேரம் 6:20. நேர்களை நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3
2: ஜுவல்லர்ஸ். எங்கும் கண்டிராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள். முருகன் ஜுவல்லர்ஸ், திருநள்ளார் ரோட், காரைக்கால் மற்றும் நாணயக்காரர் தெரு, நாகப்பட்டினம்.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்லர்ஸின் இன்சொல்லமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
3: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
4: நாச்சியார் கோவிலின் மிக பிரம்மாண்டம் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
3: பாத்திரம், பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், கோவில் பூஜை பொருட்கள்,
4: விக்கிரகங்கள், கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், வீட்டு உபயோக பொருட்கள்
3: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
4: மொத்த விற்பனையில் பொன் விழா ஆண்டை நோக்கி சாதனை படைக்கும் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், வடக்கு வீதி, நாச்சியார் கோவில்.
1: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்லர்ஸ்.
5: நம்ம ஒரு கடைங்க, இது நம்ம கடைங்க, ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை. நகை வாங்க போறீங்களா? அப்போ பரிசும் சேர்த்து வாங்கலாம். மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் July 17 to August 17 வரை ஆடி மாத சிறப்பு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு அற்புதமான மெகா பரிசுகள் வழங்கப்படும். இது நம்ம ஒரு கடைங்க, இது நம்ம கடைங்க, ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
6: வழங்குகிறார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.
7: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லையெல்லாம் சொல்றோம்ல, அப்ப யாரெல்லாம் அந்த தந்தையர்களாக போற்றப்பட வேண்டியவர்கள், மரியாதை கொடுக்க வேண்டியவர்கள், நாம வளர்றதுக்கு உயர்றதுக்கு நிறைய பேர் காரணமா இருக்கிறாங்க, அவர்களை எல்லாம் அந்த தந்தையின் ஸ்தானத்தில் வைத்து போற்ற வேண்டும். இலக்கியம் ஒண்ணு சொல்லுதுங்க, யார் யார ஒருத்தங்க நமக்கு உயிர் கொடுக்கறாங்க, ஒருத்தங்க நமக்கு அறிவு கொடுக்கறாங்க, ஒருத்தங்க நமக்கு நல்வழி காட்டுறாங்க,

0: ஒருத்தவங்க பசியை போக்குறாங்க, ஒருத்தவங்க நம்ம ஆபத்துல காப்பாத்துறாங்க, நாம் அவர்களை போற்றுகிறோமா? இந்த ஏற்றி வைத்த ஏணிகளை மறந்துட்டு வழிகாட்டிகளை மறந்துட்டு போயிடுறோமே அப்படின்னு யோசிச்சிருப்பாங்களோ என்னமோ தெரியல. யார் யாரை போற்ற வேண்டும், அதுவும் தந்தைக்கு நிகராக போற்ற வேண்டும் சொல்லி சொல்றாங்க. யார் யார பிறப்பித்தோன், வித்தை இதனை பேணி கொடுத்தோன், சிறப்பின் உபதேசம் செய்தோன், அளப்பரிய பஞ்சத்தில் அன்னம் படைத்தோன், பயம் தீர்த்தோன், எஞ்ச பிதாக்கள் என என். இந்த பாட்டில் விவேக சிந்தாமனோட ஆசிரியர் தந்தைக்கு நிகராக நாம் போற்ற வேண்டிய ஐந்து பேரை நமக்கு சொல்லுது. முதல்ல யாரு, நம்ம பெற்றெடுத்த தந்தை, அவர் தான் நமக்கு உயிர் கொடுத்தவர். ரெண்டாவது, கல்வியையும் தொழிலையும் கற்றுக் கொடுத்த ஆசிரியர். பெற்றோர்கள் நமக்கு வாழ்க்கையை தான் தர்றாங்க, ஆனால் ஆசிரியர்கள் தான் வாழக்கூடிய வழியை தர்றாங்க. மூணாவது, நல்வழியை உபதேசித்த குரு. அறிவு மட்டும் போதாதுங்க, அந்த அறிவு எந்த வழியில் செல்ல வேண்டும் என்பதை உணர்த்துவர்கள் குரு தான். அவங்களையும் நம்ம தந்தை போல போற்றணுமா? நாலாவது, பசி கொடுமையில் உணவளித்தார். பசியால் வாடிய ஒருவருக்கு உணவளிப்பதுங்கிறது வயிற்றை மட்டும் நிரப்புறது இல்லைங்க, வாழ வேண்டும்ங்கிற நம்பிக்கையும் தரதாகும். அஞ்சாவது, ஆபத்தில் நம்ம காத்தவங்க, அச்சத்தில் தவித்த நேரத்தில் தோள் கொடுத்து நமக்கு ரெண்டாவது வாழ்க்கை அளித்தவர்கள் அவர்கள். இந்த அஞ்சு பேரையும் தந்தைக்கு இணையாக மதிக்க வேண்டும் சொல்லி சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்ம வெற்றி பெற்ற மனிதனுடைய வாழ்க்கையை பார்க்குறோம், ஆனால் அந்த வெற்றியின் பின்னால் இருக்கும் மனிதர்களை பற்றி எத்தனை முறை நினச்சிருக்கிறோம்? ஒரு ஆசிரியரோட ஒரு வார்த்தை, ஒரு குருவினுடைய ஒரு அறிவுரை, ஒரு நண்பரோட ஒரு உதவி, ஒரு அந்நியனுடைய ஒரு வேலை உணவு, ஒரு காவலரோட ஒரு துணிவு, இதில் ஏதாவது ஒன்று நம்ம வாழ்க்கையை திசை மாற்றிருக்கலாம். வாழ்க்கையில் உயர்றது பெரிய விஷயம் இல்லைங்க, நம்ம உயர்த்தியவர்களை மறக்காமல் இருக்கிறது தான் பெரிய விஷயம். நன்றி உணர்வு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது வெறும் பண்பு மட்டும் இல்லை, அது ஒரு மனிதனை மனிதனாக்கும் உயர்ந்த குணம். இந்த ஒரு கணம் ஒதுக்குங்கள், உங்கள் வாழ்க்கையில் தந்தைக்கு நிகராக நின்ற மனிதர்களை நினைத்து பாருங்கள், அவர்களுக்கு ஒரு நன்றி சொல்லுங்க, அவர்களுடைய செயல்களை போற்றி அந்த செயல்கள் தான் நம்முடைய வாழ்க்கைக்கு உரமாக இருந்ததுங்கிறதை நம்ம மனசில் வச்சுக்கிட்டா போதுங்க, நம்ம வாழ்க்கையில் உயர்ந்துடலாம். நன்றி, வணக்கம்.
1: சொல் அமுது வழங்கினார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாக்ஸ் ஜுவல்லர்ஸின் இன் சொல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
3: உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: மேலும் நிகழ்ச்சியினை வழங்கியோர் மயிலாடுதுறை ARC காமாக்ஸ் ஜுவல்லர்ஸ்.
5: நம்ம ஒரு கடைங்க, இது நம்ம கடைங்க ARC காமாக்ஸ் ஜுவல்லர்ஸ், பஜனை மடம் தெரு மயிலாடுதுறை.
2: நேற்று நாம் இணைந்திருக்கிறோம், இது காரைக்கால் பண்பலை 100.3.
6: டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க, நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: வம்சா ஆடி ஆத்து ரெடி சேல் August 7-10 வரை 4 நாட்கள் மட்டுமே. சேலைகள், பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் ரெடிமேட் அனைத்திலும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு 50% மேல் தள்ளுபடி. அதிக தள்ளுபடி, அதிக சேமிப்பு, இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். வம்சா, காந்திஜி சாலை, மயிலாடுதுறை.
9: திருவாரூர் வரண்டரேஸ் நடத்தும் TNPSC, பேங்கிங், SSC மற்றும் ரயில்வேஸ் போன்ற அரசு தேர்வுக்கான மாபெரும் வழிகாட்டுதல் நிகழ்ச்சி வர August 9 நம்ம திருத்திரிப்பூண்டி ஸ்ரீ கிருஷ்ணா மஹால்ல இலவசமா நடத்த போறாங்க. இந்த ப்ரோக்ராம்ல நீங்க கலந்துக்க 7010519010 நம்பருக்கு கால் பண்ணி உடனே ரிஜிஸ்டர் பண்ணுங்க.
10: கல்யாணத்துல கவனிச்சியா,
11: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு,
10: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
12: இருக்காதா பின்ன, எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
13: மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் & கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம். நீங்கள் வாங்கும் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு பரிசு. நம்ம ஊரின் நம்பிக்கை ARC நடேச செட்டியார் & கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
2: லைட் ஹவுஸ் நிகழ்ச்சியின் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்கலாம். இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் மயிலாடுதுறை வம்சா சில்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், திருச்சியின் சேலம் மங்களன் மங்கள், மயிலாடுதுறை ARC நடேசெட்டியார் அண்ட் ஜுவல்லர்ஸ், காரைக்கால் நாகப்பட்டினம் முருகன் ஜுவல்லரி, விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. இன்று மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ கேட்கலாம். நிகழ்ச்சியில் கோடை வெயிலில் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளும் வழிமுறைகள் குறித்து ஆலோசனைகள் வழங்குகிறார் காரைக்கால் உயிர் வேதியியல் மருத்துவர் வல்லுநர் பேராசிரியர் டாக்டர் வி சண்முகப்பிரியா அவர்கள். 6:45 மயிலாடுதுறை ARC நடேசெட்டியார் & கோ ஜுவல்லர்ஸின் இசை தூரிகை ஒளி விழா வரும்.

இரவு 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்ட் டுரத்தின் உள்ளவர்களுக்கான அறிவிப்புகள் ஒளி விழாவரம். 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் ஆகாய தாமரையும் கைவினை பொருட்களும். சுயதொழில் செய்து வரும் குளத்தூர் எம் ரேணுகா தேவி அவர்களுடைய நேர்முகம் கேட்கலாம். 8:00 திரை இசை. 8:15 பாராளுமன்றத்தில் இந்த வாரம் நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சல் ஆகும். 8:30 இளைய பாரதம் நிகழ்ச்சியில் நாகப்பட்டினம் ஆண்டவர் செவிலியர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் தாய்ப்பால் வார சிறப்பு பல்சுவை நிகழ்ச்சி கேட்கலாம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 9:15 பொன்னியின் செல்வன்கள். 9:30 மயிலாடுதுறை வம்சா சில்சன் ரெடிமேட்ஸின் இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடையின் என்சொல் நமது. வழங்குகிறார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள். 10:00 காரைக்கால் நாகப்பட்டினம் முருகன் ஜுவல்லரியின் இரவு மலரும். 10:30 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் வளரியின் இரவு மலரும் கேட்கலாம். இன்று 11:00 காற்றலையில் நாளை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 11:10 துயிலும் முன் கேட்கலாம். இதுவரை ஒளி வீசியது லைட் ஹவுஸ். நேற்றிலே இன்னும் சில நொடிகள் தொடர்வது விளம்பரத்தை அடித்து மாநில செய்திகள் சென்னையிலிருந்து.

0: ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்டை போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் ஜீரோ இருந்ததை பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி ஜீரோவா ஆகும் கேட்டா சொல்றான். அண்ணா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே பிஎம் சூரியகர்.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டப்பேரவைகளில் மகளிர் இடஒதுக்கீட்டை அமல்படுத்துவதற்கு தொகுதி மறுவரையறை அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தொகுதி மறுவரையறை தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் மாநில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனைக் கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. மத்திய அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் மூலம் இந்தியா 5வது பெரிய பொருளாதார சக்தியாக உருவெடுத்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டப்பேரவைகளில் மகளிர் இடஒதுக்கீட்டை அமல்படுத்துவதற்கு தொகுதி மறுவரையறை செய்வது அவசியம் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், 2029 ஆண்டு நடைபெறவுள்ள பொதுத் தேர்தலுக்கு முன்பாகவே மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் தொகுதி மறுவரையறை செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடர்பான நடவடிக்கைகள் தற்போது நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். தொகுதி மறுவரையறைக்கு பின்னர் மகளிர் இடஒதுக்கீடு அமல்படுத்தப்படும் என்றும் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். தமிழகத்தில் தொகுதி மறுவரையறை தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் மாநில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனைக் கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற்றது. இதில் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் திமுக, அஇஅதிமுக, பாமக, தேமுதிக

0: மக்கள் நீதி மய்யம் உள்ளிட்ட கட்சிகள் கலந்து கொள்ளவில்லை. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் மூலம் இந்தியா 5வது பெரிய பொருளாதார சக்தியாக உருவெடுத்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கோவையில் உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிப்பதற்கான சுதேசி கண்காட்சியை தொடங்கி வைத்து பேசிய அவர், மத்திய அரசின் தொழில் முன்னேற்ற திட்டங்கள் மூலம் நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து வருவதாக கூறினார்.
1: அனைவருடைய விசுவாசம் சொல்றது அனைவருடைய நம்பிக்கை, அதே போல அனைவருடைய முயற்சி எல்லாம் நாம் இணைந்து நம்மளுடைய பொருட்களை நம்மளுடைய உள்நாட்டு தயாரிப்புகளை ஊக்குவிப்பதன் மூலம் நாம் வளர்ச்சியடைந்த பாரதம் 2047 நோக்கி செல்வதற்கு ஒரு மிகப்பெரிய அடித்தளமாக அமைந்திருக்கிறது. 2014 நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் எடுத்த பொருளாதார நடவடிக்கைகள் மூலமாக நம்மளுடைய நாடு இன்னைக்கு உலகத்துல வளர்ந்து வருகின்ற 5வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக நம்மளுடைய பாரத நாடு இருந்து கொண்டிருக்கிறது. நம்மளுடைய விக்சித் பாரத்தினுடைய பங்களிப்புல தமிழ்நாட்டினுடைய பங்களிப்பு மிக முக்கியமான பங்களிப்பாக இருக்கிறது. இந்த நாட்டுல ஒரு வளர்ச்சினா அது ஒரு தலைமை இருக்கும், அந்த தலைமையினுடைய தொலைநோக்கு பார்வை, அந்த தொலைநோக்கு பார்வையோட தான் இந்த அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது.
0: மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று மாலை சென்னை வந்தார். பின்னர் ஹெலிகாப்டர் மூலம் திருவண்ணாமலை சென்ற அவர் அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். சட்ட சேவைகள் மையத்தில் இடம்பெற்றுள்ள தன்னார்வலர்கள் நீதிமன்றங்களை நாடும் மக்களுக்கு கண்ணியமான முறையில் தீர்வு கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் சட்டம் மற்றும் நீதி தொடர்பான மேற்கு மண்டல கருத்தரங்கில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண சம்பந்தப்பட்ட மாநிலங்களின் மொழிகளில் அவர்களின் குறைகளை கேட்டு தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு சூரியகாந்த் வலியுறுத்தினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய பிரதேச முதலமைச்சர் திரு மோகன் யாதவ், நாட்டின் நீதித்துறையில் பல்வேறு மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டதாக தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் சுற்றுலாத்துறை சார்பில் வெண்ணமடை குளத்தில் படகு சவாரி சேவை தொடங்கியுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: சுற்றுலாத்துறை சார்பில் 5 அருவி செல்லும் சாலையில் உள்ள வெண்ணமடை குளத்தில் படகு சவாரி சேவை துவங்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு ஜூன் மாத துவக்கத்தில் துவங்கும் என எதிர்பார்த்த நிலையில் பருவநிலை மாற்றத்தால் குளத்திற்கு தண்ணீர் வராத நிலையில் படகு சேவை துவங்குவது காலதாமதம் ஏற்பட்டது. இந்த சூழலில் தற்போது மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக குளம் முழுவதும் கொள்ளளவு எட்டிய நிலையில் சுற்றுலாத்துறை சார்பில் இன்று முதல் படகு சவாரி சேவை துவங்கப்பட்டது. இதனால் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அருவியில் நீராடிவிட்டு படகு சவாரி செய்து மகிழ்ந்து வருகின்றனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சாசந்தில்.
0: மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
4: சுமார் 5.8 கிலோமீட்டர் முதல் 7.6 கிலோமீட்டர் உயரம் வரை வடகடலோடு தமிழக பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழையும், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். மேலும் ஓரிரு இடங்களில் பலத்த தரைக்காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு வட உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாகவும், ஏனைய தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகள் இயல்பை ஒட்டியும் இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: ராபிட் பிளிட்ஸ் செஸ் சாம்பியன் பட்டத்தை வென்ற இந்தியாவின்

0: கிராண்ட் மாஸ்டர் பிரக்ஞானந்தாவிற்கு மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டம் நஸ்ரத்பேட்டை அரசு உயர்நிலைப் பள்ளியில் 96 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டிடத்தை வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் திரு தென்னரசு இன்று திறந்து வைத்தார். அரக்கோணம் ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் அம்ரித் பாரத் உள்ளிட்ட மேம்பாட்டுப் பணிகளை தெற்கு ரயில்வே பொது மேலாளர் திரு சுபாராவ் இன்று ஆய்வு செய்தார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இன்று நடைபெற்ற தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் தேர்வு செய்யப்பட்ட 1000 பேருக்கு ஆட்சியர் திரு தினேஷ்குமார் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் வரும் 15ஆம் தேதி சுதந்திர தினத்தன்று கிராம சபை கூட்டம் நடைபெற உள்ளதாக ஆட்சியர் திருமதி சரண்யா அரி தெரிவித்துள்ளார். முல்லை பெரியார் அணையிலிருந்து முதல்போக பாசனத்திற்காக தண்ணீரை தேனி மாவட்ட ஆட்சியர் திரு வைத்தியநாதன் இன்று திறந்து வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை சார்பில் பெண்கள் பாதுகாப்பு மற்றும் இணையவழி குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. திருப்பூர் மாநகர காவல்துறை சார்பில் போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி இன்று நடைபெற்றது. தென்மேற்கு பருவமழை உதகையில் குறைந்துள்ள நிலையில் குடிநீர் ஆதாரமான பார்சன்ஸ் வேலி அணையின் நீர்மட்டம் குறைந்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சென்னை மாநகராட்சி மாதவரம் மண்டலத்தில் 22.88 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒருங்கிணைந்த மழைநீர் வடிகால் கட்டும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மாநிலம் முழுவதும் வரும் 10 மற்றும் 17ஆம் தேதிகளில் குடற்புழு தொற்று தடுப்பு மாத்திரை வழங்கும் சிறப்பு முகாம்கள் நடைபெறவுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மும்பையில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 3-1 என்ற கணக்கில் ஸ்பெயினை வென்றது. இலங்கை 11 அணிக்கு எதிரான 3 நாள் பயிற்சி கிரிக்கெட் போட்டியின் 2ஆம் நாளான ஆட்டநேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 357 ரன் எடுத்துள்ளது. கொழும்பில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியாவின் தேவ்தத் படிக்கல் அதிரடியாக ஆடி 142 ரன் எடுத்து ஆட்டமிழுக்காமல் இருந்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டப்பேரவைகளில் மகளிர் இடஒதுக்கீட்டை அமல்படுத்துவதற்கு தொகுதி மறுவரையறை அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தொகுதி மறுவரையறை தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் மாநில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனைக் கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. மத்திய அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் மூலம் இந்தியா 5வது பெரிய பொருளாதார சக்தியாக உருவெடுத்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது.
1: இனி விளம்பரம்.
2: காலம் மாறி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலைய மறந்துடுங்க, பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே. இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ, அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
3: PM ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 கோடி ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
4: என் பேர் லட்சுமி பிரபா, நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோலச்சாருக்கா பக்கத்துல இருக்க வடக்கமுடி கிராமத்தை வச்சுக்கிறோம். 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கியிருக்கோம். 23,000 ஆண்டுக்கு வாங்கணும். ஒரு உதவியாக ரொம்ப சமயமாகவும் இருக்கு. எங்களுக்கு அவங்க ரொம்ப நன்றி. எங்களுக்கு எல்லாம் வெள்ளம் எடுத்து அறுவடை பண்ண முடியாம
5: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
6: இங்கே கிளைகள் காப்பீட்டு நிறுவனம் விவசாய கடன் குழு பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும் அல்லது
5: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு அழைக்கவும்.
2: பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
1: நேரம் 6:41.
7: நேர்களை நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3.
8: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ₹5,000 தள்ளுபடி.
9: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ₹20,000 வரை தள்ளுபடி. July 15 முதல் August 15 வரை மட்டுமே.
10: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
11: உங்கள் கடை காரைக்கால்.
7: நேயர்கள் இனி கேட்கலாம் காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலவாய் வாழ.

0: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் உங்கள் கடை தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க. உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: உங்கள் கடை காரைக்கால்
2: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
0: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
3: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை, இலவச ஆம்புலன்ஸ் வசதியுடன் அனைத்து அறுவை சிகிச்சை, டயாலிசிஸ் போன்ற சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
4: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் கிளை தாமனாங்குடியில் காலை முதல் இரவு 10 மணி வரை செயல்படுகிறது.
3: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை, காமராஜர் சாலை, காரைக்கால்.
4: தொடர்புக்கு 8925936936.
5: நலமாய் வாழ. கோடை வெயிலில் இருந்து நம்மை பாதுகாக்கும் வழிமுறைகள் குறித்து ஆலோசனைகள் வழங்குகிறார் காரைக்கால் உயிர் வேதியியல் மருத்துவ வல்லுநர் பேராசிரியர் டாக்டர் வி. சண்முக பிரியா அவர்கள்.
6: உப்பு காரம் எண்ணெயில் பொரிக்கிறது வறுக்கிறது அந்த மாதிரி நம்ம எப்போதும் சாப்பிட்ற மாதிரி இல்லாமல் நீர் சத்து அதிகமாக இருக்கிற மாதிரியான காய்கறிகள், சவு சவ், கேரட், பூசணிக்காய், முள்ளங்கி அந்த மாதிரி இருக்கிற காய்கறிகள் நிறைய சேர்த்துக்கலாம். கீரை வந்து வாரத்தில் ஒரு 2-3 நாள் கீரை செஞ்சு சாப்பிட்லாம். அது மாதிரி பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கும் போது வெஜிடபிள் சாலட் செஞ்சு கொடுக்கலாம், ஃப்ரூட் சாலட் செஞ்சு கொடுக்கலாம். ஜூசஸ் வந்து நமக்கு என்ன நமக்கு ஈஸியாக கிடைக்கும், வெள்ளரிக்காய், இளநீ அதெல்லாம் வந்து இந்த காலத்தில் இப்போ
7: காலத்தில் என்னென்ன கிடைக்குதோ அதெல்லாம்
6: தர்பூசணி ஈஸியாக இருக்கும். அதில் வந்து 90% வந்து வாட்டர் கண்டென்ட் தான். ஸோ தர்பூசணி அது மாதிரி பெரியவங்களும் சாப்பிடலாம், எல்லா வயதுக்கும் ஏற்ற மாதிரியான.
7: அதில் ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா டாக்டர், அதில் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சுகர் ஆட் பண்ணிடுறாங்க.
6: அதுதான் அவங்க வந்து பண்ணக்கூடாது. சுகர் ஆட் பண்ணுறது வந்து சுகர் நம்ம டைரெக்டாக நம்ம உடம்புல வந்து ஜூசஸில் ஆட் பண்ணுறது வந்து டைரெக்டாக நம்ம உடம்புக்கு போயிடும். ஸோ அது வந்து டக்குன்னு வந்து சுகர் லெவலை ரொம்ப ஷூட் அப் பண்ணிடும். அந்த மாதிரி பண்ணாமல் கட் பண்ணி எப்படி சாப்பிட முடியாது, அதை வந்து வேணும்னா நம்ம ஜூஸாக பசங்களுக்கு ஜூஸாக கொடுத்தோம்னா ஈஸியாக குடிச்சிருவாங்க. பெரியவங்களுக்கும் அது வந்து குடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் அந்த ஜூஸ் போட்டு குடிக்கணும்னு சொல்கிறோமே தவிர அதை வந்து இனி எக்ஸ்ட்ரா ஐஸ் போடுறது, எக்ஸ்ட்ரா சுகர் சேர்க்கறது, அந்த ஐஸ் வந்து எந்த தண்ணியில் செஞ்சுருக்காங்கன்னு தெரியாது. வெளியில் நம்ம ஜூஸ் குடிக்கும் போதும் அப்படி தான், டக்குன்னு வெயிலில் போயிட்டு வந்தால் ஒரு சில்லுன்னு ஒன்று குடித்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும் அந்த டைமுக்குன்னு நினைப்போம். பட் அந்த ஐஸ் எதுலேருந்து பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது, எந்த தண்ணியில் வச்சு அவங்க ஐஸ் ஆக்கிட்டு அதில் போடுறாங்கன்னு தெரியாது. அதனால் நம்ம வீட்டில் பண்ணும் போதுமே கூட வந்து ஃப்ரூட் ஜூஸஸ் அப்படியே கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதை வந்து குடிக்கிற பதத்துக்கு கொண்டு வந்து குடிக்கிறதுக்காக தான் ஜூஸஸ்ன்னு சொல்கிறோமே தவிர, ஜூஸ் வந்து அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஈஸியாக்கிறதுக்காக மட்டும்தான் ஜூஸஸ் வந்து அந்த மாதிரி போட்டு கொடுக்கலாம். பெண்கள் வந்து இன்னொன்று தலை குளிச்சுட்டு அப்படியே கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, அது ஈரதம் அப்படியே இருக்கும், சைனஸ் தொந்தரவு, சளி பிடிக்கிறது அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். அதனால அதெல்லாம் கொஞ்சம் லேடிஸ் வந்து கொஞ்சம் கேர் எடுத்துட்டு இந்த டைமில் அவாய்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா நல்லது.
7: டாக்டர், இந்த ஹீட் எக்ஸாஷன் அப்படின்னு சொல்கிறாங்க, அதை பற்றி சொல்லுங்கள் டாக்டர்.
6: ஹீட் எக்ஸாஷன் என்னென்னா நார்மலாக அவங்க செய்கிற வேலை, டைம் ஆஃப் எக்ஸ்போஷர் டு சன்லைட் அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த சம்மரில் வந்து சீக்கிரமாகவே வந்து எக்ஸாஸ்ட் ஆகிடுவாங்க. அவங்களுக்கே தெரியாமல் டிஹைட்ரேட் ஆகிட்டு இருப்பாங்க. வேலையில் ரொம்ப மூழ்கி போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப வேர்க்கிறதோ இல்லை வந்து தண்ணி குடிக்கிறதோ எடுத்துக்காமல் மறந்துருப்பாங்க. அந்த மாதிரி டைமில் வந்து அவங்க சீக்கிரமாக எக்ஸாஸ்ட் ஆகிடுவாங்க. அது வந்து இந்த சம்மரில் ரொம்ப காமன். அதுவும் வந்து இன்டோர் அவுட்டோர்னு வித்தியாசம் இல்லாமல் இது வந்து எல்லாருக்குமே வருது. ஏன்னா ஏசியில் இருக்கிறவங்களுமே வந்து அந்த டெம்பரேச்சரை மறந்து அவங்க தண்ணியே குடிச்சிருக்க மாட்டாங்க. வெளியில் இருக்கிறவங்களும் வந்து சீக்கிரமாக டயர்ட் ஆகிடுவாங்க. ஸோ ரெண்டு எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸுமே இருக்குது. ஸ்கூல்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா வாட்டர் பெல் அந்த மாதிரி ஒரு 1 ஹவருக்கு ஒரு இது வச்சுருக்காங்க. அந்த மாதிரி நம்மளே வந்து நமக்கு ஒரு ரிமைண்டர் வச்சுக்கிட்டு 1 ஹவருக்கு ஒன்ஸ் நம்ம வந்து நம்மளே ரீஹைட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கணும் இந்த சம்மருக்காக. இல்லைனா இந்த டிஹைட்ரேஷன் நமக்கு வந்து நமக்கு தெரியாமலே போயிடும் இந்த பிரச்சனை பற்றி.
7: ஓகே டாக்டர், இப்போ வந்து இந்த கோடை விடுமுறையில் தான் வந்து எல்லாரும் சுற்றுலா போகிறது வழக்கம். இந்த சுற்றுலா போகும்போது இந்த வெயில் காலத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் கவனிக்கணும்,
6: எந்த இடத்துக்கு போகிறோம் அதை வந்து தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ நார்மலாக இருக்கிறத விட நம்மளே நம்மளை வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சருக்கு வந்து எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறது வந்து தவிர்க்கணும். முக்கியமாக வந்து கோடைவாச ஸ்தலங்கள்னு சொல்லிட்டு இந்த குளிர் பிரதேசங்களுக்கு தான் போவாங்க. அதுவும் வந்து இப்போது டெம்பரேச்சர்ஸ் வந்து அங்கேயுமே வந்துட்டு முன்னாடி இருந்த மாதிரியான இல்லை, ரொம்ப வந்து கூட்ட நெரிசல் கஞ்சஷனால இப்போ வந்து அங்கேயுமே டெம்பரேச்சர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனில் இருக்கிற மாதிரிலாம் இல்லை. அதனால் எங்கே போகிறோங்கிறத வந்து டிசைட் பண்ணணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
5: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. கோடை வெயிலில் இருந்து நம்மை பாதுகாக்கும் வழிமுறைகள் குறித்து ஆலோசனைகள் வழங்கினார் காரைக்கால் உயிர் வேதியியல் மருத்துவ வல்லுநர் பேராசிரியர் டாக்டர் வி. சண்முக பிரியா அவர்கள்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.

0: சமாய் வாழ. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் உங்கள் கடை தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க. உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: உங்கள் கடை காரைக்கால்
2: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
0: மேலும் நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.

0: நேர்கிறது உங்கள் விமான காரைக்கால் பண்பலை 100.3. மழைநீர் சேகரிப்பு மனிதனின் உயிர்காப்பு. உங்கள் நலனில் அக்கறையோடு உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். நேரில் கேட்கலாம் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரின் கோச் வில்லர்ஸின் இசைத்தோரிகை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார நிகழ்ச்சிகள் அனைத்தையும் விழுங்கும் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரின் கோச் வில்லர்ஸ்.
1: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரின் கோச் வில்லர்ஸின் ஆடி அட்டகாசம். மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரின் கோச் வில்லர்ஸின் ஆடி அட்டகாசம். நீங்கள் வாங்கும் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு பரிசு. நம்ம ஊரின் நம்பிக்கை ஏஆர்சி நடேச செட்டியாரின் கோச் வில்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில் மயிலாடுதுறை.
0: இசை தூரிகை நிகழ்ச்சிக்காக தொட்டி ஜெயா படத்திலிருந்து

0: ஜுவல்லர்ஸ், எங்கும் கண்ணீராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள். முருகன் ஜுவல்லர்ஸ், திருநள்ளார் ரோட், காரைக்கால் மற்றும் நாணயக்காரர் தெரு, நாகப்பட்டினம்.
1: நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு கேட்கலாம். இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ்.
2: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
3: இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர் சில்க்ஸ்.
1: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடங்கலூர் எண்ணெயின் என் சொல்லும் போது கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடங்கலூர் எண்ணெய். மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் பூமேக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ்.
4: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
1: நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்சியல் டிரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் கமர்சியல் டிரேடர்ஸ், மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்சியல் டிரேடர்ஸ் காரைக்கால். மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப்,
5: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
1: நாளை காலை 7:25 சைபாலின் தகவல் நேரம் கேட்கலாம். இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் சைபால், அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் திருத்துறை பூண்டி ABC கோல்ட் பேலஸ், உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
6: புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
7: ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
1: மேலும் நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடைய செட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்க விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நாளை மாலை 5:00 வைக்கிங் பணியாளர் பரீப்ஸின் கலக்கல் நேரம். இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் வைக்கிங்.

0: சக்தியின் திருவிழா
1: ஆடி மாத சிறப்பு தொடர் நேயர்களே, ஆகஸ்ட் மாதம் 16 தேதி வரை ஒவ்வொரு ஞாயிறு, செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மாலை 5:30
0: சர்வதேச, உள்நாடு மற்றும் உள்ளூரில் அருள் பாலிக்கும் அம்மன் குறித்த தகவல்களை அறிந்து கொள்ள
1: உங்கள் காரை பண்பலை 100.3 இணைந்திருங்கள். அம்மனின் அருளலை, காரை பண்பலையின் நேரலை.
2: திருவாரூர் வரண்டரேஸ் நடத்தும் TNPSC பேங்கிங், SSC மற்றும் ரயில்வேஸ் போன்ற அரசு தேர்வுக்கான மாபெரும் வழிகாட்டுதல் நிகழ்ச்சி வர August 9 நம்ம திருத்திரிப்பூண்டி ஸ்ரீ கிருஷ்ணா மஹால்ல இலவசமா நடத்த போறாங்க. இந்த ப்ரோக்ராம்ல நீங்க கலந்துக்க 7010519010 நம்பருக்கு கால் பண்ணி உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க.
3: காரைக்கால் பண்பலை 100.3 நேரில் நாம் இணைந்திருக்கிறோம். இது மயிலாடுதுறை ARC நடேசெட்டியார் அண்ட் கோ ஜுவலர்ஸின் இசைத்துரிகையோடு.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நேர்களுக்கு விளம்பிணிந்த நல் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். திருச்சி என் சேலம் மங்களன் மங்கள், காரைக்கால் முருகன் ஜுவல்லரி, விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
4: எங்கும் கண்ணீராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள் முருகன் ஜுவல்லர்ஸ்.
5: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை, வாட்ஸ்அப்பையும் சேர்த்து ஃபாலோ பண்ணுங்க. வருகிறது இசை தூரிகையில் வெண்ணை தாண்டி வருவாயா.

0: வம்சா ஆடி அதிரடி சேல் ஆகஸ்ட் 7 முதல் 10 வரை 4 நாட்கள் மட்டுமே. சேலைகள் பெண்கள் ஆண்கள் குழந்தைகள் ரெடிமேட் அனைத்திலும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு 50% மேல் தள்ளுபடி. அதிக தள்ளுபடி, அதிக சேமிப்பு. இந்த அரிய வாய்ப்பை தவற விடாதீர்கள். வம்சா, காந்திஜி சாலை, மயிலாடுதுறை.
1: நேர்களுக்கு உளம்கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் மயிலாடுதுறை ஏஆர்சி நடே செட்டியாரன் கோஜுவலர்ஸ், மயிலாடுதுறை வம்சா சில்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்,
2: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோஜுவலர்ஸ் ஆடி அட்டகாசம்.
0: வம்சா ஆடி அதிரடி சேல் ஆகஸ்ட் 7 முதல் 10 வரை 4 நாட்கள் மட்டுமே.
3: தெவிட்டாத தெல்லமுதாய் தமிழோசை.
4: லஞ்சம் உமக்கே இடமாக வைத்தே.
5: தெய்வீக ராகங்களாய் தமிழ் இசை.
3: தமிழ் மணக்கும் பாடல்களாய் திருமுறை.
5: செவி இனிக்கும் நாள்தோறும் இருமுறை.
3: காரைக்கால் பண்பலையில் ஒவ்வொரு நாளும் பிற்பகல் 12:55
5: மாலை 6 மணிக்கும்
3: இன்னிசையாய் உலாவரும்
5: பன்னிசை.
6: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
7: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்க விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் No.1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
8: முருகன் ஜுவல்லர்ஸ் எங்கும் கண்டிராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள். முருகன் ஜுவல்லர்ஸ் திருநள்ளார் ரோட் காரைக்கால் மற்றும் நாணயக்காரர் திரு நாகப்பட்டினம்.
9: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
10: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: நேர்லே காற்றலையில் காணலை வீசிக் கொண்டிருப்பதனும் காரைக்கால் பண்பலை 100.3 இது இசைத்து ஒலிகள்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஏஆர்சி நடிக செட்டியார் அண்ட் கோச் வில்லியம்ஸின் இசை தோரிகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதான நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை ஏஆர்சி நடிக செட்டியார் அண்ட் கோச் வில்லியம்ஸ்.
1: மயிலாடுதுறை ஏஆர்சி நடிக செட்டியார் அண்ட் கோச் வில்லியம்ஸின் ஆடி அட்டகாசம். மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோச் வில்லியம்ஸின் ஆடி அட்டகாசம். நீங்கள் வாங்கும் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு பரிசு. நம்ம ஊரின் நம்பிக்கை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோச் வில்லியம்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
0: இன்னும் சில நொடிகள் தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சுய தொழிலை மேம்படுத்த வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளுக்கு இடையே கலாச்சார ஒத்துழைப்பை வலுப்படுத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். நாட்டில் 300 GW புதை படிவமற்ற எரிபொருள் மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். சூடானில் பள்ளிகள் மீது நடத்தப்படும் தாக்குதல்களை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்தியா வலியுறுத்தியுள்ளது. இலங்கை 11 அணிக்கு எதிரான பயிற்சி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 357 ரன் எடுத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சுய தொழிலை மேம்படுத்த வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மும்பையில் தேசிய நகர்ப்புற கூட்டுறவு நிதி மேம்பாட்டுக் கழகத்தின் புதிய அலுவலகத்தை திறந்து வைத்து பேசிய அவர், இதற்கு நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகளின் பங்கு மிகவும் முக்கியமானது என கூறினார். தேசிய நகர்ப்புற கூட்டுறவு நிதி மேம்பாட்டுக் கழகத்துடன் அனைத்து நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகளும் இணைந்து செயல்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். கூட்டுறவு வங்கிகள் வருவாய்க்கு மட்டுமன்றி மக்கள் சேவைக்கும் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். தேசிய நகர்ப்புற கூட்டுறவு நிதி மேம்பாட்டுக் கழகத்தின் தலைமையகம் விரைவில் தில்லியிலிருந்து மகாராஷ்டிராவுக்கு மாற்றப்படும் என்றும் அவர் கூறினார். நாட்டில் உள்ள 70% நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகள் மகாராஷ்டிரா மண்டலத்தில் செயல்பட்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். நகர்ப்புற கூட்டுறவு வங்கி சேவை நவீனமயமாக்கப்படுவதுடன் வெளிப்படைத்தன்மையுடனும் நம்பகத்தன்மையுடனும் செயல்பட நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார். மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை நிறைவேற்ற அனைத்து கட்சிகளும் ஆதரவு அளிக்க வேண்டும் என நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கேட்டுக் கொண்டிருக்கிறார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மக்களவையிலும் மாநில சட்டப்பேரவைகளிலும் மகளிர் இடஒதுக்கீட்டிற்கு அகாலிதள் கட்சி ஆதரவு அளிக்கும் என்ற அறிவிப்பை வரவேற்பதாக கூறியுள்ளார். சண்டிகரில் நடைபெற்ற சிரோன்மணி அகாலிதள் மாநாட்டில் மகளிருக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டதாக அக்கட்சித் தலைவர் திரு சுக்பீர் சிங் பாதல் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளுக்கு இடையே கலாச்சார ஒத்துழைப்பை வலுப்படுத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் இன்று நடைபெற்ற 11th பிரிக்ஸ் கலாச்சார அமைச்சர்கள் மாநாட்டில் இதற்கான பிரகடனம் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். நாட்டுப்புற இசை, கலாச்சார பாரம்பரியம், மொழிகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். கலாச்சார பாரம்பரியத்தை பேணிக்காக்க அனைத்து நாடுகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று

0: என்றும் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கேட்டுக்கொண்டார். இக்கூட்டத்தில் பிரிக்ஸ் அமைப்பின் 10 உறுப்பு நாடுகள் உட்பட 14 நாடுகள் கலந்து கொண்டுள்ளன. பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையே கலாச்சார உறவுகளை மேம்படுத்துவது தொடர்பாக இதில் முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. இதன் மூலம் உறுப்பு நாடுகளின் கலைஞர்களுக்கு கூடுதல் வாய்ப்புகள் உருவாக்கப்படும். நாட்டில் 300 கிகாவாட் புதை படிவமற்ற எரிபொருள் மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு வருவதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறன் 400% அதிகரித்துள்ளதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் நிலையான பொருளாதார வளர்ச்சிக்கு ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். தூய்மையான எரிசக்தி உற்பத்தியில் இந்தியா உலக அளவில் முன்னணி நாடாக திகழ்வதாக திரு பிரஹலாத் ஜோஷி குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் 300 கிகாவாட் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி என்ற சாதனையை படைத்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கடந்த 2014 ஆண்டில் புதை படிவமற்ற எரிபொருள் மூலம் 75 கிகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்துள்ள நிலையில் தற்போது அது 300 கிகாவாட் நிலையை எட்டியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பீகாரிலிருந்து முதல் முறையாக 18 மெட்ரிக் டன் தாமரை விதைகள் ஆஸ்திரேலியாவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தர்பங்கா விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்து ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக கூறியிருக்கிறார். இதன் மூலம் விவசாயிகளுக்கு சந்தை விலையை விட 18% அதிக லாபம் கிடைத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். வேளாண் மற்றும் உணவு பதப்படுத்துதல் ஏற்றுமதி ஆணையம் வழியாக இந்த ஏற்றுமதி செய்யப்பட்டதாக திரு பியூஷ் கோயல் கூறினார். மேற்காசிய பகுதியிலிருந்து 4048 இந்திய மாலுமிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாக மத்திய கப்பல் போக்குவரத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனாவால் தெரிவித்துள்ளார். மும்பையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மாலுமிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என பிரதமர் உத்தரவிட்டுள்ளதை எடுத்துரைத்தார். நாட்டின் கடல்சார் துறையின் வளர்ச்சியில் மாலுமிகளின் பங்கு இன்றியமையாதது என அவர் கூறினார். இந்தியா கப்பல் போக்குவரத்தில் முன்னணி நாடாக திகழ்வதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்நிகழ்ச்சியின் போது டிஜிட்டல் கடல்சார் தகவலுக்கான இ சமுத்ரா செயலியை திரு சர்பானந்த சோனாவால் தொடங்கி வைத்தார். மாலுமிகள், கப்பல் நிறுவனங்கள், துறைமுகங்கள் இடையே தடையற்ற தகவல் பரிமாற்றத்திற்கு இச்செயலி வழிவகை செய்யும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய கப்பல் போக்குவரத்து துறைமுகங்கள் துறை செயலர் திரு விஜயகுமார், கடந்த ஆண்டில் மட்டும் 3,23,000 இந்திய மாலுமிகள் சேவையாற்றி வருவதாக குறிப்பிட்டார். சூடானில் பள்ளிகள் மீது நடத்தப்படும் தாக்குதல்களை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்தியா வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக நியூயார்க்கில் பேசிய ஐநாவுக்கான இந்திய ஆலோசகர் எல்டோஸ் மேத்யூ, சூடானில் கடந்த 3 ஆண்டுகளில் நடைபெற்று வரும் உள்நாட்டு பிரச்சினைகள் காரணமாக 1,70,00,000 மாணவர்களின் கல்வி பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இப்பகுதிகளில் குழந்தைகளின் கல்வி உரிமையை பாதுகாக்க இந்தியா உறுதி பூண்டிருப்பதாகவும் அவர் கூறினார். சூடானில் பள்ளிகள் மீதான தாக்குதல் 57% அதிகரித்துள்ளதாக ஐநா அறிக்கையை மேற்கோள் காட்டி அவர் சுட்டிக்காட்டினார். சோமாலியா, காங்கோ, லைபீரியா உள்ளிட்ட நாடுகளின் ஐநா தூதரகங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தன. அமெரிக்காவின் அரசு தலைமை வழக்கறிஞராக டோட் பிளாங்கை அந்நாட்டு செனட் தேர்ந்தெடுத்துள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பின் முன்னாள் வழக்கறிஞரான டோட் பிளாங்குக்கு ஆதரவாக 50 வாக்குகளும் எதிராக 49 வாக்குகளும் பதிவாயின. கடந்த ஏப்ரல் மாதத்தில் இப்பதவியில் இருந்த பாம் பாண்டியை அதிபர் திரு டிரம்ப் நீக்கியதை அடுத்து புதிய அரசு தலைமை வழக்கறிஞர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். ஏமனில் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள்

0: அந்நாட்டு ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய ஏமன் ராணுவ செய்தித் தொடர்பாளர் கர்னல் மஜித், ஹவுதி தாக்குதலிலிருந்து மக்களை பாதுகாக்க இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறினார். விளையாட்டுச் செய்திகள். இலங்கை லெவன் அணிக்கு எதிராக 3 நாள் பயிற்சி கிரிக்கெட் போட்டியின் 2ம் நாளான இன்று ஆட்ட நேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 357 ரன் எடுத்துள்ளது. கொழும்பில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியாவின் தேவ்தத் படிக்கல் அதிரடியாக ஆடி 142 ரன் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். முன்னதாக இலங்கை லெவன் அணி முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்பிற்கு 363 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 240 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடி வரும் மதுரை அணி சற்று முன்வரை 15 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 177 ரன் எடுத்துள்ளது. திண்டுக்கல்லில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த கோவை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 239 ரன் எடுத்தது. சேலம் திருச்சி அணிகளுக்கு இடையேயான போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மும்பையில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 3-1 என்ற கணக்கில் ஸ்பெயினை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சுயதொழிலை மேம்படுத்த வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளுக்கு இடையே கலாச்சார ஒத்துழைப்பை வலுப்படுத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். நாட்டில் 300 GW புதை படிவமற்ற எரிபொருள் மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். சூடானில் பள்ளிகள் மீது நடத்தப்படும் தாக்குதல்களை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்தியா வலியுறுத்தியுள்ளது. இலங்கை லெவன் அணிக்கு எதிரான பயிற்சி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 357 ரன் எடுத்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25. நேற்று நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3.
2: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
3: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
1: நேர்கள் இனி கேட்கலாம். காரைக்கால் KFC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு ரத்தின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், காரைக்கால்.
5: நமது காரைக்கால் KMC மருத்துவமனையில் விபத்து, வாகன விபத்து, இருதய நோய், பக்கவாதம் உட்பட அனைத்து அவசர சிகிச்சைக்கான வசதி KMC மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்படுகிறது. அவசர சிகிச்சைக்கு MD பொது மருத்துவர் இரவு நேரத்திலும் பணியில் உள்ளார். மக்கள் நலனில் 25 ஆண்டுகளாக KMC மருத்துவமனை, காரைக்கால்.
1: மேல்வினை வழங்குவோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலி அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
6: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
7: உழவர்களுக்கு
8: இன்று வானிலை அறிக்கையும் வேளாண் அறிவுரைகளும் வழங்குகிறார் காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வானிலை முன்னறிவிப்பு மையத்தின் முதன்மை அதிகாரி முனைவர் AL நாராயணன் அவர்கள்.
9: காரைக்கால் வானிலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். காரைக்கால், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கும்பகோணம் இந்த பகுதியில் அடுத்த 5 நாளைக்கு வானிலை முன்னறிவிப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தா, லேசான தூறல் முதல் மிக லேசான மழைக்கு மட்டும் வாய்ப்பு இருக்குது. ரொம்ப கனமழைக்கு வாய்ப்பு இல்லை. பகல் நேரத்தில் வெப்பநிலை 33-35 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பதிவாக வாய்ப்பு இருக்குது. இரவு நேரத்தில் வெப்பநிலை 25-26 டிகிரி செல்சியஸ் பதிவாகும். காற்றில் உள்ள ஈரப்பதம் 50-80% பதிவாக வாய்ப்பு இருக்குது. காற்றின் வேகம் மணிக்கு 8-15 கிலோமீட்டர் என்ற அளவில் தென்மேற்கு திசையிலேருந்து காற்று வீசுவதற்கான வாய்ப்பு உள்ளது. எல்நினோ பாதிப்பு அதை கருத்தில் கொண்டு வெப்பம் வந்து தொடர்ந்து அதிகரிச்சுட்டு தான் இருக்குது. கொஞ்சம் மழை வந்த போதிலும் தொடர்ந்து இந்த வெப்பநிலை வந்து அடுத்த செப்டம்பர் வரைக்கும் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. அப்பப்போ மழை இருக்கனால கொஞ்சம் வெப்பம் தணியுது. ஆனால் மீண்டும் இந்த தென்மேற்கு பருவமழைக்கு வர வேண்டிய மழை வந்து வர வாய்ப்பு மிக குறைவாக தெரிகிறது. ஆகையால் இந்த எல்நினோ எஃபெக்ட்னால நம்ம

0: நமக்கு இதுநாள் வரைக்கும் வறட்சியான ஒரு வானிலை தான் தொடர்ந்து காரைக்காலில் நிலவிட்டுருக்கு. இந்த சூழ்நிலையில் இப்போ குறுவை பயிர் நிறைய அறுவடை ஸ்டேஜில் இருக்குது, அது அறுவடை செஞ்சிடலாம். மற்றபடி சம்பா பயிருக்கு நிலம் தயார் செஞ்சு இந்த மழையில் கோடையோடு பயன்படுத்தி பூச்சி புழுக்கள் மற்றும் களைகளை கட்டுப்படுத்தலாம். நீர்ப்பாசன வசதி இருந்ததுன்னா நாத்தாங்கால் தயார் செஞ்சு நடவுக்கு ஏற்பாடு செய்யலாம், இல்லைன்னா நேரடி விதிப்பு இல்லைன்னா மிஷின் நடவுக்கு வழிவகை செய்யலாம். இந்த வடகிழக்கு பருவமழை ஆரம்பத்தை கருத்தில் கொண்டு நடவை வந்து மேற்கொள்கிறது நல்லது. மத்திய கால நெல் ரகங்கள் மட்டும் பயன்படுத்துறது நல்லது. வெள்ளை பொன்னி, மேம்படுத்தப்பட்ட வெள்ளை பொன்னி, ஏடிட் 39, கேகேஎல்ஆர் 2, கேகேஎல்ஆர் 4 போன்ற ரகங்கள் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட விதைகள் வந்து எங்கள் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் விதை தொழில்நுட்ப பிரிவில் சிறிது காலத்திலேருந்து விற்பனை செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. விவசாயிகள் இதை வாங்கி பயன்படலாம். பருத்தி போட்ட விவசாயிகள்லாம் அறுவடையெல்லாம் முடிஞ்சிச்சுன்னா மடக்கி உழுதுட்டு குச்சியெல்லாம் எடுத்துகிட்டு நிலம் ரெடி பண்ணி வைக்கலாம். கேழ்வுகளை செஞ்ச விவசாயிகள் பூக்கிற ஸ்டேஜ் கிராஸ் பண்ணியிருந்தால் இனி மேலுரமோ இல்லை எதுவும் கொடுக்க தேவையில்லை. பயிர் முத்திர ஸ்டேஜில் வரப்போ அறுவடைக்கு மேற்கொள்ளலாம். கால்நடைகளையும் கொஞ்சம் வெப்பம் அதிகமாக வரப்போ வெளிமேய்ச்சலை அவாய்ட் பண்ணிவிட்டு மற்ற டைமில் கால்நடைகள் தங்குற இடத்துல வந்து சூடான காற்று வீசாவது பார்த்துக்கொள்ளலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
1: இதுவரை வானிலை அறிக்கையும் வேளாண் அறிவுரைகளும் கேட்டீர்கள். வழங்கினார் காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வானிலை முன்னறிவிப்பு மையத்தின் முதன்மை அதிகாரி முனைவர் ஏ.எல். நாராயணன் அவர்கள்.
2: கேட்டது உழவர்களுக்கு.
3: நேயர்கள், இதுவரை கேட்டது காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்ட் உரத்தின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
3: மேலும் நிகழ்ச்சியினை வழங்கியோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலி அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
5: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல் நிலக்கடலை கரும்பு வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
3: நேர்களை நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3.
6: நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
7: இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி.
6: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
7: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
8: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனா.

0: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனாவால் சிறு குறு விவசாயின் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கும். 55 முதல் 200 ரூபாய் வரைக்கான மாத தவணையை செலுத்தி 18 முதல் 40 வயது வரை உள்ள விவசாயிகள் பங்கு பெறலாம். பயன் பெற மக்கள் சேவை மையத்தை அணுகவும்.
1: உமாக்கா, உங்க வீட்டு பக்கத்துல வர வாய்க்கால்லாம் தூர் வாரியாச்சாக்கா?
2: எடுத்துக்கிட்டே இருக்காங்க சுபா. எவ்வளவுதான் எடுத்தாலும் இந்த ஆகாய தாமரை வந்துகிட்டே இருக்கே, தூர் வாடுற வேலை எங்க முடியுது?
1: சரியா சொன்னீங்கக்கா. நீர்நிலைகளோட வளத்தையும் தரத்தையும் இந்த ஆகாய தாமரை குறைக்குது. அதை எடுத்து ரோட்ல போட்டா அங்கேயும் ஒரு குப்பை மாதிரி தாங்க கிடக்குது. ஆடு மாடுங்க கூட சாப்பிட மாட்டேது பாருங்களேன்.
2: சரியா சொன்ன சுபா. வேற ஏதாவது செடினா யாராவது விட்டு வைப்பாங்களா? இது எதுக்கும் பயன்படாதுன்னு தான் யாருமே அதை தொடறது இல்ல.
1: நம்ம பயன்படாதுன்னு சொல்றோம், ஆனா இந்த ஆகாய தாமரை வச்சு கைவினை பொருட்கள் எல்லாம் செய்யறாங்களாமேக்கா? நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க?
2: என்ன சுபா சொல்ற, ஆகாய தாமரையில கைவினை பொருளா? இதுவரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லையே.
1: நானும் அப்படிதான்க்கா கேள்விப்படாம இருந்தேன். ஆனா இன்னைக்கு நம்ம காரைக்கால் பண்பலையில நிகழ்ச்சி குறிப்பு கேட்டனா, அதுல சொன்னாங்கக்கா ஆகாய தாமரையும் கைவினை பொருள்களும் அப்படின்னு. கிசான் வாணி நிகழ்ச்சியில பேச போறாங்களாமே.
2: இது புதுசா இருக்கே சுபா. நிகழ்ச்சியை கண்டிப்பா கேட்டே ஆகணும். ஆமா, யாரு எங்க இருந்து பேச இருக்காங்க?
1: சுயதொழில் செஞ்சுட்டு இருக்க குளத்தூர் எம் ரேணுகா தேவி அப்படிங்கிறவங்க பேச இருக்கிறாங்களாக்கா.
2: சூப்பர் சுபா, ரொம்ப வித்தியாசமான தலைப்பா இருக்கு. நிகழ்ச்சியை கண்டிப்பா கேட்போம் வா.
3: வணக்கம் நேயர்களே, கிசான் வாணி நிகழ்ச்சியில

0: வந்து நம்ம விவசாயம் சார்ந்த பல்வேறு விஷயங்களை பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில வந்து விவசாயம் சார்ந்த நிகழ்ச்சிகள் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சுய தொழில் செய்வோர்கள், அதாவது சுயமா வந்து அவங்க வேலை செய்யறாங்க, தொழில் முனைவரா இருக்காங்க, அந்த வகையில இன்னைக்கு அவங்களை நம்ம வந்து சந்திக்க இருக்கோம். அவங்களுக்கு வந்து நம்ம நிகழ்ச்சியின் ஆரம்பத்துல வந்து அவங்களுக்கு ஒரு வணக்கம் தெரிவிச்சுட்டு இப்ப தொடங்கலாம். வணக்கமா?
1: வணக்கம்.
0: வணக்கம். எங்க இருந்து வரீங்க?
1: குளத்தூர்ல இருந்து.
0: சரி,
1: ரேணுகா தேவி.
0: ஓகே, என்ன படிச்சிருக்கீங்க?
1: நாங்கள் பிளஸ் ஒன் படிச்சிருக்கோம்.
0: பிளஸ் ஒன் படிச்சிருக்கீங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன நீங்க வந்து ஸ்பெஷலா ஒன் பண்றீங்களா? நாங்க கேள்விப்பட்டோம்.
1: ஆகாய தாமர கூட பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து போன வருஷம் வந்து இந்த மாதிரி ட்ரைனிங் கேவிகையிலேருந்து எங்களை கூப்பிட்டுருந்தாங்க. ஆகாய தாமர தண்டில் வந்து கூட பின்னணும் அப்படின்னு சொல்லி எங்களை கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ நாங்கள் வந்து போன வருஷம் வந்து இங்கே வந்து கற்றுக்கிட்டேன். இந்த வருஷம் வந்து நான் அதை வச்சு கூட வச்சு வெளிலலாம் கொடுத்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி லோக்கல்லையும் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு மாதத்துக்கு நான் ஒரு 30 கூட 35 கூட வைப்பேன். அதில் வந்து எனக்கு 6,000 இந்த மாதிரி கிடைக்கும், சேலரி கிடைக்கும். இது இல்லாமல் நிறைய எனக்கு ஆர்டர் வரும்போது நான் என்னோட வந்து ட்ரைனிங் வந்தவங்களை அவங்களையும் கூப்பிட்டு என்னால பின்ன முடியல அப்படிங்கும் போது நான் அவங்களையும் பின்ன சொல்லுவேன். அதே மாதிரி நாங்கள் வெளில வந்து குளத்துல பக்கத்துலயே எங்கேயாவது குளம் இருக்கா அதில் போய் பார்த்துட்டு வருவோம். இந்த மாதிரி ஆகாய தாமரை இருக்காங்கன்னா அந்த தண்டெல்லாம் பறிச்சுட்டு வந்து அதை வந்து காய வச்சு அலசி அதுக்கும் நான் வந்து மற்றவங்களுக்கு வேலை கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா அதை பறிச்சுட்டு வந்து அலசிட்டு காய வைக்கணும். அதனால அவங்க என்னோட ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துருவாங்க. அன்னைக்கு அதை வந்து பதப்படுத்தி நான் வச்சுக்கிட்டு ஆர்டர் வரும்போது சென்னை, செங்கல்பட்டு, ஈரோடு, காரைக்கால், ஜெயங்கொண்டம், சிலஹால், இலையூர் இந்த மாதிரி நிறைய லோக்கல்லையும் கொடுத்துட்டு இருக்கேன். வெள்ளையும் நான் கொடுத்துட்டு மார்க்கெட்டிங் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க.
0: இப்போ நீங்கள் 11 வகுப்பு படிச்சிருக்கீங்க. முதல்ல நீங்கள் என்ன எய்மாக வச்சுருந்தீங்க? இப்போ 11 தான் படிச்சிருக்கோம், மேற்கொண்டு நம்ம படிக்கல, என்ன மாதிரி வேலைக்கு போகலான்ற மாதிரி ஐடியா இருந்தீங்க? இந்த மாதிரி பண்ணோம்
1: அப்பதான் கேவிக்கையிலேருந்து நான்
0: வீட்டுக்கு யார் சொன்னாங்க?
1: கேவிக்கையிலேருந்து தான் மேம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, இதுமாரி வாங்க அப்படின்னு சொல்லி கூட பின்னி கற்றுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் நாங்கள் வந்து வந்தோம்.
0: ரெகுலரான அனுபவங்களை பற்றி சொல்லுங்களேன், எப்படி வந்தீங்க, என்னென்ன சொல்லி கொடுத்தாங்க?
1: ஃபர்ஸ்ட்டு நாங்கள் கூடங்கும் போது வந்து ஒயர் கூட அந்த ஒயரால் தான் பின்னுவாங்க அப்படின்றதுல தான் நாங்கள் வந்திருந்தோம். அப்புறம் வரும்போது ஆகாய தாமர் தண்டில் பின்னுறதுன்னு வந்து எங்களுக்கு தெரியாது. அப்புறம் தான் நாங்கள் வந்து சொன்னாங்க விவரமாக, இதேமாரி குளத்தில் நிறையா இது இருக்கும், இதை வந்து அழிக்கவே முடியாது, இதெல்லாம் வந்து அந்த மீன் உள்ள இருக்க அந்த ஏரில் இருக்கிற மீனுக்கெல்லாம் வந்து ஆபத்து அப்படின்னு சொல்லும் போது அதை வச்சுதான் இப்படிதான் அதை வந்து ஒரு பொருளா உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்பதான் நாங்க வந்து இதை கத்துக்கிட்டோம். அப்ப வந்து நல்லா யூஸா இருந்துச்சு. இது பின்னும்
0: எப்படி என்னென்ன பயிற்சி கொடுத்தாங்க அதை சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து எப்படி பதப்படுத்தணும் அதெல்லாம்,
1: ஃபர்ஸ்ட் வந்து தண்டை பறிக்கிறதுல இருந்து கட் பண்றதுல இருந்து எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க, தெளிவா சொல்லி கொடுத்தாங்க. அதை காய வச்சு அதை வந்து தொடச்சிட்டு நம்ம பின்றது எல்லாமே அதெல்லாம் ஆரம்ப ஸ்டேஜ்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. எல்லாமே நல்லாவே சொல்லி கொடுத்தாங்க, நல்லா புரிஞ்சுது. அதுக்கப்புறம் நான் வந்து வீட்டில் தானாகவே திரும்பி இங்கேருந்து ட்ரைனிங் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போகும்போது திரும்பி நானே அதை வந்து நான் செய்யணும் அப்படிங்கிற ஆர்வம் எனக்கு வந்துச்சு. 15 கொடுத்துருந்தாங்க, 15 கொடுத்துருந்தாங்க. ட்ரைனிங் சூப்பராக சொல்லி கொடுத்துருந்தாங்க.
0: அப்போ அதில் வந்து ட்ரைனிங் முடிவில் உங்களை இந்த மாதிரி செஞ்சு காமிங்க அப்படின்னு எல்லாருக்கும் டார்கெட் கொடுத்துருந்தாங்க.
1: ஆமாம், கொடுத்துருந்தாங்க. நான் எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டாகவே
0: பின்னுவேன்,
1: ஆல் த பெஸ்ட்லாம் சொல்லுவாங்க. அப்புறம் ஆர்வத்தோடய நான் பின்ன இதை விடக்கூடாது, பின்னிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் பின்னிக்கிட்டே இருக்கேன். அது வந்து வாங்குறாங்களோ இல்லையோ அதை நான் வந்து அழகழகாக பின்னி நான் வீட்டில் வச்சிருப்பேன். அது மாதிரி அதை பார்க்குறவங்க வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு போவாங்க என்கிட்ட.
0: ரொம்ப சிறப்பு. இப்போ நீங்கள் எப்படி இந்த இதெல்லாம் போயிட்டு எடுக்கிறீங்க? குளத்தில் இறங்கினாலே நமக்கு அது காலில்
1: சுத்திக்கும். ரொம்ப ஆபத்து, ஏன்னா கிளாஸ் கிடக்கும் நிறைய, அதில் வந்து ரொம்ப ஆபத்து இருக்கு. கீழே இறங்கும்போது ஜாக்கிரதையாக தான் இறங்கணும். அப்படிங்கும்போது அது ரெண்டு ஆள் வச்சுக்கிட்டு தான் நான் வந்து உள்ளே இறங்கி அவங்க பறித்து வெளில போடுவாங்க. அதை நான் அங்கேயே வந்து கட் பண்ணி வீட்டில் வந்து டாடா சீலை எடுத்துகிட்டு வருவோம். நாங்கள் எடுத்துகிட்டு வந்து அதை அலசி காய வச்சு பதப்படுத்தி வச்சுப்போம். அதுக்கப்புறம் ஆர்டர் கொடுக்குறாங்கல்ல தெரிஞ்சவங்க மூலயமா, சென்னையிலலாம் தெரிஞ்சவங்க மூலயமா, அது வழியாக அப்படியே அவங்க ஆர்டர் கொடுக்கும்போது நான் அவங்களுக்கு பின்னி கொரியர் போட்டுருவேன், அவங்களுக்கும் போயிடும். அவங்க அப்புறம் எங்களுக்கு காசு அமௌண்ட் போட்டுருவாங்க அவங்க எங்களுக்கு. அதனால கேவிக்கையில் வந்ததில் எனக்கு ரொம்ப வந்து இது பயனுள்ளதாக இருக்கு. என்னோட தேவைக்கு எனக்கு தேவைக்கு அது ஹெல்ப்பாக இருக்கு. நான் மற்றவங்களை வந்து எதிர்பார்க்காம சாராமல் எனக்கு இது யூஸ் ஆகுது. ரொம்ப
0: ரொம்ப சந்தோஷம். ஒரு பெண்ணாக இருந்துகிட்டு ஏதாச்சும் ஒரு வகையில் நம்ம
1: சும்மா வீட்டில்
0: சம்பாதிக்கணும், குடும்பத்துக்கும் அது உதவும், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நீங்கள் வந்து இந்த கூடைகள் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்களே, இது தவிர்த்து அதாவது பொம்மை மாதிரி செய்யறது அந்த மாதிரிலாம் பண்ணுவீங்களா? இந்த கூடை வடிவம் மட்டும்
1: தான், கூடை வடிவம் மட்டும்தான்,
0: கூடை வடிவம். அதாவது வந்து கூடை, இந்த கூடை வந்து இந்த எதுக்கு வந்து அலங்கார பொருட்களாகவும் வச்சுக்குவாங்க. சில பேர் வந்து வீட்டுல நம்ம ஏதாச்சும் கொட்டி வச்சுக்கலாம், இது வந்து காய்கறி எல்லாம் கொட்டி வைக்கிற மாதிரி
1: அந்த மாதிரி நாங்க பண்ணி தருவோம். ரவுண்டா பெருசா தட்டு கூட மாதிரி நிறைய டிசைன் அவங்க சொல்றத வச்சு நாங்க பண்ணி தர முடியும், பண்ணி தருவோம்.
0: இதோட வாசனையும் வந்து இப்ப இங்க இருந்து நல்லா இருக்கு, ஒரு அந்த ஸ்மெல்லும் இருக்கு இதுல இல்லீங்களா? இதுல வந்து சாதாரண ஒரு கூடை பின்னம்னா அந்த ஸ்மெல் இருக்காது. நமக்கு வந்து
1: அதிகமா நம்ம பிளாஸ்டிக் பொருள் யூஸ் பண்றதை விட இது அதிகமா யூஸ் பண்றது நல்லது. பிளாஸ்டிக் பொருளை தவிர்த்து
0: மீனாக மீனாகிதான் அது போகும், மீன்களுக்கும் ஆபத்து தரக்கூடிய அதுல இருந்து நீங்க மறுசுழற்சி பண்ணி சிறப்பான முறையில ரொம்ப அழகா செஞ்சிருக்கீங்க. இதன் மூலமா அதை வியாபாரப்படுத்துறீங்க.

0: இப்ப வந்து இந்த காலத்துல யூடியூப் வந்துருச்சு, வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, இப்ப உங்களை தேடி செங்கல்பட்டுல இருந்தான் வராங்கன்னு சொல்றீங்க, எப்படி நீங்க வந்து இதை வந்து
1: பழக்கம் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறவங்க கிட்ட நாங்க சொல்லும் போது இந்த மாதிரி கூட பின்னி நாங்க வந்து சேல்ஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட ஒரு சில கூடிய எடுத்துட்டு போய் அவங்கள்ட்ட காமிப்போம். அவங்க பார்த்துட்டு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என் நம்பரு வாங்கிப்பாங்க, விசிட்டிங் கார்டு வாங்கிப்பாங்க. அப்புறம் அது வழியா அப்புறம் எனக்கு போட்டோ எடுத்து அனுப்பு, புதுசா பின்றதெல்லாம் அனுப்பு அப்படிம்பாங்க. நான் அனுப்பும் போது எனக்கு இந்த கூட வேணும், இதோட ரேட்டு போட்டு எனக்கு அனுப்பிச்சு விடுங்கன்பாங்க. அப்ப அவங்க எனக்கு அட்ரஸ் அனுப்பிச்சு விடுவாங்க, அந்த அட்ரஸ் நான் அந்த கொரியர் பண்ணி விட்டுருவேன் அவங்களுக்கு. அப்புறம் அவங்க கிட்ட போயிடும். அந்த மாதிரி ஒருத்தவங்கள்ட்ட நான் சொல்லும் போது அது இப்படி பத்து பேர்கிட்ட அப்படியே தெரிஞ்சு அந்த மாதிரி வாங்க ஆரம்பிச்சாங்க எங்க கிட்ட. இப்ப
0: பாத்தீங்கன்னா எல்லாரும் தாங்க செய்யற பொருட்கள் யூடியூப் போடுறது, ஷார்ட்ஸ் அந்த மாதிரிலாம் போடுவோம்.
1: நாங்க வந்து வாட்ஸ்அப்ல போடுவோம், இன்ஸ்டாவில போடுவோம்.
0: ஓகே,
1: நாங்களே சும்மா அந்த பாட்டு செட் பண்ணி அப்படி போடுறது. அது வழியா
0: நீங்க எப்படி செய்யறீங்க அதெல்லாமே அதுல காமிப்பீங்க. ஆமா, இப்படி பண்றோம்
1: அப்படி பண்ண பின்றத ஒண்ணுனா போடுவோம், அண்ணனைக்கு பின்றத அண்ணனைக்கு போட்டுருவோம். அதனால நிறைய பேர்
0: விலை நிர்ணயம் எப்படி பண்றீங்க? இப்ப இதுக்கு வந்து எவ்வளவு விலை நிர்ணயம் பண்ணுவீங்க?
1: இது வந்து ஒரு கிலோ வந்து கொட்டி வைக்கிற மாதிரியா இருந்தா அதோட விலை வந்து 250 ரூபா 300 ரூபா வரைக்கும் ஸ்டார்டிங் இருக்கு. சின்னதா இருந்தா 150 ரூபா இந்த மாதிரி இருக்கு. அது வந்து சைஸுக்கு தகுந்த மாதிரி, இப்போ ஒரு அளவு எடுத்து டேப் எடுத்து நாங்கள் அளந்துப்போம், சைஸு உயரமும் சொல்லிடுவோம் அகலமும் சொல்லிடுவோம். அதுக்கு தகுந்தப்பல அவங்க ஆர்டர் கொடுக்கும்போது நாங்கள் அது கொடுத்துப்போம்.
0: இதே மாதிரி இப்போ இந்த விஷயத்தை நீங்கள் மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருக்கீங்களா? அதுவும் செய்யலாம்ல, நீங்கள்
1: நான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் பின்னும் போது ஒரு ஏஜ் இருக்கிறவங்க வந்து என் பக்கத்தில் உட்காந்துட்டு இதை எப்படி பின்னுற அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு தெரிஞ்சது நம்மளுக்கு மட்டும் தெரிஞ்சதாக இருக்கக்கூடாதுன்னு மற்றவங்களுக்கும் நான் அதை வந்து சொல்லி தருவேன், இதை எப்படி பின்னணும் அப்படின்னு சொல்லி தருவேன். அவங்களும் கற்றுருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சம் பின்னுவாங்க. மத்தவங்களுக்கும் அதை நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன்.
0: இப்ப நேயர்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து இதை செய்யற முறையை சொல்லி கொடுக்கல, நீங்க கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், எப்படி பதப்படுத்தணும்,
1: அடியும் எடுத்துட்டு போய் வீட்டுல நல்லா அலசணும். அந்த கருப்பு இல்லாம இருக்காம நல்லா வெள்ளையா
0: இருக்கும்,
1: பச்சையாவே அதை வந்து அலசணும். காயெல்லாம் இல்ல, பச்சையாவே பறிச்சு நம்ம அலசிடணும். கிளீனா அலசிட்டு திரும்பி நம்ம ஒண்ணுன்னா காய வைக்கணும். ஒன்று ஒன்றா நல்லா வெயிலில் 3-4 நாள் காஞ்சிடணும். வெயில் ஓவராக அடித்தா 3-4 நாள்லேயே காஞ்சிடும். அதுக்கப்புறம் எடுத்து நல்லா பதப்படுத்தி நல்ல இடத்துல நம்ம வச்சுக்கணும், ஈரம் இல்லாமல் இருக்கிற இடத்துல நம்ம வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பின்ன ஆரம்பிக்கணும்.
0: இந்த பாலிஷ் மாதிரிலாம் நீங்கள் போடுவீங்களா?
1: அது வந்து வீணாகாமல், அது சில்லு அரிக்காமல் கரையை அரிக்காமல் இருக்கிறதுக்காக அதுக்கு வார்னிஷ்
0: மேலே பாலிஷ்
1: வார்னிஷ் அடிப்போம். நாங்கள் கோல்டு ஒயிட் கலரு இந்த மாதிரி அடிப்போம். டிசைன் வேணும்னா கலர் வேணா கலரும் நாங்கள் அடிப்போம். அதில்
0: கலர் கேட்டாங்கன்னா
1: கலர் அடிச்சு கொடுப்போம். கலர் வேணா எனக்கு நார்மலா வாரிஷ் மட்டும் அடிச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நார்மலா இந்த மாதிரி எடுத்து கொடுப்போம்.
0: வியாபாரத்தை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னா நீங்க என்ன முயற்சி எடுத்துட்டு இருக்கீங்க? கொஞ்சம் ஒரு 4-5 இடமா பரவுது. ஒருத்தவங்க வியாபாரம் பண்றாங்கன்னா திடீர் மலேசியா சிங்கப்பூர் அந்த மாதிரிலாம் அனுப்புவாங்க, வெளிநாட்டு அந்த இதெல்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு சிறந்த பொருளா இருக்கு. அதாவது வந்து அந்த
1: அதிகமா சிட்டில வந்து இதை விரும்புவாங்க, கிராமத்தை விட சிட்டில தான் அதிகமா இதை விரும்புறாங்க.
0: வேஸ்டா போறக்கூடிய ஒரு பொருள் அல்லது இவ்வளவு கலைநயத்தோட ஒரு பொருளை செய்யறதுன்றது வந்து பெரிய விஷயம்தான். இதை வந்து இன்னும் நீங்கள் வந்து அதிகம் சந்தைப்படுத்தணும், எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும்னா இப்போ நீங்கள் இந்த வானொலியில் சொல்கிற மூலமாகவே வந்து உங்கள் நிறைய பேர் கேட்பாங்க, உங்களை தொடர்பு கொள்வாங்க. அது வேறு வகை. அப்படி இல்லாமல் வேற என்ன மாதிரி முயற்சியெல்லாம் எடுத்துட்டுருக்கீங்க? ஏதாச்சும் லோன் போட்டிருக்கீங்களா? அதுக்கு லோன் தராங்களா? பெருசாக விரிவாக்கம் செய்கிறதுக்கு
1: கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறம் தான் அதுக்கு லோனு தர மாதிரி சொல்லியிருந்தாங்க.
0: கேட்டுட்டீங்களா ஆல்ரெடி?
1: இது வந்து ரொம்ப இப்போ வந்து கம்மியாக தான் போயிட்டு இருக்கு. கொஞ்சம் இது கொஞ்சம் அதிகமானதானே அதுக்கான லோனு இந்த மாதிரி வாங்கலாம். இப்போ இப்போதைக்கு என்னோட தேவைக்கு இது கரெக்டாக இருக்கு, அவ்வளோதான். அதுக்கு மேல எனக்கு
0: செலவு பண்றதுக்கு செலவு பண்றதுக்கு லாபம் கிடைக்கும்,
1: ஓரளவுக்கு லாபம் கிடைக்குது,
0: வந்து பயனுள்ளதா இருக்குது. அவ்வளவுதான்.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம்.

0: சுதந்திரத்தின் அமிர்த மகோத்சவத்தில் நாட்டின் விவசாயிகளுக்கு தருகிறோம் பாதுகாப்பின் பரிசு. பிரதம மந்திரி பயிர் காப்பீடு பாலிசி இப்போது உங்கள் கையில். மேலும் காப்பீடு செய்த விவசாயிகளின் வீட்டுக்கே பாலிசியை கொண்டு வருவதற்காக நாங்கள் பயிர் காப்பீட்டு பாலிசி விநியோக திட்டத்தை தொடங்கினோம்.
1: தேஷ் பர் கே கிசானோ நே கரீப் 21,000 கரோட் ரூபாய் ஹி பிரீமியம் கே தோர் பர் தியே, லேகின் உன்னே முவாஜே கே தோர் பர்

0: 1,00,000 ரூபாய் से ज्यादा मिले
1: மோசமான வானிலையால் பாதிக்கப்படும் போதெல்லாம் PMFBY உங்களுக்கு எப்பொழுதும் பொருளாதார பாதுகாப்பை வழங்குகிறது. பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம், வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: சுபா, ஆகாய தாமரையும் கைவினை பொருட்களும் அப்படின்ற தலைப்புல சுயதொழில் செஞ்சுட்டு வர குலத்தூர் எம் ரேணுகாதேவி அவங்க சொல்லிட்டு இருக்கிறத கேட்டியா? இவங்க ஆகாய தாமரைய எப்படி பதப்படுத்தி அதுல இருந்து என்னென்ன பொருள்லாம் தயாரிக்கிறாங்கன்னு
3: நல்லா கேட்டுட்டு இருக்கங்கா. ஹேண்ட்பேக்கா, கூடையா, நம்பவே முடியலக்கா. இந்த ஆகாய தாமரைய பார்த்து ஒன்னுத்துக்கும் உதவாததுன்னு நினைச்சிட்டேனக்கா, ரொம்ப வருத்தப்படுறேன்.
2: நீ ரொம்ப எல்லாம் வருத்தப்பட வேணாம் சுபா, அதான் செய்முறைய நல்லா விளக்கி சொல்லிருக்காங்கல்ல, நாமளும் செஞ்சு பாத்துட்டா போச்சு.
3: நல்ல ஐடியாக்கா, நாமளும் இவங்கள மாதிரி சமூக வலைதளங்களை பயன்படுத்தி விற்பனை கூட செய்யலாம்க்கா.
2: சரியா சொன்ன சுபா. அப்படியே அவங்க அந்த பொருளை மெருகேத்துறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும்னு சொன்னாங்களே, அதையும் சேர்த்து செஞ்சு பாத்துடணும்.
3: கண்டிப்பாக்கா, நம்ம இந்த ஆகாய தாமரையை பயன்படுத்துறதுனால நீர்நிலைகளும் சுத்தமாகும், நமக்கும் ஒரு தொழில் கிடைச்ச மாதிரி ஆயிடும். ஒரு கல்லுல ரெண்டு மாங்கா.
2: சரி சரி சுபா, நீ ரெண்டு மாங்கா அடிக்கிறது இருக்கட்டும், ரெண்டாவது பகுதியை கேட்டாதானே முழுசா கத்துக்க முடியும்.
3: ஆமாக்கா ஆமாக்கா, அது முக்கியம்.
4: சரி, இப்ப இந்த மாதிரி கூடை காய்கறி கூடை மாதிரி பாக்குறதுக்கு அதே மாதிரி இந்த மாதிரிலாம் பண்ணிருக்கீங்க, இது இல்லாம வேற என்னென்ன இது மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கீங்களா, வேற என்னென்ன வடிவத்துல பண்ணுவீங்க?
5: வேற வந்து ஃப்ரெஷ் கூடை பின்றோம், அப்புறம் வந்து வெங்காயம் எல்லாம் நல்லா காய பெருசா, அப்புறம் பாக்ஸா வந்து ஃப்ரூட்ஸ் எடுத்துட்டு போற மாதிரி, வெளில கிஃப்ட் குடுக்கற மாதிரி ஃப்ரூட்ஸ் எடுத்துட்டு போய் குடியோட அந்த மாதிரி பூஜை கூட இந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்கோம்.
4: இதுல வந்து எது அதிகமா உங்களுக்கு?
5: எனக்கு வந்து பூஜை கூட அதிகமா போகும், ஃப்ரூட்ஸ் வந்து இந்த மாதிரி 2 கிலோ இல்ல ஸ்டார் கூட, அதே வடிவத்துல ஸ்டார் கூடையில பின்னுவோம், அது எனக்கு அதிகமா போகும் ரேட்டு, அது நல்லா சேல்ஸ் ஆகும், வாங்குவாங்க. ஃப்ரெஷ் கூட மோஸ்ட்லி அதிகமா வாங்குவாங்க.
4: ஃப்ரெஷ் கூடனா புரியல,
5: செவத்துல நம்ம பாத்ரூம்ல மாட்டி வச்சுக்கலாம்.
4: ஓ, அந்த இதெல்லாம் நம்மளோட ரவுண்டா
5: அதுல பேஸ்ட் எல்லாம் வச்சுக்கலாம், அந்த
4: பாத்ரூம் அக்சஸரீஸ் எல்லாம் மாட்டி வைக்கிற மாதிரி
5: வச்சுக்கலாம்.
4: பிளாஸ்டிக்ல தான் வாங்கி மாட்டுவோம்.
5: இது வந்து கொஞ்சம் அழகா இருக்கும், பாக்கும்போது நல்லா லுக்கா இருக்கும், அதனால அதிகமா நான் அது சேல்ஸ் ஆயிருக்கு எனக்கு.
4: இது தவிர்த்து நீங்க எதுவும் பண்ணல?
5: இதுதான் பண்ணிட்டு இருக்கேன்.
4: ஒரு மாசத்துக்கு எவ்வளவு உங்களுக்கு இதுல லாபம் வரும்?
5: இது எனக்கு வந்து ஒரு மாசத்துல வந்து நான் ஒரு 5,000-7,000 எனக்கு கிடைக்கும்,
4: ஒரு மாசத்துக்கு கிடைக்கும். நீங்க எவ்வளவு முதலீடு போடுறீங்கன்னா, ஒரு 2,000 ரூபாய் செலவு பண்ணீங்கன்னா உங்களுக்கு 3,000 ரூபாய்
5: லாபம் கிடைக்கும்.
4: சரி, உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களா அதுக்கு எப்படி ஒத்துழைப்பு தராங்க? நீங்க
5: என் ஹஸ்பண்ட் ரொம்ப ஒத்துழைப்பு தருவாங்க, அவங்க எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் வந்து கூட பின்னா அவங்க வார்னிஷ் எடுப்பாங்க, எனக்கு வந்து மட்டை எங்க இருக்குன்னு எடுத்து கொடுப்பாங்க, அவங்க ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க, அம்மாவும் அப்பா எல்லாருமே பண்ணுவாங்க.
4: சரி சரி, இப்போ வந்து நீங்கள் எதிர்கால திட்டம்னு இதில் என்ன, இதை எப்படி மார்க்கெட் பண்ண முன்னாடி கேட்டது, என்ன மாதிரி ஐடியா வச்சுருக்கீங்க?
5: இதெல்லாம் பெரிய லெவலில் கொண்டு போகணும், இதுமாரி ஒரு கடையை ஓப்பன் பண்ணுங்கிறது என்னோட எய்ம்.
4: பொதுவாக நீங்கள் இந்த கோயில் இருக்கிற அந்த வெளிநாட்டினர் அதிகமாக வர இடம் அங்கெல்லாம் கொண்டு போய் வச்சிங்கன்னா
5: கண்டிப்பாக கங்கைகொண்டபுரம்
4: மாதிரி தான் இருக்குது பார்க்கறதுக்கு, ஆனால் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. ஏன்னா இது வந்து வானொலி அப்படின்றதுனால நம்ம அதை வந்து கண்ணால் வந்து பார்க்கறதுக்கான வாய்ப்பு இல்லை, இருந்தாலும் அது வந்து நம்ம பார்க்கும்போதே ரொம்ப அழகாகவும் இருக்குது, ஒரு வாசனையும் வருது இதுலேருந்து, அது வந்து நமக்கு ஒரு பிளசண்டா இருக்கிற மாதிரி இருக்கு, ரொம்ப சிறப்பா இருக்கு. இப்ப உங்களை மாதிரி ஒரு வளரணும்னு நினைக்கிற ஒரு
5: கேவிக்கு ரொம்ப உதவியா இருக்கு. கேவிக்கு நான் இப்ப இங்க வரலினா இதை நான் கத்துக்க முடியாது, எப்போதும் போல வீட்லயே நான் இருந்திருக்க வேண்டியதான். இங்க வந்ததுனால எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு, கேவிக்கு வந்ததுல ரொம்ப சந்தோஷம். இப்ப வந்ததுனால என்னோட தேவைக்கு நான் மற்றவங்களை எதிர்பார்க்காம நான் வந்து இதை வித்து நான் வந்து என்னோட தேவைக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறேன், என்னோட செலவுக்கு எல்லாத்துக்குமே எனக்கு யூஸ் ஆகுது.
4: இப்ப வந்து வேற பயிற்சிகள் வந்து நீங்க சொன்னீங்க இல்லைங்களா, நீங்களும் ஒரு கிளாஸ் அந்த மாதிரி ஆரம்பிக்கலாம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஏதாச்சும் ஐடியா இருக்கா? அதாவது வரவங்க போறவங்க சொல்லி தராம இப்ப உங்க வீட்டுக்கு வந்து உட்காந்து பாப்பா சொல்லி தர அப்படி இல்லாம நீங்க இதை ஒரு 10 பேருக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா அதன் மூலமா நீங்க வருமானம் பெறலாம் இல்லையா?
5: நிறைய பேர் என்ன வந்து கேப்பாங்க. நான் சொல்லுவேன் எல்லாத்தையுமே, இது அந்த தண்டிலிருந்து இது வந்துச்சான்னு கூட ஆச்சரியமா கேட்பாங்க, இந்த தண்டில் போய் இது வந்துச்சா அப்படின்னு. ஒரு ஒரு வில்லேஜ்ல எல்லாம் போய் அந்த தாமரை நினைவு இது இவங்க என்ன இந்த தாமரை போய் பறிச்சுட்டு இருக்காங்கலாம் பார்ப்பாங்க, ஒரு மாதிரியே பார்ப்பாங்க. அப்ப நான் அந்த பொருள் இது காட்டும்போது அவங்க இதுல வந்து இதை செஞ்சீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு ஆச்சரியமா கேட்பாங்க.
4: பார்க்கும்போது ஆச்சரியமா தான், பார்க்கும்போது ஒரு மூங்கில் கூடை போன்ற தோட்டம் தான் இருக்கு, ஆனா வந்து நல்லா சாஃப்டா இருக்கு, அது கொஞ்சம் ஹார்டா இருக்கும், அது நல்லா சாஃப்டா இருக்கு. எவ்வளவு நேரம் எடுத்துக்குது உங்களுக்கு
5: இந்த கூட இருக்குது? எனக்கு எப்படியும் 2 மணி நேரம் ஆகும் இந்த ஒரு கூடை பண்றது.
4: அரை கிலோ கூடையா?
5: ஆமா.
4: ஓகே,
5: அது 1 கிலோ.
4: இது ஒரு கிலோ கூட. இது பின்னும் போது எப்பயும்
5: ரெண்டு மணி நேரம்
4: ஆயிடும். ஓகே ஓகே. ஏன்னா கையால என்னென்ன பயன்படுத்தி பின்றீங்க? அதை
5: போனி ஊசி, குண்டு ஊசி, அப்புறம் வந்து நாங்க பஞ்சு இந்த இது எடுத்துப்போம், வச்சு பின்றதுக்கான அந்த மோல்டு எடுத்துப்போம். அவ்வளவுதான்.
4: அடிச்சு
5: அது எங்க ஹஸ்பண்ட் தான் சொன்னாரு, கலர் அடிச்சு கொடுத்தா அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவரு எனக்கு ஐடியா கொடுப்பாங்க. அப்புறம் அந்த மாதிரி கலர் அடிச்சு கொடுப்போம். எம்ப்ராய்டிங் பண்றதுக்கு கத்துட்டு இருக்கேன். அது எம்ப்ராய்டிங் பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும். அதுலயே ஒயர் கூட எல்லாம் பின்னிட்டு இருக்கேன். ஹேண்ட்பேக்
4: அதிகமா
5: பயன்படுத்துவாங்க. அது மாதிரி வெங்காயம் மார்க்கெட்டுக்கு நம்ம நரம்பு இந்த மாதிரி கூட தான் எடுத்துட்டு போவோம். இந்த கூட நான் பின்னி இதுவும் நிறைய ஓடி இருக்கு எனக்கு. ஒயர் கூட நான் போட்டு தருவேன் அதுலயே. அதுல ஒயர் கூட அது ஆச்சரியமா வைப்பாங்க. ஒயர் கூட எல்லாம் இதுல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க.
4: அதை
5: நம்ம தடுத்து தான் இந்த மாதிரி நம்ம பின்னும்போது அந்த மட்டையும் நான் காலியாகும், அந்த குளமும் சுத்தமாகும், மீனுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதுமாரி அந்த குட்டை வந்து ரொம்ப சாக்கடையாயிடும் இந்த தண்டு கடக்கும்போது. ஏன்னா அது மேலே தான் இருக்கும், அது மண்ணுக்குள்ளே இருக்காது. மேலே இருக்கிறதுனால அந்த தண்ணி வந்து ரொம்ப அஸ்தமாயிடும். அதை எடுக்கிறதுனால அந்த குளமும் நல்லா இருக்கும், அங்கே இருக்கிற உயிரினமும் நல்லா இருக்கும்.
4: இது வந்து ஒன்லி ஆகாய தாமரை தான், அந்த தாமரை நார்மல் தாமரையில்
5: ஆகாய தாமரை.
4: ஓகே ஓகே. அந்த அந்த தண்டு வந்து உங்களுக்கு நல்லா வளைஞ்சு கொடுக்குது.
5: வளைஞ்சு கொடுக்கும். காஞ்சதுக்கு அப்புறம் நான் தண்ணியில் நினைச்சு நாங்கள் பின்னும்போது அது வந்து நம்ம வாட்டத்துக்கு தான் வரும். நம்ம எப்படி எடுத்தாலும் வரும். அந்த அளவுக்கு பியாது, நல்லா உரமா இருக்கும், ஸ்ட்ராங்கா.
4: அதாவது மூங்கில் கூட பின்றதை விட இது கொஞ்சம் ஈஸி.
5: அது கூட மக்கா இது ரொம்ப நல்லா இருக்கும். வளைக்கவும் முடியும், இன்னும் ஆகாது, வீணாவாது சீக்கிரம். அது இப்படியே இருக்கும்.
4: ஆனால் இதில் பாய் பின்றதுலாம் கஷ்டம் இல்லையா?
5: மேட்டு போடுவோம்.
4: மேட்டு போடுறீங்கல்ல, அதான் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க.
5: மேட்டு போடுவோம், கால் துடைக்கிற மேட்டு. அந்த அளவுக்கு சொன்னாங்கன்னா அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் மேட் போட்டு தருவோம்.
4: மேட்டில் கால் துடைக்கும் போது அது அப்சர்வ் ஆகுது, அந்த ஈரத்தை இழுத்துக்குதா?
5: இருக்கும். அதிகமாக வீட்டுக்குள்ளே தானே யூஸ் பண்ணுறாங்க. கிராமத்தில் வாங்க மாட்டாங்க. சிட்டியில் வந்து உள்ளே இருக்கிறதுனால அதை ஆசைப்பட்டு கேட்பாங்க. ரவுண்டு மாதிரி வட்ட வடிவிலையும் நாங்கள் பண்ணித்தரோம், அதேமாரி பாக்ஸாகவும் பண்ணி தருவோம்.
4: இப்போ நீங்கள் இன்ஸ்டா மூலமாக இதெல்லாம் போடுவீங்க இல்லைங்களா? இதை காமிப்பீங்க, அப்புறம் நாங்கள் இப்படி பண்ணுறோம். அந்த மாதிரி எத்தனை பேர் உங்களை அணுகி வாங்கியிருக்காங்க இன்ஸ்டா மூலமாக?
5: ரெண்டு மூணு பேர் வாங்கியிருக்காங்க. அவங்க அதிகமாக நாங்கள் வந்து யூஸ் அதிகமாக போடுறதில்ல. நாங்கள் போடும்போது எங்கள் ஃப்ரெண்டும் அதை மாதிரி பார்க்குறாங்களே இன்ஸ்டாவில், நல்லா இருக்குது எனக்கு அனுப்பிச்சுடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அட்ரஸ் கொடுத்தாங்கன்னு நாங்கள் போட்டு விடுவோம் கொரியர். அதுமாதிரி தெரிஞ்சவங்க மூலயமா நிறையா கொடுத்துருக்கோம். லோக்கலில் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் மூலயமா அந்த மாதிரி அவங்களாம் வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க. அழகாக இருக்கும்பாங்க. எங்கள் ஊர்லேயே வந்து நாங்களே கிராமம் தான், அங்கேயே வந்து பார்க்குறவங்கெல்லாம் அழகாக இருக்கும்பாங்க. விலை என்ன இவ்வளோக்கு இருக்குது அப்படிமா. அப்போ 100 ரூபாய்க்கு பிளாஸ்டிக் பொருள் வாங்கும்போது அதில் எவ்வளோ பாதிப்பு இருக்குன்னு தெரியாது. இப்போ இது இயற்கையாக கிடைக்கிறதுனால இதோட விலை வந்து அதிகமாக இருக்கிறதும் வாங்க மாட்டுறாங்க. அதே பிளாஸ்டிக் 100 ரூபாயில இருந்தால் தேடி போய் வாங்கிட்டு வராங்க. ஸோ அதோட பயன் வந்து சில பேருக்கு தெரியறதில்லை. அதனால தான் யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க கிராமத்தில். சிட்டிலன்னா அவங்க வந்து பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. டைனிங் ஹால்லலாம் வச்சாங்கன்னா உடனே அவங்க வந்து
4: வாங்கிடுறாங்க. ஃப்ரூட்ஸ் வைக்கும்போது அழகாக இருக்கும், அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. இது எப்படி பின்றீங்க? இது நேராக இப்போ நான் நேரில் பார்க்கும்போது தான் தெரியுது. ரொம்ப உள்ளெல்லாம் பார்த்தா ரொம்ப அழகாக இருக்குது. எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ரொம்ப நல்லா அப்புறம் பண்ணியிருக்கீங்க. இப்போ நீங்கள் இதுக்கான ஒரு விழிப்புணர்வு சொல்லுங்கள் மக்களுக்கு. இந்த மாதிரி பிளாஸ்டிக் பொருளை தவிர்த்துட்டு இதை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ நன்மை இருக்குது, இது வந்து நல்லா உழைக்கும். நீங்கள் உங்களை எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுங்கள்? வானொலி மூலமாக கேட்குறவங்க கண்டிப்பாக அதை உங்களை தேடி வந்து வாங்குறவங்களுக்கு பேசுங்க.
5: பிளாஸ்டிக் பொருள் வந்து நிறையா இப்போலாம் என்னென்ன நோய்கள் இதெல்லாமே வருது. அப்போ நம்ம வந்து இந்த மாதிரி இயற்கையாக யூஸ் பண்ணுறதுனால நம்ம உடம்புக்கும் நல்லது, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் எல்லாத்துக்குமே நல்லது. இப்போ ஒரு ஆள் யூஸ் பண்ணால் மற்ற பிளாஸ்டிக் தவிர்க்கணும்னு அந்த எண்ணம் வரும். இப்போ நான் வந்து ஒருத்தவங்கள்ட்ட சொல்கிறேன்னா அவங்க மூலயமா பிளாஸ்டிக் ஒழிச்சிட்டு இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றது வந்து மற்றவங்க தெரிஞ்சுக்கலாம். அதனால் பிளாஸ்டிக்கை தவிர்த்துட்டு இந்த மாதிரி இயற்கையான பொருளை நம்ம வந்து யூஸ் பண்ணுறது நம்ம உடம்புக்கும் நல்லது, ஹெல்த்துக்கும் நல்லது, இயற்கையும் நல்லது, சுற்றுச்சூழலுக்கும் நல்லது.
4: இப்போ வந்து விலையும் பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் உணவு, அதுவும் 20 ரூபா 30 நினைக்கிறேன்.

0: சரி, டைலரிங் போயிட்டு அது மூலமா வந்து இப்ப நீங்க இந்த சுய உதவி குழுக்கள் அதெல்லாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லோன் எல்லாம் கொடுப்பாங்களா? அந்த மாதிரி எதுவும் சரியா? நீங்க
1: நான் வந்து கேக்கல வாங்கிட்டேன்.
0: கேளுங்க, அதெல்லாம் இருக்குல்ல?
1: ஆமா இருக்கு, சொல்லிருக்காங்க
0: தருவாங்க.
1: அதான் அனுப்பினுல்ல, நான் அந்த அளவுக்கு இந்த பிசினஸ் டெவலப் பண்ணிட்டு நான் வந்து கேட்டா அது இதா இருக்கும்.
0: ஃபர்ஸ்ட் நீங்க போயிட்டு இந்த மாதிரி இதெல்லாம் பண்றேன் லோனு கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த குழுக்கள் வந்து ஒரு இடத்துக்கு போவாங்க. கேவிக்கையிலே வந்து ஒரு கண்காட்சி வைக்கிறாங்கன்னா அங்க அவங்க அந்த குழுக்கள் போகும்போது உங்களை கூப்பிடுவாங்க. அப்ப நீங்க அங்க போய் மார்க்கெட்டிங் பண்ணலாம். அங்க போயிட்டு நீங்க இதை வைக்கும் போது நிறைய பேர் வந்து வாங்குவாங்க. அப்ப உங்க போன் நம்பரை வாங்கிட்டு போவாங்க. அப்ப நீங்க இன்னும் பிரபலம் ஆறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால அந்த முயற்சி எல்லாம் தொடர்ந்து செய்யுங்கன்னா இது வந்து ஒரு சிறந்த ஒரு தயாரிப்பு. சுற்றுச்சூழலுக்கு ஏதுவான தயாரிப்பு, வீணா போற பொருள்
1: வேஸ்ட்லேருந்து
0: பிளாஸ்டிக் போட்டு அது மக்காம விழுந்து நம்மளுக்கு நீர்நிலைகள் அடைச்சிக்கிட்டு எவ்வளவு பிரச்சனைலாம் தரும். அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்க முடியும். நீங்க சொல்றீங்க நாங்க வந்து கோயிலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு மேக்ஸிமம் கோயிலுக்கு எடுத்துட்டு போனா ஒயர் கூட தான் எடுத்துட்டு போவாங்க. ஆனா பூலாம் வாங்கும்போது பிளாஸ்டிக் கவர்ல போட்டு எடுத்துட்டு போயிடுவாங்க. அப்ப இது எடுத்துட்டு போகும்போதோ அதே மாதிரி பேக்கா மாத்திக்கும் போதோ அந்த இது ஒயர் கூட மாதிரி பிணி தருவீங்க.
1: மத்தவங்க அதை பத்தி கேட்பாங்க, டிஃப்ரெண்டா இருக்கு இது எங்க வாங்குனீங்க அப்படின்னு எல்லாம்.
0: பாக்குறதுக்கும் அழகா இருக்கு, யூஸ் பண்றதும் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கு. இது எவ்வளவு காலம்? இப்ப வந்து ஒயர் கூட தான் கொஞ்ச நாள் விட்டு போயிடும் அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப நாள் தான்,
1: ரொம்ப நாள் இருக்கும். ஒன்னும் ஆகாது, நம்மளா தூக்கி போட்டாதான். மத்தபடி இது வேஸ்டாவும் ஆகாது. ஏன்னா எங்களுக்கு சொல்லி கொடுக்கும் போதே சொன்னாங்க இது அந்த அளவுக்கு வேஸ்ட் ஆகாது, நம்ம எத்தனை வருஷம் வேணா வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இப்ப பிளாஸ்டிக்னா இத்தனை வருஷம் தான் இருக்கும், அதுக்கப்புறம் இதாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இது அப்படியே காலங்காலமாவே இருக்கும்.
0: ஒரு தொழிலதிபரை நாங்க இன்னைக்கு சந்திச்சோன்ற மகிழ்ச்சியோட நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கிறோம். இந்த தொழில வந்து நீங்க இன்னும் பல புது புது இதெல்லாம் செஞ்சு புதுசு புதுசா கண்டுபிடிச்சு இன்னும் நிறைய இப்ப கூட செய்யறீங்க. அதே மாதிரி கைப்பை செய்யறேன்றீங்க, மேட்டு செய்யறேன்றீங்க, ஸ்கிரீனோ மதுவோ அந்த மாதிரி இன்னும் புதுசான ஐடியாலாம் கொண்டு வந்து நீங்க இதை செஞ்சு நல்லா மார்க்கெட்டிங் பண்ணி அடுத்த தடவை உங்களை மீட் பண்ணும்போது நீங்க ஒரு பெரிய தொழிலதிபரா மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சி நிறைவு செய்து கொள்ளலாம். நன்றி. நேயர்கள் சார்பும் நிலையத்தின் சார்பாகவும் நன்றி.
1: நன்றி.
2: உமாக்கா, ஆகாய தாமரையும் கைவினை பொருள்களும் அப்படின்னு சுயதொழில் செஞ்சுட்டு வர குளத்தூர் எம் ரேணுகா தேவி அவங்க இந்த ஆகாய தாமரை பத்தி எவ்வளவு விஷயங்கள் சொல்லிருக்காங்க. அதுலயும் குறிப்பா இந்த ஆகாய தாமரையை கொண்டு செய்யப்படுற கைவினை பொருள்கள்லாம் மண்ணுக்கு எந்த ஒரு மாசையும் ஏற்படுத்தாம சீக்கிரம் மக்கக்கூடியதா இருக்கு பாருங்க. இதனால எந்த ஒரு சுற்றுச்சூழல் கேடும் ஏற்படாது.
3: கரெக்டா தான் சொல்ற சுபா. நாமளும் நம்ம ஏரியால இருக்கிற குளம், ஆறு, ஏரி இதுல இருக்கிற எல்லா ஆகாய தாமரையும் சேகரிச்சு இந்த மாதிரி பயனுள்ள பொருளா மாத்துறதுக்கு நாமளும் ட்ரை பண்ணுவோம் சுபா.
2: கண்டிப்பாக்கா, இதுக்கான வேலைய நாளில இருந்து ஆரம்பிப்போம்க்கா.
3: நாளைக்கு ஏன் சுபா, உங்க ஏரியா சைடு தான் ஆகாய தாமரை எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்கன்னு சொன்னல, கொஞ்சம் எடுத்துட்டு போய் செஞ்சு பாப்போம்.
2: மணி 8, உங்க ஆர்வத்துக்கு ஒரு அளவே இல்லையா? விடுஞ்ச பிறகு ஆரம்பிப்போம்க்கா.
3: அப்படி சொல்றியா? அதுவும் சரிதான்.
4: விவசாயத்தில் நவீன விவசாய உபகரணங்களை பயன்படுத்தி வருவதன் மூலம் உலக அளவில் செல்வாக்கு மிக்க விவசாய வல்லரசாக இந்தியா விளங்குகிறது. நவீன விவசாய உபகரணங்களை விவசாயத்தில் பயன்படுத்தி விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எஸ்எம் யோஜனா திட்டத்தை 2014 தொடங்கி வைத்தார். இத்திட்டத்தின் மூலமாக ஆயிரக்கணக்கான விவசாய குடும்பங்களின் வாழ்க்கையில் மகிழ்ச்சியான மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. மேலும் விவசாயிகள் இக்கட்டான நிலையிலிருந்து வெளியே வந்து கொண்டிருக்கிறார்கள். இத்திட்டம் தொடங்கிய நாளிலிருந்து தற்போது வரை மாநில அரசுகளுக்கு 6,000 கோடி ரூபாய்க்கு மேல் நிதி வழங்கப்பட்டுள்ளது. விவசாயிகளுக்கு 15 லட்சத்துக்கும் மேல் பயன் தரும் இயந்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளன. பிரதமரின் தொலைநோக்கு பார்வையில் மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் விவசாயிகளை தொழில்நுட்பத்துடன் வேகமாக இணைத்து வருகிறது. விவசாய வேலைக்கு ஆளில்லா விமானங்களை பயன்படுத்துவதை ஊக்குவிப்பது, ட்ரோன்களின் மூலமாக பயிர்களுக்கு பூச்சிக்கொல்லி மருந்துகளை தெளிப்பது, பயிர் மற்றும் மண் ஆரோக்கியத்தை கண்காணிப்பது, சேதமடைந்த பயிர்களை மதிப்பீடு செய்வது, தொழில்நுட்ப முறைகளை கடைபிடிக்க விவசாயிகளை ஊக்குவிப்பது போன்ற பல முயற்சிகளை மத்திய அரசு எடுத்து வருகிறது. இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி கவுன்சில் ICAR மற்றும் மத்திய வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் விவசாயிகளுக்கு ஏற்படும் பிரச்சனைகளை கேட்டு அவர்களுக்கு ஆலோசனைகள் மற்றும் ஆளில்லா விமானங்கள் மற்றும் ட்ரோன்களை இயக்குவதற்கான பயிற்சிகளை அளித்து வருகிறது. இந்தியாவில் விவசாயத்துறையில் முன்னேற்றத்தை கொண்டு வருவது மட்டுமே இத்திட்டத்தின் நோக்கமாகும். விவசாயிகள் தன்னிறைவோடு புதிய தொழில்நுட்ப முறையை கற்றுக்கொண்டு இந்தியாவை வளமிக்க நாடாக மாற்ற வேண்டும். விவசாயிகள் தங்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொள்ள இந்த நவீன தொழில்நுட்ப முறை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்.
2: நேய

0: நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி.
1: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
0: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
2: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனா.

0: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனாவால் சிறு குறு விவசாயியின் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கும். 55 முதல் 200 ரூபாய் வரைக்கான மாத தவணையை செலுத்தி 18 முதல் 40 வயது வரை உள்ள விவசாயிகள் பங்கு பெறலாம். மக்கள் சேவை மையத்தை அணுகவும்.
1: நள்ளிரவு 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசெட்டின் உழவர் அரங்கம் கேட்கலாம். நிகழ்ச்சியில் பருத்தி சாகுபடி அனுபவங்கள், காரைக்கால் மாவட்டம் அகலங்கண்ணு கே சரவணன் அவர்களின் நினைவுகம் கேட்கலாம். நள்ளிரவு 7:30 உழவர் அரங்கம் நிகழ்ச்சியில்.
2: சக்தியின் திருவிழா
3: ஆடி மாத சிறப்பு தொடர் நேயர்களே, ஆகஸ்ட் மாதம் 16 தேதி வரை ஒவ்வொரு ஞாயிறு, செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மாலை 5:30
2: சர்வதேச, உள்நாடு மற்றும் உள்ளூரில் அருள் பாலிக்கும் அம்மன் குறித்த தகவல்களை அறிந்து கொள்ள
3: உங்கள் காரை பண்பலை 100.3 இணைந்திருங்கள். அம்மனின் அருளலை, காரை பண்பலையின் நேரலை.

0: நீர்களது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. தலைக்கவசம் சுமை அல்ல, உங்களை காக்கும் இமயம். தலைக்கவசம் உயிர் கவசம். உங்கள் நலனில் அக்கறையோடு காரைக்கால் பண்பலை 100.3.
1: வம்சா அடியாத்து ரெடி சேல் ஆகஸ்ட் 7 முதல் 10 வரை 4 நாட்கள் மட்டுமே. சேலைகள், பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் ரெடிமேட் அனைத்திலும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு 50% மேல் தள்ளுபடி. அதிக தள்ளுபடி, அதிக சேமிப்பு. இந்த அரிய வாய்ப்பை தவற விடாதீர்கள். வம்சா, காந்திஜி சாலை, மயிலாடுதுறை.
2: முருகன் ஜுவல்லர்ஸ் எங்கும் கண்டிராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள். முருகன் ஜுவல்லர்ஸ், திருநள்ளார் ரோட், காரைக்கால் மற்றும் நாணயக்காரர் தெரு, நாகப்பட்டினம்.
0: காரைக்கால் பண்பலை 100.3 இனி கேட்கலாம், கிறங்கலாம் திரை இசை.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: நேற்று நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு கேட்கலாம் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள். காரைக்கால் ONGC காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ்.
3: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
4: இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர் சில்க்ஸ்.
2: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடங்குலூர் எண்ணெய் இன்சொல்லமுது நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடங்குலூர் எண்ணெய். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.
5: கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்குலூர் எண்ணெய்.
2: நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்சியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் பசுந்தலில் கேட்கலாம் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் கமர்சியல் ட்ரேடர்ஸ். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்சியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப்.
6: வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
2: நாளை காலை 7:25 சைபாலின் தகவல் நேரம் கேட்கலாம். இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் சைபால், அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள்

0: உள்ளங்களில் அக்கறை கொண்ட சைவால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்ட் பேலஸ். மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
2: ஏபிசி கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடிகர் செட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம் நம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நாளை மாலை 5 மணிக்கு வைக்கிங் பணியங்கள் பிரீப்ஸின் கலக்கல் நேர் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் வைக்கிங் பணியங்கள் பிரீப்ஸ்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: டெல்லி நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் பேசி நலமாய் வாழ கேட்கலாம். இந்நிகழ்ச்சியினை வழங்குறது காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல்.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், செங்கல் சுலை மற்றும் விதைநெல் விடுதிற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்கிய அருண் என்டர்பிரைசஸ். நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர் கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
3: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ண சிவசன் பேக்கரியின் தேதியும் செய்தியும் கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா சிவசன் பேக்கரி.
4: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை,
5: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
4: பிபிஎன் கண் மருத்துவமனை. தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை மாலை 5:30 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசின் சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடர் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசிட்டியார் ஜுவலர்ஸ்.
6: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசிட்டியார் ஆடி அட்டகாசம்.
0: நேரில் நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவலர்ஸின் இன்சொல்லமுது. நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவலர்ஸ்.
7: உபயோக பொருட்கள்
8: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
9: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளிரவு 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட்டின் உழவர் அரங்கம் ஒளி விழா வரும். இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட்.
10: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி.

திரை இசை கேட்டோம். நேற்று நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3. இனி அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் டெல்லி நிலையத்திலிருந்து.

0: இன்னைக்கு நம்ம இளைய பாரதம் நிகழ்ச்சியை கேட்க ஆவலோட காத்துட்டு இருக்க எல்லா காரைக்கால் பண்பலை நேயர்களுக்கும் அன்பான வணக்கம்ங்க.
1: காரைக்கால் பண்பலை அன்பர்கள் அனைவருக்கும் எமது ஆண்டவர் செவிலியர் கல்லூரி மாணவிகளின் சார்பில் அன்பான வணக்கங்கள். இன்று August 8 வரலாற்றில் மிகவும் முக்கியமான ஒரு இயக்கம் தொடங்கிய நாள். அதுதான் வெள்ளையனே வெளியேறு இயக்கம். அதை பற்றி பேச வருகிறார் எங்கள் கல்லூரியின் ANM முதலாம் ஆண்டு மாணவி எஸ் காயத்ரி. இந்தியா விடுதலை போராட்ட வரலாற்றில் பொன்னால் எழுதப்பட வேண்டிய ஒரு திருப்புமுனை போராட்டம் பற்றி சில வரிகளை பேச வந்துள்ளேன். வெள்ளையனை வெளியேறு போராட்டம் இந்தியா சுதந்திர போராட்ட வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு இயக்கம். இந்தியா முழுவதும் நடந்த இந்த போராட்டத்தின் தாக்கம் தமிழ்நாட்டிலும் மிக வலுவாக இருந்தது. வெள்ளையனை வெளியேறு இயக்கம் 1942 இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்ட ஒத்துழையாமை இயக்கமாகும். இவ்வியக்கம் மகாத்மா காந்தியின் இந்தியா விடுதலைக்கான அழைப்பினை தொடர்ந்து ஏற்பட்டது. இது ஆகஸ்ட் புரட்சி என்றும் அழைக்கப்படுகிறது. பிரித்தானிய அரசை அடிப்பணிய வைத்து பேச்சுவார்த்தை மேசைக்கு அழைப்பதே இதன் முக்கிய நோக்கமாக இருந்தது. இந்தியா தேசிய காங்கிரஸ் August 8, 1942 பாம்பேயில் கூட்டிய மாநாட்டில் இந்த இயக்கத்தை முன்னெடுத்து செல்ல தீர்மானம் நிறைவேற்றியது. July 1942 வார்தாவில் கூடிய காங்கிரசின் செயற்குழு வெள்ளையனை வெளியேறு இயக்கத்திற்கான ஆயுதத்தை தொடங்கியது. அதை அடுத்து August 8 மாநாட்டில் பேசிய மகாத்மா காந்தி செய் அல்லது செத்து மடி என்று முழங்கி வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தை தொடங்கி வைத்தார். இதற்கடுத்த நாள் August 9, 1942 பெரும்பாலான காங்கிரஸ் தலைவர்கள் பிரித்தானிய அரசை சிறைப்பிடித்தது. இதற்கு பின்னரே விடுதலை போராட்டம் பொதுமக்களின் போராட்டமாக உருவெடுத்தது. ஆனால் ஓராண்டுக்குள் காலனி அரசு இவ்வியக்கத்தை ஒடுக்கிவிட்டது. பிரிட்டிஷியருக்கு இந்தியர்களின் முழு ஒத்துழைப்பு கிடைக்காததால் இம்மிஷன் தோல்வியடைந்தது. தீர்மானம் நிறைவேறிய அன்றைய இரவே காந்தி உட்பட அனைத்து முக்கிய தலைவர்களும் கைது செய்யப்பட்டனர். தலைவர்கள் இன்றி நாடு முழுவதும் மாணவர்கள், தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்கள்

0: தீவிரமாக போராட்டத்தில் பங்கேற்றனர். போராட்டத்தின் நோக்கம் ஆங்கிலேயர்கள் நாட்டை விட்டு உடனே வெளியேற வேண்டுமென்ற கோரிக்கை. தலைவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட்ட போதும் மாணவர்களும் பொதுமக்களும் அச்சமின்றி போராட்டம் செய்தனர். பாம்பேயில் காந்தியடிகள் தொடங்கிய இறுதி பெருமூச்சு போராட்டம் இந்தியர்களை ஒற்றுமைப்படுத்தி அடிமைத்தனத்தை உடைத்தெறிய கிடைத்த இறுதி அறைகூவல். வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தில் காந்தியடிகளின் செய் அல்லது செத்து மடி என்ற முழக்கமும் சுதந்திரத்திற்காக தங்களை அர்ப்பணித்த தியாகிகளின் வரலாறும் நம் நெஞ்சில் என்றும் ஒழிக்க வேண்டும். அவர்களின் தியாகத்தால் பெற்ற சுதந்திரத்தை பேணி காப்போம் என்று உறுதியேற்போம். நன்றி.
1: சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகங்கள் மற்றும் அவர்கள் சுதந்திரத்திற்காக பட்ட வழிகளை நினைவு கூற வைத்த ஆண்டவர் செவிலியர் கல்லூரியின் மாணவி காயத்ரிக்கு நன்றி. அதனைத் தொடர்ந்து வரவிருக்கும் சர்வதேச இளைஞர் தினத்தை முன்னிட்டு ஒரு நாட்டின் நம்பிக்கையாகவும் எதிர்காலமாகவும் திகழும் இளைஞர்களை பற்றி உங்களுடன் சில நிமிடங்கள் பேச வருகிறார் ஆண்டவர் செவிலியர் கல்லூரி மாணவி யு மகாயாளினி.
2: அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வரவிருக்கும் சர்வதேச இளைஞர் தினத்தை முன்னிட்டு ஒரு சில கருத்துக்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். சர்வதேச இளைஞர் தினம் ஏன் கொண்டாடப்படுறது அப்படின்றத இப்போ தெரிஞ்சுக்கலாமா? இளைஞர்களின் திறமைகள், சாதனைகள் மற்றும் சமூக வளர்ச்சிகளின் அவர்களின் பங்களிப்பை அங்கீகரிப்பதற்காக சர்வதேச இளைஞர் தினம் கொண்டாடப்படுகிறது. மேலும் இளைஞர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் கல்வி, வேலைவாய்ப்பு, தலைமைத்துவம் மற்றும் சமூக பொறுப்பில் அவர்களின் பங்கை ஊக்குவிக்கவும் இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது. ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் இளைஞர்கள் அடித்தளம் என்பதை உலகிற்கு நினைவூட்டும் நாள்தான் சர்வதேச இளைஞர் தினம். இந்த நாளானது ஐக்கிய நாடுகள் சபையால் 1999 தீர்மானம் செய்யப்பட்டு August 12, 2000 கொண்டாடப்பட்டு வருகிறது. ஒரு நாட்டின் எதிர்காலம் யார் கையில் உள்ளது என்று கேட்டால் அதன் பதில் இளைஞர்கள் என்பதே. ஏனெனில் இளைஞர்கள் என்பது வயது மட்டுமல்ல, அது ஒரு சக்தி, அது ஒரு நம்பிக்கை, அது ஒரு மாற்றத்தின் தொடக்கம். உங்களில் எத்தனை பேருக்கு ஒரு பெரிய கனவு இருக்கிறது? டாக்டராக வேண்டும், அதிகாரியாக வேண்டும், தொழிலதிபராக வேண்டும், அல்லது இந்த உலகம் திரும்பி பார்க்கும் அளவிற்கு சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? அப்படி நினைத்தால் முதலில் உங்களுக்கே ஒரு பெரிய கைத்தட்டல் எடுத்துக்கொள்ளுங்கள். ஏனென்றால் கனவு காண்பவர்கள்தான் வரலாறு படைப்பார்கள். நாம் கொண்டாடுவது சர்வதேச இளைஞர் தினம். ஆனால் இது வெறும் ஒரு தினம் அல்ல, இது இளைஞர்களின் சக்தியை உலகிற்கு நினைவூட்டும் நாள். ஒரு நாட்டின் மிகப்பெரிய சொத்து தங்கமும் அல்ல, வெள்ளியும் அல்ல, இயற்கை வளங்களும் அல்ல, அந்த நாட்டின் இளைஞர்கள்தான். இளைஞர்கள் என்பது வயது அல்ல, அது ஒரு நெருப்பு, அது ஒரு தைரியம், அது ஒரு மாற்றத்தின் பெயர். வரலாற்றை பாருங்கள், உலகத்தை மாற்றிய பெரும்பாலான புரட்சிகள் இளைஞர்கள் கையில் தான் தொடங்கின. சுதந்திர போராட்டமா, அறிவியல் வளர்ச்சியா, விண்வெளி சாதனைகளா, விளையாட்டு வெற்றிகளா, எதுவாக இருந்தாலும் அதன் பின்னால் ஒரு இளைஞனின் கனவும் உழைப்பும் இருக்கும். ஆனால் நண்பர்களே, இன்று நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். நமக்கு 24 கிடைக்கிறதா? கிடைக்கிறது. அதே 24 தான் அப்துல் கலாம் அவர்களுக்கும் கிடைத்தது. அதே 24 தான் உலக சாதனையாளர்களுக்கும் கிடைத்தது. அப்படி இருக்க வெற்றியை தீர்மானிப்பது நேரம் அல்ல, நாம் அந்த நேரத்தை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதுதான். இன்றைய தலைமுறைக்கு அறிவும் இருக்கிறது, திறமையும் இருக்கிறது, வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆனால் சில நேரங்களில் தன்னம்பிக்கை மட்டும் குறைகிறது. ஒரு தோல்வி வந்தால் முடிந்துவிட்டது என்று நினைக்கிறோம். ஒரு விமர்சனம் வந்தால் பின்னால் சென்று விடுகிறோம். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், விழாமல் இருப்பவன் வீரன் அல்ல, விழுந்தாலும் எழுந்து நிற்பவன் தான் உண்மையான வீரன். ஒரு விதை மண்ணுக்குள் புதைக்கப்படுகிறது, அது இருளில் இருக்கிறது, மலையை சந்திக்கிறது, காற்றை சந்திக்கிறது. ஆனால் அது முறையிடவில்லை, ஏனெனில் அது ஒரு நாள் மரமாக போகிறேன் என்று நம்புகிறது. அதேபோல்தான் உங்கள் வாழ்க்கையிலும் சவால்கள் வரலாம், தோல்விகள் வரலாம், ஆனால் அவை உங்களை நிறுத்த வரவில்லை, உங்களை உயர்த்த வந்திருக்கின்றன. உங்கள் கனவுகளை சிறியதாக வைத்துக் கொள்ளாதீர்கள். உலகம் சிரித்தாலும் பரவாயில்லை, உங்கள் இலக்கு பெரியதாக இருக்கட்டும். ஏனெனில் இன்று உங்களை பார்த்து சிரிப்பவர்களே நாளை உங்கள் வெற்றியை பார்த்து கைதட்டப் போகிறார்கள். இப்போது நான் கேட்கிறேன், உங்களில் எத்தனை பேர் என்னால் முடியும் என்று நம்புகிறீர்கள்? அப்படியானால் இந்த சர்வதேச இளைஞர் தினத்தில் ஒரு உறுதி எடுப்போம். தோல்வியை கண்டு பயப்பட மாட்டோம், கனவுகளை கைவிட மாட்டோம், நம்மை நாமே குறைத்து மதிப்பிட மாட்டோம். உழைப்போம், முயற்சிப்போம், சாதிப்போம். ஏனெனில் இளைஞர்கள் நாளைய தலைவர்கள் அல்ல, இன்றைய மாற்றத்தின் முகங்கள். இளைஞர்கள் எழுந்தால் குடும்பம் உயரும், குடும்பம் உயர்ந்தால் சமூகம் உயரும், சமூகம் உயர்ந்தால் நாடு உயரும். அந்த உயர்வின் பெயர்தான் இளைஞர்கள். வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: விழாமல் இருப்பவன் வீரன் அல்ல, விழுந்தாலும் எழுந்து நிற்பவனே வீரன் என்று இளைஞர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி வரிகளை வழங்கிய ஆண்டவர் செவிலியர் கல்லூரி மாணவி யூ

0: மகாயாளினி அவர்களுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக, உடல் நலமே மனிதனின் மிகப்பெரிய செல்வம் என்று சில வார்த்தைகளை பேச வருகிறார் ஆண்டவர் செவிலியர் கல்லூரி டிஜிஎன 3ஆம் ஆண்டு மாணவி கே யோகப்பிரியா.
1: அன்பார்ந்த நேயர்களுக்கு என் இனிய வணக்கம். உடல் நலமே மனிதனின் மிகப்பெரிய செல்வம். உடல் நலம் மனிதனின் அடிப்படையே தேவையாகும். நல்ல உடல் ஆரோக்கியம் இருந்தால் மட்டுமே வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியும். துரித உணவுகளை தவிர்த்து பாரம்பரிய தானியங்கள் மற்றும் காய்கறிகளை உண்ண வேண்டும். தினமும் யோகா அல்லது நடைப்பயிற்சி செய்வதன் மூலம் உடலை வலுவாக வைத்து கொள்ளலாம். மன அழுத்தமின்மை, நல்ல தூக்கம் மற்றும் மகிழ்ச்சியான எண்ணங்கள் மனநலத்தை மேம்படுத்தும். ஸ்ட்ரெஸ்ஸை தூக்கி போட்டுடுங்க, சிரிப்பு ஒரு மருந்துன்னு சொல்லுங்க. ஆரோக்கியம் இருந்தால் எல்லாம் இருக்கும். அதனால் உன்னை நீ நன்றாக பாரு. உடல் மட்டும் இல்லை நண்பா, மனமும் தான் முக்கியம். கவலைகளை கதையாக சொல்லு, நண்பர்களோடு சிரித்து பேசு. கோபம் வேண்டாம், அன்பு வேண்டும், நன்றி சொல்ல மறந்து விடாதே. உடலும் மனமும் நல்லபடி இருந்தால் வாழ்க்கையே ஒரு அழகான கவிதை என்று என் உரையை முடிக்கிறேன். நன்றி.
0: உடலும் மனமும் நல்லபடி இருந்தால் வாழ்க்கையே ஒரு அழகான கவிதை என்று கூறிய எமது கல்லூரி மாணவிக்கு மிக்க நன்றி. வரிகளில் விழுந்த மனதை நம்ம வில்லுப்பாட்டு மூலமா துள்ளி குதிக்க வைக்க போறோம். நம்ம தமிழோட பாரம்பரிய கலை பாட்டும் இருக்கும், கருத்தான விஷயமும் இருக்கும். நான் சொல்றது என்னன்னு புரிஞ்சிருக்கும். எஸ், நம்ம வில்லுப்பாட்டு டீம் ரெடியா இருக்காங்க. அவங்க யாருன்னா, நமது ஆண்டவர் செவிலியர் கல்லூரியில் பயிலும் ANM மாணவிகள் ஆர் ரதிஸ்ரீ, எஸ் ஜஹபர் நாச்சியா, கே பச்சமுத்து பிரியா, எஸ் நர்மதா, வி பார்கவி, எம் புவனேஸ்வரி, எஸ் காயத்ரி, சி யமுனா, டி சுர்ஜனா, எம் ஏ ஆஃபிரா. தந்தனத்தோம்னு பாட நீங்களும் ரெடியா?
2: வணக்கம் வணக்கம் சொல்லியே.

0: ஆமா, வணக்கம் வணக்கம்னு சொல்றீங்களே, அப்படி யாருக்கு தான் வணக்கம் சொல்ல வந்தோம்?
1: அவையோர் அனைவருக்கும் வணக்கம்.
2: வணக்கம்.
3: காரைக்கால் அம்மையார் பிறந்த இந்த மண்ணுக்கு வணக்கம்.
2: வணக்கம்.
1: உயிரை பாலா திருச்சி தந்த தாய்க்கு வணக்கம்.
2: வணக்கம்.
1: ஆமா, எல்லோருக்கும் வணக்கம் சொல்ற. அப்ப நம்ம யாருன்னு யாருக்கும் சொல்ல வேணாமா?
4: சொல்லிடலாமே. நாங்க யாருன்னா, பொறவாச்சேரி நாகப்பட்டினம் ஆண்டவர் காலேஜி மாணவிகள்.
1: ஆமா,
5: சொன்னா மட்டும் போதுமா? பாட்டா பாடி காட்டுங்களேன்.
2: பாடிட்டா போச்சு.

0: ஆமா, நம்ம எதுக்கு இங்க வந்திருக்கோம்?
1: அத கேளு.
2: நம்ம தாய்ப்பால பத்தி பாட வந்திருக்கோம்.
0: ஓஹோ, பாடலாமே.
3: வந்தோமே நாங்க இங்க, அடடா, தாய்ப்பால பத்தி பாட போறோம்.

0: ஆஹா, இனிமையாக உள்ளதே.
1: ஆமா, தாய்ப்பால் தாய்ப்பால்னு சொல்றீங்களே, அப்படி தாய்ப்பால்ல என்னதான் இருக்கு?
2: தாய்ப்பால்ல நிறைய நல்ல விஷயம் இருக்கு.
3: முதல்ல நம்ம சீம்பாலை பத்தி பேசுவோமா?
2: பேசலாமே.
4: சீம்பாலா? அப்படின்னா என்ன?
3: சீம்பால்லாம் உனக்கு என்னன்னே தெரியாதா?
4: தெரியாதே.
3: தாய்க்கு முதல்ல சுரக்கிற பாலு சீம்பால்னு சொல்லுவாங்க.
2: ஆமா, அததான் சொல்லுவாங்க.
5: அப்போனா சுரக்கிற பால் எல்லாமே சீம்பால் தானா?
6: இல்ல இல்ல,
3: சுரக்கிறது எல்லாமே சீம்பால்னு சொல்ல மாட்டாங்க. தாய்க்கு முதல்ல 3 நாள் சுரக்கிறதான் சீம்பால்னு சொல்லுவோம்.
2: ஆமா.
0: சீம்பால் எப்படிக்கா இருக்கும்?
3: கொல கொலன்னு மஞ்சள் நிறத்துல இருக்கும்டி.
2: அப்ப அத குழந்தைக்கு கொடுக்க கூடாதா?
3: யாரு சொன்னா? அதுலதானே நோய் எதிர்ப்பு சக்தியே இருக்கு குழந்தைக்கு.
7: அப்ப சீம்பால் பத்தியும் பாட்டாவே பாடி காட்டுங்களேன்.
8: ஓஹோ, பாடலாமே.
2: சீம்பால கொடுத்து
6: கொடுத்து
2: அதே நோயை தடுக்கும்.
6: தடுக்குமா?
2: தடுக்கும் தடுக்கும், சொல்றேன் கேட்டுக்கோங்க.

0: தங்கத்தை விட மேலானது தாய் நன்மை சொல்லும் மொழி தாய்ப்பாலே தாய்ப்பாலே தாய்ப்பாலே தாய்ப்பாலே.
1: அட ஆமா, தாய்ப்பால் மட்டும் 2 ரூபா கொடுத்தா தாய் நல்லா என்ன ஆகுறது?
2: அதெல்லாம் தாய்க்கு ஒன்றும் ஆகாது. இதையும் பாட்டாவே சொல்றோம், கேட்டுக்கோங்க.
3: சொல்லலாமே.
2: தாய்ப்பால் கொடுக்கும் அம்மா எல்லாம் அழகாதாங்க இருப்பாங்க.

0: இப்போ புரிஞ்சிச்சா தாய்ப்பாலில் எவ்வளோ நன்மை இருக்குன்னு? நம்ம வந்து குழந்தைக்கு 6 மாதம் வரைக்கும் தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும். இந்த பாட்டில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். இப்போ புரிஞ்சிச்சா?
1: கடைசியா இரு உறுதிமொழியில ஏற்போமா? தாய்ப்பாலை ஊக்குவிப்போம்,
2: தாய்ப்பாலை ஊக்குவிப்போம்,
1: ஆரோக்கியமான குழந்தையை உருவாக்குவோம்,
2: ஆரோக்கியமான குழந்தையை உருவாக்குவோம்.
1: நன்றி.
3: முதல்ல ஒரு வீட்டில் ஒரு குழந்தை பிறந்த உடனேயே நடக்கிற ரியல் லைஃப் சுச்சுவேஷனை வச்சு ஒரு காமெடியான ரேடியோ ட்ராமா. நவீன காலத்தில் இருக்கிற சில மூட நம்பிக்கைகளை உடைச்சி தாய்ப்பாலோட அவசியத்தை புரிய வைக்கிற ஒரு எமோஷ்னலான ட்ராமா பார்க்கலாமா? இதில் பங்கேற்கும் மாணவிகள் பிஎஸ்சி நர்சிங் 3ஆம் ஆண்டு பயிலும் எம் மலரணிகா, எம் தர்ஷினி, எம் மகாகவி, எஸ் தனிஷியா, எஸ் ஆர்த்தி, எஸ் ஜீவிகா, எம் மோனிகா, பி தர்ஷினி, வி அபர்ணா, எஸ் ஹரிணி, என் நித்திஷா, எஸ் தனுஷ்டி.
4: இந்த உலகத்தில் பேச முடியாத பல உயிர்கள் இருக்கின்றன. அதில் ஒன்று ஒரு துளி தாய்ப்பால். இன்று அதுவும் பேச போகிறது. இப்போது ஒரு கற்பனை நீதிமன்றம், வழக்கு எண் 2026, மக்கள் மற்றும் தாய்ப்பால் பற்றிய வதந்திகள். நீதிபதி.
5: நீதிமன்றம் ஆரம்பமாகிறது.
4: வழக்கறிஞர்.
6: மதிப்பிற்குரிய நீதிபதி அவர்களே, இன்று நான் ஒரு மனிதனுக்காக வாதாட வரவில்லை, பேச முடியாத ஒரு குழந்தைக்காக வாதாட வந்திருக்கிறேன்.
4: நீதிபதி.
5: முதல் சாட்சியை அழையுங்கள்.
4: தாய்ப்பால்.
7: நான் தான் தாய்ப்பால். என்னை பலர் பால் என்று அழைக்கிறார்கள். ஆனால் நான் ஒரு உணவல்ல, நான் ஒரு உயிர். ஒரு தாய் முதலில் அழுவது குழந்தை என்னை அருந்தும் போதுதான். அந்த நொடியில்தான் ஒரு பெண் முழுமையாக தாயாகிறாள். ஆனால் என்னை எத்தனை பேர் நிராகரிக்கிறார்கள் தெரியுமா? மஞ்சள் பால் கெட்டது என்கிறார்கள், பால் போதாது என்கிறார்கள், தேன் கொடுக்கலாம் என்கிறார்கள். நான் மட்டும் அமைதியாக இருந்தேன். ஏனென்றால் என்னை நான் நிரூபிக்க வேண்டிய நாள் இன்று வந்துவிட்டது.
4: வழக்கறிஞர்.
6: இந்த நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டியிருப்பது ஒரு தாயோ ஒரு குடும்பமோ அல்ல, அறியாமை என்ற குற்றவாளிதான். ஒரு குழந்தை பிறக்கிறது, அதற்கு பசி எடுக்கிறது. ஆனால் அது யாழவும் கேட்கவில்லை, தன் தாயை மட்டுமே தேடுகிறது. ஆனால் அதற்கு முன்பே சில குரல்கள் வந்துவிடுகின்றன.
4: வதந்தி.
8: நான் தான் வதந்தி. என்னை யாராலும் அழிக்கவும் முடியாது, அமைதிப்படுத்தவும் முடியாது. ஊரிலும் வாழ்கிறேன், ஊரார் வீட்டிலும் வாழ்கிறேன். பாட்டியின் வாயில் பிறந்து பார்வையாளர்களால் கவனிக்கப்படுகிறேன். சமூக ஊடகங்களில் தினமும் வருகிறேன், அக்கம் பக்கத்தாரின் அறிவுரையில் வளர்கிறேன். நான் சொல்வது ஒன்றுதான், தாய்ப்பால் மட்டும் போதாது, மக்கள் என்னை போன்ற வதந்திகளை மட்டுமே நம்புகிறார்கள்.
4: நீதிபதி.
5: டாக்டர், இதற்கு உங்கள் பதில்?
3: வதந்தியே, உன் சத்தம் பெரியதாக இருக்கலாம், ஆனால் உண்மை ஒரு நாளும் தோற்காது. ஒரு குழந்தை பிறந்த முதல் 1 மணி நேரத்தில் தாய்ப்பால் குடித்தால் அதன் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி உருவாக ஆரம்பிக்கிறது. அந்த முதல் மஞ்சள் சீம்பால் மருந்து இல்லை, அதை விட உயர்ந்தது இயற்கையின் முதல் தடுப்பூசி.
4: தாய்ப்பால்.
7: நான் பசியை மட்டும் தீர்ப்பதில்லை, பயத்தையும் தீர்க்கிறேன், வலியையும் குறைக்கிறேன். தாயின் மார்பில் இருக்கும் அந்த வெப்பம் குழந்தைக்கு இந்த உலகத்தின் முதல் பாதை.

0: பாதுகாப்பு.
1: நரேட்டர்: ஆனால் இந்த வழக்கில் இன்னும் பல சாட்சிகள் இருக்கிறார்கள். ஒரு பாட்டி, ஒரு அப்பா, வேலைக்கு செல்லும் தாய், செவிலியர், ஃபார்முலா மில்க் விற்பனையாளர், இவர்கள் சொல்வது இந்த வழக்கின் தீர்ப்பை மாற்றுமா? நீதிபதி:
2: அடுத்த சாட்சியாக பாட்டியை அழையுங்கள்.
3: ஐயோ, என்னை வேற கூப்பிட்டீங்களா? இதோ வரேன். நான் படித்தவள டாக்டரையா, எனக்கு தெரிஞ்சதை தான் என் மகளுக்கும் மருமகளுக்கும் சொன்னேன். மஞ்சள் சிம்பாலை கொடுக்காத, தேனை கொடு, தண்ணீரை கொடுன்னு அந்த காலத்தில் பெரியவங்க சொன்னதை தான் நானும் உண்மைன்னு நம்பினேன்.
1: வழக்கறிஞர்:
4: பாட்டி, உங்கள் அன்பை யாரும் கேள்வி கேட்கல, ஆனால் அன்போடு சேர்த்து உண்மையே இருக்கணும் இல்லையா?
1: நீதிபதி:
2: டாக்டர், பாட்டிக்கு புரியும்படி சொல்லுங்கள்.
5: பாட்டி, உங்கள் அன்பு அளவிட முடியாதது, ஆனால் அறிவியல் சொல்கிற உண்மை என்னென்னா, அந்த மஞ்சள் நிற சீம்பாலில் நோய் எதிர்ப்பு சக்தி நிறைஞ்சிருக்கு. அது குழந்தைக்கு முதல் பாதுகாப்பு. அதை வெளியே கொட்டுறது ஒரு பொக்கிஷத்தை தூக்கி எறிகிற மாதிரி.
1: பாட்டி:
3: நான் இவ்வளோ நாள் நல்லது சொல்கிறேன்னு நினச்சி ஒரு தப்பான விஷயத்தை என் மகளுக்கும் மருமகளுக்கும் சொல்லியிருக்கேன். நான் குழந்தைக்கு தீங்கு செய்யணும்னு நினைக்கல, குழந்தைக்கு நல்லதுன்னு செஞ்சேன். டாக்டர் சொன்னதுக்கு அப்புறம் தான் புரியுது.
5: இல்லை பாட்டி, தவறு செஞ்சது நீங்கள் இல்லை, தவறான தகவல். இன்று உண்மை தெரிஞ்சிருக்கு. இனிமேல் நீங்கள் சொல்ல போகிற வார்த்தைகள் 100 குழந்தைகளை காப்பாற்றும்.
3: ஆமாம், இனிமே என் வீட்டில் மட்டும் இல்லை, என் தெருவில், என் ஊரில் ஒவ்வொரு கர்ப்பிணி பெண்ணிடமும் சீம்பாலா வீணாக்காதீங்கன்னு நானே சொல்ல போகிறேன்.
1: ஒரு மனிதன் மாறினால் ஒரு குடும்பம் மாறும், ஒரு பாட்டி மாறினால் ஒரு தலைமுறையே மாறும். நீதிபதி:
2: அடுத்த சாட்சியாக அப்பா.
6: எல்லாரும் குழந்தைய பற்றி தான் பேசுகிறாங்க, ஆனால் ஒரு தாய்க்கு ஆதரவு தர வேண்டிய கணவனை பற்றி யாரும் பேசுகிறாங்களா? இல்லை, என் மனைவி இரவு முழுக்க தூங்காமல் குழந்தைக்கு பால் கொடுத்தா, ஆனால் நான் எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லி திரும்பி படுத்துக்கிட்டேன்.
1: செவிலியர்:
7: ஒரு தாய்க்கு மருந்தை விட முக்கியமானது குடும்பத்தின் ஆதரவு. ஒரு கப் தண்ணீர் கொடுப்பது, சத்தான உணவு கொடுப்பது, நீ நல்லா பண்ணுறன்னு ஒரு வார்த்தை சொல்வது, இவை எல்லாமே தாய்ப்பாலையும் அதிகரிக்கும்.
1: நீதிபதி:
2: அடுத்த சாட்சியாக வேலைக்கு செல்லும் தாய்.
8: வணக்கம் நீதிபதி ஐயா. இன்னைக்கு நான் ஒரு குற்றவாளியாக நிற்கல, ஒரு தாயாக நிற்கிறேன். 9 மாதம் என் குழந்தையோட ஒவ்வொரு அசைவையும் உணர்ந்தேன். அது முதல்ல உதச்சப்போ நான் சிரித்தேன், அது பிறந்தப்போ நான் அழுதேன், அது அழுதப்போ என் உலகமே நடுங்கிருச்சு. அதுக்கு என்ன வேணும்னு அது சொல்லலை, ஆனால் நான் புரிஞ்சுக்கிட்டேன், அதுக்கு நான் வேணும், என் அரவணைப்பு வேணும், என் தாய்ப்பால் வேணும்னு.
1: வழக்கறிஞர்:
4: ஒரு தாய் தன் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கும்போது அவள் பாலை மட்டும் கொடுப்பதில்லை, தன்னம்பிக்கை, நோய் எதிர்ப்பு சக்தி, உயிரின் முதல் அன்பையும் சேர்த்து கொடுக்கிறாள்.
1: அம்மா:
8: ராத்திரி முழுக்க நான் தூங்கலை, என் குழந்தை தூங்கிய பிறகும் அது மூச்சு விடுதான் தான் பார்த்தேன். எனக்கு சாப்பிட நேரம் இல்லை, ஆனால் என் குழந்தைக்கு பசி வரக்கூடாதுன்னு தான் என் கவலை.
1: நரேட்டர்: நீதிமன்றம் அமைதியாக இருந்தது, ஆனால் அடுத்ததாக வரப்போகும் சாட்சி அனைவரையும் அதிர்ச்சி அடைய செய்யப்போகிறது. ஒரு ஃபார்முலா மில்க் விற்பனையாளர் நீதிமன்றத்தில் அடுத்த சாட்சி வருகிறார். அவரை பலர் தினமும் பார்க்கிறார்கள், அவரது வார்த்தைகளை பலர் நம்புகிறார்கள். நீதிபதி:
2: யார் அந்த ஃபார்முலா மில்க் விற்பனையாளர், அழைத்து வாருங்கள்.
9: நான் ஒரு குழந்தைகள் உணவு நிறுவனத்தின் விற்பனை பிரதிநிதி. என்னை எல்லோரும் குற்றவாளி போலவே பார்க்கிறார்கள். எங்கள் தயாரிப்பு சத்தானது, வளர்ச்சிக்கு உதவும், பிஸியான அம்மாக்களுக்கு மிகவும் வசதியானது. இன்றைய உலகத்தில் பல தாய்மார்கள் வேலைக்கு செல்கிறார்கள். சிலருக்கு உடல்நல பிரச்சனைகள் இருக்கலாம், சில குழந்தைகளுக்கு மருத்துவ காரணங்களால் மாற்று உணவு தேவைப்படலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஃபார்முலா மில்க் ஒரு உதவியாக இருக்கலாமே.
1: வழக்கறிஞர்:
4: அப்படியானால் தாய்ப்பாலுக்கு மாற்றாக இதை பயன்படுத்தலாமா?
9: சில நேரங்களில் ஆமாம்.
4: டாக்டர், இதற்கு உங்கள் கருத்து?
5: முதலில் ஒரு விஷயம் தெளிவாக இருக்கட்டும், சில மருத்துவ சூழ்நிலைகளில் குழந்தைக்கு மாற்று உணவு தேவைப்படலாம். அப்படிப்பட்ட முடிவை மருத்துவரே எடுப்பார். ஆனால் ஆரோக்கியமான தாய் மற்றும் ஆரோக்கியமான குழந்தை என்றால் முதல் 6 மாதங்களுக்கு தாய்ப்பாலுக்கு இணையான உணவு எதுவும் இல்லை.
1: ஃபார்முலா மில்க் விற்பனையாளர்:
9: ஆனால் எங்கள் டப்பாவில் விட்டமின்கள், தாதுக்கள் எல்லாம் இருக்கின்றனவே.
5: அவற்றை சேர்க்கலாம், ஆனால் ஒரு தாய் தன் குழந்தையை அணைத்து கொண்டு பால் கொடுக்கும்போது கிடைக்கும் அன்பை எந்த டப்பாவிலும் அடைத்து விற்க முடியாது. தாய்ப்பாலில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தியை எந்த தொழிற்சாலையிலும் தயாரிக்க முடியாது.
1: நீதிபதி:
2: அம்மா, உங்களுக்கு ஏதேனும் கருத்து உள்ளதா?
8: என் குழந்தை பிறந்து 3 மாதம் ஆகுது, ஆனால் எனக்கு வேலைக்கு போக வேண்டிய கட்டாயம். எல்லாரும் இனிமே ஃபார்முலா மில்க் கொடுன்னு சொல்கிறாங்க. என் குழந்தைக்கு தாய்ப்பால் கிடைக்காதுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது.
1: செவிலியர்:
7: அம்மா, நீங்கள் தோற்கலை. பாலை சுத்தமான பாத்திரத்தில் பிழிந்தும் சேமிக்கலாம். வீட்டில் இருப்பவர்கள் அதை சரியான முறையில் குழந்தைக்கும் கொடுக்கலாம். தாய்ப்பால் கொடுக்க வேண்டும் என்ற உங்கள் எண்ணம் தான் பெரிய விஷயம்.
1: அப்பா:
6: குழந்தையை வளர்ப்பது அம்மா மட்டும் செய்யும் வேலை இல்லை, அப்பாவும் சேர்ந்து செய்ய வேண்டிய பொறுப்பு. நான் இதுவரை இது பெண்கள் விஷயம்னு நினைச்சேன். இனிமேல் பாலை சேமிக்கவும் குழந்தைய பார்த்துக்கவும் என் மனைவிக்கு நானும் துணையா இருப்பேன்.
1: அம்மா:
8: இன்னைக்கு யாரோ என் கையை பிடிச்சி நீ தனியா இல்லைன்னு சொன்ன

0: மாதிரி இருக்கு.
1: ஒரு தாய்க்கு மருந்து தேவைப்படும் நேரங்கள் இருக்கலாம், ஆனால் அதைவிட அதிகமாக தேவைப்படுவது குடும்பத்தின் ஆதரவு, சமூகத்தின் புரிதல். நீதிமன்றத்தில் கடைசி சாட்சி வருகிறார், 20 வயது இளைஞர். அவரிடம் யாரும் ஒரு கேள்வி கூட கேட்கவில்லை, ஆனால் அவர் பேச ஆரம்பிக்கிறார்.
2: நீதிமன்றத்தின் இறுதி சாட்சி 20 வயது இளைஞர். அவரது சாட்சி இந்த வழக்கின் தீர்ப்பை முடிவு செய்யுமா?
1: அருண்.
3: என் பேர் அருண். இன்னைக்கு நான் ஆரோக்கியமாக இருக்கேன், காலேஜ் படிக்கிறேன், விளையாட்டுலேயும் வெற்றி பெறேன். இந்த வெற்றிக்கு நான் மட்டும் காரணம் இல்லை, என் அம்மாவும் தான் காரணம். நான் பிறந்தப்ப நிறைய பேர் சொன்னாங்க, பால் பத்தாது, டப்பா பால் கொடு, தேன் கொடு. ஆனால் என் அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க, என் குழந்தைக்கு நான் இருக்கேன். அவங்க தன்னம்பிக்கை விடலை. இன்னைக்கு நான் நிற்கும் ஒவ்வொரு வெற்றிக்கும் அந்த ஒரு முடிவு தான் அடித்தளம்.
1: அம்மா.
0: ஒரு தாய்க்கு தங்க வேணாம், பாராட்டு வேணாம், அவள் குழந்தை ஆரோக்கியமாக வளரணும், அதுதான் அவளோட கனவு. இரவு தூக்கம் இல்லாமல் இருந்ததெல்லாம் கஷ்டமாக தெரியல, என் குழந்தை சிரிச்சா அதுதான் என் சந்தோஷம்.
4: இந்த நீதிமன்றம் இன்று ஒரு முக்கியமான உண்மையை நிரூபித்திருக்கிறது. தாய்ப்பால் என்பது உணவு மட்டுமல்ல, அது அன்பு, பாதுகாப்பு, நோய் எதிர்ப்பு, உறுதி, நம்பிக்கை.
1: நீதிபதி.
2: நீதிமன்றத்தின் தீர்ப்பு. முதல் குற்றவாளி சீம்பால் கெட்டது என்பது வதந்தி, குற்றம் நிரூபிக்கப்பட்டது. இந்த நீதிமன்றம் மக்களிடம் அறிவிக்கிறது ஒன்றுதான், குழந்தை பிறந்த 1 மணி நேரத்திற்குள் தாய்ப்பாலை கொடுக்க தொடங்க வேண்டும். முதல் 6 மாதங்கள் தாய்ப்பால் மட்டுமே, 6 மாதங்களுக்கு பிறகு துணை உணவுகள் கொடுக்கலாம். 2 வயது அல்லது அதற்கு மேலும் தாய்ப்பாலை தொடரலாம். ஒவ்வொரு தாய்க்கும் குடும்பம் ஆதரவாக இருக்க வேண்டும்.
1: இன்று நீதிமன்றத்தில் வென்றது ஒரு தாய், ஒரு குழந்தை, ஒரு குடும்பம் இல்லை, ஒரு தலைமுறை. தாய்ப்பால் குழந்தையின் முதல் உரிமை, தாய்க்கு ஆதரவு குடும்பத்தின் முதல் கடமை. ஆரோக்கியமான தாய், ஆரோக்கியமான குழந்தை, ஆரோக்கியமான சமுதாயம். ஒரு துளி தாய்ப்பாலை வீணாக்காதீர்கள், ஒரு தாயின் நம்பிக்கையை உடைக்காதீர்கள், அவளுக்கு துணையாக இருங்கள். ஏனெனில் தாய்ப்பால் என்பது உணவல்ல, ஒரு தலைமுறையின் எதிர்காலம். குழந்தையின் முதல் அழுகைக்கு இயற்கையின் முதல் பதில் தாய்ப்பால். தாய்ப்பால் என்பது ஒரு துளி பால் அல்ல, ஒரு தாயின் உயிரிலிருந்து குழந்தைக்கு எழுதப்படும் முதல் காதல் கடிதம். எனவே தாய்ப்பாலை ஊக்குவிப்போம்.
4: தாய்ப்பாலே தன்னோட முக்கியத்துவத்தை பற்றி கூறிய விஷயங்கள் எங்களை மெய்சிலிர்க்க வைக்கிறது. இந்த நாடகத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. அடுத்ததாக தாய்ப்பாலின் முக்கியத்துவம் பற்றிய சில கவிதை வரிகளை கேட்கலாமா? கவிதை வரிகளை கூற வருகிறார் எமது ஆண்டவர் செவிலியர் கல்லூரியில் ஏஎன்எம் 1ஆம் ஆண்டு பயிலும் மாணவி ஏ ஆஃபிரா.
5: காரைக்கால் பண்பலையில் வானொலி கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். குழந்தை பிறந்து முதலில் கொடுக்கும் ஒரு அமுதமே தாய்ப்பால். பச்சிளம் குழந்தைக்கு இயற்கையாகவே கிடைக்கும் பரிபூரண உணவே தாய்ப்பால். சீம்பால் என்னும் அதிசயமே அதுவே நோயை தீர்க்கும் ரகசியமே. சீம்பால் என்னும் அதிசயமே அதுவே நோயை தீர்க்கும் ரகசியமே. அனைத்து உணவும் ஏதோ ஒரு நேரத்தில் கசந்து போகிவிடும் என்று கசந்து போகாத ஒரு உணவு அதுவே தாய்ப்பால். நமக்கு இதயம் வலிக்கும் போதுதான் தெரியும் வலிப்பது இதயம் அல்ல, நம் குழந்தையின் பசி என்று. 1000 சத்துக்கள் என் உடலில் இருந்தாலும் நம் உடலில் உண்மையான சத்து தாய்ப்பால். தாயின் முதல் கடமையான தன் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுப்பதுதான் அதுவே ஒரு சக்தி வாய்ந்த உணவு. தாய்ப்பால் தரும் பெண் இந்த நாட்டின் கண். பல நேரங்களில் அழுது குடிப்பதும் தாய்ப்பால் தான், எப்பொழுதும் சிரித்து குடிப்பதும் தாய்ப்பால் தான். அம்மா என்பது இறைவன் கொடுத்த வரம், ஆனால் இறைவனுக்கே கிடைத்த வரம் அம்மாவின் தாய்ப்பால். என்றுமே விலையில்லாத ஒரு உணவு, விலை மதிக்க முடியாத ஒரு மதிப்பு அதுவே தாய்ப்பால். உனக்கு பசி எடுத்தால் என் உதிரத்தையும் பாலாய் நான் கொடுப்பேன், உன்னை பாதுகாக்க என் உயிரையும் நான் துறப்பேன். நன்றி.
4: கவிதை வரிகளை கூறிய எமது கல்லூரி மாணவிக்கு மிக்க நன்றி. இதுவரை ஆண்டவர் செவிலியர் கல்லூரி மாணவிகளின் தாய்ப்பாலின் முக்கியத்துவம் பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் பலவற்றையும், வெள்ளையனே வெளியேறு இயக்கம் பற்றிய வரலாற்று நிகழ்வுகள் மற்றும் வரவிருக்கும் இளைஞர்கள் தினத்தை முன்னிட்டு சமூக மாற்றத்தில் இளைஞர்களின் பங்கு பற்றிய பல நற்செய்திகளை கேட்டு ரசித்தோம். எங்களுக்கு வாய்ப்பளித்த காரைக்கால் பண்பலை வானொலி நிலையத்திற்கு மிக்க நன்றி. மேலும் இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய நான் ஆண்டவர் செவிலியர் கல்லூரி மாணவி நித்திஷா, நன்றி.

0: நெர்லி உங்கள் விமான காரைக்கால் பண்பலை 100.3. சாலை விதிகளை மதிப்போம், விபத்தை தவிர்ப்போம். நடைபாதை பாதசாரிகளுக்கு, சாலையில் நடப்பவர்களுக்கு மதிப்பளிப்போம். உங்கள் நலனில் அக்கறையோடு இது காரைக்கால் பண்பலை 100.3.
1: ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.
2: சேந்தன் அமுதனும் பூங்குழலியும் படகிலே சென்று கொண்டிருக்கும் பொழுது உரையாடி கொண்டிருக்கிறார்கள். அப்போது பச்சை கிளிகள் தாழம்பூ செடியிலே உட்கார்ந்து கொண்டு அவை ஊஞ்சல் ஆடுவது போல அந்த மலரை இப்படியும் அப்படியும் ஆட்டி கொண்டிருந்ததை பார்த்துவிட்டு, இப்படிப்பட்ட கிளிகளை கூண்டிலே அரசகுமாரிகள் அடைத்து வைக்கிறார்களே என்று பூங்குழலி வருத்தப்பட்டு சொன்னபோது, உடனே அவள் அதற்கு கூடுதலாக, அப்படி அடைத்து வைக்கும் அரசகுமாரிகளையும் சரி அந்த கிளிகளையும் சரி நான் சேடியாக இருந்தால் அவர்களை விஷம் வைத்து கொன்றுவிடுவேன் என்று கூறுகிறாள். இது அது மிகவும் கொடூரமான ஒரு ராட்சசத்தனமான செயல். உள்ளபடியே அரசகுமாரிகளும் அந்த அடைபட்ட கிளிகளைப் போலவே பரிதாபத்துக்கு உரியவர்கள் என்று சேந்தன் அமுதன் சொல்ல, அதற்கு அவள், அவர்களை யார் அடைந்து கிடக்க சொல்லுகிறார்கள்? நான் சொல்லவில்லையே. இஷ்டமிருந்தால் அவர்களும் காட்டில் அலைந்து திரிவதுதானே என்று பதிலிருக்கிறாள். இஷ்டம் மட்டும் போதாது, அவரவர்களுடைய பிறப்பு வளர்ப்பையும் பொறுத்தது. கிளியைப் போல நீயும் வானத்தில் பறக்க விரும்புகிறாய், அது முடிகிற காரியமா? கடற்கரையில் நீ பிறந்து வளர்ந்தாய், அதனால் இவ்வளவு சுயேச்சையாக இருக்க முடிகிறது. அரண்மனையில் பிறந்து வளர்ந்தவர்களால் அது முடியாது. இன்னும் ஒரு விசித்திரத்தை கேள். சில நாள் கூண்டில் அடைபட்டு ராஜகுமாரிகளின் கையினால் உணவு அருந்தி பழக்கப்பட்ட கிளிகள் பிறகு கூண்டை திறந்துவிட்டாலும் ஓடிப்போகவே விரும்புவதில்லை. சிறிது தூரம் பறந்து வட்டமிட்டுவிட்டு கிரீச் கிரீச் என்று கத்திக்கொண்டு கூண்டுக்குள் திரும்பி வந்துவிடும். தஞ்சையிலும் பழையாறையிலும் உள்ள அரண்மனைகளில் இதை நான் நேரிலேயே பார்த்திருக்கிறேன். அவ்விதம் கூண்டில் அடைபடுவதற்கு நான் ஒரு நாளும் சம்மதிக்க மாட்டேன். நான் கிளியாயிருந்தால் சொல்லுகிறேன், என்னை கூண்டில் அடைத்து வைத்து அமுதூட்ட வரும் ராஜகுமாரியின் கையை விடுக்கென்று கடித்து விடுவேன். கூண்டில் அடைபட்ட கிளியாகவோ இருக்கவும் நீ விரும்ப மாட்டாய், அரண்மனையில் அடைபட்ட அரசளங்குமரியாகவும் நீ விரும்ப மாட்டாய் அல்லவா? மாட்டவே மாட்டேன், அதை காட்டிலும் விஷந்தின்று உயிரை விட்டுவிடுவேன். அதுதான் சரி. அப்படியானால் அரண்மனையில் வாழும் ராஜகுமாரனை கல்யாணம் செய்து கொள்ளவும் நீ ஆசைப்படக்கூடாது. கீழ்வானத்தில் கருமேகங்கள் திரண்டு கொண்டிருந்தன. அவ்வப்போது பளிர் பளிர் என்று மின்னல்கள் மின்னிக் கொண்டிருந்தன. இடியின் குமரல் லேசாக கேட்டு கொண்டிருந்தது. சேந்தன் அமுதன் கடைசியாகச் சொன்னதை கேட்டதும் பூங்குழலியின்

கண்களிலிருந்தும் பளீரென்று மின்னல் கற்றைகள் புறப்பட்டன. நான் ராஜகுமாரனை கல்யாணம் செய்து கொள்ள ஆசைப்படுவதாக உனக்கு யார் சொன்னது என்று கோபமாக கேட்டாள். எனக்கு யாரும் சொல்லவில்லை, நானாகத்தான் கேட்டேன். உன் மனதில் அத்தகைய ஆசை இல்லாவிட்டால் நல்லதாய் போயிற்று, நான் சொன்னதை மறந்துவிடு என்றான் சேந்தன் அமுதன். சற்று நேரம் அந்த படகில் மௌனம் குடிகொண்டிருந்தது. சேந்தன் அமுதன் துடுப்பினால் படகு தள்ளும் சத்தமும் வரட்டு தவளைகளின் குரலும் கடல் பறவைகளின் ஒலியும் கடல் அலைகளின் ஓசையும் அவ்வப்போது கீழ்த்திசைகளில் இடிமுழக்கமும் கேட்டுக்கொண்டே இருந்தன. சேந்தன் அமுதன் தொண்டையை கனைத்து கொண்டு மனத்தையும் தைரியப்படுத்தி கொண்டு, பூங்குழலி, என் அந்தரங்கத்தை வந்தியத்தேவன் உன்னிடம் வெளியிட்டதாக கூறினாயல்லவா, அதை பற்றி உன் கருத்தை தெரிவித்தால் நல்லது. அதோ கோடிக்கரையின் கலங்கரை விளக்கம் தெரிகிறது. இனி உன்னோடு தனியாக பேசும் சந்தர்ப்பம் கிட்டாமற் போகலாம். நாளை நானும் புறப்பட்டுச் செல்ல வேண்டும். தஞ்சையில் என் தாயாரை தனியாக விட்டுவிட்டு வந்து வெகு நாளாகிறது என்றான். வந்தியத்தேவன் உனக்காக ஏன் தூது சொல்ல வேண்டும்? உனக்கு வாயில்லையா? கேட்க வேண்டியதை நேரில் கேட்டுவிடேன் என்றாள் பூங்குழலி. சரி, கேட்கிறேன். நீ என்னை கல்யாணம் செய்து கொள்வாயா என்று சேந்தன் அமுதன் கேட்டான். எதற்காக என்னை கல்யாணம் செய்து கொள்ளும்படி கேட்கிறாய் என்றாள் பூங்குழலி. உன் பேரில் எனக்கு அந்தரங்கமான ஆசை இருக்கிறது, அதனாலேதான். அந்தரங்கமான ஆசை இருந்தால் கல்யாணம் செய்து கொண்டுதான் தீர வேண்டுமா? அப்படி ஒன்றும் தீர வேண்டும் என்பதில்லை, உலக வழக்கம் அப்படி இருக்கிறது. உன்னை கல்யாணம் செய்து கொண்டால் எனக்கு நீ என்ன தருவாய்? நான் வேண்டும் அரண்மனை வாழ்வும் ஆடை ஆபரணங்களும் யானை குதிரைகளும் பல்லக்கும் பணிப்பெண்களும் உன்னால் தர முடியுமா? முடியாது. அவற்றுக்கெல்லாம் மேலான அமைதியுள்ள வாழ்க்கையை தருவேன். கேள் பூங்குடலி, தஞ்சை நகர்ப்புறத்தில் உள்ள அழகான பூந்தோட்டத்தின் மத்தியில் என் குடிசை இருக்கிறது. அதில் என் அன்னையும் நானும் தான் வசிக்கிறோம். நீ அங்கு வந்துவிட்டாயானால் உன் வாழ்க்கையே மாறுதல் அடைந்துவிடும். என் அன்னை உன்னை அன்போடு வைத்து ஆதரித்து பாதுகாப்பாள். பொழுது விடிந்ததும் எழுந்திருந்து நம் வீட்டைச் சுற்றியுள்ள கொடிகளிலும் மரங்களிலும் குலுங்கும் மலர்களை இருவரும் சேர்ந்து சித்திர விசித்திரமான மாலைகளாக கட்டலாம். மாலைகளை நான் தஞ்சை தளிக்குளத்தார் ஆலயத்துக்கும் துர்கா பரமேஸ்வரியின் ஆலயத்துக்கும் கொண்டு போய் கொடுத்துவிட்டு வருவேன். அதற்குள் நீ எங்கள் தோட்டத்தில் உள்ள தாமரை குளத்தில் குளித்துவிட்டு என் அன்னைக்கு வீட்டு வேலைகளில் உதவி செய்யலாம். மாலை நேரங்களில் நாம் மூவரும் தாமரை குளத்தில் தண்ணீர் மொண்டு கொண்டு போய் பூச்செடிகளுக்கு ஊற்றலாம். மாலையானதும் நான் உனக்கு அமுதினும் இனிய தெய்வ தமிழ் பதிகங்களைச் சொல்லிக் கொடுப்பேன். உன்னுடைய மதுரமான குரலில் அவற்றை பாடினால் பாடிய உன் நாவும் இனிக்கும், கேட்கும் என் காதும் இனிக்கும். நமக்கு விருப்பமிருந்தால் ஆலயங்களுக்குச் சென்று இறைவனை தரிசித்துவிட்டு அந்த தெய்வப் பாடல்களை பாடிவிட்டு வரலாம். கோயிலுக்கு வரும் பக்தர்களும் கேட்டு மகிழ்வார்கள். பூங்குழலி, இதை காட்டிலும் இனிய வாழ்க்கை, மகிழ்ச்சியளிக்கும் வாழ்க்கை உலகில் வேறு என்ன இருக்க முடியும்? யோசித்து பார்த்து சொல்லு. இவ்விதம் சேர்ந்த நமுதன் கூறியதையெல்லாம் கேட்டுவிட்டு பூங்குழலி கலகலவென்று சிரித்தாள். அமுதா, நீ இனியதென்று கருதும் வாழ்க்கையை பற்றி சொன்னாய். ஆனால் நான் எத்தகைய வாழ்க்கை வேண்டுமென்று ஆசைப்படுகிறேன் தெரியுமா? வானுலகத்துக்குச் சென்று தேவேந்திரனை மணந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். தேவேந்திரனுடன் ஐராவதத்தில் ஏறி வானத்தில் மேக மண்டலங்களுக்கு மத்தியில் பிரயாணம் செய்ய விரும்புகிறேன். தேவேந்திரனுடைய கையில் இருந்த வஜ்ராயுதத்தை பிடுங்கி மேகக்கூட்டங்களின் மீது பிரயோகிக்க ஆசைப்படுகிறேன். வஜ்ராயுதத்தினால் தாக்கப்படும் போது அந்த கரிய மேகங்களிலிருந்து 1000-10000 மின்னல்கள் கற்றை கற்றையாக கிளம்பி வானமண்டலத்தை சுக்குநூறாக பிளப்பதை பார்க்க ஆசைப்படுகிறேன். இப்போதெல்லாம் வானத்திலிருந்து இடிவிடுந்தால் எங்கேயோ கடலில் அல்லது காட்டில் விழுந்து விடுகிறதல்லவா? நான் அப்படி இடிகளை வீணாக்க மாட்டேன். அரசர்களும் அரசிகளும் ராஜகுமாரர்களும் ராஜகுமாரிகளும் வாழும் அரண்மனைகளாக பார்த்து அவற்றின் மேல் இடிகளை போடுவேன். அந்த அரண்மனைகள் இடிந்து விழுந்து மண்ணோடு மண்ணாவதை பார்த்து கழிப்பேன். தேவேந்திரன் ஒருவேளை மணந்து கொள்ள இஷ்டப்படாவிட்டால் வாயுதேவனிடம் செல்வேன். அவனுக்கு ஏற்கனவே பல மனைவிகள் இருந்தாலும் பாதகமில்லை, என்னையும் மணந்து கொள் என்று சொல்லுவேன். அவ்வளவுதான். பிறகு இந்த உலகத்தில் எப்போதும் புயற்காற்றும் சுழிக்காற்றும் சண்ட மாரதமும் அடித்து கொண்டே இருக்கும். பெரிய பெரிய மரங்கள் பெயர்ந்து மாட மாளிகையின் மீது விழுந்து அவற்றை அழிக்கும். கடலில் போகும் மரக்கலன்கள் சண்ட மாரதத்தினால் தாக்குண்டு துகள் துகளாக சிதறிப்போகும். அந்த கப்பல்களில் பிரயாணம் செய்வோர் கொந்தளிக்கும் கடலில் விழுந்து தவிப்பார்கள். அவர்களில் ராஜகுமாரர்களும் ராஜகுமாரிகளும் இருந்தால் அவர்கள் ஆழ்கடலின் அடிவாரத்துக்கு போகட்டும் என்று மற்றவர்களை மட்டும் போனால் போகிறது என்று தப்ப வைப்பேன். வாயுதேவனும் ஒருவேளை என்னை மணந்து கொள்ள மறுத்தால் அக்னிதேவனிடம் செல்வேன். அப்புறம் கேட்க வேண்டுமா? இந்த உலகமே தீப்பற்றி எரிய வேண்டியதுதான். பூங்குழலி, போதும், நிறுத்து. ஏதோ ஒரு மனக்கசப்பினால் இவ்விதமெல்லாம் நீ பேசுகிறாய். மனமறிந்து யோசித்து பேசவில்லை. உன் மனநிலையை அறிந்து கொள்ளாமல் உன்னிடம் நான் கல்யாண பேச்சை எடுத்ததே என் தவறுதான். அதற்காக என்னை மன்னித்துவிடு. கடவுள்தான் உன்னுடைய மனக்கசப்பை போக்கி அமைதி அளித்து அருள வேண்டும். அதற்காக நான் அல்லும்

0: பகலும் பிரார்த்தனை செய்து வருவேன் என்றான். உட்கார்ந்திருந்த பூங்குழலி திடீரென்று எழுந்து நின்றாள். ஓடைக்கரையில் இருந்த ஒரு மரத்தின் பக்கமாக உற்று பார்த்தாள். சேந்த நமுதனும் அந்த திசையை நோக்கினான். மரக்கிளைகளின் மத்தியில் ஒரு பெண்மணியின் முகம் தெரிந்தது. சேந்த நமுதன் ஒரு கணம் அங்கே நின்றவளின் முகத்தில் தன் அன்னையின் முகச்சாயலைக் கண்டு திகைத்து போனான். பின்னர் அவள் தன் அன்னை இல்லை என்பதை அறிந்து கொண்டான். பூதத்தீவில் வசிப்பதாக பூங்குழலி கூறிய தன் பெரியம்மாவாக இருக்க வேண்டும் என்று ஊகித்து கொண்டான். பூங்குழலி படகிலிருந்து தாவி ஓடைக்கரையில் குதித்து அந்த பெண்மணியை நோக்கி விரைந்து ஓடினாள். ஓடைக்கரையில் ஒரு மரத்தின் பின்னால் மறைந்தும் மறையாமலும் நின்ற வாய் பேச இயலாத ராணியை பூங்குழலி பார்த்தாள். எதிர்பாராத சமயத்தில் எதிர்பாராத இடத்தில் அவளை கண்டதினால் பூங்குழலிக்கு சிறிது திகைப்பு ஏற்பட்டது. அயல் மனிதர்களை பார்ப்பதில் வாய் பேச இயலா ராணிக்கு பிரியமில்லை என்பது அவளுக்கு தெரிந்திருந்தது. படகில் சேந்த நமுதன் இருக்கிறானே, அவனை கண்டு அத்தை ஒருவேளை ஓடிவிடுவாளோ என்ற எண்ணம் அவள் மனதில் தோன்றிய அந்த கணமே அவளுடைய அத்தை ஓடத் தொடங்கிவிட்டாள். பூங்குழலி சட்டென்று ஓடத்திலிருந்து ஓடைக்கரையில் குதித்து மேட்டில் ஏறி பார்த்தாள். அத்தை சற்று தூரத்தில் அடர்ந்த காட்டுக்குள் மறைந்ததை கவனித்தாள். இதற்குள் சேந்த நமுதனும் கரையில் குதித்து மேட்டில் ஏறி பூங்குழலி நின்ற இடத்திற்கு வந்து சேர்ந்தான். பூங்குழலி, பூங்குழலி, சற்று முன் இங்கே நின்றது யார் என்று கேட்டான். உனக்கு தெரியவில்லையா அமுதா?
1: நிச்சயமாகச் சொல்ல தெரியவில்லை.
0: ஒருவேளை ஆமாம், என் அத்தைதான். செத்துப்போனதாக நினைத்துக் கொண்டிருந்த உன் பெரியம்மாதான்.
1: ஆமாம்,
0: அம்மாவின் ஜாடை கொஞ்சம் இருந்தது போல தோன்றியது. வெறுமனே ஏதாவது சொல்லாதே. சின்ன அத்தைக்கும் பெரிய அத்தைக்கும் உருவ ஒற்றுமை ஒன்றுமில்லை, குணத்தில் ஒற்றுமையும் இல்லை. வீட்டில் கட்டி போட்டிருக்கும் பசு எங்கே, எதேச்சையாக தெரியும் சிங்கராணி எங்கே?
1: சரி, அப்படியே இருக்கட்டும்.
0: ஏன், உன்னை பார்த்ததும் சிங்கராணி ஓடிப்போய்விட்டாள்? பூங்குழலி சிரித்துவிட்டு, உன்னை பார்த்துவிட்டு தான் ஓடினாள். அயல் மனிதர்களை பார்ப்பதற்கு அவளுக்கு பிரியம் இருப்பதில்லை என்றாள்.
2: பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: அந்த அரண்மனை சீமாட்டியின் நன்றி இங்க யாருக்கு வேணும், அவளே வைத்துக் கொள்ளட்டும்னு சீற்றத்தோட சேந்த நமுதனிடம் பூங்குழலி பேசினதை கேட்டோம். ஆனா அரண்மனை வாழ்க்கையை பத்தின கருத்து வெறி அவ பேச்சில நெருப்பா வெளிப்படுது. பொறுமையா கேட்டுக்கிட்டு வரான் அத்தான். சமயம் பார்த்து தன் அந்தரங்கமான ஆசையை வெளிப்படுத்தினதோ அந்த வெறி வானளாவ போயிடுது. ஏற்கனவே பௌலோமி என்கிற பெண்ணை இந்திராணியா ஏத்துக்கிட்ட இந்திரனை மணப்பாளாம். எதுக்கு? அவனுடைய வஜ்ராயுதத்தால மேகங்களை உடைச்சு இடிகளை பெயர்த்து அரண்மனைகள் மேல போடுவாளாம். அடுத்தது வாயு. எத்தனையோ மனைவிகள் இருந்தாலும் அவனை மணந்து சுழிக்காற்ற உருவாக்கி பெரிய மரங்களை வீழ்த்தி மாளிகைகளை தரைமட்டமாக்குவாளாம். கப்பல்களை மூழ்கடிப்பாளாம். ஸ்வாஹா ஸ்வதா ஆகிய ரெண்டு பெண்களுக்கு கணவனான அக்னியையும் விடமாட்டா. கேட்கணுமா? தனக்கு பிடிக்காத இந்த உலகம் எரிஞ்சு சாம்பலாகணும். அதாவது ராட்சசியா இருந்தாலே இருப்பா, ராஜகுமாரியா இருக்க மாட்டா. அரண்மனை வாழ்வு, ஆடை ஆபரணங்கள், யானை குதிரைகள், பல்லக்கு பணிப்பெண்கள், இதெல்லாம் சேந்தன் அமுதன் தருவானா கல்யாணம் பண்ணிக்கிட்டா? கல்யாண பேச்சைத்தான் எடுத்தது தவறுன்னு உணர்ந்து சேந்தன் அமுதன் வருந்தும் போது அவனுக்கு இருக்கிற பக்குவம் வெளிப்படுது. நந்தி மண்டபத்தை ஒட்டி படகுல சேந்த நமுதனோட உட்கார்ந்திருந்த போது பூங்குழலியின் குரோதம் எப்படி படிப்படியா ஏறிக்கிட்டு வந்தது என்பதை பார்த்தோம். கோடிக்கரைக்கு திரும்புற வழி நெடுகிலும் என்னென்ன பேசியிருப்பா என்பதை நம்ம ஊகத்துக்கு விட்டுட்டு இந்த கட்டத்தை அதன் தொடர்ச்சியா அமைச்சிருக்கார் ஆசிரியர். அவ மனசுல மட்டுமா வெளியிலேயும் மின்னல் இடி முழக்கம், ஒரே விஷயத்தின் ஒளி வடிவம் மின்னல், ஒலி இடியோசை. மழை மேகங்களில் இருக்கிற நீர்த்துளிகள் உராய்வதால மின்மய துகள்கள் உருவாகி மின் அழுத்தத்தை ஏற்படுத்தும். இந்த மின் சுமை, அதாவது பொட்டன்ஷியல், ரொம்ப உயரும் போது மின்னழுத்த வேறுபாடு காரணமாக மின்சார பாய்ச்சல், அதாவது மின் இறக்கம் விளையுது. இந்த மின்னல் போகிற வழியில் காற்று வெப்பமடையுது, கடும் வெப்பநிலை. காற்று உடனுக்குடன் விரிஞ்சு சுருங்கும் போது ஏற்படுற அதிர்ச்சி இடியாக முழங்குது. இடியை கோடிக்கரையில் ஆயுதம்னு மீன்வாலை காட்டினாலே அது போலன்னு நினச்சிருப்பா பூங்குழலி. பெருங்கடல் முகந்த இருங்கிலை கொன்மூ, கடல் நீரை முகந்து பெருங்கூட்டமாக வருதான் மேகம். கொன்மூ என்றால் மேகம். பாம்பின் பைபட இடிக்கும் கடுங்குரல் ஏற்றோடு, பாம்பின் படமும் அற்று விழற மாதிரி முழங்குதான் பேரிடி. ஏறு இடியே.

0: இந்த அகநானூற்று பாடற் பகுதிகள் கதையின் இந்த பகுதிக்கு ஏற்ற மாதிரி அமைந்திருக்கின்றன. நல்லது. அந்த மூதாட்டியின் வருகை கதைப்போக்கில் எத்தகைய திருப்பத்தை ஏற்படுத்த போகுது?
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: நன்றி. நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலையின் 100.3. இனிமையான இந்த இரவு வேளையில் நேரில் நீ கேட்டு ரசிக்கலாம் மயிலாடுதுறை வம்சா சில்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸின் இசை ஊஞ்சல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை வம்சா சில்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்.
3: வம்சா ஆடி ஆத்திர அடி சேல் ஆகஸ்ட் 7 முதல் 10 வரை 4 நாட்கள் மட்டுமே. வம்சா ஆடி ஆத்திர அடி சேல் ஆகஸ்ட் 7 முதல் 10 வரை 4 நாட்கள் மட்டுமே. சேலைகள் பெண்கள் ஆண்கள் குழந்தைகள் ரெடிமேட்ஸ் அனைத்திலும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு 50% மேல் தள்ளுபடி. அதிக தள்ளுபடி, அதிக சேமிப்பு. இந்த அரிய வாய்ப்பை தவற விடாதீர்கள். வம்சா, காந்திஜி சாலை, மயிலாடுதுறை.
4: திருவாரூர் வரண்டரேஸ் நடத்தும் TNPSC, பேங்கிங், SSC மற்றும் ரயில்வேஸ் போன்ற அரசு தேர்வுக்கான மாபெரும் வழிகாட்டுதல் நிகழ்ச்சி வர ஆகஸ்ட் 9 நம்ம திருத்திரிப்பூண்டி ஸ்ரீ கிருஷ்ணா மஹால்ல இலவசமா நடத்த போறாங்க. இந்த ப்ரோக்ராம்ல நீங்க கலந்துக்க 7010519010 நம்பருக்கு கால் பண்ணி உடனே ரிஜிஸ்டர் பண்ணுங்க.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நெகின்ற இசை ஊஞ்சல் ஒரு பட பாடலாக அக்னி நட்சத்திரம் படத்திலிருந்து ஒரு சில பாடல்கள் உங்களுக்காக.

0: ஜுவல்லர்ஸ், எங்கும் கண்ணீராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள். முருகன் ஜுவல்லர்ஸ், திருநள்ளார் ரோட், காரைக்கால் மற்றும் நாணயக்காரர் தெரு, நாகப்பட்டினம்.
1: மயிலாடுதுறை ARC நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம். நீங்கள் வாங்கும் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு பரிசு. நம்ம ஊரின் நம்பிக்கை ARC நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
0: முருகன் ஜுவல்லர்ஸ், எங்கும் கண்ணீராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள். முருகன் ஜுவல்லர்ஸ், திருநள்ளார் ரோட், காரைக்கால் மற்றும் நாணயக்காரர் தெரு, நாகப்பட்டினம்.
2: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: நேர்களுக்கு ஒழுங்கிணைந்த நல் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். திருச்சி என் சேலம் மங்களன் மங்கள், காரைக்கால் முருகன் ஜுவல்லரி, விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசெட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை வம்சா சில்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்,
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: எங்கும் கண்டிராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள் முருகன் ஜுவல்லர்ஸ்.
3: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்,
2: மயிலாடுதுறை ARC நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம்.
4: வம்சா ஆடி அதிரடி சேல் August 7 முதல் 10 வரை 4 நாட்கள் மட்டுமே.

0: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
1: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
2: சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
6: நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்கள் பிரீப்ஸின் துள்ளி வரும் பாட்டு கேட்கலாம். இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் வைக்கிங் பனியன்கள் பிரீப்ஸ்.
7: நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங் தான்.
6: மில்லில் நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
8: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
6: நாளை பிற்பகல் 2 நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கிய விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நாளிரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்ட் நூரத்தின் உள்ளவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
9: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
6: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் இப்பொழுது விற்பனையில். மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலி அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளிரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடையின் இன்சோல் அமுது கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் நாகப்பட்டினம் உங்கள் கடை. தார்பாய்கள் கிரினேட் ஓஸ் நரம்புவிடிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நாளை நிகழ்ச்சி அனைத்தையும் நமது பண்பலை வழங்குகிறார்கள் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி நாகை மூரா சன்சென்டிமீட்.
10: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
11: தலைமுறைகள் போற்றும்.

0: பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: சக்தியின் திருவிழா
2: ஆடி மாத சிறப்பு தொடர் நேயர்களே, ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வரை ஒவ்வொரு ஞாயிறு, செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மாலை 5:30
1: சர்வதேச, உள்நாடு மற்றும் உள்ளூரில் அருள்பாலிக்கும் அம்மன் குறித்த தகவல்களை அறிந்து கொள்ள
2: உங்கள் காரை பண்பலை 100.3 இணைந்திருங்கள். அம்மனின் அருளலை, காரை பண்பலையின் நேரலை.
3: நாம் இணைந்திருக்கிறோம் இது காரைக்கால் பண்பலை 100.3 மயிலாடுதுறை வம்சா செல்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸின் இசை ஊஞ்சல் நிகழ்ச்சி.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
5: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: காற்றலில் கானலையை வீசிக் கொண்டிருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 இசை ஊஞ்சல். ஒரு பட பாடலாக அக்னி நட்சத்திரம் படத்தில்
6: ராஜா

0: முருகன் ஜுவல்லர்ஸ், எங்கும் கண்ணீராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள். முருகன் ஜுவல்லர்ஸ், திருநள்ளார் ரோட், காரைக்கால் மற்றும் நாணயக்காரர் தெரு, நாகப்பட்டினம்.
1: திருவாரூர் வரண்டரேஸ் நடத்தும் TNPSC, பேங்கிங், SSC மற்றும் ரயில்வேஸ் போன்ற அரசு தேர்வுக்கான மாபெரும் வழிகாட்டுதல் நிகழ்ச்சி வர August 9 நம்ம திருத்திரிப்பூண்டி ஸ்ரீ கிருஷ்ண மஹால்ல இலவசமா நடத்த போறாங்க. இந்த ப்ரோக்ராம்ல நீங்க கலந்துக்க 7010519010 நம்பருக்கு கால் பண்ணி உடனே ரிஜிஸ்டர் பண்ணுங்க.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: மயிலாடுதுறை ARC நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம். நீங்கள் வாங்கும் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு பரிசு. நம்ம ஊரின் நம்பிக்கை ARC நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
5: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: முருகன் ஜுவல்லர்ஸ், எங்கும் கண்ணீராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள். முருகன் ஜுவல்லர்ஸ், திருநள்ளார் ரோட், காரைக்கால் மற்றும் நாணயக்காரர் தெரு, நாகப்பட்டினம்.

0: நேர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை வம்சா சில்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸின் இசை ஊஞ்சல். ஒரு பட பாடலாக அக்னி நட்சத்திரம் படத்திலிருந்து ஒளிவுள்ள வந்தது ஒரு சில பாடல்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரன் நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கிய மயிலாடுதுறை வம்சா சில்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்
1: வம்சா ஆடியாத்திர அடிசேல் ஆகஸ்ட் 7 முதல் 10 வரை 4 நாட்கள் மட்டுமே. வம்சா ஆடியாத்திர அடிசேல் ஆகஸ்ட் 7 முதல் 10 வரை 4 நாட்கள் மட்டுமே. சேலைகள், பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் ரெடிமேட்ஸ் அனைத்திலும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு 50% மேல் தள்ளுபடி. அதிக தள்ளுபடி, அதிக சேமிப்பு. இந்த அரிய வாய்ப்பை தவற விடாதீர்கள். வம்சா, காந்திஜி சாலை, மயிலாடுதுறை.
0: நேரில் நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3.
2: சரியான அளவுகளில் தத்ரூபமாக சாமி படங்கள் வாங்கி சந்தோஷமா சாமி கும்பிடணும்னா கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு தான் போகணும். வாங்க கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
3: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். பூராசன்ஸ், நாகப்பட்டினம்.
0: நேயர்கள் இனி கேட்கலாம் நாகப்பட்டினம் உங்கள் கடையின் இன்சொல்லமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை, தார்பாய்கள், கிரினேட், ஓஸ், நரம்பு விலைகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
4: உங்கள் கடை காரைக்கால்.
5: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
6: வழங்குகிறார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.
7: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லையெல்லாம் சொல்றோம்ல, அப்ப யாரெல்லாம் அந்த தந்தையர்களாக போற்றப்பட வேண்டியவர்கள், மரியாதை கொடுக்க வேண்டியவர்கள், நாம வளர்றதுக்கு உயர்றதுக்கு நிறைய பேர் காரணமா இருக்கிறாங்க, அவர்களை எல்லாம் அந்த தந்தையின் ஸ்தானத்தில் வைத்து போற்ற வேண்டும். இலக்கியம் ஒன்று சொல்லுதுங்க, யார் யார? ஒருத்தவங்க நமக்கு உயிர் கொடுக்குறாங்க, ஒருத்தவங்க நமக்கு அறிவு கொடுக்குறாங்க, ஒருத்தவங்க நமக்கு நல்வழி காட்டுறாங்க, ஒருத்தவங்க பசியை போக்குறாங்க, ஒருத்தவங்க நம்ம ஆபத்தில் காப்பாத்துறாங்க. நாம் அவர்களை போற்றுகிறோமா? இந்த ஏற்றி வைத்த ஏணிகளை மறந்துட்டு, வழிகாட்டிகளை மறந்துட்டு போயிடுறோமே அப்படின்னு யோசிச்சிருப்பாங்களோ என்னமோ தெரியல. யார் யாரை போற்ற வேண்டும், அதுவும் தந்தைக்கு நிகராக போற்ற வேண்டும்னு சொல்லி சொல்றாங்க. யார் யார? பிறப்பித்தோன், வித்தை இதனை பேணி கொடுத்தோன், சிறப்பின் உபதேசம் செய்தோன், அளப்பரிய பஞ்சத்தில் அன்னம் படைத்தோன், பயம் தீர்த்தோன், எஞ்ச பிதாக்கள் என என். இந்த பாட்டில் விவேகசிந்தாமனோட ஆசிரியர் தந்தைக்கு நிகராக நாம் போற்ற வேண்டிய 5 பேரை நமக்கு சொல்லுது. முதல்ல யாரு? நம்ம பெற்றெடுத்த தந்தை, அவர் தான் நமக்கு உயிர் கொடுத்தவர். ரெண்டாவது, கல்வியையும் தொழிலையும் கற்றுக் கொடுத்த ஆசிரியர். பெற்றோர்கள் நமக்கு வாழ்க்கையை தான் தர்றாங்க, ஆனால் ஆசிரியர்கள் தான் வாழக்கூடிய வழியை தர்றாங்க. மூணாவது, நல்வழியை உபதேசித்த குரு. அறிவு மட்டும் போதாதுங்க, அந்த அறிவு எந்த வழியில் செல்ல வேண்டும் என்பதை உணர்த்துவர்கள் குரு தான். அவங்களையும் நம்ம தந்தை போல போற்றணுமா? நாலாவது, பசி கொடுமையில உணவளித்தார். பசியால் வாடிய ஒருவருக்கு உணவளிப்பதுங்கிறது வயிற்ற மட்டும் நிரப்புறதில்லைங்க, வாழ வேண்டும்ங்கிற நம்பிக்கையும் தரதாகும். அஞ்சாவது, ஆபத்தில் நம்ம காத்தவங்க, அச்சத்தில் தவித்த நேரத்தில் தோள் கொடுத்து நமக்கு ரெண்டாவது வாழ்க்கை அளித்தவர்கள் அவர்கள். இந்த 5 பேரையும் தந்தைக்கு இணையாக மதிக்க வேண்டும் சொல்லி சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம வெற்றி பெற்ற மனிதனுடைய வாழ்க்கையை பார்க்குறோம், ஆனால் அந்த வெற்றியின் பின்னால் இருக்கும் மனிதர்களை பற்றி எத்தனை முறை நினைச்சிருக்கிறோம்.

0: ஒரு ஆசிரியரோட ஒரு வார்த்தை, ஒரு குருவினுடைய ஒரு அறிவுரை, ஒரு நண்பரோட ஒரு உதவி, ஒரு அந்நியனுடைய ஒரு வேலை உணவு, ஒரு காவலரோட ஒரு துணிவு, இதில் ஏதாவது ஒன்று நம்ம வாழ்க்கையை திசை மாற்றிருக்கலாம். வாழ்க்கையில் உயர்றது பெரிய விஷயம் இல்லைங்க, நம்ம உயர்த்தியவர்களை மறக்காமல் இருக்கிறது தான் பெரிய விஷயம். நன்றி உணர்வு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது வெறும் பண்பு மட்டும் இல்லை, அது ஒரு மனிதனை மனிதனாக்கும் உயர்ந்த குணம். இந்த ஒரு கணம் ஒதுக்குங்கள், உங்கள் வாழ்க்கையில் தந்தைக்கு நிகராக நின்ற மனிதர்களை நினைத்து பாருங்கள். அவர்களுக்கு ஒரு நன்றி சொல்லுங்கள். அவர்களுடைய செயல்களை போற்றி அந்த செயல்கள் தான் நம்முடைய வாழ்க்கைக்கு உரமாக இருந்ததுங்கிறதை நம்ம மனசில் வச்சுக்கிட்டா போதுங்க, நம்ம வாழ்க்கையில் உயர்ந்துடலாம். நன்றி, வணக்கம்.
1: சொல் அமுது வழங்கினார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் உங்கள் கடையின் இன் சொல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை, தார்பாய்கள், கிரினேட், ஓஸ் நலமுவிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
3: உங்கள் கடை காரைக்கால்,
4: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர், விரைவில் மயிலாடுதுறை.

0: நெறிது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. சாலை என்பது பொது சொத்து, மிதமான வேகம் நம் கெத்து. முன்கூட்டியே கிளம்புவோம், பதட்டம் இல்லாத பயணம் செய்வோம். உங்கள் நலனில் அக்கறையோடு இது காரைக்கால் பண்பலை 100.3. இனிமையான இந்த இரவு பொழுதில் நேர்கள் நீ கேட்டு ரசிக்கலாம் காரைக்கால் நாகப்பட்டினம் முருகன் ஜுவல்லரியின் இரவும் மலரும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் நாகப்பட்டினம் முருகன் ஜுவல்லரி.
1: எங்கும் கண்ணீராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள் முருகன் ஜுவல்லர்ஸ். முருகன் ஜுவல்லர்ஸ், எங்கும் கண்ணீராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள் முருகன் ஜுவல்லர்ஸ், திருநள்ளார் ரோட், காரைக்கால் மற்றும் நாணயக்காரர் தெரு, நாகப்பட்டினம்.
0: இனிமையான இரவு பொழுதில் இனி நாம் கேட்கலாம் கிரங்கலாம் இரவும் மலரும். காலத்தை வென்ற காவிய கானங்களின் இனிய பயணமாய் நம் காதோருமாய் நம் மனதை இனிமையாக்க வருகிறது இன்றைய நிகழ்ச்சி. கடித விழி நேர்விருப்ப கானமாக நிகழ்ச்சியில் தொடக்கமாக அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் பத்மா நீலமேகம், அப்சரா நீலமேகம், சிலுவைச்சேரி சிவாஜி, சென்னை குன்றத்தூர் சௌத்ரி பிரகாஷ், செமினார் கோவில் குணசேகர், திலகபதி, பொன்சை ஆறுமுகம், முத்துலட்சுமி மற்றும் திருச்சம்பள்ளி பிச்சிமணி விசாலாட்சி, சீர்காழி வட்டம் மேமாத்தூர் கலைஞர்தாசன் பாரி இவர்கள் விருப்பமாக முத்தான முத்தள்ளவோ படத்திலிருந்து.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: இனி கூத்தூர் அப்துல் கரீம், செல்லமத்து முகமது, ஹம்ரா சலாமத், சுகைனா, குறிச்சிமலை டி பாஸ்கர், நன்னிலம் நாராயணன், காரக்குடி கனகவல்லி நாராயணன், அஸ்வினி கல்யாண், நாகவல்லி, நிலானி, சாய்வென்பா, ஆதிரா, இனியா, மதுரை கைத்தறி நகர், குமரன், ஸ்ரீதேவி, சூர்யா, வாசுகி, பார்கவி, மீரா, சீதாமணி, ராமலிங்கம், மொதிபாய், பட்டாளம், ரமேஷ், ஜெயந்தி, பிரீதா, பிரதீப் நாராயணன், இவர்கள் விருப்பமாக மன்மதலீலை படத்திலிருந்து.
3: ஹலோ
4: ஹலோ.

0: வரும் வரையோ.
1: ஹலோ,
0: ஹலோ மை டியர் ராங் நம்பர்.
2: மயிலாடுதுறை ARC நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம். நீங்கள் வாங்கும் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு பரிசு. நம்ம ஊரின் நம்பிக்கை ARC நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.

காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் நாகப்பட்டினம் முருகன் ஜுவல்லரியின் இரவு மலரும் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சிக்காக இனி பேரளம் செந்தில் கண்ணன், சோபா, அபர்ணா, பிரவீன், சாந்தா, சீனிவாசன், ஹரி, அடுத்து வானவன் மகாதேவி, தமிழ்ச்செல்வன் மற்றும் வைரச்செல்வன், தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி செந்தில்குமார் என்பவர்கள் விருப்பமாக அடுக்குமள்ளி படத்தில் இருந்தார்.

0: நான்கு நாட்கள் மட்டுமே. சேலைகள், பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் ரெடிமேட் அனைத்திலும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு 50% மேல் தள்ளுபடி. அதிக தள்ளுபடி, அதிக சேமிப்பு. இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். வம்சா, காந்திஜி சாலை, மயிலாடுதுறை.
1: திருவாரூர் வரண்டரேஸ் நடத்தும் TNPSC, பேங்கிங், SSC மற்றும் ரயில்வேஸ் போன்ற அரசு தேர்வுக்கான மாபெரும் வழிகாட்டுதல் நிகழ்ச்சி வர August 9 நம்ம திருத்திரிப்பூண்டி ஸ்ரீ கிருஷ்ணா மஹால்ல இலவசமா நடத்த போறாங்க. இந்த ப்ரோக்ராம்ல நீங்க கலந்துக்க 7010519010 நம்பருக்கு கால் பண்ணி உடனே ரிஜிஸ்டர் பண்ணுங்க.

0: நேரில் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருள் என்டர்பிரைசஸின் நலமாய் வாழ கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல். மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ். செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: மேலும் நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தலில் கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
3: முதல் நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கப்பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரியின் தேதியும் செய்தியும் கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை. மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
4: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை
5: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
4: விபிஎன் கண் மருத்துவமனை தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். இது இரவு மலரும் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இனி மாதூர் ஜெயமாலினி, ரமேஷ் கீழகொத்தமங்கலம், ஜெயராமன், ஜெயலட்சுமி, எருக்கட்டாஞ்சேரி, சுரேஷ், அமுதா, பொறக்குடி, கலையரசன், இந்துமதி, பாலமுருகன், கணபதிபுரம், ராஜா, விமலா, தனம், மேலவூடுதுறை, விஷ்ணுவர்தன், யாழ்சுதி, கலைமித்ரா, சுகந்தி, ஜெயச்சந்திரன், கொத்தவாசல், செல்வி, பாரதி மற்றும் அவர்களுடைய குடும்பத்தினருக்காகவும், குர்கத்தி, முகமது, இஸ்மாயில், ஜெரினா, ஆசிஃபா, ஆசிக், கரூர் தான் தோன்றிமலை, செல்வராஜ், பெரியநாயகி, ஜோசிகா, ஸ்ரீ, கிரீஷ், ஜெயதேவ், கரூர், நாராயணூர், மணவை, சாகுல் ஹமீத், தலைஞர் ராஜா, முகமது, நாமக்கல் மணி, அரகண்டன்லூர் நாராயணன், இவர்கள் விருப்பமாக வருகிறது லக்ஷ்மி கல்யாணம் படத்திலிருந்து.

பொண்ண பெத்து வளர்த்தவளா புருஷனுக்கு பணிஞ்சவளா, பொண்ண பெத்து வளர்த்தவளா புருஷனுக்கு பணிஞ்சவளா, புத்தியுள்ள பிள்ளையத்தான் பெத்து விட்டவளா, இவ மத்தவங்க குடும்பத்தை தான் வாழ விட்டவளா. தங்கத்தேரோடும் வீதியே ஊர்வலம் போகுதடா, செவ்வாழை பந்தலிலே லட்சுமி கல்யாணம், நல்ல சிங்கார மேடையிலே லட்சுமி கல்யாணம்.

0: சிறப்பான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும்
1: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: திருவாரூர் வரண்டரேஸ் நடத்தும் டிஎன்பிஎஸ்சி, பேங்கிங், எஸ்எஸ்சி மற்றும் ரயில்வேஸ் போன்ற அரசு தேர்வுக்கான மாபெரும் வழிகாட்டுதல் நிகழ்ச்சி வர ஆகஸ்ட் 9 நம்ம திருத்திரிப்பூண்டி ஸ்ரீ கிருஷ்ண மஹால்ல இலவசமா நடத்த போறாங்க. இந்த ப்ரோக்ராம்ல நீங்க கலந்துக்க 7010519010 நம்பருக்கு கால் பண்ணி உடனே ரிஜிஸ்டர் பண்ணுங்க.
3: மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் & கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம். நீங்கள் வாங்கும் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு பரிசு. நம்ம ஊரின் நம்பிக்கை ARC நடேச செட்டியார் & கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும்
1: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: நெல்லி நாளை மணி 5:30 மயிலாடுதுறை ARC நடேசியார் ஜுவல்லர்ஸின் சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ்.
3: மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் & கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம்.
4: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்லர்ஸின் இன் சொல்லமது கேட்கலாம். இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
5: உபயோக பொருட்கள்
6: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
4: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்லர்ஸ்.
7: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
4: காரைக்கால் ONGC காவேரி அசட்டின் உழவர் அரங்கம் கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் ONGC காவேரி அசட்.
8: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
4: நெல்லை காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இதுவரை இணைந்திருந்தோம் காரைக்கால் நாகப்பட்டினம் முருகன் ஜுவல்லரியின் இரவும் மலரும் நிகழ்ச்சியோடு. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியின் விளம்பரதாரர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும்

0: வழங்கும் காரைக்கால் நாகப்பட்டினம் முருகன் ஜுவல்லரி.
1: எங்கும் கண்டிராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள் முருகன் ஜுவல்லர்ஸ். முருகன் ஜுவல்லர்ஸ் எங்கும் கண்டிராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள் முருகன் ஜுவல்லர்ஸ், திருநள்ளார் ரோட், காரைக்கால் மற்றும் நாணயக்காரர் தெரு, நாகப்பட்டினம்.
0: நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3. நாம் தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் இரவும் மலரும். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியின் விளம்பரதாரர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: கடித வெளி நேர்ப்ப கானங்களாக ஒளிவுலா வந்து கொண்டிருக்கிறது நம் காரைக்கால் பண்பலை 100.3. இது இரவும் மனம் நிகழ்ச்சியில் நீ அலிவலம் ஜெயலட்சுமி, கணேசன், ராமேஸ்வரம், மதினா, ரம்ஜான், ஆசிக், தௌஃபிக், தாரிக், முகமது ஹஃபி, ஷியாத், மெஹனா, ஹம்சா, ரனியா, டிஆர் பட்டினம், பூங்குடி தேவா, ரேணுகாதேவி, பழனிவேலு, மீனாட்சி செல்வம், கீதா, கண்ணா, வினிதா, பாலமுருகன், சாரதா, தக்ஷாமூர்த்தி, கார்த்திகா, ஆனந்தராஜ், அனுகாஷினி, மோனிஷா, தர்ணீஸ்வர், கைலாஸ்வர், தாராசுரம், சமரசம், கோவிந்தபுரம், சங்கமித்ரா, பாஸ்கர், சாய்சரண், தனுப்பிரியா, தேவேந்திரன், ரிஷி, சாய்மித்ரன், நந்தினி, சரவணன், சித்ரா, இவர்கள் விருப்பமாக அருணோதயம் படத்திலிருந்து வருகிறது இந்த பாடல்.
4: ஆயிரம் சொல்லட்டுமே

0: உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: காரைக்கால் பண்பலை 100.3 இசை கேட்டு இணைந்திருக்கிறோம். இது இரவும் மலரும் கடித வழி நேர்வரப்பு காலமாக ஒளி உலா வந்து கொண்டிருக்கிறது. மேலும் 10:35 நம்ம நிகழ்ச்சியில் வர அடுத்த பாடலுக்கான விருப்பம் ஆண்டிபாளையம் மதனசேகர், விஷ்ணுபிரியா, தீபிகா, தீபக் வெங்கடேஸ்வரன், குணசேகர், பௌத்திரமாணிக்கம், ரகுபதி, கூரத்தாங்குடி, என் கே கிருஷ்ணா, திருமணிசை, கஸ்தூரி, அருணாசேகர், மாதவனம், ஜெமுனா ஏகாந்தம், வெண்கரும்பூர், நேரு, கொள்ளிடம், காமராஜ், காஞ்சிபுரம், ராணி ஆனந்தன், முத்தரசநல்லூர், நவீன் சுந்தர், வில்லிபாக்கம், குபேந்திரன், மகேஸ்வரி, கண்ணகி நகர், ராணி ராஜாசேகர், ஊரப்பாக்கம், நீலாவதி, பார்த்திபன், காரைக்கால் கணபதி, கணேசன், ராணி, கிரீஷ், செல்வி, தினேஷ், சூரி, காருண்யா, பிரசன்னா, நிவாசினி, சுரேஷ், மாரிப்பன், சுப்பு, நவநீதம், சுவாமிநாதன், ஜெர்லின், ரஹீம், லாவண்யா, மங்கைநல்லூர், ரவி, மீரா, ஜீவா, வினோத், மித்ரன், திருவாரூர், ரமேஷ், சாந்தி, ஜனார்தனன், நர்மதா, அர்ஜுனன், இவர்கள் விருப்பமாக தங்க பதுமை படத்திலிருந்து.
4: அவள் இதயத்தில் கொண்டளித்த எண்ணத்தை கொன்றவண்ணா வாழ தகுந்தவளை வாழாமல் வைத்து விட்டு வாழும் பரத்தையினால் பண்புதனை கொன்றவண்ணா

0: என் மீது உண்மையாக அன்பு இருந்தால் அஞ்சாமல் உண்மையை சொல்லுங்கள். யாருக்கும் அஞ்சாமல் சொல்லுங்கள் அத்தான்.
1: அன்பை

கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டி மான்.

நீதி நிலைபெற என் நெற்றியில் குங்குமம் திகழ உண்மையை கூறுங்கள். உங்கள் மனைவி கேட்கிறார், என் மஞ்சளும் குங்குமமும் கேட்கிறதா?

0: வம்சா ஆடி அகரடி சேல் ஆகஸ்ட் 7 முதல் 10 வரை 4 நாட்கள் மட்டுமே. சேலைகள் பெண்கள் ஆண்கள் குழந்தைகள் ரெடிமேட் அனைத்திலும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு 50% மேல் தள்ளுபடி. அதிக தள்ளுபடி, அதிக சேமிப்பு. இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். வம்சா, காந்திஜி சாலை, மயிலாடுதுறை.
1: நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்கள் பிரீப்ஸின் துள்ளி வரும் பாட்டை கேட்கலாம். நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் வைக்கிங் பனியன்கள் பிரீப்ஸ்.
2: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
1: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ கேட்கலாம். இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
3: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
1: நிகழ்ச்சி நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் நம்பர்தார் நிகழ்ச்சி கேட்கலாம். நாளை இரவு 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரத்தின் உள்ளவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் இப்பொழுது விற்பனையில். மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலி அல்ல. மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்
4: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
5: வரணரேஸ் நடத்தும் டிஎன்பிஎஸ்சி, பேங்கிங், எஸ்எஸ்சி மற்றும் ரயில்வேஸ் போன்ற அரசு தேர்வுக்கான மாபெரும் வழிகாட்டுதல் நிகழ்ச்சி வர ஆகஸ்ட் 9 நம்ம திருத்திரிப்பூண்டி ஸ்ரீ கிருஷ்ணா மஹால்ல இலவசமா நடத்த போறாங்க. இந்த ப்ரோக்ராம்ல நீங்க கலந்துக்க 7010519010 நம்பருக்கு கால் பண்ணி உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க.
6: மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் & கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம். நீங்கள் வாங்கும் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு பரிசு. நம்ம ஊரின் நம்பிக்கை ARC நடேச செட்டியார் & கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
1: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். இது விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் இரவும் மலரும் நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் திருமங்கலக்குடி தேவிகா, கோபால்சாமி, கௌரி, பத்மநாபன், அமதவள்ளி, கார்த்திகேயன், திருமலைவாசல் ராஜா, தங்கமணி, வேம்பு, பூபாலன், பூங்குழலி, நாகப்பட்டினம் லட்சுமி பாலு, சுபா வேல்முருகன், விவின் பாலாஜி, கவிபாலா, கும்பகோணம் TS பாலு,

அடுத்து 51 சாத்தனூர் பாரிநாதன், பேரளம் செந்தில் கண்ணன் இவர்கள் விருப்பமாக வருகிறது சந்திரோதயம் படத்திலிருந்து இந்த பாடல்.

மந்திரம் முளையை கடுக்கும், தாரக மந்திரம் மோட்சத்தை கொடுக்கும், தாரக மந்திரம் மோட்சத்தை கொடுக்கும். காசிக்கு காசிக்கு கா

0: விசுவாசம், புண்ணியவான்கள் சகவாசம், அதுவே சந்தோஷம்.
1: பத்தியின் வடிவம் சம்சாரம், அவளே

0: கட்டிய மனைவி குலதெய்வம்
1: காசிநாதனே என் தெய்வம்
0: கட்டிய மனைவி குலதெய்வம்
1: மனைவியும் தெய்வமும் ஒன்றில்லை
0: மனைவி இல்லாமல் தெய்வம் இல்லை
1: மனைவியும் தெய்வமும் ஒன்றில்லை
0: மனைவி இல்லாமல் தெய்வம் இல்லை
1: சரியோ இனி அவளுடன் இருப்பது சரியோ
0: அவள் துணையினை பிரிவது முறையோ
1: பகைதான் மலரும்
0: பகையே அன்பாய் மலரும்
1: பிரிந்தவர் இணைந்திடப்படுமோ
0: கலந்தவர் திரிந்திட தகுமோ இல்லறம் இல்லறவே காசிக்கு போகும் சன்னியாசி உன் குடும்பம் என்னாகும் நீயோசி காசிக்கு போகும் சன்னியாசி உன் குடும்பம் என்னாகும் நீயோசி
2: முருகன் ஜுவல்லர்ஸ் எங்கும் கண்டிராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள் முருகன் ஜுவல்லர்ஸ் திருநள்ளார் ரோட் காரைக்கால் மற்றும் நாணயக்காரர் தெரு நாகப்பட்டினம்
3: மயிலாடுதுறை ARC நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம் நீங்கள் வாங்கும் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு பரிசு நம்ம ஊரின் நம்பிக்கை ARC நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ் மணிக்கூண்டு அருகில் மயிலாடுதுறை
4: நெகிழி நாளையாட்சி அனைத்தையும் வழங்குவோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் வெலரி நாகை மூரா சன்சென்டிமீட்
5: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்
6: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூரா சன்ஸ் நாகப்பட்டினம்
4: காரைக்கால் பண்பலை 100.3 உளங்கிணிந்த நல் வாழ்த்துக்களை நேயர்களுக்கு தெரிவிக்கிறார்கள் திருச்சியன் சேலம் மங்களன் மங்கள் காரைக்கால் முருகன் ஜுவல்லரி விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி
7: மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை
2: எங்கும் கண்டிராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள் முருகன் ஜுவல்லர்ஸ்
5: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்
4: நேர்களுக்கு உளம்கிணிந்த நல் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் மயிலாடுதுறை ARC நடே செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை வம்சா செல்ஸ் அண்ட் ரெடிமேட்
3: மயிலாடுதுறை ARC நடே செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் ஆடி அட்டகாசம்
2: ஜுவல்லர்ஸ் எங்கும் கண்டிராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள் முருகன் ஜுவல்லர்ஸ் திருநள்ளார் ரோட் காரைக்கால் மற்றும் நாணயக்காரர் தெரு நாகப்பட்டினம்
8: வம்சா ஆடி அதிரடி சேல் August 7-10 வரை 4 நாட்கள் மட்டுமே
3: மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம் நீங்கள் வாங்கும் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு பரிசு நம்ம ஊரின் நம்பிக்கை ARC நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மணிக்கூண்டு அருகில் மயிலாடுதுறை
8: வம்சா ஆடி அதிரடி சேல் August 7-10 வரை 4 நாட்கள் மட்டுமே சேலைகள் பெண்கள் ஆண்கள் குழந்தைகள் ரெடிமேட் அனைத்திலும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு 50% மேல் தள்ளுபடி அதிக தள்ளுபடி அதிக சேமிப்பு இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள் வம்சா காந்திஜி சாலை மயிலாடுதுறை
4: மாணவன் மகாதேவி தமிழ்ச்செல்வன் வைரச்செல்வன் சங்கரன் மந்தல் ஹரிகரன் குழல் கேஸ் கார்த்திகேயன் அமுதா அக்ஷயா ஆதிஷ் திருவாரூர் கூடூர் மாலாதேவி ரவீந்தர் சுகன்யா மரகதவேலன் அருண்மொழி அரசன் ஸ்ரேயா ஸ்ரீ திருவாரூர் வேளாசெந்தில் கந்தசாமி செல்லம்மாள் ஜெயமணி திருக்குவளை குண்டையூர் பழனிவேல் மங்களாம்பிகை தனலட்சுமி எழில் ருத்ரன் கல்யாணி சிவப்பா கார்த்திகேயன் பாண்டியன் சரஸ்வதி நாகூர் பூந்தோட்டம் மேலத்தெரு முருகன் இந்திராணி சாய் சுதன் அலிவலம் சக்தி முருகானந்தம் திருவாரூர் ரினேஷ் மதுரை ஓகே சிவா காரியாங்குடி சங்கர் பொய்கி வீரன்குடிக்காடு சரவணன் மயிலாடுதுறை SP வேந்தன் நெய்விளக்கு தூயமணி மணக்குடி ராஜேந்திரன் நாகை சாமி கணேஷ் PC சிவா இவர்கள் விருப்பமாக சாந்தி நிலையம் படத்திலிருந்து வருகிறது இந்த பாடல்

0: நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3 இரவு மலரும் நிகழ்ச்சியோடு
1: முருகன் ஜுவல்லர்ஸ், எங்கும் கண்ணீராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள். முருகன் ஜுவல்லர்ஸ், திருநள்ளார் ரோட், காரைக்கால் மற்றும் நாணயக்காரர் தெரு, நாகப்பட்டினம்.
2: திருவாரூர் வரண்டரேஸ் நடத்தும் TNPSC, பேங்கிங், SSC மற்றும் ரயில்வேஸ் போன்ற அரசு தேர்வுக்கான மாபெரும் வழிகாட்டுதல் நிகழ்ச்சி வர August 9 நம்ம திருத்திரிப்பூண்டி ஸ்ரீ கிருஷ்ண மஹால்ல இலவசமா நடத்த போறாங்க. இந்த ப்ரோக்ராம்ல நீங்க கலந்துக்க 7010519010 நம்பருக்கு கால் பண்ணி உடனே ரிஜிஸ்டர் பண்ணுங்க.
0: நிகழ்ச்சியில் நீ நன்னீலம் அம்பலவாணன், மல்லிகா, மேகநாதன், திவ்யா, நரசிங்கன் பேட்டை, ஜெய ஐயப்பன், சங்கர், மகேஸ்வரி, வர்ஷினி, ஜனனி, யாழினி, சிவா, புவனா, தனுஷ்யா, விஜயா, லாவண்யா, கண்ணன், ஆண்டிவனம், அகரம், கணேசன், லக்ஷ்மி, அகிலன், யுவராஜ், கார்த்தி இவர்கள் விருப்பமாக தீர்க்க சுமங்கலி படத்திலிருந்து

0: நேயர்கள் இதுவரை கேட்டது விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் விலரியின் இரவும் மலரும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நேரில் நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3. காற்றலையில் நாளை நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் நாகை மூரா சன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. நேரில் நாகப்பட்டினம் லட்சுமி நாராயண பத்தர் ஜுவல்லரியின் அணிகலன்களும் ஆலோசனைகளும் சிறப்பு தொடர் நாளை மறுபகல் 11 மணிக்கு. நாளை இடம்பெறுவது நகைக்கடன் புத்திசாலித்தனமான பயன்பாடு. நேரலையில் நேயர்களின் கேள்விகளுக்கு விளக்கம் அளிக்கிறார் வங்கி துணை மேலாளர் ப. சுஸ்மிதா அவர்கள். விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் அணிகலன்களும் ஆலோசனைகளும் சிறப்பு தொடரில் நாளை முற்பகல் 11:30 நாளை மாலை 5:30 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசிட்டியா ஜுவல்லர்ஸின் சக்தியின் திருவிழா. ஆடி மாத சிறப்பு தொடரில் இடம்பெறுவது உலக பிரசித்தி பெற்ற அம்மன் திருக்கோவில்களில் ஒன்று ஒடிசா பூரி விமலா சக்தி பீடம். இனி மற்ற நிகழ்ச்சிகள். நிகழ்ச்சியில் நாளை காலை 6 மணிக்கு குரலோசை. நிகழ்ச்சி குறிப்புகள் 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 இணைத்தாடும் நல்லவை கேட்க வழங்குகிறார் இதய கீதம் ராமானுஜம் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை. 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு. 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா பெங்களூர் எண்ணெயின் இன்சொல்லமுது. வழங்குகிறார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் டெய்லர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் பசுந்தளிர். நிகழ்ச்சியில் பங்கேற்கும் செல்வி டி தரணி. 7:00 திரை இசை. நாளை காலை 7:25 சைபாலின் தகவல் நேரம் கேட்கலாம். 7:30 காலை காம்போ. நிகழ்ச்சியில் சேவை செய்திகள் இடம்பெறும். நாளை காலை 8:05 நாகை மூரா சன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸின் துள்ளி வரும் பாட்டு. 8:30 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் பைக்கிங் பனியன்கள் பிரீப்ஸின் துள்ளி வரும் பாட்டு கேட்கலாம். 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட். நிகழ்ச்சியில் முதலில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அரவுண்டரை பேசி நலமாய் வாழ. நிகழ்ச்சியில் தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் குழந்தை நல சிறப்பு மருத்துவர் பி. ஸ்ரீத் லதா அவர்கள். 9:05 பாயிண்ட் டு பாயிண்ட். 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா சுவர்ஜன் பேக்கரியின் தேதியும் செய்தியும். 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட். 10:00 ஜி பூம்பா. நாளை பிற்பகல் 12:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ். 12:10 கடித மலர்கள் கேட்கலாம். 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர். பங்கேற்கும் செல்வி டி தரணி. 12:55 பன்னிசை. நிகழ்ச்சியில் தாயிலார் என தொடங்கும் பாடல் பாடியவர் மழையூர் எஸ் சதாசிவம் அவர்கள். 1:00 தேன்மழை பரவசப்படுத்தும் பாடல்கள் பவனி வரும். 1:55 மெல்லிசை. 2:05 லஞ்ச் பிரேக்கில் வார்த்தை விளையாட்டு. 3:00 நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்ஸின் எல்எஸ்சி லைக் ஷேர் கமெண்ட் கேட்கலாம். 3:30 எல்எஸ்சி லைக் ஷேர் கமெண்ட் ஒளி விழா வரும். நாளை மாலை 4:00 ஆர்ஆர் கிரியேஷனின் மகாகவி பாரதி நாடகம் மேடை நாடகத்தினுடைய வானொலி வடிவம். எழுதியவர் ரம்யா அவர்கள். இசை கந்தசாமி அவர்கள். இயக்கம் கே வி நாராயணன் அவர்கள். அமைப்பு எஸ் அண்ணாமலை பாண்டியன் ஜே ஜெயா. 5:00 வைக்கம் பனியன் பிரீப்ஸின் கலக்கல் நேரம் கேட்கலாம். நாளை மாலை 6:00 பன் இசை நந்தா என தொடங்கும் பாடல் பாடியவர் தருமபுரம் பி. சுவாமிநாதன் அவர்கள். 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாக்ஸ் ஜுவல்லர்ஸின் இன்சொல் அமுது. பங்கு வழங்குகிறார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ். 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திர மருத்துவமனையின் நலமாய் வாழ். நிகழ்ச்சியில் கோடைவெளியில் இருந்து நம்ம

துயிலும் முன். நெல்லை தோல்வியின் அடையாளம் தயக்கம், வெற்றியின் அடையாளம் துணிச்சல். துணிந்தவர் தோற்றதில்லை, தயங்கியவர் வென்றதில்லை என்ற ஓஷோ அவர்களின் இந்த இனிய கருத்தோடு இத்துடன் 100.3 மெகா ஹெர்ட்ஸ் பண்பலை வரிசையில் நம்மளத்தினுடைய மாலை ஒளிபரப்பின் நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவு பெறுகின்றன. மீண்டும் நந்தனத்தின் அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை மணி 5:51 இதே அலைவரிசையில் ஆரம்பமாகும். அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றோம் நேர்களே. ஜெய் ஹிந்த்.

பாபா ஐயப்பா என் தெய்வம் நீயப்பா, மந்தாரை வாழ வைக்கும் சாமி ஐயப்பா, பாபா ஐயப்பா.